0: ஊழியர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.
1: சரி, 30 லட்சம் மக்களையுமா கொடுத்தாரு, எகிப்தின் பொக்கிஷத்தையும் கொடுத்துட்டாராமா. எகிப்தின் பொக்கிஷம் இவங்க சேர்த்து சேர்த்து வச்சதெல்லாம் இவங்களுக்காகவே இருந்திருக்கு. பார்வோனும் எகிப்திய மக்களும் சொத்து சேர்த்து வச்சது எல்லாமே யாருக்காக இருந்திருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்காக இருந்திருக்கு. நல்ல சொல்லுங்க, அப்போ பொக்கிஷங்களை அனுபவிக்கிற ஆண்டாக இருக்க போது. சம்பாதிக்கிறவங்களா நல்லா சம்பாதிக்கட்டும், சொத்து சேர்க்கிறவங்களா நல்லா சொத்து சேர்க்கட்டும், ஆமீன். வீடு வாசல் வாங்குறவங்களா நல்லா வாங்கட்டும், ஏரியா கணக்கில் ஏக்கர் கணக்கில் பூமி வச்சிருக்கிறவங்க இன்னும் கூட வாங்கட்டும், எல்லாமே ஹல்லேலூயா. அனைத்து பொக்கிஷங்களும் சபையின் கைவசம், தேவ ஜனத்தின் கைவசம், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களின் கைவசம், கர்த்தர் தருகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. திரைகள் விலகுகிறது, தடைகள் மாறுகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? பக்கத்தில் இருக்கிற ஆள் கையை பிடிச்சு சொல்லுங்க, இனி பார்வோன் இல்லை. இனி சொல்லுங்க, இனி நீங்களும் பார்வோனாக இருப்பதில்லை. அல்லேலூயா. உங்களிலும் பார்வோன் இல்லை, உங்களுக்கான பார்வோனும் இல்லை. அல்லே சொல்லுங்க அப்பா. இனி உங்களில் மோசே மட்டும்தான். நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கங்களில் சொல்லுவேன், எத்தனை பார்வோன் இருக்கிறாங்கிறதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. சபைக்கு வெளியில் 1000 பார்வோன் இருக்கட்டும், அதை பற்றிலாம் நமக்கு பிரச்சனை இல்லை. சபைக்குள்ள இருக்கிறாள் மோசேவா இருந்துட்டா போதும், அத்தனை பார்வோனே நெஞ்சிடலாம். ஒரு மோசேயால 430 வருஷ பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியும்னா, இத்தனை பேரும் மோசேக்களா எழும்பிட்டா, இத்தனை மோசேக்களால என்ன பேச மாட்டியே? அல்லேலூயா. இந்த 5 வருஷ பிரச்சனைக்கெல்லாம் அட்டகாசமா முடிவு என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். அல்லே சொல்லுங்க, 430 வருஷ பிரச்சனையே மாறும்னா, அதம் அபம் சும்ம சுஜுபி. அல்லேலூயா. சத்தியத்தை சொல்லாம பிரசங்கம் பண்ணா எனக்கு தோத்துறேன், அது ரொம்ப சங்கடம். தோத்துறேன். கதறலை நிறுத்தாதிருங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய, கதறலை நிறுத்தாதிருங்கள். டோன்ட் ஸ்டாப் யுவர் கிரை, டோன்ட் ஸ்டாப் யுவர் பிரேயர், டோன்ட் ஸ்டாப் யுவர் ஷவுட். உங்கள் கதறலை, உங்களுடைய கூக்குரலை, உங்களுடைய ஜபத்தை நிறுத்தாதிருங்கள். தோத்துறோம். திரை விலக போகுது. திரை என்ன செய்ய போகுது? விலக போகுது. ஏன்னா பார்வோன் என்கிற திரை விலகி மோசே என்கிற பொக்கிஷம் இஸ்ரவேல் மக்கள் கரத்துக்கு வருவதற்கு இஸ்ரவேல் மக்கள்கிட்ட தேவன் எதிர்பார்த்த ஒன்றே ஒன்று, தேவ சந்நிதியில் வந்து எட்டுகிற வரைக்கும் அவர்கள் முறையிட வேண்டும். தோத்துறோம். அவர்கள் முறையிடுகிற சத்தம், அவர்கள் கூக்குரலின் சத்தம், யாத்ராமத்தின் புத்தகம் 2:23, தேவ சந்நிதியில் வந்து எட்டினது. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமேனா. ஹல்லேலூயாவா. ஏற்கனவே நம்ம முறையிட்டுக்கிட்டு தான் இருக்கோம், ஜபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆமேனா. சுத்திரம். பொதுவா இந்தியா விளையாடுது அப்படின்னா நம்ம 11 பேர் தான் விளையாடுவாங்க, ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்தியா விளையாடுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் அப்படின்லாம் சொல்லுவான், ஆனா அங்க விளையாடுறது 11 பேர் தான். ஹலோ, நான் சொல்றது புரியுங்களா உங்களுக்கு? வெளியில பேச்சு என்ன, இந்தியா விளையாடுது. தோத்துறான். அதுக்காக அங்க இந்தியாவில் இருக்கிற 500,000 பேரும் 1,000,000 பேரும் அங்க போய் நிச்சயல விளையாடலங்க, 11 பேர் தான் விளையாடுறாங்க. ஐயா புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட மண்டையாடுறாரு, கரெக்டா சொல்றாரு. பாருங்க, நம்ம சபை ஜபிக்குதுன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா நாம ஜபத்துக்கு வர்றது இல்லைல்ல, அதத்தான் அவர் சொல்றாருன்னு அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமே. நம்ம சபை ஜபிக்குது, எழுப்புதலுக்காக பல பிரயாசங்களை எடுக்குது அப்படின்னு இப்ப தமிழ்நாடே பேசிக்கிறது, தேசமே பேசிக்கிறது, ஆனா நாம ஒரு ஜபத்துக்கும் வர்றது கிடையாது, நம்ம ஞாயிற்றுக்கிழமையே வர்றது கிடையாது. தோத்துறோம். நம்ம அந்த ஜபத்தை கட்டடிக்கிறோம், இந்த ஜபத்தை கட்டடிக்கிறோம், ஆனா அந்த அந்த பேருக்குள்ள நாமளும் இருக்கிறதுனால வண்டி ஓடுது. கொதவளை நெரிக்க கைய வெறிச்சல்லே சொல்லுங்க அப்பா. ஆமேனா. சோஸ்திரம். 10 பேர்ல சாமி சபையே முறையிடணும், சபையே மன்றாடணும். எங்க பாஸ்டர் தான் பண்றாங்கல்ல, எங்க ஊழியக்காரங்க தான் பண்றாங்கல்ல, எங்க சபையில இருந்து பத்து பேர் பண்றாங்கல்ல, அப்படின்னா பத்து பேருக்கு மட்டும் பொக்கிஷம் திறக்கும். என்ன ஒரு சைஸா பாக்குறீங்க? தன் விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். தொத்துறோம், அப்படித்தான் வசனம் சொல்லுது. தொத்துறோம், அதனால கத்தருக்கு தொத்துறோம். ஆமே. மற்றவங்களை ஜோமன் அனுப்பிட்டு, மற்றவங்களை கண்ணீர் விட அனுப்பிட்டு, மற்றவங்களை கண்ணு முழிக்கிறதுக்கு விட்டுட்டு இரவு ஜபம் தொத்துறோம். தூங்க விடாம பண்ற ஜபம், சாப்பிடாம பண்ற ஜபம், இனி இருபதுல புது ஜபமா இருக்கும் நினைக்கிறேன். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, இப்படி திட்டம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவங்க ஒரு பத்து பேர் மட்டும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, இருபது பேர் மட்டும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நாம் அப்படியே காலாட்டிக்கிட்டு காணான சுதந்திரிச்சலாம்னு மட்டும் கனவு காங்காதீங்க. சொல்லிவிட்டேன். ஆமாம், தோத்துறோம். அது அது ஆமாம். அல்ல சொல்லுங்க, கரம் கோருங்கள். ஆமீன் சொல்லுங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் ஒன்று திரண்டு தேவ சந்நிதியை நோக்கி என்ன செய்கிறாங்க? முறையிடுறாங்க. அல்லேலூயாவா. ஐயா கிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது நானும் தான் நின்றுகிட்டு இருந்தேன். தோத்துறோம். இரவு ஜபம் முடிஞ்ச உடனே ஒரு ஊழியக்கார ஐயா சொன்னார், பற்ற தாலுக்காவில் இருந்தெல்லாம் ஆட்கள் என்ன செஞ்சுருக்காங்க, நிறையா வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 90% பேர் அவங்க தான் வந்திருப்பாங்க போல. நம்ம டவுனு தூத்துக்குடி டவுனுக்குள்ளேருந்து ஆளை காணும் அப்படின்னாரு. ஐயா விசுவாசத்தில் என்கரேஜ் பண்ணுறதில்ல, அவர் பயங்கரமான ஆள், நான் பலமுறை பார்த்துருக்கேன். அப்படி அட்டகாசமாக சொன்னார், வந்துருவாங்க. அல்லையில சொல்லுங்க அப்புறம் அடுத்த ஜபங்கள்ல அதெல்லாம் வந்துருவாங்க. உங்க மேல எம்புட்டு நம்பிக்கை வாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, எங்க மக்கள் வரல அப்படிங்கறத ஐயா அப்படி நாசூக்கா சொல்றாரு. தோத்துறோம், அது அவருடைய ஸ்டைல். அல்ல சொல்லுங்க, என்ன பேச மாட்டிய? ஆமேனா? ஒரு நம்பிக்கையில தான் நாங்களும் பிரசங்கம் பண்றோம். தோத்துறோம், நம்பிக்கையில தான் நாங்களும் அறிக்கை பண்றோம். இன்னைக்கு முழு ஜபத்துக்கு வரலாட்டா என்ன? தோத்துறோம், அடுத்த மாசம் வந்துருவாங்கல்ல. தோத்துறோம், அவர் சொல்றதுல இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. எங்க சப மக்கள் அப்படியே இரவு ஜபத்துக்கு வந்துட்டா மண்டபம் பத்தா பேரும்ல. அல்லேலூயா. மத்த அத்தனை தாலுக்காவில இருந்து வர்ற மக்களுக்கு இடம் இல்லாம போயிரும்ல. அதனால ஒரு பிறர் நலம், அவங்கெல்லாம் வந்து ஜெபிக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிறர் நலத்தோட ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மையில தான் எங்கள் ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்கிற மாதிரியில இருக்கு. வேணாம் சொல்லிவிட்டேன். சொல்லுங்க அப்பா. கதறலை நிறுத்தாதிருங்கள். அல்லேலூயா. ஜபத்துல ஒரு நாள் ரிவர்ஸ் கேர் போடாதீங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அல்லேலூயாவா, நான் உம்மை போக விடேன் விடேன். வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. தோத்துறாங்க. இந்திய தேசத்தின் எழுப்புதல் எழுதப்பட்ட எழுப்புதல். இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன், இட்ஸ் ஆல்ரெடி வெல் பிளான்ட், இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீடோல்ட். தோத்துறோம், அது ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. முழங்கால் யாவும் நாவுகள் யாவும் என்னை கத்தர் என்று, இட்ஸ் ப்ரீ பிளான்ட். இந்திய தேசம் கத்தரை ஆராதிக்கும் என்பது ப்ரீ பிளான்ட். ஆமேனா. இஸ்ரவேல் மக்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பது ப்ரீபிளான்ட். 400 வருஷம் அவங்க அங்க இருப்பாங்க, அதற்கப்புறம் அவங்களை நான் விடுவிச்சிருவேன் அப்படிங்கிறது தேவன் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருந்தது. இந்திய தேசத்தின் எழுப்புதல் ஏற்கனவே பிளான் பண்ணி இருக்கு. அது ஏற்கனவே சத்தியத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்ன பேச மாட்டிய? யாரு எழும்பி என்ன முக்கு முக்குனாலும் சரி, தோத்துறான், என்ன சத்தம் போட்டாலும் சரி, எங்க பைபிள்ல வேதத்துல எங்க அப்பா எழுதி இருக்கிறது தான் நடக்கும். பொக்கிஷம் திறக்கும், பொக்கிஷ சாலை திறக்கும், பார்வோன் திற விலகும், பார்வோனின் சகலமும் ஹல்லேலூயா ஆமென் விலகும், முறியும், ஒன்றுமில்லாமல் போகும். பார்வோனும் வருவாங்கிறது ஏற்கனவே எழுதி வச்சிருந்தாரு. அதனாலதான் இப்ப பார்வோன் அல்ல சொல்லுங்க அப்பா. 400 வருஷம் அவனால உபத்திரப்படுவாங்கிறதும் எழுதி வச்சிருந்தாரு. அதனாலதான் தோத்திரம் தோத்திரம் அது அப்படி நடந்துகிட்டு இருக்கு. பார்வோனுக்கு ஒரு நேரம் வந்திருக்கும்னா, பரலோக தகப்பனின் பிள்ளைகளுக்கு குறித்திருந்த அந்த நேரம் வரும் இல்ல, வந்துருச்சு. அட வந்துருச்சு. பார்வோனின் நேரம் முடிந்தது. மோசேயின் நேரம் துவங்குகிறது. ஹல்லே சொல்லுங்கப்பா. மோசே எகிப்திற்கு வந்தான். ஹல்லேலூயா. ஆமா, God is going to introduce you to the nations. கர்த்தர் உங்களை தேசங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறார். The eyes of nation will go to see your face very soon. தேசத்தின் கண்கள் யாரும் உங்களை பார்க்கிற நேரம் வந்துச்சு. இவன்தான், இவர்தான், இந்த குறிப்பு தான், இந்த மனுஷி தான், இந்த சகோதரன் தான், இந்த சகோதரி தான் எங்களுக்கான மோசே என்று இந்திய தேசம் சொல்லுகிற நேரம் வந்துட்டு. என்ன சத்தத்தை காணுமே, அல்லேலூயாவா. கதறல நிறுத்தாதிருங்கள், கதறல குறைக்காதிருங்கள், கதறல மட்டுப்படுத்தாதிருங்கள், கதறல நிறுத்தாதீங்க. இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதிகரிப்போம், பெருக்குவோம், கூட்டுவோம். நான் எப்பவுமே இந்த பர்த்திமேயு குருடன உதாரணமா சொல்லுவேன். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பக்கத்துல இருந்தவங்களா, அமைதியாரா, அவர் எவ்வளவு பிஸியா போயிட்டு இருக்கிறாரு, சத்தம் போடுற நீ அப்படின்னு. ஆஹா, குருடெல்லாம் கூப்பிடக்கூடாது போல தெரியுது, கண்ணு இருந்தால் தான் சத்தம் போடணும் போல தெரியுது, இவங்கெல்லாம் மண்டையில் குட்டுறாங்களேன்னு அவன் சோர்ந்து போகலைங்க. இவங்கெல்லாம் குட்டுறாங்களா, குருடன் கூட்டுறான்னு அல்லே சொல்லுங்க. அப்புறம் அவங்க குட்டுறாங்க, நம்மளு கூட்டுறான், வாலிம கொஞ்சம் கூட்டுறான். ஆச்சாடி, யாருடா அவன், அல்லே சொல்லுங்க. அப்புறம் கூட்டுவா, அவன் மறைஞ்சிருக்க இனி வாய்ப்பு இல்லை, எங்கேயோ ஒளிஞ்சிருக்க இனி வாய்ப்பு இல்லை. என்ன பார்த்த மாதிரியே என் பக்கத்தில் அவனை நிப்பாட்டி ஆயிரங்கள் பார்க்க வைப்பேன், அனைவருடைய கண்களும் பார்க்க வைப்பேன் என்று அமேன் சொல்லுங்க. பர்த்திமேயு கொண்டு வந்து அத்தனை பேருக்கு முன்னால என்ன செய்யறாருங்க, நிறுத்துறாரே. அல்லேலூயாவா, ஆமேனா. அந்த அம்மா 12 வருஷமா பெரும்பாடோடு இருந்த அம்மா, அவ பாவம் அப்ராணி தோத்திர, அது அவ பயந்து ஒளிஞ்சு போறா கூட்டத்துக்கு நடுவுல, போய் ஏசுநாதர் வஸ்திரத்தை நெஞ்சிருவான், தொட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவான், ஒரு வயல் நம்மளை பாத்திர கூடாது, பார்த்தானா கொண்டு விடுவாங்க அப்படின்னு தோத்துறான். சரி, எப்படி இருந்தாலும் ஜாகத்தான போறோம், ஒரு முறை தொற்றுவோம் அப்படின்னு ஏசுநாதரை தொட போறா. தொட்டா நினைத்தது நடந்தது, அல்ல சொல்லுங்க. அப்பா இயேசுவை தொட்டாலே நினைச்சதெல்லாம் என்ன செய்யும், இயேசு சமூகத்துக்கு போனா நினைச்சதெல்லாம் நினைஞ்சிரும், ஜெபம் பண்ணா நினைச்சதெல்லாம் நினைஞ்சிரும், கதறல கூட்டுனா நினைச்சதெல்லாம் நினைஞ்சிரும், நடந்துரும், எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு கிளம்புறா. யார் அங்கே என்னை தொட்டது யார், ஆத்தாடி மாட்டி விடுறாரா, எஸ்கேப் ஆயிடலாம்ல நினைச்சோம் தோத்துறோம், நம்மள மாட்டி விடுறாரா சாமி நினைச்சிருப்பாவ. சீசர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, வாங்க ஆண்டவரே எம்பிட்டு கூட்டம் இங்க தோத்திர நெருக்கிக்கிட்டு, நாங்கெல்லாம் வேர்வை தண்ணியை வடிச்சுக்கிட்டு, சட்டையெல்லாம் புளிகிற கண்டிஷன்ல இருக்கு, என்னை

பவர் ரிலீஸ் ஆயிருச்சுரா, என்ன பேச மாட்டேறியே, என் பவர் என் பெர்மிஷன் இல்லாம எப்படி ரிலீஸ் ஆகும்? அப்படி ஒரு ஆள் தொட்டிருக்கு சரித்திரத்திலே. இந்த மாதிரி என்ன செஞ்சதில்லை, நடந்ததே இல்லை. அதே மாதிரி சரித்திரத்திலே நடந்ததில்லை ஒரு அற்புதம். அந்த மாதிரி நான் உன்னை செய்ய போறேன். யாரு தெரிய, அவருக்கு தெரியாத மாதிரி பண்ணுவாரு. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, பார்த்தா பொம்பளை. கைய வேர்த்து ராமேன் சொல்லுங்க, இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா. நீங்க வாட்டுக்கு தூத்துக்குள்ள அத்தனை தாலுக்காவுக்கும் போய் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் இப்ப ஒரு இரவு ஜெபம் அந்த ஜெபம் எல்லாம் பண்ணிட்டு ஒளிஞ்சிருக்கலாம் நான் நினைக்கிறீங்க, மறைஞ்சிருக்கலாம் நான் நினைக்கிறீங்க, வாய்ப்பே கிடையாது. கணம் கோட்டார் அவர்களே, அல்ல சொல்லுங்க அப்பா. இந்த தரிசனம் ஒளிந்திருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் எங்கோ ஒரு மூலையில் முடங்கி கிடக்க, உங்க வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ரகசியமா போய் ஜோமணிக்கிறோம், ரகசியமா ஒரு காரியத்தை பார்ப்போம். நோ நோ நோ நோ, தேசங்களுக்கு முன்னால கத்தர் உங்களை நிறுத்த போறாரு. ஆமேனா. தோத்திரம் நான் அப்படியே போய்கிட்டே இருந்தா நேரமும் போய்கிட்டே இருக்கும் போலயே. அல்ல சொல்லுங்க. ஆமா, சாதா பிரசங்கமே நேரமாகும். இதுல தீர்க்க தரிசன பிரசங்கமா அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா அது வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆமேனா. உசு பேத்தாமலே நான் பிரசங்கம் பண்ணுவேன். தோத்திரம். இதுல உசு பேத்தனா அவ்வளவுதான். தோத்திரம். நல்லா வருவீங்க. இதோ சீக்கிரமாய் முடிக்கிறேன். நல்ல சொல்லுங்க. ஆமா, பார்வோன் என்னும் திரை இனி உங்கள் வாழ்வில், உங்க தனிப்பட்ட வாழ்வின் ஆராதனைக்கு எதிரான, அபிஷேகத்திற்கு எதிரான, தேவனை நெருங்குவதற்கு எதிரான, வாக்குத்தத்த நன்மைகளை சுதந்தரிப்பதற்கு எதிரான, தேசத்தை காணானை பெற்றுக்கொள்வதற்கு எதிரான தோத்திரம், பார்வோன் என்னும் திரைய கர்த்தர் இன்றைக்கு விலக்குகிறார். அந்த திரை மறைகிறது, அந்த திரை மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமா, உங்களுக்குள்ளிருந்து ஒரு மோசேய, உங்களையே ஒரு மோசே, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை உங்களுக்கு பொக்கிஷங்களா கத்தர் தரப்போறார். ஆமென். சார், இரண்டாவது காரியத்திற்கு நாம போயிடுவோம். பயம் என்னும் திரை விலக போகிறது. என்ன திரை விலக போகுது? பயம் என்னும் திரை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான், சுவராசியமான ஒரு அதிகாரம், 1 சாமுவேலின் புத்தகம், அதனுடைய 17வது அதிகாரம். ஆமா, நான் படிக்கிறேன். 11வது வசனம், சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இன்னொரு வசனம் படிக்கிறேன், 20வது வசனம், தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். அங்கே மோசே என்னும் பொக்கிஷம் எகிப்திற்கு வந்தது. தோத்திரம். இங்கே தாவீது என்னும் பொக்கிஷம் யுத்த களத்திற்கு வருகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமேனா. இதுக்கு முன்னால என்ன? பயம் பயம் பயம் பயம். எல்லாருக்கும் பயம். சவுலுக்கு பயம், படைத்தலைவனுக்கு பயம், யுத்த வீரர்களுக்கு பயம், இஸ்ரவேலருக்கு பயம், இதை கேள்விப்பட்ட எல்லாருக்குமே பயம். இன்னைக்கு சபைய பயம் என்கிற ஆவி அதிகமா நிறைச்சிருக்கு. தோத்திரம். அதற்கு காரணமா பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தனிப்பட்ட விதத்துல பயம், சபைக்கே பயம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பயத்தினால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயம், பலவீனத்தின் நிமித்தம், தேவைகளின் நிமித்தம், கடன் பாரங்களின் நிமித்தம், மனித தொந்தரவுகளின் நிமித்தம், சரீர போராட்டங்களின் நிமித்தம் பயம் பயம் பயம். தோத்திரம். இங்க பாருங்க, தேசத்துல கூட நீங்க அப்படிப்பட்ட ஆவி தேசத்தை மூடி இருக்கு, பயப்படுத்துகிற ஒரு கோலியாத்தின் ஆவி. தோத்திரம். அங்க தடை செய்கிற ஒரு பார்வோனின் ஆவி, இங்க பயம் காட்டுகிற, பயமுறுத்துகிற, கலங்க பண்ணுகிற, சபைகளை கலங்க பண்ணுகிற ஒரு கோலியாத்தின் ஆவி, ஊழியங்களை கலங்க பண்ணுகிற ஒரு கோலியாத்தின் ஆவி, ஊழிய வளர்ச்சிய தோற்றம், சபையின் பெருக்கத்தை பயமுறுத்தி தடை செய்ய எத்தனிக்கிற கோலியாத்தின் ஆவி இன்னைக்கு தேசத்துல பெருகிருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த பயம் என்கிற துறை விலக போகிறது. அமீன் சொல்லுங்க. இனி சபை தோற்றம் பயத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்க போறதே இல்லை. கோலியா

0: கண்டோ கோலியாத்தின் வார்த்தைய கண்டோ பயப்பட போறதே, இவங்க வந்துட்டாங்களே, இவங்க அல்லேலூயா. கோலியாத்த சொல்றேன், ஐ மீன் சொல்லுங்க, கோலியாத்து வந்துட்டானே, ஐயோ வேற யாராவது வந்திருந்தா பரவாயில்லையே, தோத்துறான். நான் திரும்பவும் இந்த சம்பவத்தை தான் சொல்றேன், அல்ல சொல்லுங்க அப்பா. அதனால நான் இதைத்தான் சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. ஆமே, நீங்க உங்க மைண்ட்ல யோசிக்கிறீங்க பாருங்க, அதுவும் தான். அதுல சொல்லுங்க, கோலியாத்துக்கு பதிலா வேற யாராயும் நினைஞ்சிருக்கலாமே, வந்திருக்கலாமே, இவன்ல வந்துட்டான், கோலியாத்துல வந்துட்டான். ஐயோ ஹலோ, ஆமேனா. பயம் என்னும் துறை விலகுகிறது சபைக்கு, நீ பயமே இல்லை. ஆமேனா. தோத்துறான் பால சிங்கத்தை போல சபை எழும்ப போது. ஆமா, இறையை கவ்விக்கொண்டு ஏறி செல்லும் தோத்திரம். ஒரு இஸ்ரவேல் கூட்டமா கத்தர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். காண்டாமிருகத்துக்கொத்த பலனை கத்தர் மேல வச்சிருக்கிறார். எந்த எந்த அந்நிய வல்லமையும் கோலியாத்தின் சக்தியும் சபையை இனி பாதிக்க போறதே இல்லை. பயம் என்னும் துறை விலகுகிறது. உங்களுக்குள்ளிருந்து தாவீது என்னும் பொக்கிஷம் எழும்ப போகிறது, எழும்ப போகிறது. தரிசனத்தின் மோசே தோத்துறான், தைரியத்தின் தாவீது. அல்லே சொல்லுங்க அப்போ, அதான் பொக்கிஷம் தோத்துறான். தரிசனம் பொக்கிஷம், தைரியம் பொக்கிஷம். பொக்கிஷமா கத்தர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்க போறார். தோத்துறான், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன செய்யாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். எபிரேயர் 10:35 படிக்கிறோம். அப்ப மிகுந்த பலன் வேணும்னா என்ன இருக்கணும் சொல்ல மாட்டீங்கள, தைரியம் இருக்கணும். டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு செத்து போயிடக்கூடாது. அமீன் சொல்லுங்க அப்பா. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அதனால நான் செத்து போயிடுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நெகட்டிவா பேசுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க, நம்மளை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. தோத்துறோம், உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அப்படிப்பட்டவங்களா கூட இருப்பாங்க. அமீன் சொல்லுங்க அப்பா. இதெல்லாம் கண்டு துவளக்கூடாது. அங்க என்ன தாவீத எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்கன்னா இருக்கு. சத்தியத்தை சொல்றேன் கேளுங்க, அங்க சொன்னேன், என்ன சொன்னேன், தோத்துறா பார்வோனின் திரை விலகுகிறது. தோத்துறா, ஆமா, தரிசனத்தின் மோசைய கத்தர் பொக்கிஷமாய் தருகிறார் அப்படின்னு சொன்னேன். அதற்கு என்ன செய்யணும், கதறலை நிறுத்தாதிருங்கள் அப்படின்னு சொன்னேன். இங்க சொல்றேன் தோத்துறான், ஆமா, பயத்தின் திரை விலகுகிறது, தைரியத்தின் தாவீத பொக்கிஷமா கத்தர் கொடுக்கிறார். ஆமென். ஆமா, கனவீனம் பண்ணுவதை நீக்கி விடுங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும், என்ன கனவீனம் பண்றது? இவனைத்தான் கத்தர் எழுப்பி கொண்டு வந்திருக்கிறாரு. யார? தாவீத. அவன் தான் மிகப்பெரிய ரட்சிப்பை கொண்டு வரப்போறான். அது தேவனுடைய திட்டம். அதனாலதான் அவனை யுத்த களத்துக்கே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே தாவீத கனவீனம் பண்றான், தாவீதின் வார்த்தையை கனவீனம் பண்றான், தாவீதின் பிரசங்கத்தை கனவீனம் பண்றான், தாவீதின் விசுவாசத்தை கனவீனம் பண்றான். அவங்க அண்ணம்மாரு கனவீனம் பண்றாங்க, சவுல் கனவீனம் பண்றான், எல்லாருமே அவனை டிஸ்கரேஜ் பண்றாங்க. இந்த கனவீனம் பண்ற சுபாவம் நமக்கு இருக்கிறதுனாலதான் பயம் நம்மளை விட்டு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேக்கு, விலக மாட்டேக்கு. தோத்துறான், வார்த்தையை கனவீனம் பண்றது, வார்த்தையை சுமக்கிற மனுஷனை கனவீனம் பண்றது, தாவீத கனவீனம் பண்றது, தாவீது மாதிரி இருக்கிற ஊழியரை கனவீனம் பண்றது, அவர் மூலம் வருகிற பிரசங்கத்தை கனவீனம் பண்றது. தோத்துறான், அவிசுவாசமா எதிர்மறையா டிஸ்கரேஜ்மெண்டா பேசுறது. அதனாலதான் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இன்னைக்கு நான் பயந்து பயந்து பயந்து பயந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனப்பட்டு கிடக்கிறோம். தோத்துறான், உங்களை நோக்கி வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கனப்படுத்துங்க, உங்களுக்கு முன்னால கத்த நிறுத்துகிற தாவீத கனம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன பேச மாட்டீங்க? அல்லேலூயா வா. அவங்க சின்னவங்களா பெரியவங்களா, உங்களுக்கு சீனியரா ஜூனியரா, அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்க பக்கத்துல இருக்கிற ஆளு அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிற ஆளுனா அவங்களை என்கரேஜ் பண்ண பழகிக்குங்க, அவங்களை கனம் பண்ண பழகுங்க, அவங்களுக்கு கொடுக்கிற விசுவாசத்தை கனம் பண்ணுங்க, அவங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, அவங்களுக்கு கொடுக்கிற தைரியத்தை கனம் பண்ணுங்க. கைய உயர்த்தி ஆமென். ஆமா, அடுத்தவங்களை டிஸ்கரேஜ் பண்ணி தான் இன்னைக்கு எழுப்புதல பார்க்க முடியாம போச்சு.
1: தோத்திரம்,
0: இவங்களும் எழும்புறது கிடையாது, எழும்புகிற ஆள் என்ன செய்யறது, எழுப்பி என்கரேஜ் பண்றதும் கிடையாது. நாங்களும் போய் யுத்தம் பண்ண மாட்டோம், யுத்தம் பண்ண போற நீயும் உன்னையும் என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். நாங்க எப்படி தொடனடுங்கி செத்துக்கிட்டு இருக்கிறோமோ நீயும் அதே மாதிரிதான் சாகணும்.
1: தோத்திரம்,
0: நாங்க எப்படி சுயநலத்துல சுருண்டு கிடக்கிறோமோ நீயும் அப்படித்தான் சுயநலத்துல என்ன செய்யணும், சுருண்டு கிடக்கணும். நானே பெரிய ராஜா, நானே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு கிங்கு. தோத்திரம், உனக்கு முன்னால 40 வருஷத்துக்கு முன்னால அபிஷேகம் பண்ணப்பட்ட நானு பெரிய சீனியரு, சூப்பர் சீனியரு. நானே நான் சவுல சொல்லிக்கிட்டு இருக்கேன், அல்லையா சொல்லுங்க அப்பா. நானே தோத்திரம் முடியாது, நான் பார்க்காததா, நான் எத்தனை யுத்தத்தை பார்த்தேன், என்னென்னலாம் சாதிச்சிருக்கேன் தோத்திரம், ஆனா இப்பதான் சுருண்டு போய் கிடக்குறேன், அது வேற விஷயம். தோத்திரம், நீ இந்த நேரத்துல எழும்பி டவுசர், ஆமா சின்ன பய இளைஞன் அப்படியாக்கு இப்படியாக்கும், அல்லேலூயா சொல்லுங்க. ஹலோ, சபையில எழும்புற ஆளுகளை என்ன செய்யாதீங்க, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. பிள்ளைங்க ஜபத்துல இன்வால்வ் பண்ணா இருந்தா அவங்கள ஜபத்துல என்கரேஜ் பண்ணு. ஏய், சும்மா ஜபம் ஜபங்காத, ஆமா சும்மா பைபிள் பயில்வுங்காத, கலெக்டர் ஆகணும்ல, டாக்டர் ஆகணும்ல, இன்ஜினியர் ஆகணும்ல, இப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயாவா, பைபிள் படிச்சாதான் அவன் கலெக்டர் ஆவான், பைபிள் படிச்சாதான் இன்ஜினியர் ஆவான், பைபிள் படிச்சா எப்படி இன்ஜினியர் ஆக முடியும்
1: தோத்திரம்,
0: அப்படின்னு விஞ்ஞானிகள் மாதிரி பேசக்கூடாது. அல்லேலூயாவா, விவகாரமாய் பெரும் ஜாக்கிரத. தோத்திரம், கத்தரை தேட அப்பதான் ஞானம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதாவது பிள்ளைய தேவனை தேட மாட்டேங்கேன்னு கவலைப்பட்டா, ஒன்று ரெண்டு வயா கொஞ்சம் உற்சாகமா சப ஆண்டவர் ஊழியம்னு வைராக்கியமா வந்தா பின்னாடி பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறது போகாத, இப்படி ஊழிய ஊழியம்னு போகாத, அப்படியே போயிருவேன். எங்க பிள்ளைகளை தேவ காரியங்கள்ல இன்வால்வ்மெண்ட் பண்ணுங்க. ஆமேனா, பாட புஸ்தகத்தை கூட லேட்டா படிக்கட்டும், பைபிளை முதல்ல படிக்கட்டும். என்ன சொல்ல மாட்டேறிய, கோமுறுக்க கூட ரெண்டாவது செய்யட்டும், ஒரு அரை மணி நேரம் நல்ல நேர் முழங்கால புள்ள என்ன செய்யட்டும், ஜெபிக்கட்டும், என்கரேஜ் பண்ணுங்க. சொத்துறான், be a person of encouraging. தோத்துறா, your child, உங்க பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்க, இருக்கிற விசுவாசிகளை என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு பாட்டை அவங்க நல்லா பாடுனா நல்லா பாடுறீங்க, ஆமேன் தோத்துறா, கர்த்தர் இன்னும் உங்களுக்கு கிருபையை தருவாராக, அப்படி சொல்லுங்க. அந்த அளவுக்கு வராது, அப்படிங்காதீங்க, அது ஒரு பேய், அல்லே சொல்லுங்க அப்பா. தோத்துறான் உடனே அப்படி நாளா அப்படிங்காதீங்க, தோத்துறான் என்ன நாள்லாம் சுவாஸ்திரம், அல்லே சொல்லுங்க, இப்படி சொல்லாதீங்க. ஒரு பாட்டு பாடுனா சந்தோஷமா என்கரேஜ் பண்ணுங்க, ஒரு பிரசங்கம் பண்ணா என்கரேஜ் பண்ணுங்க, ஆமேனா. எனக்கு எத்தனை பேர் ஆராதனை பண்ணாலும் எனக்கு ஆராதனை ரொம்ப பிடிக்கும் தோத்திரம், அதுல சாம் பாஸ்டர் ஆராதனை ரொம்பவே பிடிக்கும், கிளப்பு வர்ற அப்படியே, ஆமா அப்படிம்பாரு அப்படிம்பாரு அப்படிம்பாரு, அடிக்கடி நான் அப்படியே நம்ம யூடியூப் சேனலுக்குள்ள வந்து அவர் ஆராணி மட்டும் பார்த்துட்டு ஓடிடுவேன். அல்ல சொல்லுங்க அப்பா, சக்கு போக்கும் பாரு இருக்கிறீங்களா, அப்படி என்கரேஜ் பண்ணுங்க, ஆமேனா. என்ன பேச மாட்டிய, என்கரேஜ வேற மாதிரி பண்ணாதீங்க, பாஸ்டரை விட அப்படிங்காதீங்க. அல்ல சொல்லுங்க அப்பா, இப்படி சில ஆள் இருக்கு, இந்த ஆகார் நல்லவளாத்தான் இருந்திருப்பா, ஆகார் தோத்துறோம், புரியுதுங்களா. ஆபிரகாமோட கனெக்ஷன் ஆன உடனே ஒரு ஒன்று உள்ள உருவாயிருக்கு, தலைவரோட கனெக்ஷன் ஆனாலே ஏதாவது ஒன்று உருவாகும் தோத்துறோம். உடனே அங்கே இருக்கிற மற்ற ஆளுகள்லாம் குழப்பியிருப்பாங்க, ஆகார் அவள் பழைய முடியும் பாத்திரம் நல்லா தான் விளக்கியிருப்பா, இன்னைக்குமா பாத்திரம் விளக்குற, நேற்று வரைக்கும் விளக்குனா சரிதான், இன்னைக்கு ஆபிரகாம் வாரிசே உள்ள கிடக்கு போய் பாத்திரம் வளர்க்குறியே, இதுக்கு பிறகுலாம் சாராளுக்கே இல்லை உனக்கு எம்பிட்டு பெரிய விஷயம் அப்படின்னு அங்கே ஒரு நாலு பேய் இந்த பேய குழப்ப, அல்ல சொல்லுங்க அப்பா, அந்த நாளோட இந்த பேயும் சேர அஞ்சு பேய் ஆயிடுச்சு, அமீன் சொல்லுங்க அப்பா. என்ன பேச மாட்டேறிய, சரி அவளுக்கு குழப்பினாலும் தவறு சும்மா கிட, ஏற என்னுடைய என்ன இதை எஜமானி எங்க அம்மா சாராளம்மா இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கலனா எனக்கு இது கிடைச்சிருக்குமா, சும்மா பேச்சக்கூட பேய் அப்படி இல்லை அவ சொல்லியிருக்கணும் அவளுக்கு உடனே, அப்படி இப்ப காலரே இல்லாமல் போச்சு, அல்லே சொல்லுங்க, தூக்கி விடுறது அப்படி காலரெல்லாம் தூக்கி ஆத்தாடி, அதுவும் சரித்தானே, இனி எனத்துக்கு நான் விளக்க மாத்த எடுக்கணும், எடுத்து அவளை அடிக்கிறதுக்கு தான் தோத்துறோம், இனி கூட்டுறதுக்கெல்லாம் விளக்க மாதிரி வேணாம், எதுக்குன்னா இனி பாத்திரம் கழுவணும் அப்படின்னு சாராளை என்னவா நினைச்சாலா, அற்பமா எண்ணினாலாம். அதனால தேவையில்லாம வேற மாதிரி எல்லாம் என்ன செய்யாதீங்க, என்கரேஜ் பண்ணாதீங்க. இருக்கிறீங்களா? ஒண்ணு இல்ல, நாசமா போயிரும் அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அவ கிளம்பி பொசுக்கு பொசுக்குன்னு சபையை விட்டு நெஞ்சிட்டா போயிட்டா, வேற மாதிரி என்கரேஜ் பண்ணி சபையை விட்டு ஆள நிசையாதிய கிளப்பாதீங்க. இன்னைக்கு சபை சபையில இப்படி கூத்து நடக்குது, தோத்துறோம். நாங்க ஏற்கனவே பிளான் பண்ணி ஆயத்தமா இருக்கிறோம், தோத்துறோம். நீங்களும் அப்படி இப்படிலாம் இருக்கிறீங்க, இப்படி அப்படிலாம் இருக்கிறீங்க. அப்படியே வெளியில கிளம்புனா நம்ம தனியா ஒரு கூடாரத்தை போட்டுடலாம், தோத்துறோம். ஏற்கனவே நாங்க ஒரு நாலு பேய், எங்க பேச்ச கேட்டு நீங்க வந்தா நீங்க ஒரு பேய். இந்த பேய்கள் அஞ்சும் போய் ஒரு ஆலயத்தை தொடங்கினா அது பேயாலயம் அல்ல, சொல்லுங்க அப்போ, தோத்துறோம். அப்படின்னு நிறைய பிளான்லாம் போடுறாங்க. நான் பொதுவா சொல்றேன், நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு பாயிண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுற மாதிரி இருக்கு, அல்ல இல்லையா, சொல்லுங்க. வேற மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணாதீங்க, ஆமேனா, தோத்துறான். இங்க தாவீது எழும்புறான், அவன் அங்க டிஸ்கரேஜ் பண்றாங்க, தோத்துறான், கனவீனம் பண்றாங்க. அடுத்தவர் மேல் இருக்கிற அபிஷேகத்தை கனவீனம் பண்ணாதீங்க, உங்களை நோக்கி புறப்பட்டு வருகிற வார்த்தைய கனவீனம் பண்ணாதீங்க, தாவீதுக்களை கனவீனம் பண்ணாதீங்க, தாவீதின் சோத்திரன் தைரியத்தை கனவீனம் பண்ணாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பயத்தின் திரை விலகுகிறது. இதுவரைக்கும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை பார்த்து, யாரை பார்த்து, எந்த பிரச்சனையை பார்த்து, எந்த வியாதியை பார்த்து, எந்த தேவையை பார்த்து, எந்த கடன் பாரத்தை பார்த்து, எந்த கோலியாத்தை பார்த்து, எந்த அதிகாரத்தை பார்த்து, எந்த அதிகார வர்க்கங்களை பார்த்து, எந்த சட்டங்களை பார்த்து, எந்த காரியங்களை பார்த்து நீங்க அதைரியப்பட்டு பயப்பட்டு கலங்கி கொண்டிருந்தீர்களோ, இன்றைக்கு அதற்கு இறுதி நாள், அந்த பயத்தின் இறுதி நாள், அந்த அதைரியத்துக்கு இன்றைக்கு இறுதி நாள், அந்த கோலியாத்துக்கு இன்றைக்கு இறுதி நாள், அந்த பயத்தின் துறை விலகுகிறது. ஒரு பொக்கிஷமாம் தைரியம் உங்களுக்குள்ளே, ஒரு பொக்கிஷமாம் தைரியத்தின் தாவீது உங்களுக்குள்ளே. கர்த்தர் எழுப்ப போகிறார். இந்த சட்டம் வந்துருமோ, அந்த சட்டம் வந்துருமோ, சபைக்கு போக முடியாம போயிருமோ, அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கிற ஒரு மிகப்பெரிய தைரியத்தின் அபிஷேகத்தை, தைரியத்தின் ஆவிய சபைகளுக்குள்ள கர்த்தர் ஊற்ற போறார். எந்த கோலியாத்தையும் ஃபேஸ் பண்ற, எந்த கோலியாத்தின் சட்டத்தையும் வார்த்தையையும் மிரட்டலையும் எதிர்த்து நிற்கிற கர்த்தருக்கு தோத்துறா. ஒரு தாவீதின் தைரியம், அல்லேலூயா. எந்த நேபுகாத்து நேச்சாரையும் எதிர்த்து நிற்கிற ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்து நேகோவின் தைரியம், எந்த பிரச்சனையும் எதிர்த்து நிற்கிற ஒரு தைரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயாவா. ஒரிசாவுக்கு காசு அனுப்புறதோட இல்ல, தோத்துறா. ஆமா, அவங்க ஊழியத்தை நம்ம இருந்து ஏதோ கொடுத்து தாங்கிறது மட்டும் இல்ல, நாமளும் போய் ஒரிசாவில் அவர் கூட நின்று தோத்துறோம். தைரியமா யுத்தம் பண்ணுகிற கூட்டமாய் எழும்பணும். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் மிஷினரிகளை எழுப்ப போறாரு. வட இந்திய தேசத்திற்கு புறப்பட்டு போக போறீங்க, தைரியம் உள்ள தாவீதுக்கள் யுத்த களத்துக்கு போக போறீங்க, தைரியம் உள்ள சாத்ராக் மேஷாக் ஆபேத்து நேகோக்கள் இங்கிருந்து எழும்ப போறாங்க, ராஜாக்களுக்கு முன்னால நிக்க போறாங்க, அதிகாரிகளுக்கு முன்னால நிக்க போறாங்க, தேசத்துல மிகப்பெரிய அசைவை கொண்டு வர போறாங்க. ஆமேனா, அல்லேலூயாவா. சுவிசேஷம் சொல்றதுக்கு தைரியம் இல்லை, ஒரு ஆள் ஆத்மாவை சர்ச்சுக்கு கூட்டு வர்றதுக்கு தைரியம் இல்லை, சிலருக்கு நம்ம சர்ச்சுக்கு போறோம்னு சொல்றதுக்கு கூட என்ன கிடையாது, தைரியம் கிடையாது. கிறிஸ்தவன் சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. கர்த்தர் சொல்றார், எல்லா பயத்தின் திரை விலகி ஒரு தைரியத்தின் தாவீது என்கிற பொக்கிஷம் எழும்ப போறது உங்க வாழ்க்கையில், அதை கர்த்தர் கட்டளையிடுகிறார். கடைசி காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், ஜெபம் பண்றேன், தோத்துறாம். பஞ்சத்தின் திரை விலகுகிறது. அமீன் சொல்லுங்க. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு வேத பகுதி தான் ஒன்று ராஜாக்களின் புத்தகம், அதனுடைய 17:1 நாம படிச்சோம்னா, எலியாவின் நாட்கள் அது, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 3.5 வருஷம் தேசத்துல என்ன பஞ்சம், ஆகாரம் இல்லை. எலியாவையே தோத்துற, கொஞ்ச நாள் அந்த சாரி பார்த்து விதவை வீட்டில் வச்சு போஷிக்கிறாரு, கொஞ்ச நாள் கேரித்து ஆத்துல வச்சு போஷிக்கிறாரு ஆண்டவர். தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம், ஆமா, ஜனங்கள் திகைத்து போயிருக்கிறாங்க, ஆகாரத்துக்காக கலங்கி போயிருக்கிறாங்க, தோத்துறம். தேசத்துல ஒரு பெரிய குழப்பம் பாருங்கள். ஆண்டவர் அந்த பஞ்சம் என்கிற துறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, தோத்துற, ஐஸ்வர்யம், ஆகாரம், ஆசீர்வாதம், மழை
1: என்கிற ஒரு பொக்கிஷத்தை அவர்களுக்காக தீர்க்கன் எலியாவை கொண்டு திறந்தார். கையை உயர்த்துறாமே சொல்லுங்க. ஆமா, நான் வசனத்தை வாசிக்கிறேன். அதே தோத்திரம் ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரத்துல 19 வசனத்துல இருந்து படிக்கிறேன். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் இசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிற தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டி கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். ஆமென் சொல்லுங்க. தோத்திரம் பாருங்க, எலியா கர்மேலுக்கு வருகிறார், அங்க மோசே எகிப்துக்கு வருகிறார். எங்கேயோ மறைஞ்சிருந்த ஒரு மோசைய கத்தர் ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்து எகிப்துல நிறுத்துறார். வனாந்தரத்துல அங்க இங்க மறைஞ்சு கிடந்த தாவீத கத்தர் ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்து யுத்த களத்துல நிறுத்துகிறார். தோத்திரம் இங்க பாருங்க, 3.5 வருஷம் எலியாவை தேசம் தேசமா தேடுறாங்க, பட்டணம் பட்டணமா தேடுறாங்க, ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஆகாப் அவர் மரிச்சே போயிருப்பாருங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு, அவர் செத்து போயிருப்பாரோங்கிற நினைப்புக்கு வந்துட்டாரு. அப்படி மறைஞ்சு கிடந்த எலியாவை இப்ப ஆண்டவர் கொண்டு வந்து கர்மேல்ல நிறுத்துகிறார். கைய உயர்த்தியாமே அல்லேலூயா. எலியாதான் அந்த பஞ்சத்தை நீக்குகிற மிகப்பெரிய பொக்கிஷம். தேசத்தின் பஞ்சம் என்கிற திரைய விளக்கி, ஆமா, ஒரு செழிப்ப ஆசீர்வாதத்தை மழைய ஐஸ்வர்யத்தை தோத்துறம் ஆமே இஸ்ரவேல் மக்களுக்கு கொண்டு வரும்படி கத்தர் எலியாவை பொக்கிஷமாய் அங்கே கொண்டு வந்து கர்மேல்ல நிறுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை வருஷம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமேன் பஞ்சம் பொருளாதாரத்துல தோத்துறம் தரித்திரம், ஆமா இன்னும் தரித்திரம், இன்னும் கடன் பிரச்சனை, இன்னும் கடன் அடைக்க முடியல, ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு, பிசினஸ்ல நஷ்டம், கையிட்டு செய்கிற வேலையில எல்லாம் நஷ்டம், அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு பஞ்சம், ஒரு பற்றாக்குறை, ஒரு வெறுமை, ஒரு விரக்தி நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. இது ஒரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பஞ்சம், ஜபத்துல பஞ்சம், தேவனோடு இருக்கிற உறவுல பஞ்சம், தேவ சத்தம் கேட்கிற அனுபவத்துல பஞ்சம், தோத்திரம் ஊழியத்துல பஞ்சம், ஆத்துமாக்களற்ற பஞ்சம் என்று பல்வேறு காரியங்கள்ல பஞ்சம். கர்த்தர் வரப்போகிற நாட்கள்ல சபையில எந்த பஞ்சமும் இல்லாம, சபையில எந்த பஞ்சமும் இல்லாம, ஆத்தும அறுவடை பஞ்சம் இனி சபைக்கு இருக்க போவதில்லை, சபையில ஐஸ்வர்ய பஞ்சம் பொருளாதார பஞ்சம் இருக்க போவதில்லை. நிறைய தரிசனங்கள், நிறைய திட்டங்கள், ஆனா அதை நிறைவேற்றுவதற்கு பணம் இல்லை. தோத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு பல மகிமையான வழிகளை திறக்க போறாரு, பொக்கிஷங்களை திறக்க போறாரு. பஞ்சம் என்னும் துறை, பற்றாக்குறை என்னும் துறை விலகுகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சம் விலகுது, தனிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பற்றாக்குறைகள் விலகுகிறது. கத்தர் எனக்கு தான் சொல்றாருங்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பற்றாக்குறை என்னும் துறை விலகுகிறது, பஞ்சம் என்கிற துறை விலகுகிறது. கத்தர் பக்கம் நில்லுங்கள் அல்லே சொல்லுங்க. அப்போ கத்தர் பக்கம் நில்லுங்கள், கதறலை நிறுத்தாதிருங்கள். தோத்திரம் பார்வோன் என்னும் திரை விலக போகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ இரண்டாவது சொன்னேன், தோத்திரம் கனவீனம் பண்ணுவதை நீக்குங்கள். தோத்திரம் என்ன திரை விலக போகுது? பயம் என்னும் திரை விலக போகிறது. இப்ப சொல்றேன், கத்தர் பக்கம் நில்லுங்கள். தோத்திரம் பஞ்சம் என்னும் திரை விலக போகிறது. எலியா வந்து பிரசங்கம் பண்றாரு. தோத்திரம் கத்தர் தெய்வமானால் நீங்க என்ன செய்யுங்க? கத்தரை பின்பற்றுங்க. இந்த ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன். 21 எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கத்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, ஆமா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இந்த அனுபவம் மாறினாலே பஞ்சங்கிற திரை விலகிரும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன்னா தேவன் தான், சபை ஆலயம் ஆராதனை வசனம் வார்த்தை வாக்கு தத்தம் ஊழியம் ஊழியக்காரரு சப மக்கள், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிரதானமா முக்கியத்துவமானதா இருக்கணுமே ஒழிய, உலகம் பணம் உலகத்தின் உறவுகள் காரியங்கள் நமக்கு பிரதானமா ஒரு நாளும் இருக்க கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒட்டுமொத்த தேசமும் அந்த பக்கம் நிக்குது, எலியா மட்டும்தான் இந்த பக்கம் நிக்கிறான். தோத்திரம் இவனை கொல்றதுக்கெல்லாம் பிளான் பண்ற ஆள்லாம் அந்த பக்கம் நிக்குது, இவனை காலி பண்றதுக்கு பிளான் பண்ற ஆள் அந்த பக்கம் நிக்குது, தனி ஒரு மனுஷனா கோட்டுக்கு இந்த பக்கம் எலியா நிக்கிறாரு. தோத்திரம் அவர் சொல்றார்,
0: நான் கர்த்தரை பின்பற்றுகிறவன், நான் கர்த்தர் பக்கம்தான் நிற்பேன். இதுவரைக்கும் நின்னேன், இனிமேல் என்ன செய்வேன்? நிற்பேன். நீங்க வேணா என் பிரசங்கத்தை கேட்டு கோட்டை தாண்டி இங்கிட்டு வரலாமே ஒழிய, நான் உங்களுக்கு பயந்து கோட்டை தாண்டி அங்கிட்டு என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். கைய உயர்த்தி ஆமேனா மச்சான். இந்த பயமுறுத்துற வேலையெல்லாம் வேணாம். தோத்துற நீங்க என் பக்கம் சாஞ்சு ஆண்டவர் ஆராதிக்கிற ஆளா மாறணுமே ஒழிய, நான் உங்க பக்கமெல்லாம் இழுக்கிற இழுப்புகளை என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். நான் கர்த்தர் பக்கம்தான், நான் என் சபையின் பக்கம்தான், நான் சத்தியத்தின் பக்கம்தான், நான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் பக்கம்தான், சர்வ வல்லவர் பக்கம்தான் என்று இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். பஞ்சத்தின் திரை விலக போது, பற்றாக்குறையின் திரை என்ன செய்ய போது, விலக போது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்குள்ளிருந்து சபைக்குள்ளிருந்து தேசத்தின் பஞ்சத்தை போக்குகிற நீக்குகிற எலியாக்களை கர்த்தர் எழுப்ப போறார். நம்மளை எலியாவாகவே கர்த்தர் மாற்ற போறாரு. தேசத்தின் பஞ்சம் நம்ம மூலம் மாறப்போது. ரட்சிப்பில்லாத பஞ்சம், சமாதானம் இல்லாத பஞ்சம், ஆசீர்வாதம் இல்லாத பஞ்சம், நித்திய ஜீவன் இல்லாத பஞ்சம், ஏசு இல்லாத பஞ்சம் இன்னைக்கு தேசத்தை மூடி இருக்கே. கர்த்தர் வருகிற சோத்திர நாட்கள்ல நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு எலியாவா எழுப்பி தேசத்தில் இருக்கிற தோத்திர ஆவிக்குரிய பஞ்சங்களை பூர்த்தி செய்ய போறாரு, பூர்த்தி செய்ய போறாரு. நீங்க ஒரு நபர்கிட்ட நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சம் மாறப்போகுது. உங்களை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்த போறாரோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பஞ்சம் மாறப்போகுது. ஆமென். ஒரு எலியாவின் ஆவி, எலியாவின் அபிஷேகம் உங்களை நிரப்பி பயன்படுத்த போகிறது. எத்தனை பேர் ஆமென்? கர்த்தர் பக்கம் நில்லுங்கள். ஆமேனா. சொந்தம் பந்தம் உறவு உலகம், ஆமா, பார்க்கிற பக்கமெல்லாம் சாயாம கர்த்தரின் பக்கம் நில்லுங்கள். தோத்திரம் பற்றாக்குறையின், தோத்திரம் பஞ்சத்தின் திரை விலகும். எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய சத்தத்தை இந்த நல்ல நேரத்தில் நாம் கேட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஓ ராஷா காத்தரா, வரப்போகிற வருஷம், த இயர் வில் பி த இயர் ஆஃப் அன்வெயிலிங். எல்லா திரைகளையும் கத்தர் நீக்குகிற வருஷமா இருக்க போகிறது. எல்லா கதவுகளையும் கத்தர் உடைக்க போறாரு, தாழ்பால்களை முறிக்க போறாரு, தடைகள் மாற போகுது. தோத்தரா ஹல்லேலூயா ஷாக்கா தராபா லாமா. பார்வோனின் கிரியைகள் அழிய போது, கோலியாத்தின் கிரியைகள் அழிய போது, ஓ இசபேலின் ஆவிகள் அழிய போது. கத்தர் முறிக்க போறாரு, இசபேலுக்கு எதிரா உங்களை ஒரு எலியாவா நிறுத்த போறாரு, கோலியாத்துக்கு எதிரா உங்களை ஒரு தாவீதா நிறுத்த போறாரு, பார்வோனுக்கு எதிரா உங்களை ஒரு மோசையா நிறுத்த போறாரு.

தகர்த்தெறியும் எலியா, தேவன் பக்கம் நிக்காத கூட்டத்தை, பாகால் கூட்டத்தை, பாகால் தீர்க்கதரிசன ஆவிகளை கீசோ

வாழ்க்கையில மாற்றங்கள் வரப்போது. ஓ, தேசத்துக்கு கனி கொடுக்கிற நபர்களா பிரகாசிக்க போறீங்க. துறைகள் விலகுகிறது, உங்க வாழ்க்கையில் இருக்கிற துறைகள் இன்றைக்கு விலகுகிறது. இனி பார்வோன் இல்லை, இனி கோலியாத் இல்லை, இனி யெசபேல் இல்லை, இனி பயத்தின் ஆவி இல்லை, இனி பஞ்சங்கள் இல்லை, இனி பார்வோன்கள் இல்லை. திரை விலகுகிறது, தடைகள் விலகுகிறது, அற்புதங்கள் உதிக்கிறது. புதிய பொக்கிஷம், புதிய பொக்கிஷம், ஒளிப்படத்தில் இருந்த புதையல்கள் உங்க கண்களுக்கு முன்னால் வருகிறது. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆமா, இந்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ள விரும்புறேன்னு சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்தலாம். என்னுடைய கதறலின் ஜபத்தை நான் நிறுத்தாதிருப்பேன்னு தீர்மானிக்கிறவங்க உங்க கரங்களை உயர்த்தலாம். என் ஜபத்தை நீ நிறுத்த மாட்டேன், என் தொடர்ந்தேச்சியான ஜபங்களை நிறுத்த மாட்டேன், இனியும் ஜபிப்பேன், இனியும் போராடுவேன், இனியும் மன்றாடுவேன் என்று தீர்மானிக்கிறவர்கள் உங்க கரத்தை உயர்த்தலாம். தோத்துறோம், தோத்துறோம், தோத்துறோம். நான் யாரையும் கனவீனம் பண்ண மாட்டேன், வார்த்தையை கனவீனம் பண்ண மாட்டேன், அபிஷேகத்தை கனவீனம் பண்ண மாட்டேன், ஆராதனையை கனவீனம் பண்ண மாட்டேன், தாவீதை கனவீனம் பண்ண மாட்டேன், தேவ சத்தத்தை கனவீனம் பண்ண மாட்டேன், ஆலயத்தை கனவீனம் பண்ண மாட்டேன். அப்படி சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்தலாம். கர்த்தர் பக்கம் தான் நிப்பேன், சத்தியத்தின் பக்கம் தான் நிப்பேன், ஆண்டவர் பக்கம் தான் நிப்பேன், என் சபையின் பக்கம் தான் நிப்பேன், தரிசனத்தின் பக்கம் தான் நிப்பேன். அப்படி சொல்றவங்க உங்க கரங்களை உயர்த்தலாம். உங்களுக்குள் இருந்த ஒரு எலியா, உங்களுக்குள் இருந்த ஒரு தாவீது, உங்களுக்குள் இருந்த ஒரு மோசேய கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அர்ப்பணிப்போ, அர்ப்பணிப்போ, அர்ப்பணிப்போ. துறைகள் விலகுகிறது, துறைகள் விலகுகிறது. பொக்கிஷங்கள் வெளியே வருகிறது, பொக்கிஷங்கள், ஒளிப்படத்தின் புதையல்கள் வெளியே வருகிறது.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிரம்ப.

நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பலனே இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலனை பெருக பண்ணி உங்க வாழ்க்கையில இன்னும் பல படிகள் பல அடிகள் முன்னேறத்தக்கதாக என் தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி உங்களை இன்னும் அவருக்குள்ளாக ஓட செய்வதற்கு ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை விசுவாசமா அறிக்கை செய்து பாட போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஏன் வாதை அணுகாது, ஏன் பொல்லாப்பு நேரிடாது தெரியுமா? உன்னதமான கர்த்தர் நமக்கு உறைவிடமா இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார், நமக்கு தஞ்சமா இருக்கிறார். நம்முடைய சகல பாதுகாப்பும் அவருக்குள் இருக்கிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, நாம் இணைந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்,

தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் வீட்டில் அணுகாது. எங்கள் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டு அப்படி பாடணும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது தலைப்பிள்ளை சங்கார் நடந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை தெளித்து நிலைக்கால்களிலே பூசுங்க என்று சொன்னார். எந்த வீட்டில் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டில் சங்காரதுடன் இறங்கி போக முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற மாசில்லாத களங்கம் இல்லாத ஒப்பற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அந்த ரத்தம் உனக்குள் பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறாய். அந்த ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆவியானவர் நமக்கு உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு. எஸ், ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசை வார்த்தையினாலே ஜெயித்தவர், பொல்லாத கிரியைகளை வார்த்தையினாலே ஜெயித்தவர். அதே வார்த்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே நமக்குள் இருக்கிற எல்லா விதமான வாதையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை அணுகாது. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என்ன அணுகாது? எத்தனை பேர் அறிக்கை செய்ய இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன அணுகாது? ஆமென். சங்காரதூதன் இறங்கி போக முடியவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் நம்மை ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறபடியினாலே சங்காரதூதன் நமக்குள் இறங்கி போக முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்களே. எஸ், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கல்வாரியிலே எனக்காக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்தரின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னதமானவர் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லமை நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமான மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலிலே தங்குவான் தங்குவான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை வச்சிருக்கிறார் பாருங்களேன். தேசமெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. யாரை பார்த்தா ஐயோ அப்படியாமா, அது இப்படியா, அது அப்படி வந்துருமா, இத்தனை மரம் ஒரு மாதிரி இருக்குதான், அது அப்படி பண்ணிடுமா, இப்படி பண்ணிடுமா, அது என்னன்னு தெரியலங்க. நான் சொல்றேன், எதிர்மறையான காரியத்தை பேசுவதை விட்டுவிட்டு கர்த்தர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்று பேசுங்க, அற்புதம் நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க, நல்ல தாமேன் சொல்லுங்களேன். அவர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்க விடுதலை உண்டு, அங்க அற்புதம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். நாம் இன்னொரு பாடலை நாம் இணைந்து பாட போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்த நல்லவர். அல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. முடிக்கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோவை எப்படி அந்த கிருபை தாங்கினதோ, அக்கினியின் மத்தியில் இறங்கி வந்து கிருபை தாங்கினதோ, அதே போல இன்றைக்கு நம்மை அந்த கிருபை காக்க

தட்டி ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையிலே வெந்து போகாதபடிக்கு எங்களை காத்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பலப்படுத்தினவரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்த பரிசுத்தரே.

ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலங்களை தாங்கி, உம்முடைய கிருபையாலங்களை சுமந்து கொண்டு, உம்முடைய கிருபையாலங்களை மீட்டு கொண்டு இதுவரைக்கும் நடத்தி வர்றீங்களப்பா. நாங்கள் அழியாமல் இருப்பது உம்முடைய கிருபை, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை. இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருபை ராஜா, உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலங்களை பாதுகாத்து வருகிறீரே, உம்முடைய கிருபையால் நடத்தி வருகிற பரிசுத்தரே.

காத்து வருகிற பரிசுத்தர், எங்களை தாங்கி வருகிற பரிசுத்தர், நடத்தி வருகிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லா கனம் உமக்கு கொடுக்கிறோப்பா. உண்மைத்தான் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மை போல ஒருவர் இல்லையப்பா. உண்மை போல ஒருவர் இல்லை.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ் டாடி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். வா மகிமை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.

தமக்கென்று நம்மை பரிசுத்த மக்களாக அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு மாடும் கழுதையும், ox and donkey. வாசிக்க வேண்டிய பகுதி 2 கொரிந்தியர் 6:11-18. கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடே பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்கள் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தைகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய மனப்பாட வசனம் 2 கொரிந்தியர். நாம் வாசித்த பகுதியிலே 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள். Do not be unequally yoked together with unbelievers. தெய்வ பக்தியற்ற நபரை மனமுடித்ததால் தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கிய வாலிபர் ஏராளம். திருமணம் என்பது ஒரு நுகம், marriage is a yoke. அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படுதலை திருமறை கண்டிக்கிறது. மாட்டையும் கழுதையையும் சேர்த்து உழாதிருப்பாயாக என்று உபாகமும் பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் 22:10 சொல்லி வைத்து விட்டார். திருமறையின் 2 ஏற்பாடுகளும் அவிசுவாசிகள் விசுவாசிகளை அல்லது விசுவாசிகள் அவிசுவாசிகளை கலப்பு மனம் செய்வதை வெகுவாய் எதிர்க்கின்றன. மனம் திரும்பாதவரோடு பரிசுத்த வித்து கலந்து விடுவதை குற்றம், அது அக்கிரமம் என்றெல்லாம் வேதம் அழைக்கிறது. குறிப்பாக எஸ்ரா 9:6 வாசித்து பாருங்கள். நான் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். எப்படி என்றால், 2 வசனம், அவர்களுடைய

0: வியாபாரத்திலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோடே கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதா இருக்கிறது என்றார்கள். ஆண்டவர் பாருங்கள், அந்த வித்து கலந்து போவதை ஒரு பெரிய அது பாதகம், அது ஒரு பாவம் என்று இவ்வளவு தெளிவாக அவர் சொல்லி இருக்கிறார். ஒரு விதவை கூட அவள் ஒரு விசுவாசியாய் இருப்பாளானால் அவிசுவாசியாய் மணக்க அனுமதிக்கப்படவே இல்லை. மாறாக தனக்கு பிரியமான எவரையும் மணந்து கொண்டாலும் அவர் கர்த்தருக்குட்பட்டவராக, அதாவது ரட்சிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 7:39 மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நங்கையரே, வாலிபரே, காரணம் எதுவாயினும் அவிசுவாசியை மணக்க பெற்றோர் வற்புறுத்தினாலும் நீங்கள் திடமாய் மறுத்துவிட வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிதலும் கர்த்தருக்குள் தான், கர்த்தருக்குள். கர்த்தருடைய காரியங்களுக்கு வெளியே அல்லது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களிலே பெற்றோருக்கு கீழ்ப்படிவது குறித்து ஒரு கேள்விக்குறி எழுப்பத்தான் வேண்டும். எவரையாவது நீங்கள் காதலித்து விட்டால் அவனோ அவளோ உண்மையாய் மனந்திரும்பாத பட்சத்தில் அவ்வுறவை நீங்கள் அறுத்தறிவதே மேல். திருமணத்திற்காக திருமுழுக்கு எடுப்பதெல்லாம் ஆபத்து. திருமணம் இல்லையேல் அது திருமணம் ஆகாது. ஒரு சில இணைப்புகளில் மனந்திரும்பாத கணவனோ மனைவியோ திருமணத்திற்கு பிறகு ரட்சிக்கப்படுவது உண்டு. ஆனால் இதிலிருந்து எதையும் நான் தெளிவாக போதிக்க முடியாது. தேவனுடைய வசனம் இப்படி கேட்கிறது, மனைவியானவளே நீ உன் கணவனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? கணவனே நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? இது ஒரு பெரிய சவால். மனவாழ்வு ஒரு விளையாட்டு அல்ல. ஒருவேளை ஏற்கனவே அவிசுவாசியை மணந்திருந்தால் அந்நபரின் ரட்சிப்புக்காக ஜெபித்து கடவுளை விசுவாசித்துக் கொண்டிருப்பதை விட வேறொன்றும் செய்வதற்கில்லை. கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்களிலிருந்து வாலிபர்களும் நங்கையர்களும் ரட்சிக்கப்பட்டு விட்டால் விசுவாசிகளான வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பதில் மிகவும் சிரமப்படுகின்றனர். இந்திய கிறிஸ்தவத்திலிருந்து இந்த சாதி பிசாசு இன்னும் விரட்டப்படவில்லை. கிறிஸ்தவர் அல்லாத பின்னணியிலிருந்து வரும் விசுவாசிகளுக்கு மனமுடித்து வைக்க கிறிஸ்தவ தலைவர்களும் சபை மேய்ப்பர்களும் சிரத்தை எடுக்க வேண்டும். மட்டுமல்ல, கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள ரட்சிக்கப்பட்ட வாலிபரும் கன்னியரும் பிற மதங்களிலிருந்து விசுவாசி ஆகி உள்ளவர்களை மனமுடிக்க முன்வர வேண்டும் கூடாதா? சில வேளை இப்புது விசுவாசிகளை அவர்களது குடும்பத்தினர் அந்த சமுதாயத்தை விட்டே துரத்தி விடுவர். இப்படிப்பட்டவர்களுக்கு கனி உணர்வுடன் கரிசனையுடன் ஆதரவு தருவது திருச்சபையின் கடமை. பாமாலையிலே ஒரு நல்ல பாடல் உண்டு. வில்லியம் பேர்லே என்பவர் எழுதிய பாடலிலிருந்து தமிழாக்கம், சத்தியத்தில் நடத்தும் தந்தையே உம் துணையின்றி கேடு சூழுமே, வானாள் சிற்றின்பம் ஆகியால் கெடும் சற்றும் நம்பிக்கையற்றே வாழிடும். அவரது ஆங்கில பாடல், தை வே நாட் மைன் ஓ லார்ட் ஹவர் டார்க் இட் பி, லீட் மீ பை தைன் ஓன் ஹேண்ட், சூஸ் தவ் த பாத் ஃபார் மீ. I dare not choose my lot. I would not, I might. Choose thou for me, my God, so shall I walk aright. என்ன தெளிவான ஒரு ஜெபமும் அர்ப்பணிப்பும் என்று பாருங்கள். எனவே பிரியமானவர்களே, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள். Do not be unequally yoked together with unbelievers. ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் முன்னால் வந்த இந்த தெளிவான செய்திக்காகவும் சவாலுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக, நங்கையர்களுக்காக, அவர்களது பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும், எவ்வளவு காரியங்கள் சுற்றுப்புறத்திலே காணப்பட்டாலும், ஒரு நாளும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட தங்கள் பிள்ளைகளுக்கு அவிசுவாசியான ஒரு பெண்ணையோ மாப்பிள்ளையோ இந்த பெற்றோர் பார்க்க மாட்டோம் என்று இந்த தீர்மானிக்கட்டும். அப்படியே ஆண்டவரே, இந்த அருமையான தம்பிமாருக்காக தங்கைமாருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, வாழ்க்கையின் முக்கியமான ஒரு கட்டத்திலே வந்து நின்று எப்புறம் திரும்ப வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் கர்த்தாவே, அவர்கள் தங்கள் சுய புத்தியின் மேல் சாராதபடி
1: இந்த காரியத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசித்து உம்முடைய வழியிலேயே நடக்க நீர் உதவி செய்யும். இந்த செய்திக்கு கர்த்தாவே நாங்கள் எதிர் பேசாதபடி எதிர் நினைக்காதபடி கர்த்தருடைய வார்த்தை என்பதால் இதற்கு அடிபணிய எங்களுக்கு உதவி தாரும். காலம் பிந்திக் கொண்டிருக்கிற அநேகருக்கு சீக்கிரம் ஒரு நல்ல மனவாழ்வை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: இது 1986 வேர்ல்டு கப் போட்டோ. இதுல மாரடோனா, பீல், பிளாட்டினி இருக்காங்க. இவங்க மூணு பேரும் கால்பந்து போட்டியில கொடிகட்டி பறந்தவங்க. இவங்க புகழ் உலகம் முழுசும் பரவிச்சுது. இவங்களுக்கு ஏகப்பட்ட விசிறிகள். இவங்க புகழ் உச்சத்துல இருந்தப்போ மாரடோனா போதைப் பொருட்களுக்கு எதிராக பிரச்சாரம்

அந்த குழந்தைய அவர் ஏத்துக்கிட மறுத்துட்டாரு. அந்த குழந்தை வளர்ந்து பெரியவளாகி பீலுக்கு எதிரா வழக்கு தொடுத்தா. டிஎன்ஏ டெஸ்ட் முடிவு மூலமா வழக்குல வெற்றியும் பெற்றுட்டா. அதுக்கப்புறம் அரசன் நிராகரித்த மகள்னு ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டா. அவளுடைய தாயாருக்கும் பீலுக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்தும் புத்தகம் தான் இது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த உலகத்துல நாம யாரையுமே ரோல் மாடலா எடுக்க கூடாது. ஏன்னா தவறு செய்யாதவங்க யாருமே இங்க இல்ல. மைதானத்துல நல்லா விளையாடுறவங்களும், மேடையில அழகா பேசுறவங்களும், பார்க்க அழகா இருக்கிறவங்களும் கதாநாயகர்களா ஆக முடியாது. வெளித்தோற்றத்தை கண்டு நாம ஏமாந்துடக்கூடாது. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. 105வது சங்கீதம், அதனுடைய 28வது வசனம். அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார், அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பாரில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் தேவனுடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. வார்த்தையை எதிர்க்கத்தக்க வல்லமை எங்குமே கிடையாது. காரணம், அவருடைய வார்த்தை என்பது அது வல்லமையும் ஜீவனுள்ளதுமாய் இருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை விடவும் கூர்மையானதா இருக்கிறது. சர்வத்தையும் தாங்குகிறதா இருக்கிறது. சகலவற்றையும் சிருஷ்டிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. உண்டாகட்டும் என்று கர்த்தர் வார்த்தையை சொல்லுவாரானால் அது அங்கே உண்டாகும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அந்த வார்த்தையை தான் தேவன் நமக்கு அனுதினமும் தருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நினைவுபடுத்தினார் அல்லவா. பிசாசானவன் கல்லுகளை எடுத்து, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி கட்டளையிடும் என்று சொல்லும்போது இயேசு அதை தானே சொன்னார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். இந்த வார்த்தையை யாருக்கும் எதிர்க்க முடியாது. அப்படி என்றால் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிரம்பி இருக்குமானால் நீங்கள் செல்லும் பாதையில யாருக்கு உங்களை தடுக்க முடியும்? இந்த வசனத்தை எதிர்ப்பார் இல்லை. பவுலை கட்டி வைத்தார்கள். ஆனால் பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? எங்களை கட்ட முடியும், ஆனால் எங்களுக்குள் இருக்கிற வசனமோ அது கட்டப்படவில்லை. அது யாருக்கும் கட்ட முடியாது. மாறாக எங்களுக்குள்ளே இருக்கிற வசனம் என்ன செய்யும்? எங்களில் இருக்கிற கட்டுகளையும் அவிழ்த்து விடும். சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் ஆமை கட்டப்பட்ட நிலையில பாடி துதித்தார்கள். அவர்கள் கட்டுகள் அவிழ்ந்ததே தவிர அவர்கள் கட்டப்பட்டது நிமித்தம் அவர்களுக்குள்ளே இருந்த வார்த்தைகள் கட்டப்பட்டாதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. வார்த்தை தான் வெல்லும். கர்த்தர் பிசாசை வார்த்தையினால் துரத்தினார். கொந்தளித்த கடலையும் காற்றையும் வார்த்தையினாலே அதட்டினார். சர்வத்தையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். இந்த வார்த்தையை எதிர்ப்பாரில்லை. தினமும் வேதத்தை வாசியுங்கள். இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே பதித்து வையுங்கள். வசனத்தையே அதிகமாய் கேளுங்கள். வசனத்தையே இருதயத்திலே பதித்து வையுங்கள். வசனத்தையே உங்கள் உதடுகள் உச்சரிக்க இடம் கொடுங்கள். இந்த வார்த்தையை எதிர்ப்பாரில்லை. வசனத்தால் உங்கள் வாழ்க்கை நிரம்பி இருக்குமானால் வார்த்தையை வெல்லும், நீங்கள் ஜெயிப்பீர்கள். எந்த காரியம் உங்களுக்கு முன்பாய் தடையா இருக்காது. தடை போல சத்துரு வந்தாலும் இந்த வசனம் அவனை துரத்திவிடும். வசனம் அவனை சுக்குநூறாக்கிவிடும். வார்த்தையை எதிர்ப்பாரில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, வார்த்தையானவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வசனத்தால் நாங்கள் நிரப்பப்பட அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறவர்களாய், கேட்கிறவர்களாய், கை கொள்ளுகிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், வேதத்தோடு நெருங்கி பழகுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வும் நிகழ்வு கூடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலே எலியாவின் ஆவி என்ற தலைப்பில் 2 ராஜாக்கள் 2:15 ஜீவ வார்த்தையை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறோம். எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரமட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். இங்கே எலியாவின் ஆவி என்று வாசிக்கிறோம். எலியாவை ஆவியானவர் நிரப்பினதனால் அந்த ஆவியின் வல்லமையினாலே எலியா இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார். பாகாலின் வழிபாட்டை விட்டுவிட்டு கத்தரை தொழுது கொள்ளும்படி இஸ்ரவேல் தேசத்தை வழி நடத்தினார். எலியாவின் மேல் பக்தி வைராக்கியத்தின் ஆவி இருந்தது. கத்தரே தேவன் என்று நிரூபிக்க அவர் துடியுடித்துக் கொண்டிருந்தார். பாகாலுக்கும் அவனுடைய தீர்க்க தரிசிகளுக்கும் விரோதமாய் தைரியமாய் சவால் விட்டு வைராக்கியமாய் எழுந்து நின்றார். ஆம், அவர் மேல் ஒரு அக்கினி அபிஷேகம் இருந்தது. ஆகவே அக்கினியால் உத்தரவு அருளும் தேவனே தேவன் என்று முழங்கியது மட்டுமல்லாமல் வானத்திலிருந்து அக்கினியை பலிப்படத்தின் மேல் இறக்கி கத்தரே தேவன் என்று நிரூபித்தார். அவரை நிழல் போல பின்பற்றின எலிசா அவரிடம் கேட்டுக்கொண்டதெல்லாம் உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். அப்படியே எலியா எடுத்துக் கொள்ளப்படும் போது எலிசா 2 மடங்கான ஆவியின் வரத்தையும் எலியாவின் மேலிருந்து விழுந்த சால்வையையும் பெற்றுக் கொண்டார். எலியாவின் ஆவியை குறித்து ஜோவான் ஸ்நானகனை பற்றிய தீர்க்க தரிசன வார்த்தையிலும் காணலாம். தேவதூதன் தகப்பனாகிய சக்கரியாவிடத்தில் அறிவிக்கும் போது அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும் படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். லூக்கா 1:17 இதை காணலாம். எலியாவும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. ஜோவான் ஸ்நானனும் கூட பழைய ஏற்பாட்டுக்குரிய கடைசி தீர்க்கதரிசி. அவர்கள் எல்லோருமே கல்வாரி இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கவில்லை. புதிய ஏற்பாட்டுக்கு வந்திருக்கிற நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியுடையவராய் இருக்கிறீர்கள். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகமானது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த எலியா எலிசாவின் அபிஷேகத்தை பார்க்கிலும் கோடி மடங்கு மேன்மையானது. ஒருமுறை சமாரியர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததினால் சீசர்கள் இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இயேசு திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியை உடையவர்கள் என்பதை அறியீர்களா என்று சொல்லி, அதோடு மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். ஆம், தேவ பிள்ளைகளே, எலியாவை போல பழிக்கு பழி வாங்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படியாதவளை சுட்டரிக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு உங்களை உட்படுத்தாதிருங்கள். கிறிஸ்துவின் அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பப்படும்படி கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆவியை வாஞ்சியுங்கள். உங்கள் நினைவிற்கு, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். பழைய ஏற்பாட்டின் எலியாவின் ஆவியையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆவியையும் நீங்கள் இப்போது அறிந்து கொண்டிருப்பீர்கள். நாளைய தினத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட கர்த்தர் பேசும்படியாக நாங்கள் கேட்கிறோம். சத்தத்தை கேட்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுமே சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், ஆமென். வாயிலே சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம் 26 வசனம். ஆதி ஆகமம் 25 அதிகாரம் 26 வசனம்.
2: பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள்.
1: பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். யாக்கோபு என்ற ஒரு மனிதனுடைய பிறப்பை குறித்து இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ரெட்ட பிள்ளைகள். முதல் பிள்ளை பிறந்தது ஏசா. ஏசா தாயின் வயிற்றில் பிறக்கும் போது அடுத்ததாக பிறக்கிறது யாக்கோபு. ஆனால் யாக்கோபு எப்படி பிறக்கிறார் அப்படின்னா, அண்ணனுடைய குதிங்காலை பிடித்தவனாக அவன் பிறக்கிறான். இது ஒரு அபூர்வமான ஒரு காரியம். ஆகையால் தான் வேதத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்தபோது நீங்கள் கவனிப்பீங்க அப்படின்னு சொன்னால், பிள்ளையுடைய கை எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். குழந்தைய பார்த்தது இல்லையோ. குழந்தை கை எப்படி இருக்கும், எப்படி மூடி தான் இருக்கும். ஏங்க, பிறவி குணம். எதுனாலும் எனக்கு வேணும், பிடிச்சிக்கணும், இது எனக்கு வேணும், இதை நான் பிடிச்சிக்கணும். பிறக்கும் போதே யாரும் கற்றுக் கொடுக்காமல் பிள்ளையுடைய கை எப்படி தான் வருது, இப்படி தான் இருக்கிறது. பற்றி கொள்வது அல்லது பறித்து கொள்வது அப்படிங்கிறது பிள்ளைக்கு உள்ளேயே பிறக்கும் போதே அது இருக்கிறத நம்மால் பார்க்க முடியுது. இந்த யாக்கோபு என்ற மனுஷனை குறித்து பார்க்கும்போது, எல்லாவற்றையும் பறித்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற அவனுடைய வாழ்க்கையின் ஒரு ஒரு ஒரு நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாமே எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். அவன் ரெண்டாவது மகனாய் பிறந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னா, முதல் மகனுக்குரிய எல்லாமே எனக்கு வேணும். அவன் ஒருவேளை முந்தி பிறந்திருக்கலாம், அவன் ஒருவேளை எனக்கு அண்ணனாக இருக்கலாம், ஆனாலும் அவனுக்கு உரியதும் எனக்கு வேணுங்கிற ஒரு பற்றி பிடிக்கிற ஒரு மனநிலை அவனுக்கு இருந்ததை நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. இதனால நிறைய பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில் வந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் உடைய வாழ்க்கையில் வந்துச்சு. ஆனால் யாக்கோபு மாறவே கிடையாது. யாக்கோபனுடைய ஆசை என்ன, எப்படியாவது இதெல்லாம் எனக்கு வேணும். இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற அநேக மனிதர்களுடைய இருதயமும் அதுதான், எனக்கு எப்படியாவது இது வேணும், எனக்கு எப்படியாவது இது வேணும். கிராபிங் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா பற்றி பிடித்துக் கொள்கிற, பறித்து கொள்ளுகிற ஒரு மனநிலை அநேகருக்குள்ளே இருக்கிறதையும் நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. யாக்கோபுடைய தகப்பன் சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறேன். முதலாவது மூத்த மகனை கூப்பிட்டு சொல்றாரு, உன்னை நான் பிளஸ் பண்ண போறேன்ப்பா, நீ போய் எனக்காக வேட்டையாடி, அவன் நல்ல வேட்டைக்காரன், வேட்டையாடி நல்லா சமைச்சு அன்ட்ட கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்ன உடனே அம்மா அதை கேட்டுட்டாங்க. அம்மா யோசிக்கிறாங்க, சின்னவனுக்கு இந்த ஆசீர்வாதம் போனா நல்லா இருக்கும். அது அந்த ஆசீர்வாதத்தை அந்த அம்மாவும் யோசிக்கிறாங்க, இதை பறித்து கொள்ள வேண்டும். மூத்தவனுக்கு உரியதை இளையவனுக்காக நான் என்ன செய்யணும், பறித்து கொள்ள வேண்டும் என்று அவள் நினைத்து அம்மாவும் மகனும் பெரிய திட்டம் போடுறாங்க. எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப யோசித்து வாழ்க்கையில் செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா, யோசிக்கணும், ரொம்ப யோசிக்கிறது, திட்டமிடுறது. சில பேருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சதுரங்கம், செஸ் விளையாடுற மாதிரி தான். செஸ் விளையாடுறவங்க வெற்றி பெறணும்னு என்ன பண்ணணும்னா, 10 மூவ் யோசிக்கணும். எதிரி என்ன யோசிப்பான், அவன் என்ன காய நகர்த்துவான், அதுக்கு முன்னாடி நான் நகர்த்தணும். நிறைய பேர் அப்படிதான் வாழ்க்கைய கஷ்டப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அப்படி நான் ஒரு மனநிலையோடு இருந்தா இன்னைக்கு இந்த செய்தியின் வேலையில அதை நீங்க மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு இருக்கும் என்றால் தேவையில்லாத வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். அவசியமில்லாத கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அம்மா யோசிக்கிறாங்க, என்னுடைய இளைய மகனுக்கு இந்த ஆசீர்வாதம் வர வேண்டும், மூத்த மகனுக்குரியதை நான் பறித்து இளைய மகனுக்கு கொடுப்பேன்னு யோசித்தாங்க பார்த்தீங்களா. பயங்கரமா திட்டம் போட்டாங்க. என்ன திட்டம் போட்டாங்க, அண்ணனை மாதிரியே ஆட்டு தோலெல்லாம் எடுத்து தம்பிக்கு கையிலலாம் போட்டு, ஏன்னா மூத்தவன் எப்படி இருப்பான், நிறைய அவன் கையில ரோமம் முடி இருக்கும், அப்பா ஒரு வேளை தடவி பார்த்தார்னா அந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. அப்படிலாம் ரொம்ப யோசிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன் இவ்வளவு தங்களை கஷ்டப்படுத்த வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எனக்குரியவைகளை என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற விசுவாசம் இல்லாததுனால தான் இப்படி போய் பறித்து எடுக்க வேண்டியிருக்கிறது. அழகாய் வசனம் சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற தேவன் அவர். அப்போ நான் என்ன செய்ய தேவையில்லை, ரொம்ப மண்டையை கசக்கி புளிஞ்சி திட்டம் போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. பெரிய திட்டம் போட்டாங்க, தம்பிக்கும் வாங்கி கொடுத்துட்டாங்க, எதை ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா, அன்னைக்கு வீட்டில இருந்து அவன் ஓடினவன், அவங்க அம்மா சாவு கூட அவனை பார்க்க முடியல. ரொம்ப திட்டம் போட்டா எல்லாத்தையும் நான் பறித்து கொள்ளணும், என் சொந்த முயற்சியில் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்த்ததை சாதித்து விடலாம், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போய் விடுவார்கள். நம்ம நினைக்கிறத சாதிச்சிடலாம், நான் செஞ்சிட்டேன் பாரு, நான் செய்து முடித்து விட்டேன் என்று நாம் பெரிய பெருமை பாராட்டலாம், ஆனால் முடிவிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளோ திட்டம் போட்டு இவ்வளோ பிளான் பண்ணி அதுவும் கூடவே இருந்த மகன் இப்போ வீட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு. அம்மா அப்பா போட்ட பிளான் எல்லாம் சக்சஸ் ஆனாலும் பிள்ளை இழந்துட்டாங்க, தேவனுடைய பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து போயிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சொல்லணும், ஒருவேளை இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்கள் நினைக்கிற சில காரியங்களை சாதிக்க வேண்டும் என்பதற்காக, நீங்கள் நினைக்கிற சில காரியங்களை அடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் பயங்கர முயற்சி எடுத்து உங்களுடைய மூளையை கசக்கி பிழிஞ்சு திட்டமிட்டு, சில பேர்லாம் பாருங்க இந்த பண விஷயத்தில் எங்க பயங்கரமாக கால்குலேட் பண்ணுவாங்க, பயங்கரமாக திட்டமிடுவாங்க. திட்டமிட வேண்டும், ஆனால் பறித்து எடுக்குகிற மனம் நமக்குள்ளே இருக்க கூடாது. இங்கே எடுத்து அங்கே போடணும், அங்கே எடுத்து இங்கே போடணும், இதை எடுத்து இப்படி போடணும், அப்புறம் இங்கே இவங்ககிட்ட இதை வாங்கணும், அதை கொண்டு போய் அதை போடணும். ஏன் ரொம்ப ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் இதெல்லாம் உங்களுடையது, உங்கள் கையில் கொடுக்குறேன், இதை கரெக்டாக பிளான் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது எப்படி திட்டம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஏன் ஆண்டவர்கிட்ட நம்ம போக மாட்டேங்கிறோம், ஏன் நம்முடைய சொந்த பலத்தில் நிற்கணும்னு நினைக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் கொண்டு போய் எதை கொடுக்குறோமோ அதை ஆசீர்வதித்து போதுமானதற்கும் அதிகமாய் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. குட்டி பையன் வீட்டில் அவன் ப்ரேயர் மீட்டிங்க்கு வரும்போது அவங்க அம்மா பிரெட் கொடுத்து விட்டுருக்காங்க, மீன் கொடுத்து விட்டுருக்குறாங்க, அவன் கையில் அதை வச்சுட்டே இருக்கிறான். நான் யோசிக்கிறேன், சின்ன பிள்ளைங்க கையிலேருந்து எதாவது வாங்க முடியுமா, முடியவே முடியாது. ஒரு சாக்லேட் போய் காட்டினா கூட நம்ம சில பிள்ளைகள் நம்ம கையில் இருந்து என்ன செஞ்சிடும், பறிச்சிடும், பார்த்த உடனே எடுக்கணும்னு நினைக்கும், அதான் குழந்தைகளுடைய குணம். ஆனால் இந்த பிள்ளை தான் கொண்டு வந்த உணவை இயேசுவினுடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது அநேகருக்கு அது ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் யோசிக்கல, இதை கொடுத்தா நான் என்ன செய்வேன்னு யோசிக்கல, அவனுக்கு தெரியும் இதை ஆண்டவர் கையில் கொடுத்தா ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து எனக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இதை மாற்றி கொடுப்பார். ஆமென். பாருங்க, இத காரியத்தை சாதித்த யாக்கோபு தான் வாங்கணும்னு நினைச்ச ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான், வாங்கிட்டு வீட்டை விட்டு ஓடுறான். வீட்டை விட்டு ஓடி நேரம் எங்க போறாருன்னா அவனுடைய மாமாவுடைய வீட்டுக்கு போறாரு. எங்க போறாரு, ஆமா, அவர் பேர் லாபான். அவர் பேர் லாபான். லாபானுடைய வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதம் ஆச்சு. ஆன பிறகு அவங்க மாமா அவனை பார்த்து இப்படி கேட்குறாரு, மாமனார், மாமா அவனை வாசிங்களா, ஆதியாகமம் 29:15. ஆதியாகமம் 29:15.
2: பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா, சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான்.
1: இப்போ லாபான் ஆடுகளை மேய்க்கிறவர், நிறைய ஆடுகள் அவருக்கு இருக்குது, ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, மூத்தொழு பேர் லேயாள், இளவல் பேர் ராகேல், ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வாலண்டியரா வந்து மாற்றுறாரு, யாருங்க, யாக்கோபு. அவரா தேடி வர்றாரு, எங்க வர்றாரு, மாமாவுடைய வீட்டுக்கு வராரு. அவர் யோசித்துட்டு வர்றாரு, இங்க வந்து நம்ம நல்லா இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல அடைக்கலாம் போகலாம், ஏன்னா அப்பா வீட்டுக்கு போக முடியாது, பிரச்சனை அங்கே இருக்குது. நேரம் வந்த உடனே ஒரு மாச காலம் மாமா சும்மா சோடு போட்டாரு. இப்போ மெதுவாக கேட்குறாரு, எப்பா நீ எனக்கு மருமகனா இருக்கும், சும்மா வேலை செய்யாத, ஏற்கனவே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு, நீ சும்மா வேலை செய்ய வேணாம், உனக்கு நான் என்ன சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்ட உடனே, ஏற்கனவே யாக்கோபு மனசில் ஒருத்தரை வச்சுட்டான், யாருன்னு பார்த்தீங்கன்னா இளைய மகளாகிய ராகேலை மனசில் அவர் வச்சிட்டார். இவருக்கு இப்போ என்ன ஆசைனா இவளை எப்படியாவது பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் உள்ள முறைமையின்படி மூத்த பிள்ளைக்கு தான் முதலாவது என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. இன்றைக்கும் அதுதான் வழக்கமாக இருக்குது. ஆனால் இவருக்கு யார் மேலே ஆசை, இளைய மகள் மேல் ஆசை வச்சிட்டாரு. வச்சுட்டு அவர் யோசிக்கிறாரு, இவளை விட்டுறவே கூடாது, எப்படியாவது இவளை எனக்கு என்ன ஆக்கிடணும், மனைவி ஆக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, பார்த்த உடனே படிக்கிறது பள்ளிக்கூடம், ஆனால் ஒரு பெண்ணை பார்த்த உடனே நினைக்கிறாங்க இந்த பிள்ளைய விட்டுறக்கூடாது, உடனே லவ் யூ, உடனே என்னங்க நான் ஏதோ வேற உலகத்திலேருந்து வந்த மாதிரி பார்க்குறீங்க, உடனே லெட்டரு, உடனே ஸ்வீட்டு, உடனே சாக்லேட்டு, அப்பா பாக்கெட்லேருந்து 10 ரூபா திருடி சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், எப்படியாவது ஐயோ விட்டுறக்கூடாது, ஏன்னா இதை விட அழகிய உலகத்தில் இல்லை, கிடைக்கவே கிடைக்காது, ஐயோ இதை விட்டுட்டோம்னா இனி நமக்கு கல்யாணமே. ஹலோ, அவன் மனசில் என்ன தோணுது அப்படின்னா, இதை விட்டு விட்டால் இனி நமக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அவன் மனசில் ஒரு எண்ணம் அவனுக்கு வருகிறது. பாருங்கள் அந்த பரிதாபமான நிலையை யோசித்து பாருங்கள். மாமனார் கேட்குறார் வேண்டாம், உனக்கு என்னப்பா சம்பளம் கொடுக்கணும், நீ வேலை செய்கிறல்ல, உனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், சும்மா நீ எனக்கு வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, ஆதியாகம 29:18 வாசிங்களேன்.
2: யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான்.
1: என்ன சொல்கிறாரு, எப்படிங்க 7 வருஷம் வேலை செய்கிறான், யாருக்காக சொல்லுங்க, ராகேலுக்காக. இப்போ சம்பளம் கிடையாது, சாப்பாடு மட்டும்தான் உண்டு, உண்டு உறைவிடம் பள்ளி, அது சாப்பாடு உண்டு, தங்குறதுக்கு இடம் உண்டு. இப்போ என்ன பண்ணணும், மாங்கு மாங்கு மாங்கு மாங்கு எத்தனை வருஷம் வேலை செய்யணும். இவர் ஒருங்கான ஆளாக இருந்தா இவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டிருக்கணும், வர்ற வழியில் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். பாருங்கள், வர்ற வழியில் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். இந்த மனுஷன் தேவனை அறிந்த மனிதன், இந்த மனிதன் வர்ற வழியில நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறான், அவனை பிளஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த பெண்ணை பார்த்த உடனே இவன் கர்த்தரிடத்துல போய் கேட்கணும்ன்ற புத்தி வரல, இவன் உடனே சொல்றான், அந்த பிள்ளைக்காக நான் எத்தனை வருஷம் வேலை செய்யறேன், ஒருவேளை நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா கூட மாமனார் 3 வருஷம் வேலை செய்யா போகணும்னு சொல்லியிருப்பாரு. எத்தனை வருஷம் சொல்லியிருக்கலாம், இல்லை 4 வருஷம் கூட சொல்லியிருக்கலாம். இப்போ இவரா வாயை விடுறாரு, என்ன சொல்றாரு, 7 வருஷம் அவளுக்காக வேலை செய்கிறேன். மாமனார் பார்த்தாரு, நல்லா வந்து சிக்கிட்டான், பிரச்சனை இல்லை, நமக்கு ஒரு வேலைக்காரன் கிடைச்சிட்டான். 7 வருஷம் அவன் வேலை செய்கிறான், யாருக்காக, ராகேலுக்காக அவன் வேலை செய்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிலைமை ஏன்னு நினைக்கிறீங்க, அவனுடைய மனதில் அவன் நினைத்து விட்டான், இவளை விட வேறு நல்ல பெண் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்காது. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் இப்படி தான் போய் சிக்கிக்கிறாங்க, அவங்க பார்த்தோன்னு யோசிக்கிறாங்க, இதை விட பெட்டர் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, எப்படியாவது இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இது தேவ சித்தமா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, கத்துறது அங்கீகரிக்கிறாரா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் கண்ணுக்கு அழகாக இருக்கிறா, ஆகையால் இவளை நான் எப்படியாவது என்ன செய்யணும், திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. அதனுடைய விளைவாக 7 ஆண்டுகள், ஆனால் லாபான் லேசான ஆள் கிடையாது, கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய நாளில் அவன் ஒன்றும் சைலண்ட்டாக அமைதியாக அவனுடைய மூத்த மகளோடு பேசி மூத்த மகளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. இப்போ திடுக்கிட்டு கேட்குறாரு, என்னப்பா நான் இளைய மகளுக்கு தானே வேலை செஞ்சேன், அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு, இன்னொரு 7 வருஷம் வேலை செய், இப்போ 14 வருஷம் கொத்தடிமையாக வேலை செய்கிறான். என்ன காரணம், ஒரே ஒரு தவறு தான் அவன் செய்தான், அவனுக்கு இந்த காரியம் பேசப்படும் பொழுது தன்னிடத்துல பேசின கர்த்தரிடத்துல போய் இது கர்த்தருக்கு சித்தமா, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க மறந்ததனுடைய அடிப்படையில். இன்னைக்கு நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்க நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்லுகிற சில வேதனையின் பாதைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீங்க எடுத்த சில தீர்மானங்களுக்கு முன்பதாக கர்த்தரிடத்துல போய் இதை செய்யணுமா செய்ய வேண்டாமான்னு கேட்கல, ஜெபம் கூட பண்ணல, பார்த்த உடனே நினைச்சோம் இது சரி, இது நமக்கு கரெக்ட், இதை நம்ம செஞ்சிடலாம், இதை முடிச்சிடலாம், இப்படி பண்ணிடலாம். அந்த திட்டமிடுதல் தேவனை தவிர்த்து தேவனிடத்தில் நாம் கேட்காமல் நம்ம எடுக்கிற எந்த தீர்மானமும் போடுகிற எந்த திட்டமும் தேவனுடைய ஆசீர்வாதம் பெறும் என்று நினைக்க கூடாது. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் தீர்மானம் பண்றேன், எந்த காரியமா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மிடத்துல வந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே யாக்கோபு கொஞ்சம் முன்னாதான் கர்த்தர் பேசினார். வாசிங்க ஆதியாகமம் 28:13. ஆதியாகமம் 28:13.
2: அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
1: கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு அனாதையை போல இங்க படுத்திருக்கிற, தலைக்கு கூட தலாணி கூட கிடையாது, கல் எடுத்து வச்சு படுத்துட்டு இருக்கிற, எங்க போறேன்னு உனக்கு தெரியல, நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் அப்படின்னா, திருமணத்துக்காக ஏற்கனவே தேவன் ஒரு திட்டத்தை அவனுக்கு வச்சிருக்கிறார். எப்படி இருக்க போறது இல்லை, இவனுக்கென்று ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆண்டவர் ஏற்கனவே பிளான் போட்டு எல்லாம் வச்சிருந்தோம். யாக்கோபு ஆண்டவரிடத்துல போய் ஜபிக்காததுனால 14 வருஷம் தன்னுடைய மாமனார் வீட்டில் ஒரு அடிமையை போல அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த விஷயமானாலும் பற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும், தட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீங்க. கர்த்தருடைய நேரத்துக்காக, கர்த்தருடைய ஆலோசனைக்காக காத்திருங்கள், கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரோட சொல்லாண்டவரே, நான் தீர்மானம் பண்ணுறேன், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பொருளை வாங்குற விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு உறவாக இருந்த ஒரு நட்பாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போயிருங்க. ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய தேவன், நீங்க தான் என் கூட இருக்கிறீங்க, என் கூட பேசுங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க, நான் அதை செய்யணுமா செய்யக்கூடாதா நீங்க கேட்டு பாருங்களேன். கர்த்தர் உங்களை அழகாக பேசுவார், ரொம்ப தெளிவாக பேசுவார். குழப்பத்தோட நீங்க ஆலயத்துக்கு ஒருவேளை வரலாம், கர்த்தர் உங்க வார்த்தையின் மூலமா உங்களோட கூட கர்த்தர் என்ன பண்ணுவார், பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆமென். அப்போ இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், காத்திருக்க வேண்டும். ஆனா அந்த சூழ்நிலையில மனசு என்ன சொல்லும் தெரியுமா, மனசனத்துல சொல்லும் தெரியுமா, ஐயோ வயசு ஏறிட்டே போகுது. திருமணத்தை குறித்து நான் பேசுறேன், வயசு ஏறிட்டே போகுது, என்ன பண்றது, கிடைக்குமா கிடைக்காதா, சரியான ஆளு நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார், இல்ல அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ள தேவன், அவர் சொன்ன சொன்னபடி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். வசனம் சொல்றது, நமக்கு என்ன தேவையோ, நமக்கு அந்த தேவை அறிவதற்கு முன்பதாக தேவன் அந்த தேவையை அறிந்திருக்கிறார், ஏற்கனவே ஒரு அறிந்திருக்கிறார். நமக்கு என்னென்ன தேவைன்றது கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்தந்த நேரத்தில் சரியாய் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். நாம் முதல் கற்றுக்கொள்கிற காத்திரு. ஆமென். சொல்லுங்களேன் என்னங்க, உங்களே பார்த்து சொல்லுங்க. அதுதான் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பரவாயில்ல, ஏதோ இப்ப எல்லார் கையிலயும் மொபைல் வந்துருச்சு. எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல இப்படி உட்காந்து டிக்கெட் புக் பண்றதுக்காக காத்திருப்பாங்க முன்னாடிலாம். அப்படி கூட்டத்தில் நிற்கும் போது எவ்வளோ நேரம், பஸ்ஸுக்காய் காத்திருக்கும் போது எவ்வளோ நேரம், ரேஷன் கடையில் காத்திருக்கு, எங்கே போனாலும் என்ன செய்ய வேண்டியிருந்தது, காத்திருக்க வேண்டியது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் அந்த காத்திருப்பு குறைஞ்சிட்டே வந்தனால வாழ்க்கையில் எதுக்குமே மனுஷன் காத்திருப்பதற்கு என்ன கிடையாது, ஆயத்தம் இல்லை. காலையில் கேட்டால் இப்போ வந்துடணும், 24 மணி நேரத்தில் நம்ம கேட்கறது கிடைக்கணும், இல்லை. கர்த்தர் சொல்கிறார், நீ காத்திரு. அல்லேலூயா. நீ காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு விருப்பமானதை, அவருடைய திட்டம் பண்ணதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பார். அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹாலேலூயா. நீங்க நினைக்கிறீங்க கர்த்தரால் நீங்க எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை இப்ப கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க, இப்ப கொடுக்க முடியும். ஏன்னா தண்ணியை இப்படி திராட்சரசமா மாற்றின ஆண்டவர் அவர். ஒரு நொடிப்பொழுதுல நமக்கு வேண்டியவைகளை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் கர்த்தர் சொல்றதுல நீ காத்துரு, யூ வெயிட், நீ காத்துரு. சொல்லுங்களேன், காத்திருக்கிற நேரங்கள் வீணான நேரங்கள் அல்ல. சொல்லுங்க, காத்திருக்கும் நேரங்கள் வீணான நேரங்கள் அல்ல. வெயிட்டிங் டைம் இஸ் நாட் வேஸ்டட் டைம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, காத்திருக்கிற நேரங்கள் வீணான நேரம் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, உம்முடைய நேரத்துல, உம்முடைய காலத்துல நீர் எனக்கு நிச்சயமா எனக்கு வேண்டியதை கொடுப்பீர், அது வரைக்கும் நான் காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். இரண்டாவது, யோசுவாவின் புஸ்தகம் 7 அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 7 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாம்.
2: கொல்லையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும், 200 வெள்ளி சேக்கலையும், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான்.
1: இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ என்ற பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு அவர்கள் போன வேளையில் கர்த்தர் அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புறாரு, இந்த பட்டணத்தில் இருக்கிற ஒன்று கூட நீ எடுக்கக்கூடாது, இது எல்லாம் தீட்டுள்ளது, இது எதையும் நீ தொடக்கூடாது. சில காரியங்களை கர்த்தர் தீட்டுள்ளதுன்னு சொன்னால் அதிலிருந்து நம்ம விலக்கி காத்து கொள்ள வேண்டும். இருக்கிற எத்தனை பேர் போன தேர்தலில் சில இடங்களில் விநியோகிக்கப்பட்ட பணத்தை எத்தனை பேர் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் திட்டமும் தெளிவாக சொல்ல முடியும், அது தீட்டுள்ளது, அது தீட்டுள்ளது. சில பேர் என்ன நியாயப்படுத்துகிறாங்க, நம்மகிட்ட இருந்து அடித்த பணம் தானேங்க திரும்ப நமக்கு கொடுக்குறாங்க, நோ, அது தீட்டுள்ளது. பரிதானம் வாங்கும்போது ஒரு காரியத்தை செய்வதற்கு சில பணத்தை நம்ம கையூட்டாய் வாங்கும் பொழுது அது தீட்டுள்ளது. அது என்ன செய்யும், தீட்டுள்ளது என்ன செய்யும், நல்லா இருக்கிறது தீட்டுப்படுத்தும். என்ன பேர் புரியுது, ஒரு கூட நிறைய தக்காளி நல்ல தக்காளி வச்சுருக்கீங்க, ஒன்றே ஒன்று கெட்டு போயிருக்கு, ஒரு வாரம் கழித்து பாருங்கள் எல்லாமே அழுகிருக்கும், அது ஒட்டி அது எது எதோட கான்டாக்டில் இருக்கிறோ அதை என்ன செஞ்சிடும், அது கெடுத்து விடும். எனக்கு தீர்மானம் பண்ணுங்கள் ஆண்டவரே, தீட்டுள்ளது ஒன்றும் என் வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஏன்னா இது தேவன் தங்குகிற ஆலயம், இதுக்குள்ளே தீட்டானது ஒன்றுமே வரக்கூடாது. பொருளாதாரம் இன்றைக்கி நிறைய பேருடைய பொருளாதாரத்தில் நெருக்கடிக்கு காரணம் என்ன தெரியுமா, இப்படிப்பட்ட தீட்டுள்ளதை அவர்கள் எடுத்துக்கொண்டு தங்கள் வீடுகளிலே வைத்து கொள்ளுகிறதுனால சரியாய் சம்பாதிக்கிற பணமும் கூட தீட்டுப்பட்டு வீணாக போய்விடுகிறது. சில பேர் லைஃப்பில் பாருங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்றுமே இருக்காது, என்னங்க இந்த மாதம் நிறைய வந்துச்சு என்னாச்சு, ஆனோ பொத்தலான பை அப்படின்னு வசனத்தில் சொல்லப்படுது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்கள், தீட்டுள்ளது ஒன்றும் என் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. ஆண்டவர் சொல்லியிருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எரிகோவிலிருந்து எதுவுமே எடுக்காத, ஆனால் இந்த ஆகான் என்பவன் அதை பார்த்த உடனே அதை இச்சிக்கிறான். அவன் சொல்றான் பாருங்களா, அவைகளை இச்சித்து நான் எடுத்துக்கொண்டேன், இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது. எதெல்லாம் வச்சிருக்கிறான், பூமிக்குள்ள புதைச்சு அதுல பாபிலோனிய சால்வை, ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து பூமிக்குள்ள புதைச்சு வச்சா என்னங்க ஆகும் பாருங்க, அந்த அவனுடைய மனசுல அது எனக்கு வேண்டும் என்று அவன் நினைத்த உடனே அவனுடைய சிந்தனை என்ன ஆயிடுது, மோசமா போயிருது. கொண்டு போய் எங்க கொண்டு போய் வைக்கிறான், பூமியில, பூமிக்கு கீழே அதை குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னைக்கு உலகம் நம்ம ஐஸ்வர்யவான் ஆகுவதற்கு நிறைய குறுக்கு வழியை நமக்கு வச்சுக்கிட்டே இருக்குது, நிறைய விளம்பரங்கள் வருது, சொல்றாங்க இன்னைக்கு நீ 1000 ரூபாய் இதில் போடு, ஒரே மாசத்துல 5000 ரூபாய் திரும்ப கொடுக்குறோம். அதை பார்த்த உடனே மனுஷனுடைய மனசு என்ன சொல்லுது தெரியுமா, இது சாத்தியமானு யோசிக்க முடியல. சரி என்ட்டா 5000 இருக்கு, 25000 ஆயிடுமா ஒரே மாசத்துல, இன்னைக்கும் ஏங்க இத்தனை ஸ்கீம், இத்தனை ஏமாற்றுதல் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய மூலதனமே நாம் பறித்து கொள்ளுகிற மனநிலை உடையவர்களா இருக்கிறோம் என்பதுதான் அவங்களுடைய மூலதனமே. எத்தனை பேர் விளங்குது, ஆமென். அவன் பாக்குறான் இப்படி ஒரு ஸ்கீம் போட்டா வந்து மாட்டிடுவாங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புலம்புறாங்க, ஐயோ இப்படி கொடுத்தேன் ஏமாந்துட்டேன், ஐயோ இவ்வளோ கொடுத்தேன் ஏமாந்துட்டேன், இப்படி கொடுக்குறேன் நாங்கள். இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆமேன். எவ்வளோ ஆஃபர் வருது, எவ்வளோ ஆஃபர் வருது. ஒருத்தர் பார்த்தார் 70% தள்ளுபடி, எத்தனை சதவீதம், 70% தள்ளுபடி, கடகடன்னு போயிட்டார் கடைக்கு, போய் வாங்கிட்டார், பொருளை வாங்கிட்டார், 1000 ரூபா பொருள், எவ்வளோ கொடுத்தா போதும், 300 ரூபா கொடுத்தா போதும், வாங்கிட்டு கடகடன்னு பில்லிங்க் வந்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவன் சொல்கிறான், 600 ரூபா கொடுங்க, ஏங்க இப்படி போர்டில் போட்டுருக்குறீங்களே 70% தள்ளுபடின்னு, கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு, அப் டு 70% வரை. சரி 70% தள்ளுபடி உள்ள பொருள் எதுங்க இருக்கு, அங்கே இருக்கு பாருங்க, அது ஒன்றும் உபயோகம் இல்லாத பொருள். உங்களை எப்படி கொக்கி போட்டு எடுத்தான் பார்த்தீங்களா, நம்ம சரியாக பார்க்கறதே இல்லை. எனக்கு ஆண்டு விட்டு சொல்லுங்க, ஆண்டு அந்த பற்றி பிடிக்க வேண்டும், குறுக்கு வழியில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை என்னை விட்டு இன்றைக்கு என்ன செய்யுங்க, அகற்றிவிடுங்க. காத்துருங்க, காத்துருங்க, ஆண்டவர் ஏற்ற வேலை வரும் பொழுது நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார், நம்முடைய எல்லா குறைகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம போய் ஏமாந்து நிற்கிறது ரொம்ப பரிதாபமான காரியம். தாவீது சொல்ற வசனத்தை வாசிங்க, வார்த்தையை வாசிங்க, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29:12. 1 நாளாகமும் 29:12.
2: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம் கரத்தினால் ஆகும்.
1: சேர்ந்து வாசிக்கலாமா சொல்லுங்களேன், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமும் யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? தேவனிடத்தில் இருக்குது. அவர்கிட்ட கேட்டால் போதும், ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்துல இருக்குது. ஆண்டவரே இதுக்கு வேண்டிய ஞானத்தை எனக்கு கொடுங்க. கேளுங்களேன், ஏன் நம்ம கேட்க மாட்டேன்றோம்? ஏன் குறுக்கு வழியை தேடி போறோம்? இப்படி ஆயிரணும், அப்படி ஆயிரணும், நம்ம மண்டையை போட்டு கசக்கி ஒரு திட்டம் போட்டு என்னை காண சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்தும் வரைக்கும் உனக்காய் நான் உமக்காய் நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காய் காத்திருங்க. காத்திருக்கிற காலங்கள் வீணான காலங்கள் கிடையாது, வீணான காலங்கள் கிடையாது. மூன்றாவது, முதலாவது என்ன பார்த்தோம்? முதலாவது என்ன பார்த்தோம்? காத்து. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? காத்திரு. மூணாவது அதுதான் பார்க்க போறோம். ஆமென். முதலாவது என்ன பார்த்தோம்? ஆமா, ஏற்ற துணைக்காக காத்து. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஐஸ்வர்யத்துக்காக என்ன செய்ய காத்திரு, என் தேவைகளை சந்திக்கப்படுவதற்கு நீ காத்திரு. மூன்றாவது வாசிக்கலாமே, 2 சாமுவேலின் புஸ்தகம் 15 அதிகாரம். 2 சாமுவேல் 15 அதிகாரம் 10 வசனம்.
2: அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி, நீங்கள் எக்கால துணியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லி வைத்திருந்தான்.
1: இப்போ சூழ்நிலை என்ன அப்படின்னா, தாவீது ராஜாவா இருக்கிறார், சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய மகனாகி அப்சலோம், அவன் ராஜா, அடுத்து ராஜாவாகிறதுக்கு எல்லா தகுதிகளும் அவனுக்கு இருக்கிறது. ரொம்ப அழகானவன், பார்ப்பதற்கு ரொம்ப நேர்த்தியானவன், நல்ல தாளந்து உள்ளவன். ஆனா அவனுடைய மனதில தன் தகப்பனுடைய அரியணையை பற்றி பறித்து கொள்ள வேண்டும். அப்பாவுடைய சிங்காசனம் எனக்கு வேணும், அப்பா செத்த பிறகு நல்லா காத்திருக்க முடியாது, எனக்கு இப்பவே வேணும். சில குடும்பங்கள்ல பயங்கரமான ஒரு அவல நிலை, தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும் போதே அந்த சொத்துக்காக சண்டை போடுகிற, எப்படியாவது எனக்கு இது வேணும், இதை நான் எடுத்துக்கொள்வதற்கு என்ன வேணா நான் செய்வேன் சொல்றேன். பயங்கர ஆபத்து, பயங்கர ஆபத்து. அப்சலோம் நினைக்கிறான், எங்க அப்பா இறக்குற வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியாது, இந்த சிங்காசனம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கர திட்டம் இடுகிறான். ஒரு வருஷம் இல்ல, 4 வருஷம் பிளான் பண்றான். சொல்ல, எனக்கு உரியத கத்த எனக்கு உடனே தருவார். அல்லேலூயா. அதுக்கு நான் திட்டமிட்டு நான் சதி செய்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. சில பிள்ளைகள் பாருங்க, சகோதரர்கள் 4 பேர் 10 பேர் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த 10 பேருக்குள்ள இவங்க ஒரு சண்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. கத்தர் பார்க்கல நினைக்கிறீங்களா? கத்தர் பார்க்கறாரு. கத்தர் சும்மா இருப்பாரு நினைக்க, சும்மா இருக்கவே மாட்டாரு. வசன அழகா சொன்ன, எதை விதைக்கிறோம் அதை நீ அறுப்ப, உன் வாழ்க்கையில திரும்பி அது வரும். காத்திருக்க வேண்டிய காலம் வரைக்கும் நீ காத்திருப்பா என்று சொன்னால் உனக்கு சேர வேண்டியதை கத்தர் கொண்டு வந்து கையில கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுக்காக நீ கத்த வேணாம், கதற வேணாம், போராட வேணாம், இன்னும் செய்ய வேண்டாம். கத்தர் ஏற்ற வேளையில் அதை கொண்டு என் கையில கொடுப்பார். அப்சலோம் யோசிக்கிறாரு, எங்க அப்பாவுக்கு இந்த சிங்காசனத்தை விட நான் உட்கார்ந்தா அவ்வளவு நல்லா இருக்கும். யோசித்து பார்க்கிறான், அவன் மனதுல அதை ஓட்டி ஓட்டி பார்க்கிறான், எங்க அப்பாவுடைய சிங்காசனம் உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால அவன் என்ன பண்றான்? பயங்கரமான திட்டம் இடுகிறான். எப்படி திட்டம் இடுகிறான் பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 15 அதிகாரம் 6 வசனம். 2 சாமுவேல் 15 அதிகாரம் 6 வசனம்.
2: இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கு எல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான்.
1: இஸ்ரவேல் மனிதருடைய இருதயத்தை அவன் என்ன பண்ணனா? கவர்ந்து கொண்டான். உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு பரிசு பொருளை கொடுக்கறாங்கன்னா நீ யோசிக்கணும், எதுக்கு கொடுக்கறாங்க, கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. இவன் என்ன பண்றான்? தாவீது ராஜாவின் இடத்துல நியாயத்துக்காய் வருகிற எல்லாரையும் வழியிலேயே மறிச்சு அவன் சொல்றான், ராஜாவோட நான் நல்லா நியாய தீர்ப்பு செய்வேன், என்ன பிரச்சனை சொல்லுங்க. அவளை பார்த்த உடனே அவங்களை கட்டி தழுவி அவங்களை அணைக்கிறான். வசனம் சொல்லுகிறது, அவருடைய இருதயத்தை என்ன பண்ணானா? கவர்ந்து கொண்டான். இருதயத்தை என்ன செஞ்சான் சொல்லுங்க? ஆமா, ஒரு அப்பா வந்து சொன்னாரு, என் பிள்ளைகளுக்கு என் சொத்தை இப்பவே பிரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் இருக்கும் போதே அவங்கள செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் சொன்னேன், ரொம்ப நல்ல ஒரு தீர்மானம், ஆனா நீங்க மனசுல தீர்மானம் பண்ணிக்கோங்க, சீக்கிரமா ஓல்டேஜ் ஹோம்ல தான் உட்காரணும். அதுக்கு சம்மந்தமா இருந்தா இன்னைக்கு இப்பவே பிரிச்சு உங்க பிள்ளைகளை என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்க. காத்துருங்க, பிள்ளைகளுக்கு காத்திருக்க கற்றுக் கொடுங்க. பிள்ளைகள் பொறுமையா இருக்க கற்றுக் கொடுங்க. ஏன் அவசரம்? நீங்க ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே ஏற்ற காலம் வரைக்கும் நான் பொறுமையா காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். சில நேரத்தில் அவன் போடுற திட்டத்துல வெற்றி பெறலாம். அப்சலோம் வெற்றி பெற்று விட்டான். எங்க போய் உட்காந்துட்டான்? அப்பாவுடைய சிங்காசனத்துல உட்காந்துட்டான். அப்பாவுடைய ஆலோசகரே கொண்டு வந்து ரைட்ல உட்கார வச்சுட்டான். அவன் நினைச்சான், இந்த சிங்காசனத்தை பெற்றுக்கொண்டேன், எங்க அப்பாவுக்கு உண்மையா இருந்த அத்தனை பேரையும் நான் என் பக்கமா என்ன பண்ணிட்டேன், கவர்ந்து கொண்டேன். எவ்வளவு நாள் நினைச்சு நினைக்கிறீங்க, எவ்வளவு நாள் இருந்துச்சு நினைக்கிறீங்க? அந்த கவர்ந்து கொண்டான் என்ற வார்த்தை ஆங்கில ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்கிறது, திருடி கொண்டானாம். இஸ்ரவேலுடைய இருதயத்தை என்ன செஞ்சான், திருடி கொண்டான், தன் வசப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இதை நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. மற்றவர்களை தங்களை பெரியவர்களாய் காட்ட வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை மட்டுப்படுத்தி பேசுவாங்க. இது ஸ்தாபனங்களிலே இருக்கும், ஊழியங்களிலே இருக்கும். கவர்ந்து கொள்ள வேண்டும், ஜனங்களை தன் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக காரியங்களை செய்கிற ஒரு காரியம். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இறங்கி அவருடைய திட்டத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் என்னால என்ன பண்ண முடியல, பொறுமையா இருக்க முடியல. முடியல, அவசரப்படாதீங்க, திட்டமிடாதீங்க, பறிக்க நினைக்காதீங்க, கவர நினைக்காதீங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உரியதை எனக்கு கொண்டு வந்து சேர்க்க என் தேவன் வல்லவராயிருக்கிறேன். அந்த நேரம் வரைக்கும் நான் பொறுமையா என்ன செஞ்சுட்டே இருப்பேன், காத்துக்கிட்டே இருப்பேன். நிறைய பேருடைய மனதில் கற்பனை, அந்த இடத்துல நான் இருந்தா எப்படி இருக்கும், இந்த இடத்துல நான் இருந்தா எப்படி இருக்கும், இது எப்படி நான் என் வசப்படுத்திக் கொள்வேன். தவறு செய்யவே செய்யாதீங்க, ஒரு நாளும் அதை செய்யாதீங்க. குடும்பத்தில் அதை செய்யாதீங்க. குடும்பத்தில் சில மக்கள் அதில் இருப்பாங்க பாருங்க, சிலர் அப்படியே தங்க வசம் வச்சிருப்பாங்க. அவர் சொல்றதாங்க குடும்பத்தில் நடக்கும், நம்ம சொல்றதாங்க குடும்பத்தில் நடக்கும், அவங்க என்ன சொல்றாங்க அதான். இல்ல இல்ல, வசப்படுத்தி வைத்திருக்கிற அந்த அனுபவங்கள் வேண்டாம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், எந்த மனுஷனை நம்பி இல்லை. ஹல்லேலூயா. இந்த திட்டமிடுதல் நம்முடைய சிக்கல்ல கொண்டு போய் நிறுத்திடும். இந்த அப்சலோம் அப்படிதான் யோசித்து தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்தி வெற்றியும் வெற்றியும் கண்டு விட்டார். இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, அப்பாவுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. எவ்வளவு நாள் நீடிச்சதுன்னு நினைக்கிறீங்க? 4 வருஷம் திட்டமிட்ட அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வெற்றி பெற்ற பிறகு 4 மாசம் கூட நிக்கல, கவிழ்க்கப்பட்டது. 4 மாசம் கூட நிக்கல, கவிழ்க்கப்பட்டது. ஆனால் சிங்காசனத்திலிருந்து வீழ்த்தப்பட்ட தாவீது அவன் பாவம் செய்திருந்தாலும் பாவத்தை மன்னித்து கர்த்தர் மீண்டும் அந்த சிங்காசனத்துல அவனை அமர வைத்து கடைசி வரைக்கும் அவன் ராஜாவாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. காரணம் என்ன? அப்சலோம் தனக்கு கிடைக்க வேண்டியதை இழந்து போனதற்கு காரணம் காத்திருக்க அவனுக்கு மனதில்லாமல் போயிட்டு. இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை உயர்த்துற வரைக்கும் காத்துக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் காத்துக்கொண்டே இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம், மத்தேயு 23 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
2: தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
1: ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்லுங்களேன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இது ஆண்டவர் வச்சிருக்கிற நியதி, இது மாறவே மாறாது. நம்மளையே நம்ம உயர்த்துக்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா தாழ்வு வரும். நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்ம உயர்த்துவார். அப்சலனுடைய வாழ்க்கையில அதான் நம்ம பார்க்கறோம். அடுத்தது முதல்ல என்ன பார்த்தோம்? தாழ்மையை பத்தி. எதை பத்தி பார்த்தோம்? காத்துரு. எதை பத்தி பார்த்தோம்? ரெண்டாவது எதை பார்த்தோம் சொல்லுங்க? காத்து. மூணாவது எதை பார்த்தோம்? ஆமா, திரும்ப வாசிங்களேன். ஆதியாகமம் 12 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க.
2: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
1: இங்கே ஆண்டவர் ஆபிராமை அழித்து ஆபிராமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். பெரிய ஜாதி எப்படி ஆக முடியும்? பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிறந்து அப்படிதான் பெரிய ஜாதி ஆக முடியும். அடுத்து சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்போ ஆபிராமுக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் கொடுத்த போது அவனுக்கு வயது 75. 10 வருஷம் ஓடிருச்சு. 10 வருஷம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு பிள்ளையே இல்லை. இப்போ ஆபிரகாம் யோசிக்கிறாரு, மனைவி சாரா யோசிக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேருக்கு 10 வருஷம் கல்யாணம், இன்னும் பிள்ளை இல்லையே, நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் முற்படுகிறார்கள். நான் சொல்றேன், எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் காத்திருக்க சொன்னா காத்திருங்க, கர்த்தர் நன்மை செய்வார். ஆமே. 10 வருஷம் ஆன உடனே இவங்களுக்கு ஒரு கவலை வருது. ஆபிரகாம் யோசிக்கிறான், பலவீனப்பட்டு போயிட்டு இருக்கேன் என் சரீரத்துல. மனைவி யோசிக்கிறாங்க, நானும் பலவீனப்பட்டு போகிறேன் என் சரீரத்துல, நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு திட்டமிடுகிறார்கள். என்ன பிளான் போடுறாங்க? ஆதியாகமம் 16 அதிகாரம் 2 வசனத்துல வாசிங்க.
2: சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார்.
1: சாராய் ஒரு காரியத்தை சொல்றாங்க, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு. அவங்க சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்கும் என்றால் அதை தாண்டி ஒரு பிள்ளை பெற்றுக்கணும்னு முயற்சி செய்வது சரியா தவறா? சொல்றாங்க, அவங்களே வாயத்தான் சொல்றாங்க, கர்த்தர் என் கர்ப்பத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, அடைச்சிருக்கிறார். கர்த்தர் ஒரு வாசலை அடைச்சிருக்கிறார். அந்த வாசலை உடச்சு உள்ள போகணும்னு நினைச்சா அது எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? இவங்க சொல்றாங்க, கர்த்தர் தான் என் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு. அடுத்து சொல்லிட்டு, என் அடிமை பெண்ணோடைய சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். ஒரு சான்ஸ் எடுக்கிறாங்க. ஒருவேளை கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எவ்வளவு தாமதமானாலும் உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தே தீரும். அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். நீர் நன்மை செய்கிற தேவன், அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். நீர் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டீங்க, அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். எனக்கு காத்திருக்கிற பலன் தாரும் ஆண்டவரே, எனக்கு காத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இன்னைக்கு இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். ஒருவேளை நீங்க ஏதோ திட்டமிடுறீங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ண திட்டமாட்டு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் காத்திருக்கிறேன்ப்பா, நான் காத்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க திட்டமிட்டாங்க. திட்டமிட்டபடி அவர்களுக்கும் பிள்ளையும் பிறந்துருச்சு. 10 வருஷம் கணவன் மனைவியா இருந்து பிள்ளை பெறல. எப்போ ஆகார் உள்ள வந்தாலோ பிள்ளை பிறந்துருச்சு. அவங்களுடைய திட்டம் வெற்றி ஆயிடுச்சு. ஆனா குடும்பத்திலே சமாதானம் போயிடுச்சு. எது ரொம்ப முக்கியம்? எது ரொம்ப முக்கியம்? நாம திட்டமிட்டு சில காரியங்களை சாதிச்சிடலாம், திட்டமிட்டு சில காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம், பறித்து விடலாம். ஆனால் சமாதானம் இல்லைனா அதை அனுபவிக்கவே முடியாது. எதுக்கு? நீங்க ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கையில இருந்தா எனக்கு ஆசீர்வாதம் வரணும், உங்க கையில இருந்தா எனக்கு நன்மை வரணும், உங்க கையில இருந்தா எனக்கு உயர்வு வரணும், உங்க கையில இருந்தா எனக்கு எல்லாமே வரணும். ஆண்டவரே, நான் அவசரப்பட்டு உங்களுடைய காலத்துக்கு முன்னாடி நான் ஒன்னும் செய்யாம இருக்க தேவன் எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. பாருங்க, சில உதாரணங்களை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நான் காட்ட விரும்புகிறேன். அவர் தேவகுமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவர் பூமிக்கு வந்து மனுஷனாய் பிறந்து 30 வருஷம் ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தாரு? 30 வருஷம் காத்துட்டு இருந்தார். எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தாரு? சத்தமா சொல்லுங்களேன், 30 வருஷம் ஊழியத்துக்காக காத்திருக்கு. இந்த ஊழியத்துக்காக காத்திருக்கிற இந்த விஷயம் ரொம்ப முக்கியங்க. நிறைய பேருக்கு என்னன்னா, இன்னைக்கே யூடியூப்ல ஒரு பாட்டு போடணும், ஒரு 2 கூட்டங்களை ஏற்படுத்தணும், பெரிய கூட்டத்தை திரட்டிடணும், நாளைக்கே பெரிய ஆள் ஆயிடணும். ஊழிய பாதை அப்படி கிடையாது. ஊழிய பாதை அப்படி கிடையவே கிடையாது. அப்சலோம் தான் அவசரப்பட்டார். இங்க பாக்குறோம், ஆண்டவர் 30 ஆண்டுகள், தேவன் 30 ஆண்டுகள் பூமியில அவர் கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருந்தார். வசனம் வாசிக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். லூக்கா 2:51.
2: பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
1: யாருக்கு யார் கீழ்ப்படிந்திருந்தால்? இயேசு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். எவ்வளவு பெரிய ஒரு உதாரணமா இருக்கு பாருங்களேன். காத்திருக்கிறார். தேவன் குறித்த காலம் வரைக்கும் அவர் அடுத்தபடி எடுப்பதற்கு அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். ஏன், 15 வருஷத்துல 15வது வயசுல ஊழியம் செஞ்சிருந்தா யாரும் வந்திருக்க மாட்டாங்க. வந்திருப்பாங்க. ஆனால் அந்த வேலைக்காக, கர்த்தர் முன்குறித்த நேரத்துக்காக இயேசு காத்து கொண்டிருந்தார். 1 வருடம் அல்ல 2 வருடம், 30 ஆண்டுகள் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். 2வது பாருங்க, லூக்கா 4:5-6 லூக்கா 4:5-6
2: பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் 1 நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுமுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான்.
1: ஆண்டவர் பிசாசை பார்த்து, நீ பொய் சொல்றேன்னு சொல்லல. என்னப்பா போய் சொல்றேன், இதெல்லாம் உன் கையில இருக்குதுன்னு கேட்கல. அவங்க கையில தான் இருந்துச்சு. இப்ப ஆண்டவரிடத்துல வந்து அவன் சொல்றான், நீர் என்ன பண்ணணும், பணிந்து கொண்டால். இன்னைக்கு நிறைய பேரு சாத்தானை பணிந்து கொண்டு அவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி போயிட்டாங்க. உலகம் நினைக்கிறதோ கத்தர உங்களை ஆசீர்வாதம் இல்லை இல்லை. என்னைக்கும் சாத்தானை பணிந்து கொண்டாங்க. அவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவன் கொடுக்கிற நன்மைகளுக்கு பின்னாடி போயிட்டாங்க. எப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அன்னைக்கு தேவன் ஆசீர்வதிக்கல. ஆண்டவர் சொன்ன ஆண்டவருடைய பதில் லூக்கா 4:8.
2: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: எனக்கு
2: பின்னாக போ சாத்தான்,
1: எனக்கு பின்னாடி போ சாத்தான். அவர் சொல்றார், இல்ல இல்ல இல்ல. ஆண்டவர் இவைகளை எப்படி சுதந்திரித்தார் தெரியுமா? சிலுவையின் ஊடாய், பாடுகளின் ஊடாய் ஆண்டவர் அதை அனுபவித்து அதை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு உபத்திரவப்படுற கஷ்டப்படுறதுக்கு யாருக்கும் ஆயத்தம் இல்லை. லகுவாய் வரணும், லகுவாய் சாத்தான் கொடுப்பான். அதை வாங்கிக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வேற மாதிரி மாறிடும். இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய நேரம் வரைக்கும் நான் காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா, நான் பொறுமையாய் காத்திருக்க எனக்கு கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு போஷித்தார். கொடுத்த உடனே ஜனங்களுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. ஜனங்க யோசித்தாங்க, இப்படி ஒருத்தர் ராஜாவா இருந்தா வேலைக்கு போக வேண்டாம், விதைக்க வேணாம், அறுக்க வேணாம், ரொட்டி சுட வேணாம், கடல்ல போய் மீன் பிடிக்க வேணாம். இவர் என்ன பண்றாரு, சும்மா சர்வசாதாரணமா எல்லாத்தையும் பெருக பண்றாரு. இவர் ராஜாவாக்கிடுவோம் தீர்மானம் பண்ணாங்க. ராஜாவாக்குறது நல்லதா நல்லது இல்லையா? இருக்கீங்களா, போயிட்டீங்களா? ராஜாவாகிறது நல்லதா நல்லது இல்லையா? நல்லது இல்லை. நிறைய பேருக்கு ஆசை, இன்னைக்கே ஒரு ஊழியக்காரனாயிரணும், இருந்து பார்த்தா தான் தெரியும் அதனுடைய வேதனை, அதனுடைய கஷ்டம். உடனே ராஜாவாயிருக்கும். ஜனங்கள் வந்து நெருக்கிறாங்க, நீர் எங்களுக்கு ராஜாவாயிருக்கணும். வசனம் பாருங்க, வாசிங்களேன். யோவான் 6:14-15
2: இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார்.
1: இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னை ராஜாவாக்கும்படி ஜனங்கள் எல்லாம் ஆயத்தமா இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இது நேரம் கிடையாது, இது முறையும் கிடையாது, எனக்கு வேணான்னு சொல்றாரு. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் தெள்ளும் தெளிவா நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், உயர்வுகள் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும், ஆசீர்வாதம் அவரிடத்திலிருந்து வர வேண்டும். அவர் கொடுக்கும் வரைக்கும் நான் காத்திருப்பேன் என்றால் அது பூரணமான ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அவர் விலகுகிறார். ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, ஐயா உங்களுக்கு எல்லாம் பயங்கரமான கிருபைகள்லாம் இருக்குது, கிரியெல்லாம் இருக்குது, ரொம்ப அற்புதமா இருக்குது, நீங்க தான் ராஜா வாங்கணும். ஆண்டவர் சொல்ற, இல்லை இல்லை இல்லை இல்லை, தன்னை காத்து கொண்டார். ஆகையால் அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டது என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா ஒரு எஜமான் மாதிரி, ஒரு ராஜா மாதிரி இருந்திருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார் தெரியுமா? கடைசி வேலைக்காரன் செய்ய வேண்டிய வேலையை செய்து தன்னை வெளிப்படுத்தினார், அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார். வசனத்தை வாசிக்க போறோம். ரெண்டு காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க, யோவான் 13:4-5
2: போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார்.
1: இப்ப ஆண்டவர் இங்கே நாம் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை என்ன பண்றாரு, சுட்டி காட்டுகிறார், கற்றுக் கொடுக்கிறார், செய்து காட்டுறார். அவர் சொல்லியிருந்தா சீஷர்கள் எல்லாம் எல்லாருக்காலையும் கழுவுனா ஒரே நொடியில் எல்லாரும் இறங்கியிருப்பாங்க. ஆனால் அவர் சொல்ல, இல்லை இல்லை, நான் கழுவுறேன். தன்னை தாழ்த்துகிறார். ஊழியனா அதுதான், என்னை நான் தாழ்த்துவது. கடைசியாக பாருங்களேன், பேதுரு இயேசுவை 3 முறை மறுதளிச்சான். 3 முறை மறுதளிச்ச உடனே ஆண்டவர் உடனே அவனை கழட்டி விட்டுலப்பா, நீ எல்லாம் லாய்க்கலன்னு சொல்ல, 3 வருஷம் என் கூட இருந்து என்னை புரிந்து கொள்ளவே இல்லையா, 3 தடவை மறுதளிச்சிட்டேன்னு விடலை, பொறுமையாக காத்திருக்கிறார். தோமா சந்தேகப்பட்டவொன்னு ஆண்டவர் சொல்ல, நீ எல்லாம் என்ன சீசனா இருக்க லாய்க்கலைன்னு பொறுமையாக காத்திருக்கிறாரு. ஏற்ற வேலை வரும்பொழுது இவர்கள் 2 பேரும் தேவனுக்காக பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட்டார். நான் சொல்றேன் ஒரே ஒரு காரியம், எந்த காரியத்தை அவசரப்பட்டு செய்யாதீங்க, பொறுமையாய் காத்துருங்க, கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க நாம எங்க நிக்கிறோம் அப்படிங்கறத யோசித்து பாருங்க. எந்த தீர்மானமா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தம் என்னவோ அதை எனக்கு என் வாழ்க்கையில வெளிப்படுத்து, என்ன செய்யணும்ன்றதை என்னிடத்துல பேசுங்க, நான் பொறுமையா காத்திருந்து கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் மேன்மையானதை நேர்த்தியானதை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம். கர்த்தருடைய சமூகத்துல நாம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே சொல்லுங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க அவசரப்பட்டீங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்குன்னு ஒரு மேன்மையை தேடினீங்களே, எந்தெந்த இடத்துல எல்லாம் பெரிய திட்டமெல்லாம் போட்டு இந்த காரியத்தை நான் இப்படி செய்ய போறேன் அப்படி செய்ய போறேன்னு நினைச்சீங்க, இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவர் அதெல்லாம் தப்புன்றத நான் உணர்ந்து கொண்டேன், காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் வாய்களை திறந்து சத்தமா ஜெபம் பண்ணோம், சத்தமா ஜெபிக்கணும். ஆண்டவரத்துல சொல்லணும், ஆண்டவரே இந்தெந்த இடத்துல நான் தவறு செய்திருக்கிறேன், நான் பொறுமையாய் காத்திருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் எல்லாரும் எல்லாரும் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஒரு நேரம், ஆண்டவரோட சொல்லுங்க, ஆண்டவரே எங்கெல்லாம் நான் அவசரப்பட்டேன் அங்கெல்லாம் நான் பொறுமையா இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. நான் ஜெபம் பண்ணாம ஒரு தீர்மானத்தை எடுக்க கூடாது, ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாம ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில நான் பொறுமையாய் காத்திருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீர் பேசுகிற தேவன், நீர் பேசி இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.

நீங்க பேசுற வரைக்கும், நீங்க சொல்ற வரைக்கும், நீங்க அனுமதிக்கிற வரைக்கும், நீங்க காட்டுற வரைக்கும் நாங்க காத்திருந்து உங்களுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரு அறிக்கையா சொல்லுங்க. ஆண்டவரே, நான் அவசரப்பட்டு செய்து நான் சந்தித்த வீழ்ச்சிகள், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்காக மனம் மறந்துகிறேன். பொறுமையாய் காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. நீர் என்னை நிச்சயம் உயர்த்துவீர். நீங்க என்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பீங்க. நீங்க எனக்கு நிச்சயமா எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பீங்க. அந்த நேரம் வரைக்கும் நான் பொறுமையாய் காத்திருக்க என் பலத்தை அல்ல உங்களுடைய பலத்தை சார்ந்து நிற்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். ஒரு சிலர் யோசிக்கிறீங்க, உங்களுக்கு விரோதமாய் அநியாயமாய் சிலர் பழி சுமத்தி உங்களை வேதனைப்படுத்தின அநேகர் உண்டு. எனக்கு நீதி செய்யும்னு காத்துட்டு இருக்கிறீங்க. அவர் நீதி செய்ய தவறாத தேவன். அவர் நீதி செய்ய தவறாத தேவன். கண்டிப்பா செய்வார். நாம செய்ய வேண்டியது அவருக்காய் காத்திருக்கணும். அவர் பாதத்திலே அமர்ந்திருக்கணும். கர்த்தர் நம்ம ஏற்ற வழியில் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கரங்களை கீழே போட்டு ஜெபமானோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசினீங்களே அதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் ஆண்டவரே உடைய வாழ்க்கையில கொஞ்சம் அவசரப்பட்டு சில தீர்மானங்கள் எடுத்தது நிமித்தமாக வந்த வீழ்ச்சிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய அவசரத்தை மன்னிங்க. நாங்கள் அப்படி தீர்மானங்கள் எடுத்திருந்தா தயவாக எங்களை மன்னிங்கப்பா. எல்லாவற்றையும் சரியாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய சமூகத்தில் காத்திருக்க உதவி செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.

நீங்க எப்படி தெரியுமா ஆராதிக்கணும், நீங்க ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை சத்தத்துல பாதாள நடுங்கணும், பிசாசு நடுங்கணும். சங்கம் 95:92 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை சத்தம் போட்டு ஆராதிப்பேன், ஒரு கம்பீர சத்தம்னு தாவீது சொல்லுவார். பாருங்க, பிசாச ஆண்டவர் எங்கேயுமே ஒரு வேலையை கொடுத்துருக்கவே மாட்டார். அவன் தள்ளப்பட்டவன், அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் காயலுக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம தான் பிசாச ஓரம், ஐயோ பிசாசு, ஐயோ பிரதர் அது பிசாசு அப்படி இப்படிங்கிற. ஆண்டவர் எங்கேயுமே ஒரு நாளும் ஒரு காலத்தும் பிசாசுக்கு என்ன பண்ணல, சான்ஸு கொடுக்கவே இல்லை. தலைவலியில நீங்க தலை தோட்டாம போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பீங்க, அந்த தலைவலி வந்துச்சா சொல்லுவோம் பிசாசு தலைவலி கொடுத்துட்டான், அவன் சிவனேன்னு ரோட்டு நடந்து போயிட்டு இருப்பான். நீங்க சொன்ன உடனே அவன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவான். நீங்க ஆண்டவர் சொல்ற உங்களை பார்த்து சிலருக்கு பிசாசை ஓவரா பேசாதீங்க. ஆண்டவரை பிசாசை எந்த இடத்துலயும் நின்று அதிகாரம் கொடுக்கவே இல்லை. உங்க வீட்டிலையும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எந்த இடத்துலையும் பிசாசுக்கு அதிகாரமே தரக்கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒரு பாட்டை சத்தமா எங்க கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க, பிசாசு வீழ போறான். ஆமைன்னு சொல்லுங்க.

அடியா அடியா எங்க சேர்ந்து பாரு எல்லாரும் அல்ல அந்த வெள்ளனோட எந்திரி சத்தம் சத்தம் போடும் போதே வீட்டில் கட்டி வச்சிருக்க சாத்தம் வீட்டை பிடிச்சு வச்சிருக்கிற சில கிரியைகள் எல்லாம் ஓடணும் பாரு எல்லாம் சேர்ந்து ஆமா ரெடி ரெடி ரெடி ரெடி ஆகும்

0: ஆமென்.
1: சில நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போது நம்மளையும் அறியாம நமக்கு ஒரு கண்ணீர் வரும். எதுக்கு அழுகிறோம், ஏனே சிலவங்க நமக்கு பண்ணது நினைச்சலாம், இல்ல இல்ல இல்ல, சிலவங்க நம்மளை பேசுறது இல்ல இல்ல இல்ல, நம்மளும் அறியாம அதுதான் ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் எனக்கு யாரும் நிக்காத போது, எந்த உறவும் என்ன நேசிக்காத போது, எந்த உதவி எனக்கு யாரும் செய்யாத போது, ஒருத்தர் வந்து நின்று செஞ்சாரு, அதை நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணீர். அவங்கள நினைச்சலாம் அழலப்பா, உம்மை நினைச்சு என்னை அறியாம. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் சங்கீதம் 16, அவர் சமூகத்துக்கு வந்தாலே எனக்கு நித்திய மகிழ்ச்சி, நிரந்தர பேரின்பம் உண்டு. சங்கீதம் 16 கடைசி 3-4 வசனங்கள் வாசிங்கன்னா, அவர் ஏன் வலது பார்சத்தில் தான் இருக்கிறார், என்ன பார்க்கிறார், என்ன சுமக்கிறார், அதை நினைக்கிறேன், துதிக்கிறேன். என்னோட சேர்ந்து இந்த பிரச்சனத்தோடைய ஆண்டவரை நினைச்சு அவர் சமூகத்தில் வரும்போது அவரை நினைச்சாலே உங்களுக்கே ஒரு ஒரு தெய்வீக ஒரு தொடுதலை, ஒரு ஒரு இன்னர் ஹீலிங்கை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு தேற்றுதலை பார்ப்பீங்க. உங்களோட சேர்ந்து பாடுங்க.

சமூகத்துக்கு வந்துட்டா எனக்கு நடக்கும். அவர் சமூகத்தில் எனக்கு எல்லா ஜெயங்களும் உண்டு. அவர் சமூகத்தை ஜோம் பண்ணுங்க, அவர் சமூகத்தில் அடுங்க, அவர் சமூகத்தில் என்ன யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, சிங்கத்தை கூட சொல்லுங்க, அவர் சமூகத்தை சொன்னாலே அந்த காரியம் வகிக்கும்.

ஆண்டவர் நினைக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்னதை நினைக்கிறேன்னு சொல்லி ஆடாதீங்க. நிச்சயம் உங்களை அறியாம ஒரு தேவ தேற்றுதல் உங்களுக்குள்ள கடந்து வரும். நான் நம்புறேன் இயேசு கேட்க கேட்கவே அந்த சமாதானத்தை தருகிறார்.

தேற்றுகிறார் அவர் சமூகத்தில். எனக்கு நித்திய மகிழ்ச்சி, பேரின்பம் உண்டு. அவர் சமூகத்தில் காத்துருங்க, கர்த்தர் நிச்சயம் காரியங்களை வாய்க்க செய்வார்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: போதகர் சார்ல்ஸ் வெஸ்லி இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து வளர்ந்தவர். இவர் வாழ்ந்த காலம் 1707 முதல் 1788 வரை. இவர் தன்னுடைய வாழ்நாளிலே சுமார் 6500 பாடல்களை எழுதியிருக்கிறார். வேத வசனங்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட இந்த பாடல்கள் பல நேரங்களில் அவருடைய வாழ்க்கையின் அனுபவமாகவே இருந்திருக்கிறது. ஒருமுறை இவர் அமெரிக்க தேசத்தில் ஏற்பட்ட சில ஏமாற்றமான சூழ்நிலைகளைத் தொடர்ந்து 1736 இங்கிலாந்து தேசத்திற்கு திரும்ப வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த நாட்களில் கப்பலில்தான் பயணம் செய்ய வேண்டும். கப்பல் பயணத்தில் கடுமையான புயல் வீசியது. சில நாட்களாகவே வாழ்வோமா மடிந்து போவோமா என்ற நம்பிக்கையற்ற ஒரு பயணமாய் அந்த பயணம் இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் தங்கியிருந்த அந்த கப்பலின் அறையினுள் புயலில் அடிப்பட்ட பறவை ஒன்று வேகமாக வந்து அவருடைய மடியில் விழுந்தது. போதகர் தன்னுடைய கைகளால் மெதுவாக அதை அரவணைத்து அதற்கு அடைக்கலம் கொடுத்தார். இறுதியாக 1736 டிசம்பர் மாதம் 3 கப்பல் பத்திரமாக இங்கிலாந்து வந்து சேர்ந்தது. ஆனால் அந்த பயங்கரமான கடல் பயணத்தையும் புயலையும் அந்த பறவை தன்னிடத்தில் அடைக்கலம் தேடி வந்ததையும் அவரால் மறக்கவே முடியவில்லை. அடிக்கடி மனதில் வந்த இந்த நிகழ்வை குறித்து ஒரு பாடல் எழுதினார். வாழ்க்கையில் புயல் வீசும் போதெல்லாம் நம்மை படைத்த கடவுளே நமக்கு அடைக்கலம் என்பதை அழுத்தம் திருத்தமாக அதில் எழுதியிருக்கிறார். தன்னுடைய உணர்வை உலகத்திற்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றும் அவர் எழுதிய பாடல் பல மொழிகளிலே பாடப்படுகிறது. அதுதான், எந்த நாத்ம நேசரே வெள்ளம் போன்ற துன்பத்தில் தாசன் திக்கில்லாமலே தடுமாறிப் போகையில் தஞ்சம் தந்த இயேசுவே திவ்ய மார்பில் காருமேன் அப்பால் கரை ஏற்றியே மோட்ச வீட்டில் சேருமேன் என்ற பாடல். இன்றும் நம்முடைய வாழ்க்கை எந்த புயலால் அடிபட்டு அலக்களிக்கப்பட்டாலும் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று கூறிய கர்த்தர் நமக்கு அடைக்கலம் கொடுக்க நம்முடைய அருகிலேயே இருக்கிறார். நீங்கள் கடந்து வரும் கடினமான பாதையினால் உள்ளம் சோர்ந்து போனீர்களோ, தாவீது அரசனைப் போல நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று தைரியமாக சொல்லுவோமா? புயலில் அடிபட்ட அந்த பறவையையும் புயலில் அகப்பட்ட சார்ல்ஸ் வெஸ்லி அவர்களையும் காத்த கர்த்தர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்றும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார்.

ரெண்டு சாமுவேல் நாலாம் அதிகாரம். அப்னேர் எப்ரோனிலே செத்து போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடரற்று போயிற்று. இஸ்ரவேல் எல்லாரும் கலங்கினார்கள். சவுலின் குமாரனை படைத்தலைவரான இரண்டு பேர் இருந்தார்கள். ஒருவனுக்கு பேர் பாலா, மற்றவனுக்கு பேர் ரேகா. அவர்கள் பென்யமீன் புத்திரரின் பேராத்தியனாகிய ரிம்மோரின் குமாரர்கள். பேரோத்தும் பென்யமோனுக்கு அடுத்ததாய் எண்ணப்பட்டது. பேரோத்தியர் கித்தாயிவுக்கு ஓடிப்போய் இந்நாள் வரைக்கும் அங்கே சஞ்சரிக்கிறார்கள். சவுலின் குமாரன் ஜோனத்தானுக்கு இரண்டு காலம் இடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் ஜோனத்தானும் மடிந்த செய்தி ஜெஸ்ரயேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேபிபோசேத் என்ற பெயர். பெரேத்தியனான அந்த ரிமோரின் குமாரனாகிய ரேகாபும் பானாவும் போய் இஸ்போதேத் மத்தியானத்திலே வெயில் நேரத்தில் படுக்கை மேல் சயனித்திருக்கும் போது அவன் வீட்டுக்குள் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடுவீடு மட்டும் வந்து அவனை வயிற்றில் குத்தி போட்டார்கள். பின்பு ரேகாவும் அவன் சகோதரன் பானாவும் தப்பி ஓடி போனார்கள். அவன் தன் பள்ளி அறையிலே தன் கட்டிலின் மேல் படுத்திருக்கும் போது இவர்கள் உள்ளே போய் அவனை குத்தி கொண்டு போட்டு அவன் தலையை வெட்டி போட்டார்கள். பின்பு அவன் தலையை எடுத்துக்கொண்டு ராமுழுவும் அந்தரவழியாய் வணந்து எப்ரோனில் இருக்கிற தாவீரத்தில் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி, இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்ருவாயிருந்த சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் தலை. இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார் என்றார்கள். ஆனாலும் தாவீது பேரேத்தியனான ரிமோரின் குமாரராகிய ரேகாபுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதியுத்தரமாக, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள். இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்று எண்ணி சவுல் செத்து போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்த போது அவனை நான் பிடித்து சில்லாகிலே கொன்று போட்டேனே. தமது வீட்டுக்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும்! இப்போதும் நான் அவருடைய இரத்த பழியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாதிருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொன்று போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குளத்தண்டையிலே தூக்கி போடவும் தன் சேவகருக்கு கட்டளையிட்டான். இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எப்ரோனில் இருக்கிற அப்னோரின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள்.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் அன்புடன் வாழ்த்தி வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீத விளக்கு உரை, சங்கீதம் 105:5. 105 45 வசனம் இருக்கிறது. முதலாவது இந்த 105 சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு நாம் கொடுப்போம், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். இதன் சுருக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை தேவன் நிறைவேற்றுகிற ஒரு சம்பவம். எகிப்தில் இருக்கிற மக்களை அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் வெளியே கொண்டு வருகிற சம்பவத்தை சுருக்கமாக சங்கீதக்காரர் இங்கே சொல்லியிருக்கிறார். முதலாவது தலைப்பு, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் கோடிடுங்கள். 8 ஆபிரகாமோடு வாக்கு தத்தம். 9 ஈசாக்கு கிட்ட ஆணை, கோடிடுங்கள். 10 யாக்கோபுக்கு என்று சொல்லுகிறார். பிறகு என்ன வாக்கு தத்தம்? 11 உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன். வாக்கு தத்தம் பண்ணுகிறார், ஆண்டவர் தேசத்தை தருவார் என்று. ஆனால் நிலைமை மோசமா போகுது. யோசேப்பு அடிமையாய் போகிறதை சங்கீதக்காரர் இங்கே சொல்லுகிறார். எகிப்தில தேவனுடைய பிள்ளைகள் வேதனைப்படுகிறார்கள். யாத்திராமம் 20:24 என்ன சொல்லுகிறது? தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பார்த்தீர்கள் அல்லவா, அந்த 3 வருகிறார்கள். உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து வெளியே கொண்டு வருகிறார். எப்படி கொண்டு வருகிறார்? 37 பொன்னோடு புறப்பட்டார்கள், வெள்ளியோடு புறப்பட்டார்கள். 42 என்ன சொல்லுகிறது? அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகி ஆபிரகாமை நினைத்து தம்முடைய ஜனங்களை களிப்போடும் களிப்போடும் கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். முடிந்து விட்டது கண்ணீர், அடிமை முடிந்து விட்டது, வேதனை முடிந்து விட்டது. இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனையோ வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கலாம், எத்தனையோ வார்த்தைகள் கொடுத்திருக்கலாம், எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் கொடுத்திருக்கலாம். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நான் வேதனைப்படுகிறேனே, யோசேப்பை போல என்னை வித்து போடுகிறார்களே, குழியிலே போடுகிறார்களே, எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிறேனே, நான் பெருகாதபடி ஒடுக்கப்படுகிறேனே, என்னை பார்வோன் வேதனைப்படுத்துகிறான் என்று சொல்லி சொல்லலாம். இங்கே வேதம் சொல்லுகிறது, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், பொன்னோடு வெள்ளியோடு புறப்பட பண்ணினவர். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் என்ன சொன்னாரோ ஆண்டவர் செய்வார். உங்கள் வீடு கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், நீங்கள் அடிமையாய் இருப்பதில்லை. அவர் உண்மையுள்ளவர், உங்களுக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் உங்களை கை விடவே மாட்டார். ஆமென். 2 இங்கே 105 சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்லுகிறது, செயல்படுவதில் உண்மையுள்ளவர். செயல்படுவதில் உண்மை. என்ன செயல்பட்டார்? 26-36. இப்ப தம்முடைய ஜனத்தை வெளியே கொண்டு வர வேண்டும், தம்முடைய ஜனத்தை ஆராதனைக்கு கொண்டு வர வேண்டும், அடிமையிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து தம்முடைய ஜனத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்தார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், தவளையை அனுப்பினார், அவர் எல்லாத்த வெட்டுக்களை அனுப்புறாரு, பேன் அனுப்புறாரு, கட்டிகள் அனுப்புறாரு, கல்லு மலை அனுப்புற, கடைசியில தலைச்சாம் பிள்ளைய சாகடிக்கிற அளவுக்கு கொண்டாரு. அதை இங்கே பார்க்கிறோம். தம்முடைய பிள்ளைக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். அன்பு சகோதரனே சகோதரியே, தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்காக, தேவனை ஆராதிக்கிற உங்களுக்காக என் ஆண்டவர் எதை வேண்டுமானாலும் செய்ய துணிகிறவர். அப்படிப்பட்ட உண்மையுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக செங்கடலை வேண்டுமானாலும் நான் பிளக்கிறேன் சொல்றாரு, கடலையே பிளப்ப எதையும் செய்வாரு. இறுதியில என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்துட்டு சொல்றாரு, உனக்காக நான் எதையும் செய்ய தயார். செயல்படுக உண்மையுள்ளவர், செயல்பட உண்மையுள்ளவர்.
இன்றைக்கு எனக்கு ஒரு கேள்வி, இவ்வளவு எனக்காய் செயல்படுகிற தேவனுக்கு நான் எப்படி செயல்படுகிறேன்? மீண்டும் சொல்கிறேன், தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் எதை வேண்டுமானாலும் செய்வார். இப்போ அவர் உங்களுக்காக, உங்கள் பிரச்சனைக்காக செயல்பட ஆரம்பித்து விட்டார். உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்தவர் தான் ஆண்டவர். நான் அதை உணர்கிறேன் ஆவியில். ஆமென். மூன்றாவது, நடத்துவதில் உண்மையுள்ளவர். உங்களை நடத்துவதில், இப்ப சொல்லிட்டாரு, வாதை அனுப்பிட்டாரு, என்ன பண்றது? ரைட், அங்கிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். 37-45 வரைக்கும் கோடிடுங்க. அவர் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், மகிழ்ச்சியோடு புறப்பட பண்ணினார், அவர்களை மேகஸ்தம்பத்தை கொடுத்து புறப்பட பண்ணினார், புறப்பட பண்ணி நடத்தினார். அங்கே சொல்கிற காடைகளை கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார், திருப்தி ஆக்கினார், கண்மலையை திறந்தார், தண்ணீரை கொடுத்தார் என்றெல்லாம் இங்கே நான் சொன்ன வசனத்தில் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், செயல்பட உண்மையுள்ளவர், உங்களுக்காக உங்களை நடத்த உண்மையுள்ளவர், மகிமையாய் நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை மக்கள் குத்தினார்கள், கோபப்படுத்தினார்கள், எரிச்சல் மூட்டினார்கள் என்றெல்லாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதனால தான் அங்கே இல்லாதது ஒன்றை 105 சங்கீதத்தில் இங்கே சங்கீதக்காரர் ஒரு 6 காரியத்தை செய்ய சொல்றாரு. இவ்வளோ செயல்படுகிறாரு, இவ்வளோ அற்புதம் செய்கிறாரு, உனக்காக எதை வேணால் நான் செய்கிறேன்னு சொல்றாரு. அந்த இயேசுவுக்கு, அந்த தேவனுக்கு நீங்கள் ஒரு 6 காரியம் செய்ய மறக்காதீங்க. அன்னைக்கு அவங்க வேதனைப்படுத்தினாங்க, நீங்கள் கோடிடுங்க. முதலாவது 105:1, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். உங்களை உயர்த்தி வாழ வைத்து வேலை தந்து வாழ்க்கை தந்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இரண்டாவது, முதல் வசனத்தில் அவருடைய செய்கையை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவர் செஞ்சதை சொல்லுங்க. கட்டி கரைய பண்ணினார், குழந்தை இல்லாத உங்களுக்கு குழந்தை கொடுத்தார், அதை சொல்லுங்கள். மூன்றாவது, அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். இவ்வளவு தேவன் செய்தாரே, பாட்டு பாடுங்கள். நான்காவது, அவருடைய அதிசயங்களை தியானியுங்கள், தியானித்து பேசுங்கள். 2 வசனம் பேசுங்க, அவர் செஞ்ச அதிசயத்தை தியானிங்க. 10 முன்னாடி செஞ்சதை தியானிங்க. செங்கடலை பிளந்ததை தியானிக்க சொல்றாரு. ஆமென். அடுத்ததாக 5வது, 3வசனம், அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்க. உங்களை உயர்த்தின நாமம், உங்களை வாழ வைத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்க. அடுத்தது 5வது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். 6வது, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், தேடுங்கள், தேடுங்கள். இந்த 6 காரியங்களையும் செய்யுங்கள். தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார், உங்களுக்காய் செயல்படுவார், உங்களை நடத்துவார். God bless you.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. ஒரு ஒட்டக சிவிங்கி பிறக்கும் போதே பல இன்னல்களை அனுபவிக்கிறது. ஒட்டக சிவிங்கி பிறக்கும் போதே 10 உயரத்திலிருந்து கீழே விழுகிறது. அது கீழே விழும்போது அதன் முதுகு பகுதி தான் தரையில் விழும். கீழே விழுந்த சில நொடிகளில் அது ஒரு முறை உருண்டு தன்னை நேர்படுத்திக் கொள்கிறது. ஆனால் அதன் கால்கள் பின்னிய நிலையில் அதன் உடலுக்கு அடியில் இருக்கும். அந்த தாய் ஒட்டக சிவிங்கி உயர இருக்கும் தன்னுடைய தலையை தாழ்த்தி தன்னுடைய குட்டியின் செயல்பாடுகளை சில நிமிடங்கள் கவனித்துக் கொண்டே இருக்கும். குட்டி தாய்க்கு கீழே கிடக்கும் போது திடீரென்று தன் கால்களை வெளிப்புறமாக உதைத்து குட்டியை எழுப்ப முயற்சிக்கும். அப்படி செய்தும் அந்த குட்டி எழும்பாவிட்டால் மீண்டும் மீண்டும் தன் குட்டியை உதைத்து அதை எழுப்ப முயற்சிக்கும். குட்டி பல முறை முயற்சித்தும் எழும்ப முடியாமல் களைப்படையும் போது மீண்டும் அதன் தாய் அதை உதைத்து அது எழும்பும்படி தூண்டிவிடும். ஒரு வழியாக அந்த குட்டி முதல் முறையாக எழும்பி நிற்கும். அவ்வாறு அந்த குட்டி நின்று கொண்டிருக்கும் போதே மீண்டும் குட்டியின் காலில் உதைக்கும். ஏன் அந்த தாய் ஒட்டக சிவிங்கிக்கு என்ன நேர்ந்தது? ஏன் தான் பெற்ற குட்டியை மீண்டும் மீண்டும் உதைத்து தள்ளுகிறது? அதன் குட்டியை பிறந்ததிலிருந்து ஒரு நிமிடம் கூட சொகுசாக படுத்து கிடக்க அனுமதிப்பதில்லையே ஏன் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் தன்னுடைய குட்டி ஒட்டக சிவிங்கி கூட்டத்திலே போகும்போது தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதன் கால்களை பலப்படுத்த இவ்வாறு செய்கிறது. ஏனெனில் அநேக காட்டு விலங்குகள் ஒட்டக சிவிங்கி குட்டிகளை விரும்பி வேட்டையாடி தின்னும். ஆகவேதான் தன் குட்டி வேகமாக ஓடி தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை உதைத்து அதன் கால்களை பலப்படுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, நமது வாழ்விலும் அநேக முறை வரும் சோதனைகளையும் இன்னல்களையும் பார்த்து எனக்கு ஏன் இவ்வாறு சம்பவிக்கிறது, தேவன் ஏன் என்னை இப்படிப்பட்ட பாதையின் வழியாக கொண்டு செல்கிறார் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் பின்

அவருக்கு விடை தெரியவில்லை. எல்லாவற்றையும் கண்ணீரோடு சகிக்க வேண்டியதிருந்தது. பின்னாட்களில் தேவன் அவரை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அரியணையில் உட்கார வைத்த போதுதான் தேவன் தன்னை மட்டும் ஏன் இவ்வாறு நடத்தினார் என்று அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. பிரியமானவர்களே, இன்று கஷ்டமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்களா? ஏன் எனக்கு மட்டும் இவ்வாறு நடக்கிறது என்று அங்கலாய்க்கிறீர்களா? கலங்காதிருங்கள். உங்கள் பின்னாட்களில் நீங்கள் நன்றாயிருப்பதற்காகத்தான் தேவன் உங்களை இந்த நாளில் இந்த பாதையிலே நடத்துகிறார். இவை மிக நீண்ட பாதைகள் அல்ல. கஷ்டங்கள் சீக்கிரமாக முடிவுக்கு வரும். ஆளுகையையும் அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு சீக்கிரம் கட்டளையிடப் போகிறார். ஆகவே இந்த கஷ்ட பாதைகளை நினைத்து சோர்ந்து போகாதிருங்கள். சீக்கிரத்தில் உயர்வுகள் உங்களை தேடி வரும்.

0: தேவ செய்தி, கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்ட வாழ்க்கை. செய்தி வழங்குபவர் சகோதரன் அகஸ்டின் ஜெபகுமார்.
1: தமிழகத்தின் தென் கோடியிலே பிறந்த என்னை ஆண்டவர் தம்முடைய மகா கிருபையினாலே ரட்சித்தது மாத்திரமல்ல, சென்னையிலே ஒரு கம்பெனியிலே நான் டூல் டிசைனராக வேலை செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஆண்டவர் வட இந்தியாவுக்கு போ என்று சொன்னார். நான் ஆண்டவருக்கு மிகவும் அதிகமாக வேலை செய்தும் கொண்டிருந்தேன். கம்பெனி நேரம் போக கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஒரு நாளிலே அவருக்காக சிறு பிள்ளைகள் மத்தியிலே, வாலிபர்கள் மத்தியிலே, வீடுகளிலே, சபைகளிலே ஆண்டவரை அறிவித்துக் கொண்டு வந்தபடினாலே ஆண்டவரே என்னை விட்டுவிடும், எனக்கு பதிலாக 2 பேரை அனுப்பும், அவர்களை நான் தாங்குகிறேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன். ஆண்டவரோ, உன் பணத்தை கொண்டு குப்பையில் போடு, நீ எனக்கு வேண்டும் என்று சொன்னார். ஆகையினாலே கிட்டத்தட்ட 20 மாதங்கள் போராட்டத்திற்கு பின்னதாக ஆண்டவரினை தெளிவாக வட மாநிலங்களிலே பீகாரை மையமாக கொண்டு செயல்படும்படியாக என்னை அனுப்பி வைத்தார். நான் போகும்போது ஒரு வார்த்தை தானும் எனக்கு ஹிந்தி தெரியாது, ஒரு தெரியாது, ஒரு யார் என்னை தாங்குவார்கள் என்று தெரியாது, எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவர் என்னை அழைத்துக் கொண்டு சென்றார். 1972 கடந்த 38 வருடங்களாக ஆண்டவருடைய பணியை பீகாரை மையமாக கொண்டு 5 மாநிலங்களிலே செயல்படுவதற்கும், அதிகமாக பீகாரிலே செயலாற்றுவதற்கும், தொடர்ச்சியாக அண்டை நாடான நேபாளத்திலேயும் ஆண்டவருடைய பணியை செய்து அநேக 1000 ஆராதனை குழுக்களையும் சபைகளையும் உண்டாக்க தேவன் எனக்கு உதவி செய்ததற்காக நானும் என்னோடு கூட இருந்தவர்களும் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். நான் போகும்போது 72 82% எழுத படிக்க தெரியாது, இன்றைக்கும் 68% எழுத படிக்க தெரியாது. ஆகையினாலே பள்ளிகளை உண்டாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதினாலே 120 பள்ளிக்கூடங்களை உண்டாக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்தார். அதோடு கூட நர்சிங் ஸ்கூலையும் ஐடிஐயையும் பிஎட் காலேஜையும் இன்னும் ஹையர் எஜுகேஷனுக்கான அனைத்தையும் செய்து வருவதற்கு தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளை கொண்டு கிரியேட் செய்தார். அதோடு கூட நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும், மெடிக்கல் அல்லது மருத்துவ வசதி இல்லாததினாலே அநேகருடைய மரணத்தை நாங்கள் நேரடியாக பார்த்தோம். எங்களுடைய ஊழியக்காரர்களையும் சிலர் மருத்துவ உதவி கிடைக்காததினாலே மரித்து போனார்கள். ஆகையினாலே ஒரு 150 படுக்கை கொண்ட ஒரு மருத்துவமனையையும் கூடவே பலவிதமான மெடிக்கல் கேம்ப்ஸையும் நடத்த கர்த்தர் தொடர்ச்சியாக உதவி செய்துகிறார். இது இல்லாமல் பீகாரிலே ஒரு கணக்கெடுப்பிலே 3 லட்சம் பிள்ளைகள் போலியோவினாலே பாதிக்கப்பட்டவர்கள், 4 காலால் நடந்தவர்கள், 3 லட்சம். ஆகையினாலே அவர்களுக்கென்று அரசாங்கம் ஒன்றும் செய்யாத நிலையை பார்த்தபோது கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு போலியோ பிள்ளைகளுக்கான ஆதரவு கூடத்தையும் அநாதை இல்லத்தங்களையும் உண்டாக்க கர்த்தர் உதவி செய்ததினால் இன்றைக்கு 2000க்கும் அதிகமான பிள்ளைகள் எங்களுடைய பராமரிப்பிலே வளர்ந்து வருகிறார்கள், ஆண்டவரை அறிந்து வருகிறார்கள். இன்றைக்கு சிலர் நர்சஸ் ஆக, சிலர் டீச்சர்ஸ் ஆக, சிலர் போதகர்களாக உயர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். எங்களுடைய ஒரு நிதி நிலைமையை குறித்து நான் ஒன்று சொல்வேன் என்றால் நலமாயிருக்கும், 38 ஆண்டுகளில் நாங்கள் யாரிடத்திலும் எங்களுக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டதில்லை. எங்களுடைய மேகசீனிலே பார்த்தால் ஒரு வரியும் எங்களுக்கு பண தேவையை நாங்கள் சொன்னதில்லை. ஆண்டவர் அனுப்பினபடியினாலே 38 வருஷம் என்னோடு கூட சேர்ந்து உழைக்கிற 2035 பேரையும் இந்திய மக்களாலேயே தாங்கி வருகிறார். ஹலலூயா, கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில ஊழியத்துல 1 ரூபாயும் கடனும் வாங்கவில்லை. வாங்காமலே தேவனுடைய காரியத்தை, பட்டினி கிடந்தாலும் சரி கடன் வாங்குவதில்லை என்று, கடன் வாங்காமல் காரியங்களை ஆண்டவர் சாதிக்க உதவி செய்திருக்கிறார். ஒரு பணத்தை தூக்கி இன்னொன்று, தென்னகத்திலே சொல்வார்கள், தென் பகுதியில ஆட்டை தூக்கி குட்டியில, குட்டியை தூக்கி ஆட்டில, அந்த வேலைகள் எல்லாம் பண்ணாமல் ஆண்டவருடைய காரியத்தை செய்வதற்கு இந்த அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எங்களை நீங்கள் நினைத்து ஜெபிக்க உங்களோடு கூட நான் கேட்டுக்கொள்வேன்.
2: இந்த காலை வேளையிலே தேவனை நோக்கி பார்த்த போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக சில காரியங்களை காண்பித்தார். அதைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாரோடு ஐக்கியமாய் இருக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது என்பதை கொஞ்சம் அழுத்தமாக பேசும்படியாக தேவ வசனத்திலிருந்து ஒரு நல்ல தேவ மனிதனுடைய நிலைமையை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இவனை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள், ஆனாலும் அறியாத சில உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் நமக்கு ஒருவேளை நன்றாக தெரிந்த ஒரு அதிகாரமாயிருக்கலாம். அதில் இருக்கிற சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 35, 36, 37 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 20வது அதிகாரம் 35, 36, 37 வசனங்களை வாசிக்கலாம். அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை பண்ணினான். தர்ஷீஷுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான். அப்படியே எசியோன் கேபாரிலே கப்பல்களை செய்தார்கள். மரேசே ஊரானாகிய தொதாவாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீ அகசியாவோட கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டா என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்ஷிஷுக்கு போக கூடாமல் போயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசபாத் என்கிற யூதாவின் அரசனை குறித்து நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்தை வீட்டிலே போய் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு காரியம் தெரியும். யோசபாத்துக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். யோசபாத் ஆண்டவரை தேடுகிற ஒரு நல்ல மனுஷன், தாவீதின் வழியிலே நடந்த ஒரு மனுஷன், ஆண்டவருடைய யுத்தங்களை ஆண்டவருடைய மக்களுக்காக செய்த ஒரு நல்ல ராஜா. அவனுடைய நாட்களிலே விக்கிரக ஆராதனையை முற்றிலும் தேசத்திலே இல்லாதபடி அழித்து போட்டவன். அங்கே வீணான புணர்ச்சிக்காரர்கள் இருந்தார்கள், அவர்களையும் அகற்றி போட்டவன். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி வாழ்கிற இந்த யோசபாத் என்கிற ராஜாவுக்கு விரோதமாக, யூதாவுக்கு விரோதமாக பெரிய புரஜாதிகள் கூட்டமாக வந்தபோது அவன் ஒரு காரியம் செய்கிறான். தன்னுடைய ஜனத்தை எல்லாம் கூட்டி அவர்களை உபவாசம் பண்ணி ஜெபிக்க வைக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஐயா, யுத்தம் வந்திருக்கிறது, பிரச்சனை வருகிறது, விழுங்கப்பட்டு போய்விடுவோம் என்கிற நிலைமை வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மனிதன் உதவி செய்ய மாட்டானா, இந்த மனிதன் உதவி செய்ய மாட்டானா, அந்த ராஜா உதவி செய்ய மாட்டானா என்று பார்க்க வேண்டிய அந்த மனிதன் தேவனால் மூடு கூடும் என்று சொல்லி எல்லா ஜனங்களையும் கூட்டி உபவாசத்தை கூறி அறிவிக்கிறார். அந்த அதிகாரத்தை விளக்குவதற்கு நேரமில்லை, நீங்கள் படித்து பார்த்திருப்பீர்கள். படிக்காதவர்கள் அதை வாசித்து பாருங்கள். அப்படி உபவாசிக்கும் போது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளின் மூலமாக அவனை வழி நடத்துகிறார். எப்படி யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார் என்பதை நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசித்தால் அது நமக்கு விசித்திரமாக இருக்கும். யுத்தத்துக்கு ஏராளமான திரளான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். இவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? முன்னதாக பாடகர் குழுவை நிறுத்து, அதற்கு பின்னதாக போ என்று சொல்கிறார். அவன் எப்படி யோசித்திருக்க வேண்டும்? யுத்தத்துக்கு வந்திருக்கிற ஜனங்கள் அங்கே அவர்கள் சண்டை போட வந்திருக்கிறார்கள். நாங்கள் பாடிக்கொண்டு முன்னால் எப்படி செல்வது என்றெல்லாம் யோசித்திருக்க வேண்டும். ஆனால் யோசபாத் தேவன் சொன்னார், தேவன் செய்வார் என்கிற ஒரு பெரிய காரியத்தை உடையவனாகத்தான் அங்கே காணப்படுகிறான். ஒரு நிமிடம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சூழ்நிலையிலும் கீழ்ப்படிவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவன். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது எங்களுடைய ஊழியத்தில். அதை சொன்னேன் என்றால் உங்களுக்கு நன்றாக விளங்கும் என்று நினைக்கிறேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக நடந்தாலும் அது இன்னைக்கும் என்னுடைய மைண்டில், என்னுடைய மனதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அது உங்களை தட்டி ஏவி விடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பீகாரிலே ஒரு தடவை பந்த் என்று சொல்லி எல்லா கட்சிகளும் சேர்ந்து அறிக்கையிட்டு விட்டார்கள். ஜெயபிரகாஷ் நாராயணன் என்று சொல்கிற அந்த தலைவர் பீகாரை மையமாக கொண்டுதான் இந்தியாவில மறுமலர்ச்சி உண்டாக வேண்டும் என்று போராட்டங்களை நடத்தி வந்த நாட்களிலே ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய அறிவிப்பின் கீழே எல்லா தலைவர்களும் பீகார் பந்த் என்று சொல்லிவிட்டார்கள். எத்தனை நாட்களுக்கு? 4 நாட்களுக்கு. 4 நாட்களுக்கு பந்த் என்று சொன்னால் என்ன என்றால், போஸ்ட் ஆபீஸும் திறக்கவில்லை, பேங்கும் திறக்கவில்லை, ரயில்கள் ஓடவில்லை, பஸ் ஓடவில்லை, சினிமா கொட்டகையும் அங்கே மூடிவிட்டார்கள், ஒரு ரிக்ஷா தானும் வழியில இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பந்த் நடக்கிற நேரத்தில் ஒரு காரியம் நாங்கள் செய்திருந்தோம். என்ன செய்திருந்தோம்? அந்த 4 நாட்களில் தான் நாங்கள் திறந்த வெளியில ஒரு சுவிசேஷ கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தோம். அந்த நாட்களிலே மிகவும் பணத்துக்கு நெருக்கமாக இருக்கிற நாட்களிலே எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தோம். இதற்கிடையிலே நான் வசிக்கிற டெகிரியான் சோன் என்கிற பட்டணத்தில் துப்பாக்கிச் சூடு நடந்து விட்டது. ஆகையினால அங்கே 4 பேர் செத்தும் போனார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆர்மி அங்கே இருக்கிற ஆர்மி பிளாக் மார்ச் நடத்துகிறது. தெருக்களில யாரும் வெளியே வரக்கூடாது என்று சொல்லி அங்கே பிளாக் மார்ச் நடத்துகிறது. 144 தடை உத்தரவு போட்டு விட்டது. 4 பேர் கூடி நிற்க கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டது அரசாங்கம். இப்பொழுது என்னோடு கூட இருந்த சகோதரர் சொன்னார், அண்ணன் எல்லா காசையும் போட்டு இவ்வளவு பெரிய காரியம் பண்ணோம், சாத்தான் இப்படி பண்ணிட்டான் என்று சொல்லும்போது என்ன செய்ய போறோம்னு சொன்னாங்க. நான் என்னோடு கூட சேர்ந்த சகோதரர்களை கூட்டிக் கொண்டு போய் எந்த கூட்டத்திலே நாங்கள் எந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணணுமோ அந்த கூட்டத்திற்கான ஆயத்த வேலைகளை செய்வதற்கு அந்த கிரவுண்டுக்கு போனோம். அந்த கிரவுண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னால இருக்கிறது. அதுக்கு பேரே பேரேட் கிரவுண்ட். நாங்கள் அங்கே கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு, ஒரு 20 பேரை கூட்டிக் கொண்டு அங்கே போன உடனே போலீஸ்காரர் அங்கே இருந்து வந்தார். உங்களுக்கு தெரியாதா 4 பேர் நிற்கக்கூடாது என்று ஊரடங்கு சட்டம் போட்டு இருக்கிறது? உங்களுக்கு தெரியாதா கர்ஃபியூ நைட்ல இருக்கிறது, 144 டே டைம்ல இருக்கிறது, நீங்கள் இப்பொழுது இங்கே கூட்டம் எதற்கு கூட்டி நிற்கிறீர்கள் என்று கேட்டார். நாங்கள் சொன்னோம் இங்கே ஒரு கூட்டம் போட போகிறோம். அவன் கேட்ட அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது, கூட்டமே 4 பேர் நிக்க கூடாதுன்னா நீங்க கூட்டம் போட போகிறீர்களா, எங்கே அதிகாரம் என்று கேட்டார். என் கையில ஒரு புதிய ஏற்பாட்டை எடுத்து வைத்திருந்தேன். எடுத்துக்கொண்டு அதை திருப்பி காண்பித்தேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன வார்த்தையை காட்டினேன். அவனுக்கு கோபம் வந்து விட்டது. எனக்கு எஸ்பி இடத்துல இருந்து சூப்பர்டெண்டா போலீஸ் இருந்து ரிட்டன் பெர்மிஷன் வேணும், இல்லைன்னா கூட்டு இங்க நிக்க விட மாட்டேன் என்று அவன் எங்களை மிரட்டினான். என்னுடைய சகோதரர் என்னை பார்த்தார்கள். நான் சொன்னேன் கொஞ்சம் ஓரமாக உட்கார்ந்துருங்க, நான் போயிட்டு வர்றேன்னு சொன்னேன். நம்ம கவனிங்கள் நடந்ததை கொஞ்சமும் கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே சொல்கிறேன். நான் உடனே நான் எழுந்து, எனக்கு ஒரு சூப்பர்டெண்டிங் இன்ஜினியர் எனக்கு நண்பர், அவருடைய வீட்டு அவர் ஒரு கிறிஸ்தவர் தான், ஆனால் ரொம்ப ஆழமான கிறிஸ்தவர் அல்ல. அவர் என்ன வீட்டுக்கு நான் போனேன். போய் அவட்டத்தில் சொன்னேன், ஐயா எஸ்பியை பார்க்க போகிறேன், நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்டேன். அவர் சொன்னார், உங்களுக்கு கார் இல்லை, அதனால என் காரில் உங்களை கொண்டு போகிறேன், ஆனால் வீட்டுக்குள் நான் வர மாட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கூட்டம் நடத்துறது முட்டாள்தனம் என்று சொல்லி அவர் சொன்னார், வீட்டு வாசலில் கொண்டு உங்களை விடுகிறேன். நான் சொன்னேன், பரவாயில்ல அவ்வளோ தூரம் வந்தால் போதும் என்று சொன்னேன். அவரை தன்னுடைய காரில் ஏற்றிக்கொண்டு எஸ்பி வீட்டு வாசலிலே கொண்டு போய் விட்டார். நான் ஒரு சின்ன அப்ளிகேஷன் எழுதியிருந்தேன். நாங்கள் இந்த மாதிரி 4 நாட்கள் கூட்டம் நடத்த போகிறோம் என்று எழுதியிருந்தேன். எழுதியிருந்த அந்த அப்ளிகேஷனை நான் எடுத்து காரில் இருந்து இறங்கும் போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எலிசாவின் நாட்களில் நீங்க அந்த சீரியா ராணுவத்தினுடைய எல்லாரும் கண்ணையும் அடைச்சிட்டீங்களே, அந்த ஆண்டவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறீரு. நான் பெரிய ராணுவத்தின் கண்ணெல்லாம் அடைக்க சொல்லல, ஒரு மனுஷன் கண்ணை அடைச்சிட்டா போதும், நான் கொடுக்கிற அப்ளிகேஷன்ல அவர் கிராண்டட்னு போடணும் அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு நான் உள்ளே போனேன். அதற்குள்ளே வேற எங்கேயோ அங்க 2 பேரை கொன்று விட்டார்கள் என்று எஸ்பி ஆபீஸுக்கு போன் வந்தது. அவர் அவசர அவசரமாக வெளியே புறப்பட்டுக் கொண்டிருந்தார். நான் அவரை போய் பார்த்து, சார் இந்த என்ன என்று கேட்டார். கூட்டம் நடத்த போறோம், கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சைன் எழுதினார், சைன் பண்ணினார். நான் சொன்னேன், சீல் போடுங்க சார், இல்லைன்னா உங்க ஆளுங்க கேட்க மாட்டாங்கன்னு. அவர் சொன்னார், டேபிள் இருக்கு போய் நீனே போட்டுக்கினாரு. நானே போய் அங்கே சீல் எடுத்து கொண்டு நாங்கள் கூட்டத்தை நடத்துறதுக்கு வந்தபோது போலீஸ்காரர்கள் மறுபடியும் வந்தார்கள். நல்லா கவனிங்க, போலீஸ்காரர் மறுபடியும் என்ன உங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சா? நான் சொன்னேன், இப்போ நீ சத்தம் காட்டாம போய் எஸ்பி ஆஃபீஸர் ரெஃபர் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டோம். நடந்தது என்ன தெரியுமா? 4 நாட்கள் ட்ரெயின் கிடையாது, சினிமா கொட்டாய கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆட்கள் வேற வழி இல்லாமல் கூட்டத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். ஆண்டவர் மகிமைப்பட்டா. எந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் என்பது முக்கியம். யோசபாத்துக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார், பாடகர் குழுவை அனுப்பு என்று சொன்னால் அவன் அனுப்புகிறான். அவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நல்ல ராஜா. அது மாத்திரமல்ல, அந்த ரெண்டு நாளாகமம் 20 அதிகாரத்தில் 3 நாட்களாய் பகைஞர்களை கொள்ளையிடத்தக்கதான் அவ்வளவு பெரிய கொள்ளையோடு கூட ஓடி வருகிறார்கள். இப்பொழுது வெற்றி வாங்கை சூழ்ந்த அந்த யோசபாத்துடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கிறது, நன்றாக கவனியுங்கள். ஆகையினால் தான் நான் இதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பின்பு எல்லாம் நன்றாக நடந்து விட்டது, விசுவாசம் ஜெயித்து விட்டது, ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததினாலே, ஆண்டவருடைய சத்தத்துக்கு காத்திருந்ததினாலே, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்ததினாலே எல்லாம் நலமாக நடந்து இப்பொழுது வெற்றி வந்து விட்டது. இப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு பரிச்சயம். இங்க இருக்கிற அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலையில உயர்த்தப்பட்டிருக்கலாம், எல்லாம் சரியாக நடந்திருக்கும், உங்களுக்கு சரியான மனைவியை கிடைத்திருப்பாள், பிள்ளைகள் கிடைத்திருப்பார்கள், பரீட்சையிலே தொழிலிலே பாஸ் பண்ணியிருக்கலாம். இந்த நேரத்துல நீ யாரோடு இசைந்து நீ செயல்பட போகிறாய் என்பது முக்கியம். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆலயத்தில் இவரை கூடி ஆராதிக்க வந்திருக்கிறவர்களே, நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். யாரோடு நீங்கள் இணைந்து செயல்பட போகிறீர்கள் என்பது முக்கியம். யோசபாத்திடத்தில் அகசியா என்கிற ஒரு ராஜா, அவன் யார், ஆகாப் என்கிற விக்கிரக ஆராதனைக்கு தன்னை விற்று போட்டவனும், பாகாலை வணங்குகிறதற்கு தன்னை விற்று போட்டவளுமாகிய மந்திரவாதிகளையும் சூனியக்காரிகளையும் பில்லி சூனியங்களையும் தேசத்தில் ஏராளமாக வரவழைத்த அந்த யேசபேலுக்கு பிறந்தவன். கொஞ்சம் கவனியுங்கள், அந்த ஆகாப் இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக இருந்தான். ஒருவேளை யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இரத்த சம்பந்தம் இருந்தது. அது நிமித்தமாக அகசியா இப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்கிறான், வாரும், நாம் இணைந்து கப்பல்களை கட்டுவோம், வாரும், நாம் சேர்ந்து வியாபாரம் செய்வோம், வாரும், நாம் இணைந்து நமக்கு பொருட்களை சம்பாதிக்கலாம் என்று சொல்லி பார்ட்னர்ஷிப்புக்கு கூப்பிடுகிறான். தேவ ஜனமே, நீ யாரோடு இணைந்திருக்கிறாய் என்பது முக்கியம். வாழ்க்கையில எதையாயிலும் பெற்றுக்கொண்டு சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நீ யாரோடு இணைந்து செயல்படுகிறாய் என்பது முக்கியம். அது திருமணமாக இருக்கலாம், அது தொழிலாக இருக்கலாம், அது ஊழியமாக இருக்கலாம், அல்லது ஊழியத்தோடு இணைந்து நீ செயல்படுகிற ஒரு பங்காளனாக இருக்கலாம், பங்காளியாக இருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள், இந்த வார்த்தைகள் ஒருவேளை உங்களுக்கு சிறிய பாதிப்பை உண்டாக்கினாலும் அது நலமானவைகளை செய்யும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அகசியா சொல்லுகிறான், நாம் கப்பல்களை உண்டாக்குவோம் என்று. They started a shipping corporation. They started building ships. பெரிய பெரிய கப்பல்களை உண்டாக்குகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது தீர்க்கதரிசி ஒருவன் வருகிறான். இந்த மாதிரி தீர்க்க தரிசிகளை இன்றைக்கு தமிழகத்திலையும் தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியிலையும் காண முடியாது. இவர்களுக்கு தெரிந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் வயிறு பெருசா இருந்தால் உனக்கு குழந்தை பிறக்க போகும் என்று சொல்வார்கள். அவளை ஆப்ரேஷன் பண்ணி தாங்க முடியாத கட்டுகளை இருக்கு மேல கையை வச்சு உனக்கு குழந்தை பிறக்க போகுது என்று சொல்வார்கள். அவள் சொல்வாள், யூட்ரஸை எடுத்து விட்டாயிற்று என்று அப்படி சொல்வார். ஆண்டவர் யூட்ரஸையும் உண்டாக்குகிறார் என்று சொல்வார். எத்தனை தீர்க்கதரிசிகள் தமிழ்நாட்டில் சுற்றி வருகிறார், பாண்டிச்சேரியிலும் ஏராளமாக வருகிறார்கள். ஹலோ, நல்லா கவனிங்க. ஆனால் அங்கே இருந்த எலியேசர் என்கிற தீர்க்கதரிசி தேவ மனிதன், ராஜாவை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. தேவன் சொல்லுகிறவர்களை நேரடியாக சொல்லுகிறவன் என்ன சொல்லுகிறான், நீ பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியாவோடு கூடிக்கொண்டதினால், யோசபாத், you are a good man, you are a god fearing man, you know what is god's guidance, unakku theriyum devanudaiya vali nadathil enna endru theriyum, unakku theriyum devan enna pesuvar eppadi keelpadiya vendum endru, unakku theriyum enakkaga yuddhangalai nadappikiren aandavar oruvar irukkar endru, nee nalla manushan ennudaiya valigalile selvadharku oppu koduthaman, aanal now you have committed a mistake because of your success. உனக்கு வெற்றி கிடைத்து விட்டது, உனக்கு பொருள் கிடைத்து விட்டது, உனக்கு அநேக காரியங்களிலே வல்லமை கிடைத்து விட்டது. ஆகையினாலே நீ அகசியா என்று பொல்லாப்பு செய்கிறவனோடு கூட இணைந்து கொண்டா இசைந்து கொண்டா என்று ஆண்டவர் அவனை குற்றம் சாட்டின அவன் மேல் குற்றம் சாட்டினது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தின் சொல்கிறார், கர்த்தர் உன் கிரியைகளை உடைத்து போட்டா. என்ன பரிதாபம் பாருங்க, ஒரு காலத்தில் மேடைகளை உடைத்து விக்கிரகங்களை அகற்றின உடைய வாழ்க்கையில தேவன் இப்பொழுது அவனுடைய தொழிலே அவனுடைய வியாபாரத்திலே அவனுடைய காரியங்களிலே பெரிய ஒரு உடைதலை கொண்டு வருகிறான். ஆண்டவர் அதற்கு காரணம் சொல்கிறான், நீ பொல்லாப்பு செய்கிறவனாய அகசியாவோடு கூடி கொண்டதினால் கர்த்தர் உன் கிரியைகளை உடைத்து போட்டார் என்று சொல்கிறான். நல்ல கவனிங்க, நான் சொல்ல போகிற ஒன்ற, இதற்கு முன்னாலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் யோசபாத்துக்கு இருந்தது. என்ன இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள், 1 ராஜாக்கள் 22 அதிகாரம், 1 Kings 22 1 ராஜாக்கள் 22 அதிகாரத்தில் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே யோசபாத்துக்கு உண்டாயிருந்ததை நீங்கள் இந்த 22 அதிகாரம் 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே பார்க்கலாம். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? ஒரு காரியம் நடக்கிறது, வாசிக்கலாம். 1 Kings 22 3rd chapter 3rd verse இருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்து கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி, யோசபாத் என்கிற தேவனுக்கு பயந்த யூதாவின் ராஜாவை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். நல்ல கவனிங்க, இப்போ இதுக்கு முன்னால் நடந்த அகசியாவினுடைய அப்பா அல்லது முற்பிதாக்களான ஆகாபோடு கூட நடந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்காக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் தெளிவாக கேளுங்கள், தெளிவாக கேளுங்கள். இங்க நடக்கிறது என்ன? ஆகாப் இப்பொழுது யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறான். யோசபாத்திரத்தில் கேட்கிறான், நாம் ரெண்டு பேரும் சகோதரர்கள் அல்லவா, நாம் ரெண்டு பேரும் ஒரே ஆபிரகாமை குமாரராக கொண்டவர்கள் அல்லவா, நாம் இணைந்து செயல்படலாம், நான் யுத்தத்துக்கு போகிறேன், நீர் வருகிறீரா என்ற உடனே உடனடியாக யோசபாத் சொல்லிதான், நான் தான், நீர் என்னுடைய பீப்புள் தான், உம்முடைய பீப்புள், என்னுடைய ரிசோர்சஸ் தான் உம்முடைய ரிசோர்சஸ், என்னுடைய குதிரை தான் உம்முடைய குதிரை என்றெல்லாம் சொன்ன உடனே ஆகாப்புக்கு ஒரே சந்தோஷம். ஆனா தேவ மனிதனாகி யோசபா சொல்கிறான், என்னதுனாலும் ஆண்டவட்டையும் கொஞ்சம் கேட்டுருவோம், ஏதாவது ஒரு தீர்க்கதரிசியை கேட்டு பார்க்கலாம்னு சொன்ன உடனே ஆஹா அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், 400 தீர்க்கதரிசி, 1-2 இல்லை, கேட்டது ஒரு ஆள் தான், 400 தீர்க்கதரிசியை கொண்டு வந்து விட்டான். எல்லாம் டிராமா காட்டுற தீர்க்கதரிசி. ஆமா, சிதேக்கியான்கிற தீவிர தலைவன் கும்பெல்லாம் வச்சு இப்படி போவீங்க, அப்படி முட்டுவீங்க, இப்படி வெட்டி பெறுவீங்க, அப்படிலாம் டான்ஸ் போட்டு டிராமா போட்டு காண்பிக்கிற தீர்க்கதரிசி. நல்லா கவனிங்க, யோசபாத் முன்னால வந்து எல்லாரும் ஆகா முன்னால வந்து நீர் யுத்தத்துக்கு போகும்போது வாய்க்கும் எல்லாம் வெற்றியோடு கூட பெரிய ப்ராஸ்பெரிட்டி எல்லாம் சொல்றாங்க. ஆனா நடந்தது என்ன? யோசபாத் சொல்றான், இவங்களை இல்லாம தேவனுடைய தீர்க்க தரிசி ஒருத்தனும் இல்லையா? நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, 400 பேர் வாடகைக்கு வாங்கிட்டு வந்த தீர்க்க தரிசி, அவ்வளோ ஹயர்ட் ப்ராஃபிட்ஸ். இன்றைக்கு தமிழகத்தில் சுற்றி வருகிற அநேக தீர்க்க தரிசிகள் வாடகைக்கு வாங்கினவர்களே. நல்லா கவனிங்க, நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கிறதுக்காக டைரக்டாவே பேசுறேன், கொஞ்சம் தெளிவாகவே பேசுகிறேன். ஏதாவது வேணா தீர்க்கதரிசிட்டு போனா உடனே நல்ல கவனிங்க, தேவனை தேடுகிற ஜனங்கள் கூட இன்றைக்கு ஏமாந்து கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத காலம். ஆமா, நானும் ஒரு தீர்க்க தரிசி வந்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆகாபுக்கும் தெரியும் இவன் அவ்வளவு பேரும் வாடகை தீர்க்க தரிசி. அவன் சொல்றான், ஒருத்தன் இருக்கிறான் எனக்கு தெரியும், அந்த ஒரு ஆளு என்ன குறித்து தீமையா சொல்லுவான், அதனால நான் கேட்க மாட்டேன், நான் நினைக்கிற மாதிரி சொல்லுற தீர்க்க தரிசி தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கனடாவில் எனக்கு ஒரு நண்பரை தெரியும், அவர் ஒரு சின்ன பிட்சான்னு சொல்வார்கள், நீங்கள் பிஸ்ஸா ஹட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கனடாவில் கானர் நிறைய பிஸ்ஸா கடைகள் இருக்கும், அதில் ஒரு தொழிலாளியாக இருந்தார். இவர் தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு தீர்க்கதரிசி. ஹலோ, அவர்கிட்ட போய் ஜோமனை போனார், ஐயா கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க. அவர் இவர் மேலே கை வச்சு என்ன சொன்னார் தெரியுமா, இன்றைக்கு நீ தொழிலாளி, நாளைக்கு நீ முதலாளி அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவர் உடனே ஒரு பெரிய லோன் வாங்கி, அவர் நம்மளா ஆண்டவர் கடை போட சொல்றாரு அப்படின்னு சொல்லி பெரிய கடை போட்டு இன்னைக்கு தெருவில் நிற்கிறார். நான் அட்ரஸ் கொடுக்க முடியும், யாருன்னு சொல்ல முடியும், காண்பித்து கொடுக்க முடியும், எந்த தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியும். என்கிட்ட வந்து நீங்கள் தனியாக கேட்டா, ஆனால் கேட்காதீங்க தயவுசெய்து, அந்த தீர்க்கதரிசி தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நல்லா கையை வச்சு, நீ இன்றைக்கு தொழிலாளி நாளைக்கு முதலாளி, அப்பா உடனே நான் வாஞ்சித்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி மனைவி நகையெல்லாம் வித்தாரு, அங்க லோன் வாங்கினாரு, இங்க லோன் வாங்கினாரு. நான் 2 வருஷம் கழிச்சு போகும்போது, என்ன பிரதர் செய்றீங்க, எப்படி பிட்சா கடை ஓடுனா, தெருவில் நிக்கிறேன், சுண்டல் விற்கிறேங்கிறாரு. ஹலோ, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆகாபுக்கும் தெரியும் இவன் போய் சொல்ற தீர்க்கதரிசி, ஆகாபுக்கும் தெரியும் இவன் எனக்கிட்ட காசு வாங்குறதுக்காக என்னத்தையும் சொல்லுவான்னு தெரியும். சொல்றான், இன்னொரு ஆள் இருக்கிறான், அவன் எனக்கு எப்பவும் விரோதமா சொல்றான். அப்ப யோசபா சொல்றான், இல்ல இல்ல அப்படி சொல்லக்கூடாது, அவனை கூப்பிடலாம். அவன் மறுகிறான், அவன் பேர் மிகாயாம், ஒரு மனுஷன் தான், 400 பேர்ல ஒரு மனுஷன் தான். அவன் வரும்போது அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, கூட்டிட்டு வர்றவங்க சொல்றாங்க, எல்லாரும் நல்லா சொல்லியிருக்காங்க, நீரும் நல்லா சொல்லும். அவன் சொல்றான், ஆண்டவர் சொல்றதானப்பா நான் சொல்றேன், தீர்க்கதரிசின்னா கத்தர் என்ன சொல்றானா அதுதானே சொல்வேன். இல்லப்பா, அவன் சொல்ற மாதிரி நீங்க எசைஞ்சு சொல்லிட்டீங்கன்னா உன்னை கனப்படுத்துவார், நல்ல காணிக்கை கிடைக்கும்பா. ஆஹா, என்னோடு கூட ஒரு ஊழியக்காரர் வேலை செய்தார், அவருடைய மாமனார் ஊருக்கு நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு போக வேண்டியிருந்தது. அவர் என்னை வந்து கூப்பிட்டு சொன்னார், அண்ணே எங்க மாமனார் மாமியா மாமனார் வீட்டில் போய் நீங்க ஜோம் பண்ணிருங்க. ஆனால் ஜோம் பண்ணும்போது நிறைய எத்தனை ஆசீர்வாதம் சொல்றீங்களோ அத்தனை 50 ரூபா அவர் எண்ணிக்கிட்டே இருப்பார், எத்தனை ஆசீர்வாதம் சொல்றீங்களோ ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் 50 ரூபா சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால நிறைய ஆசீர்வாதமா சொல்லிருங்க, வரும்போது ஒரு 50 ரூபா கட்டோட வந்துடலான்னாரு. நான் சொன்னேன், எனக்கு அப்படி தெரிய முடியாது. நல்லா கவனிங்க, இன்றைக்கு நம்முடைய எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் சொல்லிட மாட்டாங்களா, ஏதாவது சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படின்னுட்டு நமக்கு ஒரு பிரச்சனை உடனே உடனே ஒரு ஃபோன் அடிச்சிருவோம். யாருக்கு? ஹலோ, யாருக்கு? உடனே ஒரு ஃபோன் அங்கே, உடனே சொல்லும், வியாபாரத்தில் முன்னேற விரும்புகிறாயா, 4 நம்பர் பட்டனை அமுக்கவும். பிள்ளைக்கு பரிச்சையா, 3 நம்பர் பட்டனை அமுக்கவும். ஜெப உதவிக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சரை நினைச்சுக்கங்க ஐயா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க போராடி ஜெபி, அவங்க போராடிலாம் ஜெபிக்கல, அவங்க கம்ப்யூட்டர்ல போட்டு வச்சிருக்கான். நவீன காலத்துல தீர்க்க தரிசி டெலிபோன் தான் உனக்கு தீர்க்க தரிசி. ஹலோ, அது நமக்கு ரொம்ப இதமா இருக்குது. காதலில் தோல்வியா, 7 நம்பர் பட்டனை அமுக்கவும். பட்னாமிக்கே கெட்டிங்க ஐயா, ஐயா பட்னாமிக்கே கெட்டிங்க. தேவ சமூகத்துல போய் தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று நீ கேட்டா என்றால் எத்தனை நலமா இருக்கும், எத்தனை நலமா இருக்கும். யோசபாத்துக்கு தெரியுது, இவன் மற்றவெல்லாம் உண்மையா சொல்லல, இவன் தான் உண்மையா சொல்லுகிறான். என் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே அத்தனை சென்சிட்டிவாக இருந்த யோசபாத் இப்ப அவன் சொன்னான், மிகாய அவன் சொன்னான், இந்த யுத்தம் போய்விங்க, ஆனா ராஜாவே ஆகாபு உம்ம காணும், பிக்சர்லே காணும், யுத்தத்துல எல்லாம் நடக்கணும், பிக்சர்ல நீர் இல்ல. என்ன சொன்னாரு, இஸ்ரேல் ராஜா கொல்லப்படுவான். உடனே ஆகாபுக்கு கோபம் வந்துச்சு, இவன் சொன்னல்யா, இவன் இப்படித்தான் எனக்கு விரோதமா தான் சொல்லுவான், அப்பமே சொன்னல, அடைச்சு வைங்கடா உள்ள, சிறைச்சாலையில போடுங்க அப்படித்தான் சொன்ன ஆகாப். நல்லா கவனிங்க, இப்ப தான் நடக்கிறத கேட்கணும்.
3: நீ போய் வீட்டில் படிச்சு பாருங்க, யோசபாத்து நல்ல மனுஷன், தேவனுக்கு பிரியமானவை செய்தவன். நீர் இஸ்ரவேலினுடைய ராஜாவுடைய டிரெஸ்ல போகும், நான் சாதாரணமா போறேன்னு சொல்லிட்டு இந்த யோசபாத்துக்கு என்ன டிரெஸ் மாட்டி விட்டான்? இஸ்ரவேலின் ராஜா சீரிய ராஜாவுடைய ராஜா சொல்லியிருந்தா, ஏய் யாரையும் அடிக்கூடாது, அந்த இஸ்ரேலின் ராஜா மட்டும் அடிச்சா போதும்னு எல்லாவனும் வந்து யோசபாத்தை சூழ்ந்து கொண்டான். ஏன்னா ராஜ உடையில இருக்கிற இவன் தான், ஐயோ குயோன்னு கத்துறான், ஐயோ நான் இல்லையா விட்டுருங்க, யாழ விட்டுருங்கன்னு கத்துற உடனே யாரோ ஒருவன் நினையாமல் அன்பியத்தினான், அது ஆகாபனுடைய இடைச்சந்தில பட்டது. அவன் காயம்பட்டவனாக எடுத்து கொண்டு போனான், செத்து போனான், அவனுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கி சுடித்தது. இந்த அனுபவத்தை அனுபவித்த பின்னரும் இந்த ஆகாத ஐக்கியத்தில் இருந்த பின்னரும் நல்ல மனிதன் ஆகாதவர்களோடு கூட ஐக்கியம் கொண்டு அவர்களோடு கூட பங்காளிகளாய் மாறி அங்கே அவன் நிற்கிற ஒரு பொல்லாத நிலைமை. சிலரை குறித்து தேவன் தீர்க்க தரிசனமாகவே பேசுகிறான், நீ எடுக்கக்கூடிய முடிவில் நீ எப்படி யாரோடு இணைந்து செயல்பட போகிறாய் என்பது முக்கியம். தேவ ஜனமே, இந்த உலகத்திலே அந்நிய நுகத்திலே நீங்கள் இணைக்கப்படாமல் இருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கும் போது, ஊழியத்திற்காக யாரோடு இணைகிறீர்கள், திருமணத்தில் யாரோடு இணைக்கிறீர்கள், வியாபாரத்தில் யாரோடு? எனக்கு பாண்டிச்சேரி அல்லது புதுச்சேரியை குறித்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். இங்கே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பையன் நல்லா படிச்சிருக்கானா உடனே டக்குன்னு இந்துவோ அவன் ரோமன் கத்தோலிக்கனோ அவன் குடிகாரனோ அவன் யாரால பிள்ளையை குடுத்துருணுங்கிறது ரொம்ப தீவிரப்படுகிற ஒரு பட்டணம் இது, எனக்கு தெரியும். நான் நூற்றுக்கணக்கான கேசஸை நான் உங்களுக்கு முன்னதாக போட முடியும். Listen! In your marriage, in your business, in your ministry, with whom you are taking partnership, யாரோடு இணைந்திருக்கிறாய், யாரோடு செயல்படுகிறாய் முக்கியம். இந்த அனுபவத்திலே ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்ட பின்னரும் யோசபாத் திருந்தாததினால தேவன் அவன் செய்த கப்பல்களை உடைத்து போடுகிறான். இரண்டாவது அடி வாங்கின பிறகுதான் இப்பும் புத்தி வருது. என்ன சொன்னா தெரியுமா? அந்த அகசியா வந்து மீண்டும் சொல்கிறான், வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்கள் 22 அதிகாரம், ஒன்று ராஜாக்கள் 22 அதிகாரத்துல இப்ப மறுபடியும் அந்த காரியம் நடக்கிறத பாருங்கள், வாசிக்கலாம். 48 வசனத்தை வாசிக்கலாம். பொண்ணுக்காக ஓப்பிருக்கு போகும்படி யோசபா தர்சீஸ் கப்பல்களை செய்தான், ஆனால் அவைகள் போகவில்லை, அவைகள் எசியோன் கேபாரிலே உடைந்து போயின. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய அகசியா யோசபாத்தை நோக்கி, என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடும் கூட கப்பல்களிலே போகட்டும் என்றான். அப்பா, பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி, இது ஃப்ரீ சர்வீஸ் சொல்லியிருக்காங்கல்ல, பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி ரெண்டு நேரம் அடி வாங்கினாதான் திருந்துவீங்களா? கேளுங்க, ஒரு அடி விழுந்து ஐயோ குயோன்னு போயிட்டு மறுபடியும் போய் இன்னொரு பெரிய அடி விழுந்தாதான் நான் சரியாவேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லையா போடுங்க பார்க்கலாம், நல்லா சுதாரிப்பா இருக்கிறீங்க. Hallelujah. Listen, in this morning time God speaks to you. Devan onnodu kuda pesugira. Yaarodu aikiyapettirukkirai? Yaarodu aikiyapettirukkirai? Unnude man unnude pillaiki maapilai pennu paarkumbodhu nee paarkira kaaryam enna? நல்லா கவனிங்க, நீ பார்க்கிற காரியம் என்ன? நேத்து என்னோடு கூட ஊழியம் செய்கிற ஒரு தம்பி என் வீட்டுக்கு வந்தார், நான் இருக்கிற இடத்துக்கு வந்தார். அவர் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் சொன்னார், அவரை பொண்ணு பார்க்கனா அவங்க வீட்டில் கூட்டி ஊட்டிட்டாங்க. அவர் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிதல்லன்னு, நல்ல ஊழியக்காரர், நல்ல ஊழியக்காரன், ஆனால் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படியணும்னு விரும்புகிறவர். அவர்கிட்ட கேட்டேன், என்ன தம்பி பொண்ணு பார்த்தாங்களாம்? அண்ணன் பொண்ணு பார்த்தாங்க, பைத்தியக்காரியினேவா? அல்லேலூயா. நான் சொன்னேன், பைத்தியக்காரியை கட்டினா என்னதுல, நான் இப்போ எனக்கு பழைய சம்பவம் ஞாபகம் வந்தது. பொண்ணு பார்க்கணும்னு கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் சதன் சைட்லலாம் 2 கிலோவா 3 கிலோவான்னு கேட்குற இடம், அங்கே நிறைய நகை போடுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு போனாங்க சதன் சைடில். அவள் கொஞ்சம் மென்டல், அவள் மென்டல், 2 கிலோ தங்கம் போடுவாங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க. 2 கிலோ தங்கம் போடுவாங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே குளிர் காயுது. 2 கிலோ தங்கம் போட்டானா, 2 கிலோ தங்கம் போட்டானா கழுத்து எங்கே இருக்குன்னு தெரியல. நல்லா கவனிங்க, அந்த 2 கிலோ தங்கம் போடுற இடத்துக்கு போனாங்கன்ட்டு மாப்பிள்ள நல்ல படித்த பையன், எனக்கு தெரிந்த பையன், அவன் போய் அங்கே பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்கும் போது பொண்ணுகிட்ட காப்பியை கொடுத்து கொண்டு கொடுத்துட்டு வாமான்னு சொன்னா, அவன் நேரம் வந்தான் அந்த ஆள் மேலேயே காப்பியை ஊத்துனாலே பார்க்கணும். எது உன்னை இணைக்கிறது, எதற்காக நீ பார்க்கிறாய், யாரோடு கூட திருமணத்திற்கு உன் பிள்ளைக்கு ஒழுங்கு செய்திருக்கிறாய், நினைத்துப்பா. Is it to fulfill God's purpose? தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான் இதை செய்திருக்கிறாயா? இல்லை என்றால் பணமும் பதவியும் படிப்பும் பத்னோஸ்தமும் இதுதான் உனக்கு பெரிதாக தெரிகிறதா? இந்த காலை வேளையில தேவன் இதை சொல்ல வேண்டும் என்கிறபடினால தைரியமாக சொல்கிறேன், Listen to God. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். யாரோடு ஐக்கியமாக இருக்க விரும்புகிறீர்கள், யாரோடு ஐக்கியமாக இருக்க விரும்புகிறீர்கள்? ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன், அதையும் வாசிப்பதற்கு நேரமில்லை. யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் ராகாப் என்கிற ஒரு வேசியை குறித்து போட்டிருக்கிறது. அவளுடைய வேலையே தன்னுடைய சரீரத்தை விற்று வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாள். எரிகோவின் மதில் மேலே அவளுக்கு வீடு, அந்த எரிகோவின் மதில் மேலே இருந்த வேசி அவள் அங்கு இருந்த நாட்களில் இஸ்ரவேலில் 2 பேரை தெரிந்தெடுத்து யோசுவா என்கிற ஆண்டவருடைய தலைவன் எரிகோவை வேவு பார்த்து வரும்படியாக அனுப்புகிறான். அந்த நாட்களில் இன்றைக்கு ஹோட்டலில் போய் தங்குவது போல வேசியின் வீட்டில் தங்குவது வழக்கமாக இருந்தபடினால நேரடியாக இவர்கள் அந்த வேசி வீட்டுக்கு போனார்கள். அந்த வேசி இப்பொழுது பேசுகிறாள், வீட்டுக்கு 1000 பேர் வந்து போவார்கள், அனைத்து பேரும் இன்பம் அனுபவிக்க வருகிறவர்கள், தங்களுக்கு இன்பம் கிடைக்க வேண்டும் என்று பணத்தை கொடுக்க வருகிறவர்கள். ஆனால் இப்பொழுது 2 தேவ மனிதர்கள் வந்திருக்கிறார்கள், இவர்கள் இன்பம் அனுபவிப்பதற்காக வரவில்லை. அவளுக்கு ஒரு இன்சைட் கிடைத்து விட்டது. அவள் என்ன சொல்கிறார், உங்கள் தேவனே வானத்துக்கும் பூமிக்கும் மேலான தேவன், அவர் செய்த கிரியைகள் பெரியது, எகிப்திலே செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம், வனாந்திரத்தில் உங்களை நடத்தினதை கேள்விப்பட்டோம், உங்களுடைய காரியங்களை புரிந்து கொண்டோம், எங்களுடைய இதயம் எல்லாம் கரைந்து போயிற்று. உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நான் கண்டுகொண்டேன். உங்கள் தேவனே மெய்யான தேவன் என்று சொல்லி நீங்கள் தேவனுக்காக, தேவ மக்களுக்காக தேசத்திலே உங்களுடைய உயிரை பணயம் வைத்து, Listen, உங்கள் உயிரை பணைய வைத்து தேசாந்திரியை போல சுற்றித் திரியறதுக்கு வந்திருக்கிறவர்கள். என் வீட்டுக்கு வந்த மற்றவர்கள் எல்லாம் தனக்கு லாபத்திற்காக வந்தார்கள், தான் அனுபவிக்க வேண்டும் என்று வந்தார்கள், தனக்கு இன்பம் வேண்டும் என்று தான் என் வீட்டுக்கு வந்தார்கள். நீங்கள் என் வீட்டுக்கு வந்தது அதற்கல்ல, என் வீட்டுக்கு வந்தது உங்கள் ஜனங்களுக்கு, உங்கள் தேவனுக்கு மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக இந்த தேசத்தை தேவு பார்க்க வந்திருக்கிறீர்கள். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, அவ எரிகோவில் இருக்கிறா, அவ அந்த 2 பேரையும் வீட்டில் பூட்டிட்டு ராஜாக்கு, எரிகோவின் ராஜாவுக்கு 1 வார்த்தை சொல்லி இருந்தார்னா அவளுக்கு எரிகோவில் காவல் தெய்வம்னு ஒரு சிலையே வச்சிருப்பாங்க. அப்படித்தானே, காவல் காக்காதவங்களெல்லாம் காவல் தெய்வம் சொல்ற தமிழக மக்கள் அல்லவா, காவல் காக்காதவங்களெல்லாம் காவல் தெய்வம் சொல்றவங்க, அப்படிப்பட்டவங்க இந்த மகளால நம்முடைய நாடு காக்கப்பட்டதுன்னு சொல்லி காவல் தெய்வம்னு சிலையே வச்சிருப்பான் எரிகோவின் ராஜா. அவளுக்கு இப்ப சிலை வேண்டாம், அவளுக்கு இப்ப பொருள் வேண்டாம், முத்து மாலை பரிசு போட்டிருப்பான் ராஜா. நோ, நான் ஆண்டவருடைய பிள்ளைகளை அடையாளம் கொண்டு கொண்டேன், தேசத்தில் தேவனுக்காக திரிகிறவர்களை அடையாளம் கொண்டு கொண்டேன், அவர்களோடு நான் ஐக்கியமாக இருக்க விரும்புகிறேன் என்று தன்னை ஒப்புக் கொடுக்கிறாள். சீதை பிறந்த சீதாமணிக்கு போயிருந்தோம் கூட்டங்களை நடத்த. முழு சீதாமணி என்று சொல்லுகிற அந்த மாவட்டத்தில் 1 கிறிஸ்தவர்களும் சென்சஸ்ல கிடையாது. 1991வது வருடம் சென்சஸ்ல ஒரு கிறிஸ்தவனும் இல்லை என்று சீதாமணி, சீதை பிறந்திருந்த அந்த சீதாமணிக்கு முதல் கூட்டங்களை போட போயிருந்தோம். நல்ல கவனியுங்கள், ஆண்டவர் அந்த முதல் கூட்டத்திலே நல்ல கிரியை செய்தார். சபை ஒன்று உருவானது. இன்னும் அந்த சபையை பெருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் சீதாமணிக்கு சென்றோம் 2 ஆண்டுகள் கழித்து. ஆனால் விபரீதம் நடந்தது. கிறிஸ்தவத்தை தீவிரமாக எரிக்கிறவர் எதிர்க்கிறவர்கள் வந்து மேடையை எரித்தார்கள். நாங்கள் போட்டிருந்த கூடாரத்தை எரித்தார்கள். அங்கே அந்த கூட்டத்தை நடத்தி முடித்துவிட்டு அந்த மேடையில் படுத்து கிடந்தவங்களை பெரிய பெரிய பைப்பு கொண்டு அடித்தார்கள். அதில் ஒரு ஸ்தம்பி, அவனுடைய பேர் சரவணன், தீவிரமானவன். அவனுடைய தலை உடைக்கப்பட்டது. அவனை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கொண்டு போனோம். இந்த நேரத்தில் அங்கே இருக்கிற சூப்பரண்டா போலீஸை பார்க்கறதுக்கு நானும் என்னோடு கூட வந்திருக்கிற அருமையான சகோன் குணசேகரும் சென்றோம். அந்த சூப்பரண்டா போலீஸ் என்ன சொன்னார், என்ன பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா, உங்க வேதாமத்தில் தான் எழுதியிருக்குல்ல, என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் பாடுபடுத்தப்படுவீர்கள், அடிக்கப்படுவீர்கள்னு உங்க வேதத்தில் எழுதியிருக்குல்ல, அடி வாங்கிட்டு இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா எங்களுக்கு அடிச்சா பரவாயில்ல, நாங்கள் அடி வாங்குறதுக்கு வந்திருக்கோம், சாகிறதுக்கும் ஆயத்தோம். ஆனா கூட்டத்தில் அவன் நொந்து போய் வியாதியில நிறைஞ்சி வந்திருக்கிறான், அவன் அடிக்கிறான், அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வீரம் வந்துட்டு உடனே எழுப்பினார். தன்னுடைய ஜிப்சி எடுத்துக்கொண்டு வந்தார். எங்களையும் ஏற்றிக்கொண்டு மைதானத்துக்கு போய் காவல்துறை, அங்கே அவர் வந்து அந்த சரவணனை பார்த்தான். அந்த எஸ்பி வந்து சரவணனை பார்த்தான். நல்ல கவனிங்க, ஆஸ்பத்திரியில் உள்காயம் பட்டு நினைவிழந்து பெரிய ஒரு பேண்டேஜ் போட்டு இருக்கிறது. அவனுக்கு அப்பொழுதுதான் நினைவு திரும்புகிறது. நல்லா கவனிங்க, நான் அவனை பார்த்து சொன்னேன், தம்பி சரவண், இந்த அடிவனைய மரணத்துக்கு நேராக தள்ளிட்டு ஆனா இப்போ உன்னை காத்து கொண்டார் ஆண்டவர். நல்ல கவனிங்க, சில வருடங்களுக்கு முடிந்தால நடந்தது, இப்பவும் அவனுக்கு மாத்திரை போட்டாரா அவன் மைண்ட் ஸ்டெடியா இருக்கும். அவனை பைத்தியம் ஆக்கிட்டாங்க, அடிச்ச அடி பயங்கரமான அடிங்கிறதுனால அந்த மூளையெல்லாம் பாதிக்கப்பட்டு நரம்பு மண்டலம்லாம் பாதிக்கப்பட்டதுனால அவனுக்கு ஒரு மருந்து சாப்பிட்டாதான் அவன் நல்லா இருக்க முடியும். நான் பார்த்து கேட்டேன், சரவண் உன்னுடைய தம்பி, அவன் தம்பி ரயில்வேஸில் வேலை செய்கிறான். அவன் சொன்னான், அண்ணே வந்துரு, என்னுடைய இன்ஜினியர் உனக்கும் வேலை தெரிஞ்சுடன் இருக்கிறாரு, நீ படிச்சிருக்க, உனக்கு ரயில்வேல கிடைச்சிரும், நான் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னபோது அவன் சொன்னான், எனக்காக உயிர் தந்த ஆண்டவருக்காக என் உடலையே கொடுத்துருக்கிறேன், எனக்கு ஆபத்து வந்தாலும் என் ஆண்டவரை அறிவிக்காமல் நான் இருக்க முடியாது என்று சொல்லி இன்றைக்கும் ஊழியக்காரனாகவே வாழ்ந்து வருகிறான். இன்றைக்கு அந்த சீதாமணியில் ஒரு பெரிய தேவாலயத்தை ஆண்டவர் கட்டி அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆலயம் மாத்திரமல்ல, இன்றைக்கு சீதாமணியில் 12 இடங்களில் ஆண்டவரை கூடி ஆராதிக்கிற ஆராதனை குழுக்களை ஆண்டவர் எழுப்பி தந்திருக்கிறார். ஆண்டவரை அறிவிக்கப்பட வேண்டிய இந்த பெரிய தேசத்தில் ஆண்டவருக்காக உயிரை துச்சமாக வைத்து போகிற போர் வீரர்களால் தான் இன்றைக்கு தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த 2 வேதக்காரர்கள் தங்களுடைய உயிரை கையிலே வைத்துக் கொண்டு எப்படியாயிலும் தேவ காரியம் நிகழ வேண்டும், தேசத்திலே எங்கள் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தாலும் எரிகோக்குள்ளே போகிறார்கள். ராகா வேசிதான், வீட்டுக்கு வந்தவர்களெல்லாம் உபசரித்து தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற காரியங்களை அவளுக்கு தந்தவள் தான். நான் இப்பொழுது அவளுக்கு தெரியும், நான் யாரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். யோசபாத்துக்கு தெரியவில்லை. யோசபாத் அந்த பாடத்தை மிகவும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டான். ஆனால் ராகாப் என்கிற வேசி ஆண்டவரை குறித்து இப்பொழுதுதான் கேள்விப்படுகிறாள், இப்பொழுதே அடையாளம் கண்டுகொண்டாள், நான் இவர்களோடு கூட தான் என்னை. அந்த காரியத்தை பார்த்த ஆண்டவர் அந்த ராகாவின் பெயரை தன்னுடைய புதிய ஏற்பாட்டின் முதல் அதிகாரத்திலேயே ராகாவின் பெயரை கொண்டு வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? God honors, God honors, God honors people, those who identify with the right people. இன்னைக்கு அவளுடைய பேர் வேசிதான், அவ பேரை முன்பக்கத்திலேயே கொண்டு வந்துட்டார். ராகாபுடைய வழியில தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரா. நீ யாரோடு ஐக்கியமா இருக்க போகிறாய்? மற்றவர்கள் அழிந்து போவார்கள், ஆனால் தேவனை அறிவிக்கிற, தேவனைக்காக உயிரை கொடுக்கிறவர்களோடு கூட நீ இணைந்து செயல்பட்டால் நான் உங்களுக்கு தைரியமாக சொல்வேன், God will remember you. தேவன் உங்களை நினைவு கூறுவார், தேவன் உங்களை நினைத்தருள்வார். தேவன் மாத்திரமல்ல, இந்திய தேசத்தில் திருச்சபையின் சரித்திரமும் உங்களை நினைவு கூறும். ஆண்டவர் ஒரு காரியத்தை மரியாதை குறித்து சொல்லும் போது சொல்கிறார், என்ன சொல்கிறார்? அவருடைய பாதத்தில் அந்த வெள்ளை பரணியை கொண்டு பூத்து அதை பூசுகிறாள். சீஷர்களே சொன்னார்கள், ஏன் இந்த வீண் செலவு, ஏன் இதற்கு இப்படி கொட்டிவிட்டாள்? ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு தெரியல, நான் இந்த வீட்டில் விருந்தாளி தான், என்ன வச்சுதான் விருந்து நடக்குது. ஆனா நீங்க எல்லாரும் உங்க உங்க பாட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மார்த்தாள் வந்தவங்களெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறா, லாசருவோ மேல போயிட்டு வந்த நாலு நாளாச்சு இல்லையா, செத்து நாலு நாளாச்சு இல்லையா, அதனால சியோனை குறித்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். பெரிய பரலோகத்துல யாரை பார்த்தேன் யாரை பார்க்கலன்னு சொல்லி அவன் பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ஒரு மரியாள் மாத்திரம், இந்த ஒரு மரியாள் மாத்திரம், நான் எருசலேமுக்கு போயிரு, அங்கே கொல்லப்படுவேன், அங்கே அடிக்கப்படுவேன், புறஜாதியர்கள் கையில் கொடுக்கப்படுவேன், அவர்கள் என்னை சிலுவையில் அறைவார்கள் என்று அந்த மரணத்தை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற எனக்கு அடையாளம் கொண்டு, நீங்க தனியா இல்ல ஆண்டவரே, நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டா. அதுக்கு தான் இதை செய்தா. இது தன்னுடைய சகோதரனுக்கு அவ செலவழிக்கல, தன்னுடைய சகோதரனாய லாசர் ஜெய அவன் மரித்த போது அவன் மேல அதை ஊத்தல, ஏன்னா அவளுக்கு தெரியும் இயேசு வருவார், உயிரோடு எழும்புவான் என்று. ஆனா என்ன அடக்கம் பண்ண நாளுக்கு தான் வச்சிருந்தா, அவளுக்கு தெரியும் நான் அடக்கம் பண்ணப்படுவேன், அவளுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா அது பிந்தி போயிடும். இப்ப என் ஆண்டவர் தனிமையா இருக்கிறாரு, என் ஆண்டவர் கண்ணீர் வெடிக்கிறாரு. என்னுடைய ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறதுனால நான் இப்ப அவருக்கு சொல்லுவேன், நீங்க தனியா இல்ல ஆண்டவரே, நான் இருக்கிறேன். அதை பார்த்திருந்தார் ஆண்டவர். ஆகையினால் தான் சொன்னார், சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும். ஏன்? She identified herself with me in spite of a big crowd around. என் பேரை சொல்லிதான் அந்த கிரௌடு, நான் லாசரவை எழுப்பினதுனால்தான் அந்த விருந்து. ஆனா எந்த பேரை சொல்லி வந்த கிரௌடுல நோபடி பாதர்ட் அஸ் அபவுட் மை பேர்டன், என்னுடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு, என்னுடைய வேதனையை பார்க்கறதுக்கு, என்னுடைய கண்ணீரை காண்கிறதுக்கு ஒருத்தர் இல்ல. மரியாள் கண்டுகொண்டால் அதனால்தான் சொல்றாரு ஆண்டவர், என்ன சொல்றாரு, சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்தது செய்யப்படும். தேவ ஜனமே, 1972 வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு பீகார் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, எப்படி போகிறது? சென்னையில் தான் நல்லா ஊழியம் செய்துட்டுருக்கினேன். வேண்டாம், நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஏர் கண்டிஷன் ரூமில் என்ன வச்சுருக்கீங்க, ஏன் சம்பளத்தை வச்சு ரெண்டு மிஷினரியை தாங்குறேன். ஆண்டவராக நான் என்னை துரத்தி கொண்டே இருந்தார். இறுதியாக சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கூட்டம் நடந்தது, 1000 பேர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் நானும் என்னுடைய நண்பர்களும் சாப்பாடு பரிமாறுகிற வேலைக்கு போயிருந்தோம், உதவிக்காக போயிருந்தோம். நான் கூட்டத்தில் அட்டன் பண்ணலை, ஒரு பாட்டும் படிக்கலை, எந்த நேரம் 3 நேரம் சாப்பாடு போடுறது எப்படிங்கிறதையும் அந்த டைனிங் ரூமை க்ளீன் பண்ணுறது தான் எங்கள் வேலையாக இருந்தது. 2வது நாள் 3வது நாள் மீட்டிங், 2வது நாளில் களைச்சி போனேன். களைத்த நான் அங்கேருந்து ஒரு சின்ன பிளே கிரவுண்டில், சென்னையில் பெயின் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல் கிரவுண்டில் நான் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ரிலாக்ஸிங், நான் ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு தான் இருந்தேன். நான் ஜபிக்கலை, நான் பாடலை, நான் ஒன்றையுமே யோசிக்கலை. திடீரென்று ஆகாயத்தில் பெரிய எழுத்து, அக்டோபர் 13, நான் என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். அந்த எழுத்துக்கள் மெலுங்கிச்சு, என்ன ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் சொன்னார், ரிசைன் யுவர் ஜாப் அண்ட் கோ டு

மகனே, நீ போலன்னா எனக்கு யாரும் இல்லடா. நீ போகலன்னா எனக்கு யாரும் இல்லடா. நீ போகலன்னா எனக்கு யாரும் இல்லை. அதுக்கப்புறம் என்னால் நிற்க முடியல, முகம் கப்புற விழுந்தேன். நேராக போய் 13ஆம் தேதி வேலையை விட்டேன். எங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொன்னேன். 19ஆம் தேதி பாதி தூரத்துக்கு தான் ரிசர்வேஷன் இருந்தது, ஆனால் புறப்பட்டு போயிட்டேன். ஏன் தெரியுமா? என் ஆண்டவருடைய பாரத்தை நான் ஒரு நாள் பார்த்தேன். யா, இன்றைக்கு வந்த ஆண்டவர் இந்த தேசத்துக்காக ஒரு பெரிய பாரம் கொண்டு இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமோ? 115 கோடி ஜனங்கள்ல, 115 கோடி ஜனங்கள்ல 5 கோடியை தள்ளிட்டு 110 கோடி நரக வழி சென்று கொண்டிருக்கிற இந்த மாந்தருக்காக அலைந்து திரிந்து அவர்களுக்கு ஆண்டவரை சொல்லி அவர்களை இழுத்து கொண்டு வருகிறவர்களை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறாயோ? அவர்களோடு ஐக்கியமாய் கொண்டிருக்கிறாயோ? இந்த சபையின் மூப்பர்கள், இந்த சபையின் கமிட்டி மெம்பர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். அவர்கள் இடத்துல ஒன்று சொன்ன காரியம் என்னை வெகுவாய் உடைத்தது. ஐயா, எங்கள் சபை பெரிய சபை, 400க்கு மேலே குடும்பங்கள் இருக்காங்க. ஆனால் ஊழியத்துக்குன்னு போனால் எல்லாரையும் பிடிச்சி பிடிச்சி இழுத்தாதான் ஐயா வராங்க. பஸ்ஸெல்லாம் ஒழுங்கு பண்ணி தான் கூப்பிட்டு போகிறோம், ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்க. ரொம்ப மிஞ்சி மிஞ்சமான 20 ஃபேமிலி தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காரியத்தை யோசித்துப்பா, யாருக்காவது பார்ட்டினா முதலாள போய் நிற்கிறேன், யாருக்காவது ப்ரமோஷன்னா பிரியாணி கிடைக்குன்னு போயிடுறேன். வீட்டில் பிள்ளை பெரியவளாயிட்டான்னுட்டு ஊரெல்லாம் லவுட் ஸ்பீக்கர் வைக்கிறோம், அங்கே முதலாளாக போய் நிற்கிறேன். ஆனால் என் ஜனத்தினுடைய அழிவை தடுக்கிறதுக்கு வான்னு சொன்னால் உன்னால் முடியல. யாராவது உங்கள் பேரில் ஒரு ரூமை கட்டுவோம், கல் வைப்பேன்னா 4 லட்சம் ரூபா கொடுத்துட்ற உடனே, தங்கச்சாய் வேணும்னா 3 லட்சம் கொடுத்துட்றேன். ஆனால் வட இந்தியாவில் ஒரு முறை கூட இயேசுவை சொல்லலைன்னு சொல்லி யாராவது உன் வீட்டுக்கு வந்தானா? மிஷினரி ஊழியமா? எனக்கு அதிலெல்லாம் ரொம்ப பிடித்தம் இல்லை பிரதர். டேய், யாரோட ஐக்கியம் கொள்கிறாய்? யாரோட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறாய்? யாரோட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறாய்? யோசித்து பாருங்க. ராஹாப் வேசிதான், வேற வழி இல்லாமல் குடும்பத்துக்காக தன்னுடைய சரீரத்தை விற்கிறவர்கள் தான் அவளுக்கு தெரியும். தேவ ஜனத்துக்கும் தேவனை அற்றவர்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் தெரியும். தான் உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சால் கூட அவர்களோடு அடையாளம் கண்டு கொண்டால், ஏனென்றால் அவர்கள் தேசத்தில் உயிரை கையிலே வைத்து கொண்டு சுற்றித் திரிகிறவர்கள். அவர் பேர ஆண்டவர். இந்த நித்திய புஸ்தகமாகிய வேத புஸ்தகத்தில் நீங்களும் நானும் படிக்கணும்னு எழுதி வச்சிட்டாரு. இயேசு பிறந்த வம்ச வரலாறுல அப்படி பேரை எழுதி வச்சிட்டாரு. யாரோடு ஐக்கியம் கொள்ள கோருகிறீர்கள்? யாரோடு ஐக்கியம் கொள்ளப் போகிறீர்கள்? யாரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள்?

ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

நல்லவர் நீர். நானே உம்மை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தாலும் நீர் என்னை பிரிவதில்லை. வாக்களித்தவர் நீர். சொன்னதை நான் மறந்தாலும் தேவனே நீர் மறப்பதில்லை.

கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் இறந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே.

அப்பா, என் முதல் அன்பு நீங்க தான். கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்க தான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தீர். கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருப்பீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.

சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சமூகத்தை நான் தேடி வந்திருக்கிறேன். ஏசப்பா உங்க சமூகத்தை நான் தேடி வந்திருக்கிறேன். உங்ககிட்ட வந்த ஒருவரையும் நீங்க வெறுமையாய் அனுப்புகிறதே கிடையாது. ஆண்டவரே உங்ககிட்ட வந்தவங்க எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிச்சீங்க, எல்லாரும் திருப்தி ஆக்குனீங்க, எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தீங்க, எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தீங்க, எல்லாருக்கும் மாற்றங்களை கொடுத்தீங்க. நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடுமுடிய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க செய்ய போகிற அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக, அதிசயங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம்.

நெருக்கத்திலே பெருக்கத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். எவ்வளவு நம்மளை நெருக்கணும் அப்படின்னு சத்ரு நினைக்கிறானோ அவ்வளவாய் அவருடைய பிள்ளைகள் பெருகிக் கொண்டே இருப்பார்கள். அதான் கர்த்தருடைய வார்த்தையில பலத்தின் மேல் பலன், நாளுக்கு நாள் ஆண்டவருக்குள்ளே பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தோய்வு அல்ல, சோர்வு அல்ல, நாளுக்கு நாள் ஆண்டவருக்குள் பலப்பட்டு ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். சொல்லுவோம்.

கரங்களை அப்படியே உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீ நாளுக்கு நாள் என்னை பெருக செய்கிற தேவன், நாளுக்கு நாள் என்னை பெருக செய்கிற தேவன். ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகள் குன்றி போவதில்லை, குறைந்து போவதில்லை. ஒருபோதும் அவருடைய பிள்ளைகள் குன்றி போவதில்லை, குறைந்து போவதில்லை. இதை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை சொல்லுங்க, கர்த்தாவே ஒரு நாளும் நான் குன்றி போவதில்லை, குறைந்து போவதில்லை. ஆண்டவரே நாளுக்கு நாள் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்துகிற தேவன், என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், எல்லாவற்றையும் என்னை உயர்த்துகிற தேவன், நீர் என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறான், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் என் தேவனே, என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி என்னை ரட்சிக்கிறவர் என் தேவனே என்று சொல்லுகிறான். சொல்லுங்க ஆண்டவரே, நீரே, நீரே என்னுடைய கேடயம், நீரே என்னுடைய கோட்டை, நீரே என்னுடைய ஆதரவு, நீரே என்னுடைய அடைக்கலம், நீரே என்னுடைய மறைவிடம். சொல்லுங்க ஆண்டவரே, நீரே என் ஆதரவு. சொல்லுங்க, நீரே என்னுடைய ஆதரவு, நீரே என்னுடைய அடைக்கலம், நீரே என்னுடைய மறைவிடம்.

தாவீதோடு சேர்ந்து நாம் சொல்லலாமா, ஆண்டவரே எத்தனையோ கரடு முரடான பாதைகள் என் வாழ்க்கையில வந்தாலும் நீங்க என்னை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற தேவனாய் நீங்க கூடவே இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் கஷ்டத்தின் நேரத்துல, என் வேதனையின் நேரத்துல, என் கண்ணீரின் நேரத்துல உம்முடைய வாக்கு தத்தத்தை கொண்டு என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறீரே, அதற்காக மக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உலகம் மாறினாலும், ஆண்டவரே பர்வதங்கள் மாறினாலும், உம்முடைய வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் மாறாமல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், என்னுடைய அடைக்கலம், என்னுடைய கேடகம், என்னுடைய கோட்டை, என்னுடைய மறைவிடம், அதற்காகவே நான் துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். அப்படியே ஆராதிங்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட தெய்வமாய் அவர் இருக்கிறார், எத்தனை நம்மை நேசிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். எத்தனை முறை அவரை விட்டு தூரமா போனோம், எத்தனை முறை அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோம், ஆனாலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கினதே, அவருடைய கரம் நம்மை சுமந்ததே. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: போதகர் சார்ல்ஸ் வெஸ்லி இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து வளர்ந்தவர். இவர் வாழ்ந்த காலம் 1707 முதல் 1788 வரை. இவர் தன்னுடைய வாழ்நாளிலே சுமார் 6500 பாடல்களை எழுதியிருக்கிறார். வேத வசனங்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட இந்த பாடல்கள் பல நேரங்களில் அவருடைய வாழ்க்கையின் அனுபவமாகவே இருந்திருக்கிறது. ஒருமுறை இவர் அமெரிக்க தேசத்தில் ஏற்பட்ட சில ஏமாற்றமான சூழ்நிலைகளைத் தொடர்ந்து 1736 இங்கிலாந்து தேசத்திற்கு திரும்ப வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த நாட்களில் கப்பலில்தான் பயணம் செய்ய வேண்டும். கப்பல் பயணத்தில் கடுமையான புயல் வீசியது. சில நாட்களாகவே வாழ்வோமா மடிந்து போவோமா என்ற நம்பிக்கையற்ற ஒரு பயணமாய் அந்த பயணம் இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் தங்கியிருந்த அந்த கப்பலின் அறையினுள் புயலில் அடிப்பட்ட பறவை ஒன்று வேகமாக வந்து அவருடைய மடியில் விழுந்தது. போதகர் தன்னுடைய கைகளால் மெதுவாக அதை அரவணைத்து அதற்கு அடைக்கலம் கொடுத்தார். இறுதியாக 1736 3rd கப்பல் பத்திரமாக இங்கிலாந்து வந்து சேர்ந்தது. ஆனால் அந்த பயங்கரமான கடல் பயணத்தையும் புயலையும் அந்த பறவை தன்னிடத்தில் அடைக்கலம் தேடி வந்ததையும் அவரால் மறக்கவே முடியவில்லை. அடிக்கடி மனதில் வந்த இந்த நிகழ்வை குறித்து ஒரு பாடல் எழுதினார். வாழ்க்கையில் புயல் வீசும் போதெல்லாம் நம்மை படைத்த கடவுளே நமக்கு அடைக்கலம் என்பதை அழுத்தம் திருத்தமாக அதில் எழுதியிருக்கிறார். தன்னுடைய உணர்வை உலகத்திற்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றும் அவர் எழுதிய பாடல் பல மொழிகளிலே பாடப்படுகிறது. அதுதான், எந்த நாத்ம நேசரே வெள்ளம் போன்ற துன்பத்தில் தாசன் திக்கில்லாமலே தடுமாறி போகையில் தஞ்சம் தந்த இயேசுவே திவ்ய மார்பில் காருமேன் அப்பால் கரை ஏற்றியே மோட்ச வீட்டில் சேருமேன் என்ற பாடல். இன்றும் நம்முடைய வாழ்க்கை எந்த புயலால் அடிபட்டு அலக்களிக்கப்பட்டாலும் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று கூறிய கர்த்தர் நமக்கு அடைக்கலம் கொடுக்க நம்முடைய அருகிலேயே இருக்கிறார். நீங்கள் கடந்து வரும் கடினமான பாதையினால் உள்ளம் சோர்ந்து போனீர்களோ, தாவீது அரசனைப் போல நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று தைரியமாக சொல்லுவோமா? புயலில் அடிபட்ட அந்த பறவையையும் புயலில் அகப்பட்ட சார்ல்ஸ் வெஸ்லி அவர்களையும் காத்த கர்த்தர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்றும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார்.

ரெண்டு கொரிந்தியர் 5 அதிகாரம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாயிருக்கிறோம். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம். உங்கள் மனச்சாட்சிக்கும் வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறேன். இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும் படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும். தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமீன்.

தமது பணிக்கென்று நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு, தடம் மாறாத ஓட்டம். டோன்ட் சேஞ்ச் ட்ராக். வாசிக்க வேண்டிய பகுதி 1 கொரிந்தியர் 12:4-18. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. செயல்பாடுகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய செயல்பாடுகள் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று, அதாவது பொது நன்மைக்காகவே அளிக்கப்பட்டிருக்கின்றன. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி என்றால், உடல் ஒன்று, அதற்கு உறுப்புகள் அநேகம். ஒரே உடலின் உறுப்புகள் எல்லாம் அநேகமாயிருந்தும் உடல் ஒன்றாகவே இருக்கிறது. அப்படியே கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே உடலுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். உடலும் ஒரே உறுப்பாயிராமல் அநேக உறுப்புகளாயிருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அது அதனாலே சரீரத்தின் அவயவமாயிராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். இன்றைய மனப்பாட வசனம் 1 கொரிந்தியர் 7:24. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட நிலையிலேயே கடவுள் முன் நிலைத்திருங்கள். Let each one remain in that calling in which he was called. இந்த உலகம் ஒரு பந்தய சாலை. ஒவ்வொருவரும் ஓட வேண்டிய தடம் இறைவனால் நியமிக்கப்படுகிறது. நமக்கு குறிப்பிட்ட தடத்தில் மாறாமல் ஓடுவது நமது கடமை. நாம் எல்லாரும் ஒரே தோட்டத்தில் வேலை செய்ய அழைக்கப்பட்டிருந்தாலும் கடவுள் நமக்கு தரும் பொறுப்புகள் வேறுபாடு உள்ளவை. கண்களாய் இருக்கும்படி கடவுள் சிலரை அழைத்திருக்கிறார். இவர்களை தீர்க்கத்தரிசிகள் எனலாம். சிலர் கைகளாக, அதாவது உதவியாளர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். சிலர் கால்களாக, அதாவது முன்னணி மிஷினரிகளாக, அழகிய பாதங்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். அவரவர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே நிலைத்திருக்க வேண்டும். தடம் மாறியதால் ஒலிம்பிக் பதக்கத்தை தவறவிட்ட ஷைனி வில்சனை அவ்வளவு சீக்கிரம் இந்தியா மறந்து விடாது. ஏதோ ஒரு வகை ஊழியம் கவர்ச்சிகரமாக இருக்கிறது என்ற காரணத்தால் இந்த உலகத்தின் வியாபாரிகளைப் போல எல்லாரும் அதற்குள் குதித்து விடக்கூடாது. இப்பொழுது வாசித்தோம் அல்லவா, எல்லாம் கண்ணானால் காதெங்கே, எல்லாம் காதானால் கண்ணெங்கே. நமக்கு குறிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமை, மன உறுதி, தீர்மானம், சகிப்பு, தைரியம் ஆகியவற்றோடு ஓடி முடிக்க வேண்டியது நமது கடமை. கடவுள் நம்மை அழைக்காத அல்லது நமக்கு பணிக்காத ஒன்றை செய்ய நாம் முற்படும் போது ஒருவேளை ஒரு சில ஆசீர்வாதங்கள் இருப்பது போல் தோன்றும். ஆனால் நாம் கடவுளுடைய உசிதங்களை இழந்துவிடும். We will miss God's best for us. நம்மை குறித்த கடவுளின் தனித்திட்டத்தையும் தனிச்சிறப்பையும், ஒரு யூனிக் பிளான், ஒரு யூனிக் பர்பஸ் ஒருபோதும் நாம் இழந்துவிடக்கூடாது. சில எடுத்துக்காட்டுகள். மனதுருக்கத்தையே மனது உருக்கமாய் பேசும் சகோதரன் தினகரனின் பாணி வேறு.
மனம் திரும்புதலை மண்டையடியாய் இடைத்துரைக்கும் ஊழியனின் பாணி வேறு. வேதம் சொல்லுகிறது என்று அடித்து பேசும் பண்டிதரின் பாணி ஒரு விதம், விவிலியமும் அறிவியலும் விஞ்ஞானமும் ஒன்று என்று நிரூபித்து பேசும் முனைவரின் பாணி வேறு விதம். ஒருவரும் ஒருவரையும் காப்பி அடிக்க தேவையில்லை. அவரை போல் கைகளை உயர்த்தவோ இவரை போல் பீடத்தை தட்டவோ தேவையே இல்லை. அமைதியான ஒரு சாட்சியாயிருந்த அந்திரேயாதான் 5000 பேரை திருப்தியாக்க காரணமாயிருந்த சிறுவனை இயேசுவிடம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினான். பெரிய பெரிய ஊழியக்காரர்களுடைய ஜெப வாழ்க்கையை, பிரேயர் லைஃப், டெடிக்கேஷன் அவருடைய அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ் அவருடைய தியாகம், ஹார்ட் ஒர்க் அவருடைய கடின உழைப்பு, இதையெல்லாம் நாம் பின்பற்றலாம். ஆனால் அவருடைய பாணியை, அந்த ஸ்டைல், அதை பின்பற்றக்கூடாது. அது நமக்கு தான் கேடு. விதவிதமா இருப்பதில் விருப்பம் கொண்டவர் நமது ஆண்டவர். ஹி லவ்ஸ் வெரைட்டி. கடவுளுடைய படைப்பை பாருங்களேன், என்னே விந்து, என்னே வித்தியாசம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். வேதத்திலே சில கேள்விகள் உண்டு, எல்லாரும் தீர்க்க தரிசிகளா, எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் அற்புதங்கள் செய்கிறவர்களா? இல்லை என்பதுதான் எளிமையான இனிமையான ஒரு பதில். நாம் நாமாகவே இருப்போம், நீங்கள் நீங்களாகவே இருங்கள், பி யுவர் செல்ஃப். சகோதரி சாரா நவரோஜி அவர்கள் அழகான ஒரு பாடல் பாடினார்கள்,

போதே முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே கடவுள் முன் நிலைத்திருங்கள். Let each one of you remain in that calling in which he was called. ஜெபிப்போம். எங்கள் மகாபிரிய தேவனே, அருகதையற்ற தகுதியற்ற பயனற்ற எங்களையும் நம்பி உம்முடைய பரம ஊழியத்திற்காக நீர் அழைத்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நீர் எங்களை ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட பொறுப்பிற்காக அழைத்த பிறகு அங்கும் இங்கும் நாங்கள் கண்களை பறக்க விட்டு கவர்ச்சிகள் பின்னால் போய் கர்த்தாவே நீர் எங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தை விட்டு நாங்கள் தடம் புரண்டு விடாதபடி நிலையாக அதிலேயே கடைசி வரை நேராக ஓட, ஒன்றை ஒன்றை இடிக்காமல் நேராக நாங்கள் ஓடி உம்முடைய நோக்கம், உம்முடைய திட்டம், நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற உம்முடைய பெரிய தீர்மானம் அத்தனையும் நிறைவேறுவதற்காக உம்மோடு ஆண்டவரே நாங்கள் ஒத்துழைக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலே வந்த இந்த நல்ல செய்திக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை செய்யவா அதை செய்யவா என்று சொல்லி கர்த்தாவே இருமனமுள்ளவர்களா இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர் எவராயிருந்தால் நீல் அவர்களை அழைத்த அந்த ஆதி அழைப்பிலே அந்த ஆதி அன்போடு அவர்கள் நிலைத்திருந்து தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இதற்கு கீழ்ப்படிய உங்களுடைய கிருபை தாரோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை நீ தந்ததுக்காக நன்றி. ஜீவ காலம் எல்லாம் அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம் தகப்பனே. நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை கர்த்தர். நம்ம இந்த நாளிலே உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை, திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோட இந்த பாடலை பாடுவோம். நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் நீ செய் பல நன்மைகளுக்காய், நாள்தோறும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. நன்றியால் ஸ்தோத்தரிப்பேன். நன்றியுள்ள இருதயத்தோட பாடுவோம்.

கொண்டு அந்த ஆண்டவர் நடத்தினார். செங்கடலை பிளந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர்கள் செய்தார். அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அற்புத கரத்தை கொண்டு அதிசயங்களை செய்து இந்த நாளிலே நம்மை நடத்த போகிறார்.

ஆண்டவர் பலத்த கரத்தை கொண்டு நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 89:13 சொல்லுகிறது, உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. ஆமென். இந்த நாளிலே அந்த கரத்தை கொண்டு நம்மை நடக்க போகிறார். பார்வோன் கைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விலக்கி மீட்டு விடுவித்த தேவன் இந்த நாளிலே உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா பார்வோன் கைகளுக்கு விலக்கி மீட்டு கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட பார்வனை போன்ற சோதனைகள், பார்வனை போன்ற பிரச்சனைகள், பார்வனை போன்ற கொடுமையான வியாதிகள் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே அந்த பலத்த கரம் கொண்டு நம்மை விட்டு எடுத்து போகிறார். ஹல்லேலூயா. அந்த செங்கடலை பிளந்த தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை பிளந்து ஒரு வழியை

ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்கள் என்று சொல்கிறார். உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றப் போகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை அவருடைய உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென். அதை நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் நான் என் ஆண்டவர் என் நேசருடைய உள்ளம் கைகளை இருக்கிறேன்னு அந்த நம்பிக்கையோட எல்லா பயத்தை நீக்கி நம்ம பாடுவோம். உண்மையா

காலங்கள் உன் கரத்தில் இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நாம் அவர் கரத்துக்குள்ள இருக்கிறோம், பத்திரமாக, சேஃப் இன் த ஹேண்ட் ஆஃப் த லார்ட். என் காலங்கள், எல்லாரும் வாயை திறந்து சொல்லாம, என் காலங்கள் இயேசுவே உன் கரத்தில் இருக்கிறது. நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். அவர் கரத்துக்குள் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் நமக்கு அணுகாது, யாரும் நம்மை அவர் கையிலிருந்து பறிக்க முடியாது. சொல்லலாம், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இந்த அடுத்த பாடல் தான் சொல்லுகிறது, ஏசையா 41:10 அழகாக ஒரு பாடலை எழுதியிருக்கிறார்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணிடுவேன் என் நீதியின் வலது கரத்தால். ஆமென். அவருடைய நீதியின் வலது கரத்தால் நம்மை தாங்குவாராம். ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து கற்றுக்கொண்டு பாடலாம்.

நீதிமான் பிழைப்பார், அவர் கை குறுகி போகவில்லை. அமேன். கர்த்தருடைய வாக்கு இன்றும் மாறாமல் இருக்கிறது. அவர் வாக்குரைத்தவர், உண்மையுள்ளவர். நாட்கள் கடந்திருக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், டிலே இஸ் நாட் டினையல், இட் வில் பிரிங் டிலைட்ஃபுல் திங்ஸ். நாட்கள் ஆனதினால் அந்த காரியம் நடைபெறாது என்ற அர்த்தம் அல்ல. தாமதம் மறுப்பல்ல, அது சந்தோஷமான காரியங்களை கொண்டு வரும். ஆண்டவர் கரத்தை கொண்டு அதை செய்வார். ஆமென். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசி பதறான் என்று வசனம் சொல்லுகிறது. எந்த பதஷ்டமும் இல்லாமல் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியா, ஆண்டவரே நீர் செய்து முடிப்பீர், உம் கரம் எனக்காக செய்யும். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் கரம் செய்யும். நாம் பண்ண வேண்டியது, ஆத்மாவே நீ அஞ்சிடாதே. உங்க ஆத்மாவை பார்த்து இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எல்லாரும் இருதயத்துல கைகளை வைத்து, ஆத்மாவே என் நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, கலங்காதே, தஞ்சம் இயேசு உனக்கு அரணாயிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் காரியங்களை செய்வார். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றே காத்திருக்க என்று பாடினோம். அதை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? விசுவாசத்தால் உரிமை கொள்வாய். ஆமென். விரைந்து முன் ஏகிடுவோம். அடுத்த பாடல் அதான் சொல்லுகிறது, கர்த்தர் கரம் நம் மேல் இருக்கும் பொழுது கடுகளவு கூட பயம் இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக இந்த கடுகளவு விசுவாசம் இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் இருதயங்களே துளிர்க்க பண்ணுவாராக. அம்மேன். எல்லா பயத்தையும் நீக்கி ஆண்டவரே இந்த கடுகளவு விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு இந்த பாடலை பாடுவோம்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. ஒரு ஒட்டக சிவிங்கி பிறக்கும் போதே பல இன்னல்களை அனுபவிக்கிறது. ஒட்டக சிவிங்கி பிறக்கும் போதே 10 உயரத்திலிருந்து கீழே விழுகிறது. அது கீழே விழும்போது அதன் முதுகு பகுதி தான் தரையில் விழும். கீழே விழுந்த சில நொடிகளில் அது ஒரு முறை உருண்டு தன்னை நேர்படுத்திக் கொள்கிறது. ஆனால் அதன் கால்கள் பின்னிய நிலையில் அதன் உடலுக்கு அடியில் இருக்கும். அந்த தாய் ஒட்டக சிவிங்கி உயர இருக்கும் தன்னுடைய தலையை தாழ்த்தி தன்னுடைய குட்டியின் செயல்பாடுகளை சில நிமிடங்கள் கவனித்துக் கொண்டே இருக்கும். குட்டி தாய்க்கு கீழே கிடக்கும் போது திடீரென்று தன் கால்களை வெளிப்புறமாக உதைத்து குட்டியை எழுப்ப முயற்சிக்கும். அப்படி செய்தும் அந்த குட்டி எழும்பாவிட்டால் மீண்டும் மீண்டும் தன் குட்டியை உதைத்து அதை எழுப்ப முயற்சிக்கும். குட்டி பல முறை முயற்சித்தும் எழும்ப முடியாமல் களைப்படையும் போது மீண்டும் அதன் தாய் அதை உதைத்து அது எழும்பும்படி தூண்டிவிடும். ஒரு வழியாக அந்த குட்டி முதல் முறையாக எழும்பி நிற்கும். அவ்வாறு அந்த குட்டி நின்று கொண்டிருக்கும் போதே மீண்டும் குட்டியின் காலில் உதைக்கும். ஏன் அந்த தாய் ஒட்டக சிவிங்கிக்கு என்ன நேர்ந்தது? ஏன் தான் பெற்ற குட்டியை மீண்டும் மீண்டும் உதைத்து தள்ளுகிறது? அதன் குட்டியை பிறந்ததிலிருந்து ஒரு நிமிடம் கூட சொகுசாக படுத்து கிடக்க அனுமதிப்பதில்லையே ஏன் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் தன்னுடைய குட்டி ஒட்டக சிவிங்கி கூட்டத்திலே போகும்போது தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதன் கால்களை பலப்படுத்த இவ்வாறு செய்கிறது. ஏனெனில் அநேக காட்டு விலங்குகள் ஒட்டக சிவிங்கி குட்டிகளை விரும்பி வேட்டையாடி தின்னும். ஆகவேதான் தன் குட்டி வேகமாக ஓடி தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை உதைத்து அதன் கால்களை பலப்படுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, நமது வாழ்விலும் அநேக முறை வரும் சோதனைகளையும் இன்னல்களையும் பார்த்து எனக்கு ஏன் இவ்வாறு சம்பவிக்கிறது, தேவன் ஏன் என்னை இப்படிப்பட்ட பாதையின் வழியாக கொண்டு செல்கிறார் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் பின் நாட்களில் நமக்கு நன்மை உண்டாயிருப்பதற்காகவே தேவன் நம்மை இப்படிப்பட்ட பாதையில் நடத்துகிறார். யோசேப்பின் வாழ்வில் வந்த கஷ்டங்களை அவரால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. சகோதரர்கள் ஏன் என்னை வெறுக்கிறார்கள்? ஏன் என்னை மட்டும் குழியில் தள்ளுகிறார்கள்? நான் ஏன் அடிமையாக விற்கப்பட்டேன்? நான் ஏன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு போத்திபாரால் அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்டேன் என்ற பல கேள்விகளில் எந்த கேள்விக்கும் அவருக்கு விடை தெரியவில்லை. எல்லாவற்றையும் கண்ணீரோடு சகிக்க வேண்டியதிருந்தது. பின்னாட்களில் தேவன் அவரை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அரியணையில் உட்கார வைத்த போதுதான் தேவன் தன்னை மட்டும் ஏன் இவ்வாறு நடத்தினார் என்று அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. பிரியமானவர்களே, இன்று கஷ்டமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்களா? ஏன் எனக்கு மட்டும் இவ்வாறு நடக்கிறது என்று அங்கலாய்க்கிறீர்களா? கலங்காதிருங்கள். உங்கள் பின் நாட்களில் நீங்கள் நன்றாயிருப்பதற்காகத்தான் தேவன் உங்களை இந்த நாளில் இந்த பாதையிலே நடத்துகிறார். இவை மிக நீண்ட பாதைகள் அல்ல. கஷ்டங்கள் சீக்கிரமாக முடிவுக்கு வரும். ஆளுகையையும் அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு சீக்கிரம் கட்டளையிடப் போகிறார். ஆகவே இந்த கஷ்ட பாதைகளை நினைத்து சோர்ந்து போகாதிருங்கள். சீக்கிரத்தில் உயர்வுகள் உங்களை தேடி வரும்.

0: நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
1: இன்றைய நாள் தியானம் மத்தேயு 6:19-20-21. இந்த வசனங்களை நாம் பார்ப்போம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சும் துரும்பும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சாவது துருவாவது கெடுக்கிறது இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதை குறித்து ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை கூறுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம் இருதயம் இருக்கும் என்ற ஒரு உண்மையை சொல்கிறார். பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷம் இருந்தால் அந்த பரலோக காரியத்தை குறித்து நம்ம இருதயம் அங்கே இருக்கும். பூலோகத்தில் இருந்தால் அந்த பூலோகத்தை சுற்றி நம்முடைய இருதயம் இருக்கும். தியானிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆதியாம் புத்தகத்திலே ஒரு சம்பவம் நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. என்னவென்றால், லோத்துனுடைய மனைவி உப்புத்தூணாக மாறின சம்பவம். ஏன் அவள் உப்புத்தூணாக மாறினாள்? தேவ தூதர்கள் இந்த தேசத்தை விட்டு ஓடிப்போங்கள், நாங்கள் இந்த தேசத்தை அழிக்கப் போகிறோம் என்று சொல்லும் பொழுது திரும்பி பார்க்காமல் ஓடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது எல்லாரும் ஓடினாங்க. லோத்தனுடைய மனைவி மட்டும் அந்த இருதயம், ஐயோ நம்ம சேர்த்து வைத்த பொருளோ வீடோ எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வரமே அப்படின்னு சொல்லி அந்த இருதயம் அந்த உலகத்தின் மேலே இருந்ததுனால அவள் திரும்பி பார்த்த அடுத்த செகண்டே அவள் உப்புத்தூணாக மாறினாள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இது நமக்கு ஒரு ஏதோ ஒரு விளையாட்டாய் நடந்த சம்பவமாக இல்லை என்றாலே, நமக்கு ஒரு எச்சரிப்பின் சம்பவமாக அந்த லோத்தினுடைய மனைவினுடைய சம்பவத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது, உலகத்தை நோக்கக்கூடாது, நாம் பரலோகத்தையே நோக்கி காத்திருக்க வேண்டும் என்பதுதான் நாம் கற்றுக்கொண்ட சத்தியம். அதனாலே நம்முடைய இருதயம் உலகத்து மேலே இருந்தால் அந்த உலகத்துக்குரியவளாக இருக்கிறோம். பரலோகத்துக்குரியவளாக இருந்தால் நம்முடைய இருதயம் பரலோகத்தில் மேலிருந்தால் பரலோகத்துக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே இருக்கிறது. அது நல்லதுதான், பின் சந்ததிக்கு நாம் வைத்து விட்டு போக வேண்டியதாக இருக்கிறதுனால. ஆனால் அது வெறியாகவோ அல்லது ஒரு தீவிர ஒரு காரியமாகவோ மாறக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கி அநேக பிரபலகங்கள் இன்றைக்கி அநேக சொத்துக்களை சேர்த்து வைத்து இன்றைக்கி மறித்து விட்டார்கள். இன்றைக்கி அவங்க போன பிறகு அந்த சொத்தெல்லாம் யாருடையதாக இருக்கிறது என்று உங்களுக்கே தெரியும் நன்றாக. நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கி ஆட்சியில் இருந்த அநேகர் இன்றைக்கி இறந்த பிறகு அவங்களுடைய சொத்துக்களை யார் அனுபவிப்பது? வாரிசே இல்லாதவர்களுடைய சொத்தை இன்றைக்கி யாராரோ அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நாம் பார்க்கிறோம், இன்றைக்கி சொத்தை சேர்க்க வேண்டும் என்றால் பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். அன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு பெரிய பணக்காரனம் தான். அவனுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்றால், மார்க்கு 10 அதிகாரத்திலே அது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என்னை பின்பற்ற வேணும் வரணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளு அப்படின்றார். நான் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே கை கொண்டிருக்கிறேனே ஆண்டவரேன்னு சொல்கிறார். அப்போ இயேசு அவன் இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறார், உன்னிடத்தில் குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திருக்க கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னா. இப்போ பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கணும்னா நம்மளுடைய காரியத்தை ஏழைகளுக்கு, நம்முடைய கைகளை ஏழைகளுக்கு திறப்பதின் மூலமாக, நம்முடைய ஆஸ்திகளை விற்று அவர்களுக்கு கொடுப்பதின் மூலமாக நாம் பரலோகத்திலே பொக்கிஷத்தை உண்டு பண்ண முடியும். அன்பாலே அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று, பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று. பின்பு என் சிலுவையை எடுத்து எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுடைய இருதயம் பரலோகத்தில் தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, மார்க்குன சுவிசேஷம் 10:22 அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்த ஒரே ஒரு நபர் இவன் தான். மனமடிவோடு திரும்பி போனான். மற்றவங்க எல்லாருமே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டார்கள், அற்புதத்தை சுதந்திரத்து கொண்டார்கள். ஆனால் இந்த ஒரே ஒரு வாலிபன் மட்டும் அவன் இருதயத்தை அந்த ஆஸ்தியின் மேல் வைத்தபடியினால் இயேசுவிடத்திருந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் விலையர் பெற்ற ரட்சிப்பையும் அந்த பரலோக ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்ளாதபடிக்கு அவன் திரும்பி போனதுக்கு காரணமாக இருந்தது. அன்பால் இன்றைக்கு இதை கேட்கிற நாம் நம்முடைய இருதயத்தை எதன் மேல் நாம் வைத்திருக்கிறோம்? அன்பால் இன்னைக்கு பிரசங்கில அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சம்பவம், இருக்கிற வரைக்கும் நல்லா அதை அனுபவித்து மகிழ்ச்சியாக இருந்து ஏழைகளுக்கு தான தர்மம் செய், மகிழ்ச்சியும்.

உயிரோடு இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் இல்லாமல் வேற நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று சொல்கிறார். அதே சமயத்தில் நாம் உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை, எதுவும் கொண்டு போக முடியாது அன்பாங்களே. இங்கே எல்லாமே விட்டு போக வேண்டும், உறவுகளை விட்டு போக வேண்டும், சேர்த்த சொத்துக்களை விட்டு போக வேண்டும், எல்லா பதவி பெருமை புகழ் சம்பாத்தியம் எல்லாவற்றையும் இங்கு விட்டுவிட்டு தான் அந்த பரலோகத்துக்கு போக முடியும். அதனால் நாம் நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக போக வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை விட எப்பொழுதுமே தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாகி அந்த பரலோக வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கு போய் நாம் பர்மனண்ட்டாக வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, இங்கே இருக்கிற பொக்கிஷங்களை நாம் அநேக ஏழைகளுக்கு தானம் தர்மம் பண்ணும்பொழுது பரலோகத்தில் நம்ம பொக்கிஷத்தை உண்டாக்குகிறோம். நிச்சயமாக அந்த பரலோகத்தில் நாம் அந்த பொக்கிஷங்களை அனுபவிக்கும்படியாய், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் தாமே நம்மளை கொண்டு போவார். எனவே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பரலோகத்தில் நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முற்படுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். ஆண்டவரே, இந்த பூமியில் எதுவும் எங்களுக்கு சொந்தமல்ல, நிரந்தரமல்ல. ஆண்டவரே, அந்த பரலோகத்தில் நாங்கள் உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நாங்கள் இந்த பூலோகத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். அதைப்படி நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி செய்து வெற்றியை பார்க்க, விடுதலை பார்க்க, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள எனக்கும் எங்களுக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமேன்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 8:27. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையிலே அவர் தம்முடைய பிரசங்கத்தை முடித்துவிட்டு அவர் புறப்படும் போது திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வருகிறதை மத்தேயு சுவிசேஷம் 8:6 பார்க்க முடிகிறது. அவர் போகிற வழியிலே அநேக அற்புதங்களை செய்கிறார். இன்னும் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போக கட்டளையிடுகிறார். அக்கறைக்கு போகும்படி அவர் படகில் ஏறினதும் அவரை நம்பி அவரோடு இருந்த சீஷர்கள் அவர்களும் படகில் ஏறுகிறார்கள். படகு சமுத்திரத்திலே போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று எதிர்பாராத விதமாய் காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. சீஷர்கள் இயேசுவை எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் சாகுறோம் அப்படி சொல்லிட்டு கதறாங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்று. நாம் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் வரும்போது நாம் அதிர்ச்சி அடைவது உண்டு. எல்லார் வாழ்க்கையிலும் அப்படிதான். திடீரென்று ஒரு கொடுங்காற்று வீசும்போது, ஒரு கொந்தளிப்பு வரும்போது அதிர்ச்சி அடையாத மனிதர்களே கிடையாது. இங்கே அதுதான் நடக்கிறது. கடல் கொந்தளிக்குது, காற்று பலமாய் வீசுகிறது. இயேசுவை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம், மடிந்து போகிறோம் என்று கதறுகிறார்கள். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். கர்த்தரால் நீங்கள் நடத்தப்படுவது உண்டானால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறது ஒவ்வொன்றும் உங்களை அதிர்ச்சி அடைய பண்ணுவதற்கு அல்ல, உங்களை ஆச்சரியப்படுத்துவதற்கே. இங்கே அவர்கள் கதறுகிறார்கள். அவர்கள் இயேசுவை எழுப்பி சொல்லுகிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறோம் என்று. படகுல இயேசு இருந்தும் அவர்கள் வாயில என்ன வார்த்தை வருகிறது என்றால் அவிசுவாசமான வார்த்தை. அப்படி வர காரணம் என்ன? அவர்கள் எதிர்பாராத ஒரு காற்று அடிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இயேசு இருக்கிறார் என தெரிந்தும் சில சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ளுவது போல காணப்படும் போது நாமும் பல நேரத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் சொல்லுகிறோம். இந்த நாளிலே எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில தேவன் ஒன்றை அனுமதிப்பது உங்களை அதிர்ச்சி அடைய பண்ணுவதற்கு அல்ல, ஆச்சரியப்படுத்துவதற்கு. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றையும் கடலையும் அவர் அதட்டின போது அவைகள் அமைதலாயின. இதை சீஷர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்களாம். நம்மை அதிர்ச்சி அடைய பண்ணுகிறவர் அல்ல நம் ஆண்டவர், ஆச்சரியப்படுத்துகிற தேவன். சில சூழ்நிலைகள் நிமித்தம், வாழ்க்கையில நடந்த எதிர்பாராத காரியங்கள் நிமித்தம் அதிர்ச்சி அடைந்த நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த சீஷர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவின் இடத்துல வந்து இயேசுவை எழுப்பி அவரிடத்திலே தங்கள் காரியங்களை சொல்லும் போது கர்த்தர் அவர்கள் ஆச்சரியப்படும்படியான காரியத்தை செய்வதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசுவினிடத்திலே வாருங்கள், இயேசுவினிடத்திலே சொல்லுங்கள், இயேசுவை பாருங்கள், இயேசுவினிடத்துல கேளுங்கள். எந்தெந்த காரியங்கள் உங்களை அதிர்ச்சி அடைய பண்ணினதோ, அல்லது எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் அதிர்ச்சி அடைந்தீர்களோ, அதிலேயே கர்த்தர் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும்படிக்கு தம்முடைய மகத்துவமான வல்லமையை உங்களுக்காய் விளங்க பண்ண அவர் நல்லவராகவும் வல்லவராகவும் போதுமானவராகவும் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுத்துவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, அதிர்ச்சியடைய பண்ணுகிற சூழ்நிலை நடுவில் எங்களை ஆச்சரியப்படுத்துகிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீங்க தான் உண்டப்பா, நீரல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நடப்பித்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பான ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வும் நிகழ்வு கூடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலே எலியாவின் ஆவி என்ற தலைப்பில் 2 Kings 2:15 ஜீவ வார்த்தையை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறோம். எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரமட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். இங்கே எலியாவின் ஆவி என்று வாசிக்கிறோம். எலியாவை ஆவியானவர் நிரப்பினதினால் அந்த ஆவியின் வல்லமையினாலே எலியா இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார். பாகாலின் வழிபாட்டை விட்டுவிட்டு கத்தரை தொழுது கொள்ளும்படி இஸ்ரவேல் தேசத்தை வழி நடத்தினார். எலியாவின் மேல் பக்தி வைராக்கியத்தின் ஆவி இருந்தது. கத்தரே தேவன் என்று நிரூபிக்க அவர் துடியுடித்துக் கொண்டிருந்தார். பாகாலுக்கும் அவனுடைய தீர்க்க தரிசிகளுக்கும் விரோதமாய் தைரியமாய் சவால் விட்டு வைராக்கியமாய் எழுந்து நின்றார். ஆம், அவர் மேல் ஒரு அக்கினி அபிஷேகம் இருந்தது. ஆகவே அக்கினியால் உத்தரவு அருளும் தேவனே தேவன் என்று முழங்கியது மட்டுமல்லாமல் வானத்திலிருந்து அக்கினியை பலிப்பிடத்தின் மேல் இறக்கி கத்திரைய தேவன் என்று நிரூபித்தார். அவரை நிழல் போல பின்பற்றின எலிசா அவரிடம் கேட்டுக்கொண்டதெல்லாம், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். அப்படியே எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா 2 times ஆவியின் வரத்தையும் எலியாவின் மேலிருந்து விழுந்த சால்வையையும் பெற்றுக் கொண்டார். எலியாவின் ஆவியை குறித்து ஜோவான் ஸ்நானகனை பற்றிய தீர்க்க தரிசன வார்த்தையிலும் காணலாம். தேவதூதன் தகப்பனாகிய சக்கரியாவிடத்தில் அறிவிக்கும் போது அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும் படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். Luke 1:17 இதை காணலாம். எலியாவும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. ஜோவான் ஸ்நானனும் கூட பழைய ஏற்பாட்டுக்குரிய கடைசி தீர்க்கதரிசி. அவர்கள் எல்லோருமே கல்வாரி இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கவில்லை. புதிய ஏற்பாட்டுக்கு வந்திருக்கிற நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியுடையவராய் இருக்கிறீர்கள். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகமானது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த எலியா எலிசாவின் அபிஷேகத்தை பார்க்கிலும் கோடி மடங்கு மேன்மையானது. ஒருமுறை சமாரியர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததினால் சீசர்கள் இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இயேசு திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியை உடையவர்கள் என்பதை அறியீர்களா என்று சொல்லி, அதோடு மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். ஆம், தேவ பிள்ளைகளே, எலியாவை போல பழிக்கு பழி வாங்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படியாதவளை சுட்டரிக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு உங்களை உட்படுத்தாதிருங்கள். கிறிஸ்துவின் அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பப்படும்படி கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆவியை வாஞ்சியுங்கள். உங்கள் நினைவிற்கு, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். பழைய ஏற்பாட்டின் எலியாவின் ஆவியையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆவியையும் நீங்கள் இப்போது அறிந்து கொண்டிருப்பீர்கள். நாளைய தினத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஞானமுள்ள ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அந்த கிராமத்தில் வாழ்ந்த அனைவருமே அவருடைய ஞானத்தை ஒத்துக்கொண்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே வேலை தொடர்பான பிரச்சனை வரும்போதெல்லாம் மற்றும் குடும்பத்தில் வாக்குவாதம் வரும்போதெல்லாம் அவரிடத்தில் வந்து ஆலோசனை கேட்டு சரியான காரியத்தை செய்வார்கள். அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு சிறுவன் நாம் இவருடைய ஞானத்தை பரீட்சை பார்த்தால் என்ன என்று மனதிற்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஒரு வண்ணத்து பூச்சியை பிடித்து தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு அவரிடத்தில் வந்து, ஐயா, என் கையில் இருக்கும் பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறதா அல்லது மறித்து விட்டதா என்று கேட்க வேண்டும். அது மறித்து விட்டது என்று அவர் கூறுவார் என்றால் கைகளை திறந்து சிரித்துக் கொண்டே அதை பறக்க விட்டுவிட்டு அவர் அத்தனை ஞானம் உள்ளவர் அல்ல என்று சொல்ல வேண்டும் என்று எண்ணினான். அது மட்டுமல்ல, அவர் ஒருவேளை அது உயிரோடு இருக்கிறது என்று கூறுவார் என்றால் பட்டாம்பூச்சி அப்படியே நசுக்கி கொன்றுவிட்டு அவருடைய ஞானத்திற்கு பங்கம் விளைவிக்க வேண்டும். அதுதான் அந்த சிறுவனுடைய சூழ்ச்சி. தான் திட்டமிட்டபடி ஒரு பட்டாம்பூச்சியை பிடித்து அதை கைக்குள் வைத்துக் கொண்டு அந்த பெரியவரை போய் சந்தித்தான். இவனுடைய கேள்வியை கவனித்த பெரியவர் தன்னை சோதிக்கும்படியாகத்தான் இவ்வாறு அவன் செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டு, தான் என்ன கூறினாலும் அதற்கு எதிராக செயல்படுவான் என்பதை புரிந்து கொண்டவராக, தம்பி, உன் கேள்விக்கான விடை உன் கையில்தான் இருக்கிறது என்று பதில் கூறினார். அந்த பட்டாம்பூச்சி வாழ வேண்டுமா சாக வேண்டுமா என்பதை நீதான் தீர்மானம் செய்ய முடியும் என்று கூறினார். இவருடைய பதிலை கேட்ட சிறுவன் உண்மையாகவே அவர் ஞானமிக்கவர் என்பதை ஒத்துக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கும் அநேக பிரச்சனைகளுக்கான விடை நம்முடைய கரத்தில்தான் இருக்கிறது.

மனதை பொறுத்துதான் இருக்கும். ஒருவரை நேசிப்பதா பகைப்பதா என்ற முடிவை கூட நம்முடைய இருதயமே செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. ஞானம் உள்ளவர்கள் சரியான தீர்மானத்தை செய்து மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் வாழ முடியும். சகல ஞானமும் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். நம் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் அவரையே நம்பி அவரிடமே ஆலோசனை பெற்றுக் கொள்வோமா?

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 7-8 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 3 verses 7 and 8.
1: நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும்.
2: Do not be wise in your own eyes, fear the Lord and depart from evil. It will be health to your flesh and strength to your bones.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த வேத பகுதியை நாம் ஒரு சில நாட்களாக நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம்.
2: By the grace of God, we are continually meditating from the scripture portion.
1: நம்முடைய தேவன் நீதி உள்ளவர்.
2: Our God is a righteous God.
1: நம்மை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறவர்.
2: He is the one who leads us in righteous ways.
1: அவரை பின்பற்றுகிற ஆடுகளாகிய நாமும் அவருடைய நீதியிலே நடக்கணும் அப்படின்னு அவர் வாஞ்சிக்கிறார்.
2: And we as sheep who follow him, he also desires that we should walk in his righteousness.
1: ஒருபோது நாம வழி தப்பி தீமையின் பாதைகளில் போய்விடக் கூடாது என்பது தேவனுடைய பிரியம்.
2: And it is also God's delight that we should never stay away from a path of God and move away into the path of evil.
1: வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு பயந்து நீ தீமையை விட்டு விலகு.
2: The Bible says you fear the Lord and depart from evil.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: பாருங்க, தேவன் எப்பொழுதெல்லாம் ஒரு கட்டளை, ஒரு கற்பனை, ஒரு பிரமாணம் ஆண்டவர் வைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தேவன் அதனோடு சேர்த்து அதற்கான கீழ்ப்படுதலின் ஆசீர்வாதத்தையும் தேவன் கூட தான் சேர்த்து வைக்கிறார்.
2: See, whenever the Lord gives a commandment, a rule or an order or a law, the Lord also adds the blessings for that obedience.
1: பாருங்க, நம்ம வந்து ஒரு நன்மையை பெற வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் ஒரு சட்டத்தையோ அல்லது ஒரு எதிர்பார்ப்பையோ நம்மகிட்ட வைக்கிறார்.
2: The Lord is keeping a rule or keeping an expectation towards us that we might be benefited through it.
1: ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க cause and effect னு சொல்லுவாங்க, செய்கையும் அதனுடைய பலனும்.
2: So in English they say it as cause and effect.
1: ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த குறிப்பிட்ட செய்கையை செய்தால் இதனாலே உனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத கர்த்தர் காட்டுறாரு.
2: So the Lord says if you do certain thing, what benefit you will receive out of it.
1: நாம மாத்திரம் தேவன் நமக்காக முன்குறித்து வைத்திருக்கிற பலன் மேல் நாம் நோக்கமா இருப்போமானால் நம்முடைய வழிகளை தீமையை விட்டு விலக்குவது என்பது நமக்கு கடினமாகவே இருக்காது.
2: If you are much focused upon the predestined reward the Lord has set for us, then it will not be a difficult job for us to depart from evil.
1: இந்த வசனத்தை வாசித்து பாருங்க.
2: Look at this verse.
1: கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
2: Fear the Lord and depart from evil.
1: 8th வசனத்துல
2: verse 8.
1: அது உன் நபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும்.
2: It will be health to your flesh and strength to your bones.
1: நபி என்றது மாமிசம்.
2: So it is in flesh.
1: ஊன் அப்படின்றது எலும்பு.
2: And the other one is bones.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப கர்த்தர் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும், ஒரு நன்மையை பெறணும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் கர்த்தர் வந்து தீமையை விட்டு விலக சொல்றாரு.
2: So the Lord is asking us to depart from evil, expecting that we should receive some goodness or some profit and benefit.
1: நீங்கள் வேதம் முழுவதும் வாசித்தீங்கன்னா எந்த காரியத்தை தேவன் மனிதனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அந்த செய்ய சொன்ன எல்லா காரியத்துக்கும் ஒரு நன்மையை அதற்கு பின்பாக தொடர்ந்து வர்றத கர்த்தர் வந்து அறிந்துதான் அதை செய்ய சொல்றாரு.
2: So if you read the entire Bible, you can find out wherever the Lord commands to do something, you can find a blessing or a profit added along with that.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆகவே தான் நீங்கள் உபாகமத்தின் புத்தகத்தில் 11:26-28 வசனங்களை நீங்கள் வாசித்தால்,
2: That's why if you read in Deuteronomy chapter 11 verses 26-28,
1: எல்லா கற்பனைகளையும் ஆண்டவர் கொடுத்துட்டு சொல்கிறாரு.
2: After giving all the commandments the Lord says,
1: மோசேயின் வார்த்தைகளை பாருங்க.
2: Look at the words of Moses.
1: அவர் சொல்கிறார் 26 வசனத்தில்,
2: verse 26,
1: இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன்.
2: Behold, I said before you today a blessing and a curse.
1: இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும்.
2: The blessing if you obey the commandments of the Lord your God which I command you today and the curse if you do not obey the commandments of the Lord your God but turn aside from the way which I command you today to go after other gods which you have not known.
1: இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகினால்
2: if you turn aside from the way which I command you today
1: உங்களுக்கு சாபம் வரும்.
2: Then you will have curse.
1: கர்த்தர் வந்து நமக்கு மெய் வழியை காமிச்சிட்டு எச்சரிப்பையும் கொடுக்கிறாரு.
2: The Lord shows us the right way and gives a warning.
1: அவருடைய கற்பனைகள் அவருடைய பிரமாணங்கள் எல்லாம் காமிச்சிட்டு ஆண்டவர் வந்து இதன் வழியா நடவுங்கன்னு சொல்றாரு.
2: The Lord shows all his commandments and laws and he says and asks us to walk in that way.
1: நன்மை செய்ய வாய்ப்பே இல்ல, நன்மை செய்ய வழியே இல்லன்னு ஆண்டவர் முடக்கறது இல்ல.
2: The Lord will never stop you saying that you don't have an opportunity or a chance to do good.
1: நன்மை செய்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு பாதையை திறக்கறாரு.
2: The Lord is opening a way for you to do good.
1: நன்மை செய்ய நமக்கு வேண்டிய திராணியை கர்த்தர் தர்றாரு.
2: The Lord also gives us the ability to do good.
1: தேவன் நம்மட்ட எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியமும் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே என்று யோவான் எழுதுவாரு.
2: So even John writes that the commandments of God are not burdensome.
1: அப்போ பாரமானது நமக்கு சொல்லல.
2: So he never says something burden to us.
1: இயேசு சொல்லும் பொழுது
2: when Jesus says
1: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே நீங்கள் எங்கட்ட வாங்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
2: So he says come unto me all that you are weak and heavy laden and I will give you rest.
1: அவர் சொல்கிறார் என்னுடைய சுமையை நீங்க உங்க மேல் ஏற்றுக்கொள்ளுங்க எங்களுடைய நுகத்தை மேல ஏற்றுக்கொள்ளுங்க.
2: So he says take my yoke upon you.
1: நீங்க உங்களுடைய சொந்த சுமைகள்லாம் நீங்க சுமந்தீங்கனா வருத்தம்தான் உங்களுக்கு மிஞ்சும்.
2: If you carry your own burdens and own yoke you will have only sorrow.
1: ஆனால் நீங்க நான் கொடுக்கிறது நீங்க சுமந்தா
2: but if you carry what I give you
1: அந்த நுகம் வந்து லேசா இருக்கும் அந்த பாகம் பாரம் வந்து லகுவா இருக்கும்.
2: So that yoke will be very easy and my burden is very light.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: கர்த்தருடைய வழிகள் வந்து பாரமானதே கிடையாது.
2: So the ways of God are not burdensome.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அநேக வேளையில சத்துருவானவன் நம்மளுக்கு எப்படி தோற்றத்தை காட்டுவானா ஐயோ நீ கர்த்தருடைய பாதைகள் நடந்தினா நீ ரொம்ப கஷ்டப்படணும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அதை நான் செய்யவே முடியாதுன்ற மாதிரி அவன் காட்டுவான்.
2: So many times this devil will show us the path of God as if it is very difficult that we will not be able to walk in that path alone at all.
1: ஆனால் அவன் காட்டுகிற தீமையான பாதைகளை செய்யிறது ரொம்ப லகுவாக அவன் காட்டுவான்.
2: And also he shows his path of evil to be very easy for us to follow.
1: உங்களுக்கு நல்லா தெரியும் அவன் பிசாசானவன் எப்பொழுதே வஞ்சிக்கிறவன்.
2: So you know very well this Satan is a deceiving one.
1: நான் காட்டுற தீமையில வா உனக்கு வாழ்க்கையை நான் சந்தோஷமா மகிழ்ச்சியா லகுவா உனக்கு மாற்றி தரேன் காட்டிட்டு முடிவை பார்த்தீங்கன்னா அந்த காலில் அங்க கொண்டு வச்சிங்கன்னா வாழ்நாளெல்லாம் துன்பம் தான்.
2: So he shows his path of evil to be very good, very easy to follow. He and also invites us to come to it so that he will give us joy and rejoicing and gladness. But at the end, when you step into it, it is always sorrow at the end.
1: பாருங்க அதனால தான் கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்குன்னு போட்டிருக்கு.
2: That's why he says, wide is the gate that goes to destruction.
1: வழி விசாலம் தான்.
2: The way is wide.
1: ஆனா அந்த பாதை எங்க போயிட்டு இருக்குனா கேட்டுக்கு நேரா போகுது.
2: But the path is leading to destruction.
1: தேவன் காட்டுகிற வழி வந்து நெருக்கமா கண்ணுக்கு தெரியலாம்.
2: So the path of God may appear to be very narrow
1: ana adu enga pogudhu na jeevanukku neera pogudhu
2: but it leads towards life
1: kathar nama kodutha ovvoru pramanangal karpanaigal avrude valigal ellame தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு நேரா நம்மளை நடத்துற பாதன்றத மறந்துடக்கூடாது.
2: Don't ever forget that all the commandments and the Lord has set are pathways towards the blessing of God.
1: அதனால தான் கர்த்தர் சொல்றாரு நான் உங்களுக்கு வழியை காட்டுறேன்பா.
2: That's why God says I'll show you a way.
1: நான் உனக்கு வழியை போதிக்கிறேன்.
2: I just teach you the way.
1: அந்த வழியில் நீ நடப்பாயானால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்.
2: If you walk in that way you will be blessed.
1: நான் காட்டின வழியை விட்டு நீ தீமைக்கு விலகுவாயானால் அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கு.
2: But if you turn away from the way that I show and go towards evil then that will not be a blessing.
1: அகவே தான் அந்த நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம் நீ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகினால் அது உன் மாம்சத்துக்கு உன் எலும்புக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும்.
2: That's why here we read in Proverbs if you fear the Lord and depart from evil it will be a blessing to your flesh and bones.
1: இந்த வார்த்தை என்னை ரொம்ப சந்தித்தது இன்றைய காலையில.
2: These words actually touched me and met me this morning.
1: நான் அந்த மாம்சத்துக்குரிய எலும்புகளுக்குரிய ஆசீர்வாதத்தை இன்னொரு முறை நான் உங்களுக்கு நான் வந்து அதை நான் போதிக்கிறேன் அதை நான் விளக்குறேன்.
2: So I will explain teach about this flesh and the strength to the bones later time.
1: ஆனால் இன்றைக்கு என்னுடைய மனதில் தொட்ட ஒரே ஒரு காரியம் என்னன்னா நாம கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவோமானால் தேவன் அதனால் நம்முடைய வாழ்க்கைக்கு பல ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்.
2: But one thing that touched my heart is today is that when you fear the Lord and depart from evil, the Lord has prepared great many blessings for us.
1: இன்றைக்கு நாம பல நாட்களாக தீமை எப்படி எப்படி விலகிறது, தீமையை விட்டு ஏன் விலகணும், தீமை எப்படி இருக்கிறது, இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு தான் வர்றோம்.
2: So for past few days we have just meditating on departing from evil, how to depart from evil, how to identify evil.
1: இதெல்லாம் நம்ம படித்து கொண்டு தான் வர்றோம்.
2: We have been learning all these things.
1: ஆனா இன்றைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம்னா,
2: But today what are we going to learn?
1: தீமையை விட்டு நாம விலகினால் தேவன் நமக்கு கொடுக்க போகும் ஆசீர்வாதங்கள் என்ன?
2: What are the blessings that the Lord will give us for departing from evil?
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the holy name of God.
1: முதலாவது தேவன் தீமையை விட்டு விலகிறவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை யோபுவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் நாம் வாசிக்கலாம்.
2: The first blessing for the person who depart from evil you can read from the book of Job chapter 1 and verse 1.
1: நீங்கள் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் யோபுவை குறித்து தேவன் கொடுத்த சாட்சியை பாருங்க.
2: So in Job chapter 1 and verse 1 you can read about the testimony that God gave about Job.
1: ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான்.
2: There was a man in the land of Uz whose name was Job, and that man was blameless and upright, and the one who feared God and shunned evil.
1: கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: எல்லா காலத்திலேயும் பொல்லாப்பு இருக்கு.
2: Wickedness existed at all times.
1: எல்லா தேசங்கள்லயும் பொல்லாப்பு இருக்கு.
2: Wickedness exists in every nation.
1: அது ஊத்ஸ்லயும் இருக்கு, அது நம்முடைய ஊர்லயும் இருக்கு.
2: So it was present in the land of Uz and it is also present in our land.
1: ஆனால் அதுல வாழ்ந்த யோபு என்கிற மனிதன் தன்னை சுற்றி இருந்த பொல்லாப்புக்கு விலகுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தான்.
2: But this Job who lived in that land of Uz, he took a decision that he will be away from this evil.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இப்படி கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகினவனுக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன?
2: What is the blessing for this person who feared God and shunned evil?
1: நீங்கள் 8 வசனம் முதல் 10 வசனம் வரைக்கும் யோபு முதலாம் அதிகாரத்துல பாருங்க.
2: If you read Job chapter 1 verse 8 to 10,
1: கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார்.
2: Then the Lord said to Satan, have you considered my servant Job, that there is none like him on the earth, a blameless and upright man, one who fears God and shuns evil.
1: 9th வசனம்.
2: Verse 9.
1: அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்?
2: So Satan answered the Lord and said, does Job fear God for nothing?
1: நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா?
2: Have you not made a hedge around him, around his household and around all that he has on every side?
1: நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா?
2: Have you not made a hedge around him, around his household and around all that he has on every side?
1: பிரியமானவர்களே,
2: my dear ones,
1: கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவனுக்கு தேவன் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் தேவனுடைய பாதுகாப்பு.
2: The first blessing that the Lord gives to the person who fears the Lord and depart from evil, it is divine protection.
1: இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது.
2: This is really surprising.
1: பிசாசு சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்க சொல்றீங்க இந்த மனுஷனை பற்றி, அவன் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவன்னு சொன்னீங்க, ஆனால் அவனோ அவனை சுற்றிலும் உம்முடைய கரத்தினால் ஒரு வேலி அமைக்கப்பட்டிருக்குன்னு பிசாசு கண்டான்.
2: But here Satan said, Lord, you say that he fears the Lord and shuns evil, but he found out there is a hedge or a protection covering that is around this Job.
1: அருமையானவர்களே, அந்த தேசத்துல எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க.
2: My dear ones, there were many people in that land.
1: ஆனால் பிசாசு வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை, இந்த குறிப்பிட்ட மனிதனுடைய சம்பத்தை பார்த்து அவன் கை வைத்து தொட முடியாத அளவுக்கு தேவனுடைய பாதுகாப்பு அவனை சுற்றி இருந்தது.
2: But this man, this Satan could not touch this family or this man so that the protection of the Lord was so strong and hard around him.
1: பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு நாம விலகும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேலியாக இருக்கிறார்.
2: So when we fear the Lord and depart from evil, the Lord will be with us and he will be a protection to us.
1: நாம தீமை விட்டு விலகினா கர்த்தர் நம் பக்கத்துல வந்துறார்.
2: So if we depart from evil, then the Lord will draw near to us.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவர் பரிசுத்தவான்களின் நடுவே வாசம் பண்ணுகிறவர்.
2: He is the one who dwells among the holy ones.
1: நாம வந்து கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னு தீமையை விட்டு விலகிறத அவர் பார்க்கும்போது நம்முடைய பாதுகாப்பை அவர் தன்னுடைய கரத்தில் எடுத்துக் கொள்கிறார்.
2: When he sees that we are very zealous for God and we depart from evil, then he takes our protection into his hands.
1: யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தர் அனுமதி இல்லாமல் பிசாசானவன் அவன் மேல கையை வைக்க முடியலன்னு பார்க்கிறோம்.
2: So here in this life of Job, you can see without the permission of God, the Satan was not able to lay his hand upon Job.
1: நீங்கள் இதே போல ஒரு சாட்சியை நோவாவை குறித்து வாசிக்கலாம்.
2: You can also read a similar testimony regarding Noah.
1: நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 6 அதிகாரம் 9 முதல் 12 வாசிப்பீர்களானால்,
2: If you read Genesis chapter 6 verses 9 to 12,
1: அங்கே நோவாவை குறித்து சொல்லி இருக்கிறது.
2: It is said about Noah here.
1: வேதம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
2: Noah was a just man, perfect in his generations. Noah walked with God.
1: நீங்கள் அந்த சூழ்நிலையை பார்ப்பீங்களானா?
2: When you look at the situation there,
1: நாம எந்த இடத்துல வந்து அவன் உத்தமனாக தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தான் என்றால்,
2: In what situation was he a just man, perfect and he walked with God?
1: 11 வசனத்தை வாசிக்கும்போது,
2: If you read verse 11,
1: பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது.
2: The earth also was corrupt before God.
1: பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது.
2: And the earth was filled with violence.
1: தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள்.
2: So God looked upon the earth and indeed it was corrupt, for all the flesh had corrupted their way on the earth.
1: இங்க முக்கியமான வார்த்தை வந்து ஜனங்கள் தெரிந்து கொண்ட வழி.
2: The important word is the path chosen by the people.
1: அவங்க எப்படி உலகம் முழுவதும் என்ன பாதையை தெரிந்து கொண்டதுனா,
2: What did the entire world choose?
1: தங்களை கெடுத்து கொள்ளுகிற வழியை தெரிந்து கொண்டது.
2: They chose the path of corruption.
1: அவங்க பூமி முழுவதும் எந்த வழியை தெரிந்து கொண்டதுன்னா, தங்களை சீர்கேட்டுக்கு நடத்துகிற வழியை தெரிந்து கொண்டது.
2: The entire world chose the path that leads them to violence and corruption.
1: பூமி எதை தெரிந்து கொண்டதுன்னா, தங்களை கொடுமையினால் நிரப்புகிற ஒரு பாதைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தது.
2: So the entire world committed their way to the path filled with violence.
1: ஆனால் இந்த எல்லாரும் ஒரு வழியில கொடுமைக்கு நேரா சீர்கேட்டுக்கு நேரா தங்களை கெடுத்து கொள்ளுகிற வழிகளை தெரிந்து கொண்டிருக்கும் போது,
2: When the entire world chose this path of corruption and the path filled with violence,
1: ஒரே ஒரு மனிதன் இந்த பூமியில கர்த்தருடைய கண்களில் தயவை பெற்றான். அவன் என்ன செய்தான்னா, நீதிமானும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனுமாய் நிற்கிறான்.
2: Only one person received favor in the sight of God and he was a just man, perfect and walked with God.
1: ஆச்சரியம் என்னன்னா,
2: What is surprising?
1: 13 வசனம் வருவீர்களானால்,
2: If you come to verse 13,
1: ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார்,
2: The Lord said unto Noah,
1: மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்துவிட்டது.
2: The end of all flesh has come before me.
1: அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது.
2: The entire earth is filled with violence.
1: நான் அவர்களை பூமியோடு கூட சேர்த்து அழித்து போடுவேன்.
2: And behold, I will destroy them with the earth.
1: ஆனால் 14 வசனத்துல,
2: But in verse 14,
1: எல்லாரையும் அழிச்சு போடுவேன் சொன்ன கர்த்தர்,
2: The Lord who said that he will destroy everyone.
1: நோவாவை பார்த்து சொன்னார்,
2: He said unto Noah,
1: நீ கோபேர் மரத்தினால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ் பூசு.
2: Make yourself an ark of gopher wood. Make rooms in the ark and cover it inside and outside with pitch.
1: 17 வசனம் பாருங்க.
2: Verse 17.
1: வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துகளை மழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன்.
2: I myself am bringing flood waters on the earth to destroy from under heaven all flesh in which is the breath of life.
1: பூமியில் உள்ள எல்லாம் மாண்டு போகும்.
2: Everything that is on the earth shall die.
1: ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்.
2: But I will establish my covenant with you.
1: நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிப்பார்கள்.
2: And you shall go into the ark, you, your sons, your wife and your sons' wives with you.
1: என்ன அருமையா இருக்கு பாருங்க.
2: How beautiful it is.
1: எல்லாரும் கேட்டின் வழியை தெரிந்து கொள்ளும் போது, நீதியின் பாதைக்கு திரும்பின யோபுவின் மேல் கர்த்தருடைய பெரிய பாதுகாப்பின் திட்டம் இருந்தது.
2: So when everyone chose the path of corruption, this Noah who chose this path of just and perfection, the God's protection was upon him.
1: பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்தபோது இந்த ஒரே மனுஷனுடைய குடும்பத்தை 8 பேரை கர்த்தர் பேழையிலே வைத்து பாதுகாத்தார்.
2: So when the Lord destroyed the entire earth and that were present in this earth, but the Lord protected this Noah and his family of 8 members.
1: நாம் கர்த்தருடைய வழிகளுக்கு நாம் திரும்பி தீமையை விட்டு விலகுவோமானால் கர்த்தருடைய விசேஷித்த ஒரு பாதுகாப்பு நம்மேலே இருக்கிறது.
2: So I tell you, when you depart from evil and turn to the path of God, then we will have a divine protection of God upon us.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: தேவனுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கிறது.
2: We will receive favor in the sight of God.
1: அவருடைய நித்திய பாதுகாப்புக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார்.
2: The Lord will bring us into his eternal protection.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நீங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் நீங்க வாசிப்பீங்களானா?
2: If you read about the kings of the Old Testament.
1: அவர்கள் கர்த்தருடைய வழிகளுக்கு தங்களை திருப்பாமல் தங்கள் தீமைகளிலேயே தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தாங்க.
2: So they never turned towards the Lord but were continuing the path of evil in their life.
1: எப்பொழுதெல்லாம் அவங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்களோ தேவன் வந்து அவர்களை சத்துருக்களின் கைகளில் அவரே ஒப்பு கொடுத்தத நீங்க பார்க்கலாம்.
2: So whenever they committed their life to such kind of path you can see the Lord himself delivered them to the hands of their enemies.
1: நீங்கள் 2 ராஜாக்கள் 13 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பாருங்களேன்.
2: If you read 2 Kings chapter 13 1 to 3 verses.
1: அங்கே நீங்கள் யோவகாஸ் என்கிற ராஜாவை குறித்து படிக்கலாம்.
2: Here you can read about a king named Joash.
1: வேதம் சொல்கிறது இவன் யார் என்றால் அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23 வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யம் பண்ணினார்.
2: So here the Bible says in the 23rd year of Joash the son of Ahaziah king of Judah Jehoahaz the son of Jehu became king over Israel in Samaria and reigned 17 years.
1: கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு விலகவில்லை.
2: And he did evil in the sight of the Lord and followed the sins of Jeroboam the son of Nebat who had made Israel sin. He did not depart from them.
1: அப்போ ஆண்டவர் விலகிறதுக்கு ஒரு காலம் கொடுத்திருக்கிறார்.
2: So it means that the Lord has given a time for him to depart from it.
1: அவனுடைய முற்பிதாவின் பாவங்களை இவன் செய்து கொண்டிருக்கிறான்.
2: He was continuing the sins of his forefathers.
1: கர்த்தர் இவன் விலகுவான் அந்த பாதையை விட்டு தீமையை விட்டு விலகுவான் காத்திருக்கிறார்.
2: The Lord was waiting that he will turn away from this path of evil and the Lord was waiting for him to do it.
1: ஆனால் இவன் விலகல.
2: But he never departed from there.
1: பாருங்க அவன் விலகாததை கண்டு
2: when the Lord saw that he did not depart from them.
1: 3 வசனம் வாசித்தீங்கனா
2: verse 3 says
1: ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய அசகேலின் கையிலும் அசகேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களில் எல்லாம் ஒப்பு கொடுத்தார்.
2: Then the anger of the Lord was aroused against Israel and he delivered them into the hand of Asahel king of Syria and into the hand of Ben-hadad the son of Asahel all their days.
1: கர்த்தரே ஒப்பு கொடுத்தார்.
2: God himself delivered him.
1: ஒரு அந்நியனுடைய கையில ஒரு துஷ்டனுடைய கையில ஒப்பு கொடுத்து வாதிக்கும்படி செய்கிறார்.
2: So the Lord himself delivered into the hands of the enemies and to wicked person that they may be tormented.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நான் சொல்லுவேன் இது வந்து யோவகாசுடைய வாழ்க்கையில மாத்திரம் கிடையாது.
2: So I tell you this not only happened in the life of Jehoahaz.
1: நீங்கள் 2 ராஜாக்கள் 15 அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களுக்கு வருவீர்களானால்
2: If you come to 2 Kings chapter 15 verses 8 to 10
1: அங்கே யெரொபெயாமின் குமாரனாகிய சக்கரியா என்கிற ராஜாவுடைய வாழ்க்கையிலேயும் இதே போல நடக்கிறது நீங்க பார்க்கலாம்.
2: So you can read a similar incident that happened in the life of Zechariah the son of Jeroboam.
1: இவன் இஸ்ரவேலை சமாரியாவிலிருந்து 6 மாதங்கள் அரசாட்சி செய்கிறான்.
2: So here he reigned over Israel in Samaria for 6 months.
1: 9 வசனம் பாருங்க.
2: Verse 9 says
1: தன் பிதாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் அந்த பாவங்களை விட்டு விலகல.
2: And he did evil in the sight of the Lord as his father had done. He did not depart from the sins of Jeroboam the son of Nebat who had made Israel sin.
1: அதனுடைய விளைவு என்ன?
2: What is the outcome?
1: ரொம்ப வேதனையா இருக்கு.
2: It is really grieving.
1: நீங்க 10 வசனம் வாசித்தீங்கனா
2: If you read verse 10
1: யாபேசின் குமாரனாகிய சல்லூம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.
2: So then Shalum the son of Jabesh conspired against him and struck and killed him in front of the people and he reigned in his place.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்க யோபகாச பாத்தீங்கன்னா சத்ருவை அனுப்பி ஆண்டவர் வந்து அவனை வந்து மிகுந்த துன்பத்திற்குள்ளாற்றுகிறார்.
2: So in the case of Jehoahaz you can see that the Lord sent his enemies and they tormented him.
1: இங்க சகரியாவை பார்ப்பீங்களானா?
2: Here when you see about Zechariah.
1: இவன் கர்த்தருக்கு முன்பாக தன் வழிகளை திருப்பி தீமையை விட்டு விலக்காததுனால தன்னுடைய நாட்டுக்குள்ளே இருந்து ஒருத்தனை எழுப்பி அவனை கொன்று போட ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார்.
2: Since this person did not turn or depart from evil, the Lord rose a person from his own land and made him to conspire against him and killed him.
1: நீங்கள் மறுபடி ரெண்டு ராஜாக்கள் 15 அதிகாரத்துக்கு வருவீங்களானா?
2: If you again come to 2 Kings chapter 15
1: 23 ல இருந்து 25 பாருங்க.
2: Verses 23 to 25.
1: அங்கே வந்து பெக்காயா அப்படின்ற ஒரு ராஜாவை பார்க்கிறோம்.
2: Here we read about a king named Pekahiah.
1: அவன் இஸ்ரவேலை சமாரியாவிலிருந்து 2 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான்.
2: So he reigned Israel in Samaria for 2 years.
1: 24 வசனத்துல
2: Verse 24
1: கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை.
2: And he did evil in the sight of the Lord. He did not depart from the sins of Jeroboam, the son of Nebat, who had made Israel sin.
1: எப்படி இருக்கு பாருங்க.
2: How it is now.
1: இவனும் விலகல.
2: Even he did not depart.
1: பாவத்தை விட்டு விலகல.
2: He did not depart from the sins.
1: விளைவு என்ன?
2: What is the consequence? 25
1: வசனம் பாருங்க.
2: Verse 25.
1: பெக்கா என்னும் அவனுடைய சேர்வைக்காரன் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கேலையாத் புத்திரர்கள் 50 பேரை கூட்டிக் கொண்டு அவனையும் அர்கோபையும் ஆரியேயையும் ராஜாவின் வீடாகிய அரண்மனையிலே சமாரியிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.
2: Then Pekah the son of Remaliah an officer of his conspired against him and killed him in Samaria in the citadel of the king's house along with Argob and Ari and with him were 50 men of Gilead. He killed him and reigned in his place.
1: நான் மூன்று ராஜாக்களை பத்தி சொன்னேன்.
2: I told about 3 kings.
1: சகரியாவ பத்தி படிச்சோம்.
2: We read about Zechariah.
1: அதே போல நாம வந்து யெகோவாஸ் பத்தி படிச்சோம்.
2: Next we read about Jehoahaz. Jehoahaz.
1: அதே போல பெக்காயாவ பத்தி படிக்கும்.
2: And next we saw about Pekahiah.
1: இந்த மூன்று ராஜாக்களுடைய லைஃபையும் பாத்தீங்கன்னா அவங்க தீமையை விட்டு பொல்லாப்பை விட்டு விலகலன்னு நம்ம பார்க்கிறோம்.
2: So all these three kings did not depart from evil and sin.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: நாம ஒவ்வொருவரும் பாவத்திலே நம்ம கருத்தரிக்கப்படுகிறோம்.
2: We are all conceived in sin.
1: நாம துர்குணத்துல உருவாகிறோம்.
2: And we are all formed in wickedness.
1: நம்ம இள வயதுகளிலே தேவனை அறியாத நாட்கள்ல நம்ம பாவத்துல விழுந்துறோம் என்பது உண்மை.
2: And it is true that we fall into sin in our early young age.
1: ஆனால் தேவன் தம்முடைய இரக்கத்தை கொண்டு நம்மோடு பேசுகிறார், நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்.
2: But the Lord speaks to us out of his mercy and he reveals the truth to us.
1: அவருடைய பிரியம் என்னன்னா நாம துன்மார்க்கத்தை விட்டு விலகணும்ன்ற தேவனுடைய பிரியம்.
2: So God's delight is that we should depart from evil and wickedness.
1: ஆனால் ஒரு மனுஷன் எத்தனை முறை கடிந்து கொள்ளப்பட்டாலும் துன்மார்க்கத்தை விட்டு விலக மாட்டேன் நிற்கும் போது,
2: but when a person no matter how many times he is being warned but he refuses to turn away from evil,
1: அதுல துணிகரம் கொண்டு அவன் தொடர்ந்து இருக்கும்போது,
2: so when he dare to continue to that sin,
1: கர்த்தர் வந்து அவன் மேல் உள்ள பாதுகாப்பை எடுத்து விடுகிறார்.
2: The Lord will remove his protection from that person.
1: அவனை தீங்குக்கு ஒப்பு கொடுக்கிறார்.
2: The Lord commits him to evil.
1: அதனால தான் சங்கீதம் 37:27 முதல் 28 வசனங்களை வாசிக்கும்போது,
2: that's why if you read Psalm 37 verses 27 and 28,
1: தீமையை விட்டு விலகி நன்மை செய்,
2: depart from evil and do good,
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய்,
2: and dwell forevermore.
1: கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
2: For the Lord loves justice and does not forsake his saints.
1: அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும்.
2: They are preserved forever but the descendants of the wicked shall be cut off.
1: தீமையை விட்டு விலகு,
2: depart from evil,
1: நன்மை செய்,
2: do good,
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய்,
2: and dwell forevermore.
1: ஆம் பிரியமானவர்களே.
2: Yes dear ones of God.
1: நீ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று கர்த்தர் ஏன் சொன்னார்னா அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு.
2: So why did the Lord say fear the Lord and depart from evil is because there's a blessing in that.
1: தீமையை விட்டு விலகுறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் அவருடைய பாதுகாப்பு.
2: The first blessing that the Lord gives to the one who depart from evil is his divine protection.
1: இரண்டாவது தேவன் வந்து தீமையை விட்டு விலகுறவர்களுக்கு கொடுக்கிற இன்னொரு முக்கியமான ஆசீர்வாதம்,
2: the second important blessing the Lord gives to the one who depart from evil,
1: 1 பேதுரு 3 அதிகாரம் 10 முதல் 11 வசனங்களை பாருங்க.
2: 1 Peter chapter 3 verses 10 to 11.
1: ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன்.
2: For he would love life and seek good days, let him refrain his tongue from evil and his lips from speaking deceit. Let him turn away from evil and do good. Let him seek peace and pursue it.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நாம தீமையை விட்டு விலகும் போது முதலாவது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அவருடைய பாதுகாப்பு என்று பார்த்தோம்.
2: So when we depart from evil, the first blessing that the Lord gives us is divine protection.
1: இரண்டாவது தேவன் தீமையை விட்டு விலகுறவங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் வந்து அவருடைய நன்மை அல்லது அவருடைய பராமரிப்பு.
2: The second blessing that the Lord gives is his divine providence.
1: அவருடைய நன்மை அல்லது அவருடைய தெய்வீக பராமரிப்பு.
2: So it is his divine providence.
1: இந்த வசனம் சொல்லுகிறது,
2: this verse says,
1: நீ வந்து தீமையை விட்டு நீ வந்து பொல்லாப்பை விட்டு உன் நாவையும் கபடத்துக்கு உன்னுடைய உதடுகளை நீ விலக்கி காத்தால்.
2: If you refrain your tongue from evil and your lips from speaking deceit,
1: பொல்லாப்பை விட்டு நீங்கினால்,
2: if you turn away from evil,
1: ஆண்டவர் சொல்லுகிறாரு,
2: the Lord says,
1: உனக்கு கிடைக்கிறது என்னன்னா ஜீவனும் நல்ல நாட்களையும் நீ காண்பாய்.
2: So the Lord says you will receive a life and good days.
1: என்ன நாட்கள்?
2: What days?
1: நல்ல நாட்கள்,
2: good days.
1: இன்னைக்கு நிறைய பேருடைய நாட்கள் வந்து ரொம்ப வருத்தத்திற்குரிய நாட்களா இருக்கு.
2: Today the days of many people are really sorrowful.
1: நம்முடைய வாழ்க்கையில தீமையை விட்டு விலகுவோமானா கர்த்தர் நம்மை தீமையான நாட்கள் அல்ல நன்மையான நாட்களை காண பண்ணுவார்.
2: So if you depart from evil, the Lord will not let us see bad days but good days.
1: நன்மையையும் கிருபையையும் தொடர்ந்து வர பண்ணுவார்.
2: So the Lord will enable this mercy and goodness to follow us.
1: ஒரு சம்பவத்தை நீங்கள் 2 ராஜாக்கள் 15 அதிகாரம் 17 முதல் 19 வாசிக்கலாம்.
2: If you read 2 Kings chapter 15 verses 17 or 19,
1: நீங்கள் அங்க மேனா கேம் அப்படின்ற ஒரு இஸ்ரவேலின் ராஜாவை பற்றி படிக்கலாம்.
2: So here you can read about a king of Israel named Menahem.
1: இவன் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 10 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்.
2: So he reigned over Israel in Samaria for 10 years.
1: 17 வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது,
2: the last part of verse 17 says,
1: அவன் தன் நாட்களில் எல்லாம் கர்த்தருக்கு பொல்லாப் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்.
2: Verse 18, and he did evil in the sight of the Lord.
1: 18 வசனத்துல இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாது இருந்தான்.
2: He did not depart all his days from the sins of Jeroboam the son of Nebat who had made Israel sin.
1: விலகவே இல்ல.
2: He did not depart.
1: கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் தட்டி கழிக்கிறான்.
2: He just rejected all the opportunities he received.
1: இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்க.
2: There are prophets who rose up in Israel.
1: அவங்க கர்த்தருடைய எச்சரிப்பை சொல்றாங்க.
2: They give the warning of God.
1: ஆனா ராஜாவோ தனக்கு முந்தினவனாகிய யெரொபெயாமின் பாவங்களை தொடர்ந்து செய்து அதை விட்டு விலகாமலே இருக்கிறான்.
2: But this king continued the sins of Jeroboam and he did not depart from it.
1: கர்த்தர் தலையிட்டு என்ன செய்றார் பாருங்களேன்.
2: You know what did the Lord do after intervening?
1: 19 வசனம் பாருங்க.
2: Verse 19 says,
1: அசீரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்திற்கு விரோதமாக வந்தான்.
2: Pul, king of Assyria, came against the land.
1: அப்பொழுது மேனாகேம் பூலின் உதவியினால் ராஜ்யபாரத்தை தன் கையிலே பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1000 தாலந்து வெள்ளியை கொடுத்தான்.
2: And Menahem gave Pul 1000 talents of silver that his hand might be with him to strengthen the kingdom under his control.
1: எப்படி?
2: How?
1: 1000 தாலந்து வெள்ளியை கொடுத்தான்.
2: He gave 1000 talents of silver.
1: யாருடைய காசு இது?
2: It is whose money?
1: கொள்ளடிச்ச காசு கிடையாது.
2: It is not the money that he looted.
1: நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா,
2: if you continue to read,
1: தன்னுடைய தேசத்துல இருக்கிறவர்கள்ட்டே அவன் வந்து காசை வாங்கி வாங்கி வாங்கி ஒரு அந்நிய ராஜாவுக்கு அப்பம் கட்டுறான்.
2: So when you continue to read, you can find that he exacted the money from the people of his own people of Israel and he gave this money to a strange king.
1: பாருங்க, ஆண்டவர் இது ஆசீர்வாதமா உங்களுக்கு கொடுக்கல.
2: The Lord did not give this as a blessing to him.
1: அவன் இன்னொருவனை சேவிக்கும்படி ஒரு அந்நியனை சேவிக்கும்படி தன்னுடைய தேசத்தின் மக்களினுடைய உழைப்பின் சம்பத்தை கொண்டு போய் ஒரு அந்நியன்ட்ட போய் கட்டுறான்.
2: So the Lord made him to serve another foreign king or a strange king and he made the king to exact the money of the labor of his own people and give it the entire possession to the other king.
1: கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல இல்ல பாருங்க.
2: The blessing of the Lord was not upon him.
1: அவன் நல்ல நாட்களை அவன் காணல.
2: He did not see his good days.
1: அவன் தன்னை பலப்படுத்தணும்னா தான் அறியாத ஒரு அந்நியன்ட்ட போய் கப்பம் கட்டிக்கிட்டு
2: இருக்கான். So he was giving money to the other king for to strengthen himself.
1: ஏன்பா உனக்கு இந்த நிலைமை?
2: So why is this situation?
1: ஏன் இப்படி உன் வாழ்க்கையில பொல்லாப்பின் நாட்கள்?
2: Why such kind of bad days in your life?
1: ஏன் வாழ்க்கையில ஜீவனுடைய பரிபூர்ண வாழ்க்கையில இல்ல?
2: Why there is no perfection of life found in your life?
1: வேதம் சொல்லுகிறது.
2: The Bible says.
1: தன்னுடைய தகப்பனுடைய பாவங்களை விட்டு துன்மார்க்கத்தை விட்டு அவன் விலகவே இல்ல.
2: He did not depart from the evil and sins and wickedness of his father.
1: கர்த்தர் நம்மோடு பேசுறாரு.
2: Today the Lord is speaking with us.
1: நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமானால்
2: If our paths are pleasing to God.
1: நான் நிச்சயமாய் நம்புறேன். தேவனுடைய ஜீவனும் அவருடைய பராமரிப்பும் நம்முடைய வாழ்க்கையின் மேல் இருக்கும்.
2: I surely believe that the life of God and his goodness and his divine providence will be upon us.
1: நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமானால்
2: If our paths are pleasing to God.
1: நாம் தீமை விட்டு விலகுவோமானால்
2: If we depart from evil.
1: நம்முடைய சத்துருக்களும் நம்மோடு சமாதானமா இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார்.
2: The Lord will help that even our enemies will come for a peace treaty with us.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: போ இரண்டாவது ஒரு பாது இரண்டாவது ஒரு நன்மை இருக்கு கர்த்தருடைய வழிகளுக்கு நாம தீமை விட்டு விலகி வரும்போது இரண்டாவது நன்மை
2: So the second blessing when we depart from evil.
1: தேவனுடைய நன்மையும் பராமரிப்பும்
2: Divine providence.
1: கடைசியாக
2: at last
1: நாம வந்து தீமையை விட்டு விலகும் போது தேவன் கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன
2: so what is the third blessing when we depart from evil
1: எரேமியாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்கள்
2: Jeremiah chapter 26 verses 2 and 3
1: எரேமியா 26 2 முதல் 3
2: Jeremiah chapter 26 verses 2 and
1: 3 கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பணி வருகிற யூதாவுடைய பட்டணங்களின் குடிகள் அனைவருக்கும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு ஒரு வார்த்தையும் குறைத்து போடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் மூன்றாம் வசனத்தை முக்கியமாக கவனிங்க அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நாம் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள் verse 3
2: perhaps everyone will listen and turn from his evil way that I may relent concerning the calamity which I purpose to bring on them because of the evil of their doings
1: என்னுடைய ஜனங்கள் என்னுடைய எச்சரிப்பை கேட்டு அவங்க பொல்லாத வழிகள் அவங்க தீமையை விட்டு அவங்க விலக அவங்க தீர்மானம் எடுத்தாங்கன்னா
2: So if my people listen to my words of warning and if they decide a purpose to turn away from their path of evil
1: naan avargalukku seiyanon nenacha theemaiyai vittu naanum velaguven
2: so I will also relent and turn away from the evil that I purpose to bring on them
1: naan avargalukku seiyanon nenacha theengukkaga naan manasthaba paduven
2: I will relent for the evil that I actually purpose to bring upon them
1: moonravathu aashirvadam enna
2: what is the third blessing
1: devanudaiya mannippu
2: it is divine pardon
1: devanudaiya mannippu
2: divine pardon
1: kathrude naamathirku mayame undavada
2: glory be to the name of the lord
1: ye aandavar theemai vittu vilagu vilagu nu solrar appadina
2: So why does the Lord says depart from evil?
1: ஒரு மனுஷன் தீமையில இருக்கிற வரைக்கும் தேவனுடைய கோபாக்கினைக்கு அவன் ஆளாகிறான்.
2: So until a person is in evil, he is a worthy, he deserves the wrath of God.
1: ஆனால் அவன் என்றைக்கு தீமை விட்டு விலகணும்னு தீர்மானம் பண்ணிட்டானோ,
2: பட்
1: கர்த்தர் என்ன பண்றாருனா தான் செய்ய நினைத்த தீமை நின்று மனஸ்தாபப்பட்டு அந்த ஜனங்களை வந்து விட்டு தன்னுடைய கோபத்தை விலக்கவும் அவரும் தீர்மானிக்கிறார்
2: But the time the moment when he decides to turn away from his evil the Lord will also relent and also turn away his evil that he wants to bring upon them
1: இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை யோனாவின் புத்தகத்துல வாசிக்கலாம்
2: So a good example is found in the book of Jonah
1: யோனாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை பாருங்க
2: Jonah chapter 1 first 2 verses
1: அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொன்னார்
2: Now the word of the Lord came to Jonah the son of Amittai saying arise go to Nineveh that great city and cry out against it for their wickedness has come up before me
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக
2: Glory be to the holy name of God
1: யோனா 3 அதிகாரம் 4 வசனம் வாசித்தீங்கனா
2: If you read Jonah chapter 3 and verse 4
1: யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார்
2: And Jonah began to enter the city on the first day's walk then he cried out and said at 40 days and Nineveh shall be overthrown
1: இதுல முக்கியமான சத்தியங்கள் வெளிப்படுது பாருங்க
2: So there are important truths that are revealed here
1: முதலாவது ஒரு தேசமோ ஒரு ஜனமோ ஒரு ராஜாவோ தனிப்பட்ட நபரோ அவன் வந்து பொல்லாப்பின் பாதையிலே நடந்து தீமையை விட்டு விலகாம இருக்கிறது தேவனுக்கு பிரியம் கிடையாது.
2: First, it is not pleasing for God if there is a single person or a nation or a king or people who would walk in the way of evil and who did not depart from the way of wickedness.
1: கர்த்தர் வந்து அதை கவனிக்கிறாரு.
2: The Lord is noting all them.
1: ஒவ்வொரு மனுஷனும் மனந்திரும்பணும்னு விரும்பறாரு.
2: The Lord wants every person to repent.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: தீமையை விட்டு விலகணும்னு விரும்பற கர்த்தர்.
2: The Lord who desires that we should depart from evil.
1: நாம என்ன தீமையில இருக்கிறோமோ அதற்கான தண்டனைக்கு தேவன் வந்து முதலாவது எச்சரிப்பை தருகிறார்.
2: The Lord first gives a warning for the punishment that he going to bring upon us for our evil.
1: தேவன் எச்சரிப்பு தராம தண்டிக்கிறது கிடையாது.
2: The Lord never punishes without giving a warning.
1: முதல்ல வார்த்தை அனுப்புறாரு.
2: First he sends his word.
1: அந்த வார்த்தைக்கு மனிதன் செவி கொடுக்கணும்னு விரும்பறாரு.
2: So he want people to give heed to that word.
1: மூணாவது ஒரு சத்தியம் இருக்கு.
2: Third truth.
1: வார்த்தை அனுப்பிட்டோம் கர்த்தர் என்ன பண்றாருனா உடனே கீழ்ப்படும் எதிர்பார்த்தாலும் தம்முடைய இரக்கத்தின்படி நாம மனம் திரும்புவதற்கு சில நாட்களை கர்த்தர் நமக்கு தர்றாரு.
2: So though he sends his word and he will not expect us to repent immediately but he will give us some time and he wait for us to repent.
1: ஆண்டவர் உடனே தான் கீழ்ப்படணும் விரும்பறாரு.
2: He always desires that we want to obey immediately
1: but he gives time. ஆனா அவர் வந்து ஒரு லாங் ரோப் அவர் தர்றாரு.
2: But he gives a long rope.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நினிவேக்கு பார்த்தீனா 40 நாள்.
2: So to Nineveh it was 40 days.
1: 40 நாள் டைம் கொடுக்கிறேன்.
2: I give you 40 days time.
1: மனம் திரும்பு.
2: You repent.
1: நோவாவை பாருங்க.
2: Look at Noah.
1: 120 வருஷம் போய் பிரசங்கம் பண்ணினான்.
2: He was preaching for 120 years.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு.
2: Even our Lord Jesus Christ said.
1: பெத்சாயிதா குரேசேனே உனக்கு ஐயோ.
2: Woe to you Bethsaida and Chorazin.
1: உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோன் செய்யப்பட்டிருந்தா எப்பொழுதும் அவங்க மனம் திருப்பி இருப்பாங்க.
2: If the mighty work that were been done in you being done in Tyre and Sidon they would have repented long back.
1: அப்போ ஒவ்வொருக்கும் ஒரு டைம் கொடுக்கிறாரு.
2: So the Lord gives a time for everyone.
1: டைம் கொடுக்காம ஆண்டவர் தண்டிக்கிறதே கிடையாது.
2: The Lord will never punish without giving time.
1: நீங்க எகிப்தை பாருங்க.
2: Look at Egypt.
1: ஆண்டவர் அங்கே மோசேயின் மூலமாய் 10 வாதைகளை அனுப்பி அவனுக்கு டைம் கொடுக்கிறாரு.
2: The Lord sent 10 plagues through Moses and gave them time.
1: நீ மனம் திரும்பு.
2: You repent.
1: நீ மனம் திரும்பு.
2: You repent.
1: உள்ள இருக்கிற ஆட்கள் சொல்றாங்க.
2: People inside the Egypt said
1: இந்த ஜனங்களை விட்டுருங்க.
2: Let us leave these people.
1: இது தேவனுடைய விரல்.
2: This is the finger of God.
1: இவர்களுக்கு எதிர்த்து நம்ம போக முடியாது.
2: Let us not oppose and go.
1: மனம் கடினம் பட்டுகிட்டே இருக்கான்.
2: But their heart were hardened.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: பாருங்க காலத்தை கர்த்தர் கொடுக்க தான் செய்றாரு.
2: So the Lord gives time to us.
1: ஆனால் காலத்துக்குள்ள நம்ம மனம் திரும்பிரோமானா கர்த்தரும் மனஸ்தாபப்படுறாரு.
2: So if you repent within that time the Lord will also relent for that.
1: இங்க நடந்தது என்ன?
2: What happened here?
1: 40 நாள் டைம் கொடுத்திருந்தாலும்
2: though 40 days was given to them
1: கர்த்தருடைய வசனத்தை வந்து அவன் வந்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் சொன்ன உடனே.
2: So once he made one day journey and he proclaimed the word of God.
1: ஐந்தாம் வசனம் வாசிக்கிறோம்.
2: We read verse 5.
1: அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள்.
2: So the people of Nineveh believed God, proclaimed a fast and put on sackcloth from the greatest to the least of them.
1: அவன் ஆறாம் வசனத்துல அந்த செய்தி நினிவேயின் ராஜாவு கெட்டின போது அவன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரட்டை உடுத்தி கொண்டு எழுந்து தன் உடுத்தி ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான்.
2: Verse 6 says then word came to the king of Nineveh and he arose from his throne and laid aside his robe covered himself with a sackcloth and sat in ashes.
1: அவன் உட்கார்ந்தது மட்டுமல்ல
2: he not only sat
1: அவன் கட்டளையாக செய்த வேலையை பாருங்க.
2: And you can see what he proclaimed as a command.
1: நினிவேயில் எங்கும் ஏழாம் வசனத்துல மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்க மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவன் நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள் கட்டளை கொடுக்கிறார்.
2: So he also gave a command and decree saying that let neither man nor beast, herd nor flock taste anything, do not let them eat or drink water, but let man and beast be covered with sackcloth and cry mightily to God. Yes, let everyone turn from his evil way and from the violence that is in his hands.
1: ஒவ்வொருவனும் மனம் திரும்பணும்.
2: Everyone should repent.
1: ஒவ்வொருவனும் திரும்பணும்.
2: Everyone should turn.
1: ராஜா கட்டளை கொடுக்கிறார்.
2: The Lord, the king is giving a command.
1: ஏன் கட்டளை கொடுத்தார் அப்படினா?
2: Why did he give this decree?
1: ஒன்பதாம் வசனத்துல இந்த மனுஷன் இருந்த அறிவை பாருங்க.
2: Look at the knowledge this man had.
1: அவர் சொல்றாரு யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். என்று சொல்ல சொன்னார்.
2: Verse 9 he says, who can tell if God will turn and relent and turn away from his fierce anger so that we may not perish.
1: பாருங்க, இவனுக்கு வேதத்தின் சத்தியங்கள் முழுசா தெரியாது.
2: So he doesn't know the truth of this Bible fully.
1: தேவன் உண்மையா மனஸ்தாபப்படுவாரு, மனம் திரும்பிடுவாரு, செய்ய நினைத்த துன்பத்திலிருந்து தேவன் வந்து மனதை மாற்றுவார் நமக்கு தெரியல.
2: He is not aware that the Lord will relent and turn away from his wrath and the Lord will stop doing the harm to them.
1: இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள், சத்தியங்கள், வேதம் அவர்களுக்கு கொடுக்கப்படல.
2: So the law, the decree and the commandment that was given to Israel was not given to these people.
1: ஆனா அவனுக்கு உள் மனதுல ஒரு உணர்வு இருக்கு.
2: But he had a conviction in his heart.
1: நாம தீமையின் வழியை விட்டு விலகினா ஒருவேளை கடவுளும் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய மனதை ஒரு மாற்றுவாரு.
2: If we turn from the path of wickedness, then the Lord will also relent and turn his heart.
1: அவனுக்கு ஒரு அறிவு இருந்தது பாருங்க.
2: He had a knowledge.
1: நான் மனம் திரும்பினால், என் வழிகளிலிருந்து நான் மாறினால்,
2: If I repent and turn from my ways,
1: ஒருவேளை தேவன் என்னை மன்னிப்பார் அப்படின்னு அவன் நினைத்தான்.
2: So he thought maybe God may forgive me.
1: அதனால தானும் தன்னுடைய ஜனத்தாரும் மிருக ஜீவன்கள் கூட அவங்க ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாங்க.
2: So therefore he and his people, even beasts and animals and flock, they covered themselves with sackcloth and sat in ashes and they repented.
1: அது நடந்தது என்ன?
2: And what happened?
1: 10th வசனம் பாருங்க.
2: Verse 10 says,
1: அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார்.
2: Then God saw their works that they turned from the evil way and God relented from the disaster that he had said he would bring upon them and he did not do it.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை ஆயத்தம் பண்றார்.
2: The Lord is preparing pardon to us.
1: எப்போ?
2: When?
1: தீமையை விட்டு நீ விலகும் போது.
2: When you depart from evil.
1: தீமையை விட்டு விலகுறதை நம்முடைய கிரியைகளில் காண்பிக்கணும்.
2: We should show in our works that we depart from evil.
1: நினிவே குறித்து கர்த்தர் அந்த சாட்சியை சொன்னார்.
2: The Lord gave this testimony regarding Nineveh.
1: தீமையை விட்டு விலகிட்டாங்கன்னு சொல்லி அவருடைய கிரியைகளை நான் பார்த்தேன்.
2: So I saw in their works that they departed from evil.
1: அதனால் நானும் யா செய்யணும் நினைச்சிருந்த பொல்லாப்புல இருந்து நானும் மனம் திரும்புறேன்.
2: So therefore I will also relent from the disaster that I purpose to do upon them.
1: எசேக்கியேல் 18 அதிகாரம் 27 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்.
2: If you read Ezekiel chapter 18 and verse 27.
1: துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான்.
2: Again when a wicked man turns away from the wickedness which he committed and does what is lawful and right, he preserves himself alive.
1: 28th வசனம்.
2: Verse 28.
1: அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை.
2: Because he considers and turns away from all the transgressions which he committed, he shall surely live, he shall not die.
1: 32nd வசனத்தை பாருங்க.
2: Verse 32.
1: மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள்.
2: Repent and you shall live.
1: சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார்.
2: For I have no pleasure in the death of one who dies, says the Lord God.
1: மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள்.
2: Therefore turn and live.
1: எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன்.
2: How good is our God.
1: நாம இருதயத்துல மாத்திரம் மனம் திரும்புகிறோமானா,
2: If you repent and relent in our heart,
1: நம்முடைய தீமையான வழிகளை விட்டு திரும்புவோமானா,
2: If we turn away from our evil ways,
1: நிச்சயமாகவே கர்த்தர் நம் மேல இரக்கமுள்ளவராக இருந்து நம்மை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
2: Surely the Lord will be merciful upon us and he will pardon us.
1: என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடி என்னை நோக்கி ஜோம் பண்ணினா நான் என்ன செய்வேன்னா அவருடைய பாவங்களை அவர்களுக்கு மன்னித்து நான் அவர்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன்.
2: My people who are called on my name, if they humble themselves and they turn away from the evil ways, then I will be merciful upon them and bring prosperity upon them.
1: நான் வந்து பரலோகத்திலிருந்து அவருடைய சத்தத்தை நான் கேட்பேன்.
2: I will listen to their voice from heaven.
1: நான் வந்து அவருடைய தேசத்துக்கு நான் சேமத்தை கட்டளையிடுவேன்.
2: So I will command prosperity to their land.
1: இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய தேவன் மனதுருகுகிற ஒரு தேவன்.
2: Today our God is a merciful God.
1: இன்றைக்கு காலையில் ஆண்டவரே தீமையை விட்டு விலகிறதுக்கு எனக்கு கிருபை தாரும்.
2: Lord, this morning give me grace to turn away from evil.
1: ஆண்டவர் சும்மா சொல்லல தீமையை விட்டு விலகிறே தீமையை விட்டு விலகிறேன்.
2: The Lord just like that he did not say just depart from evil.
1: ஆண்டவர் சொல்கிறாரு நீ தீமையை விட்டு விலக வேண்டுமானால்
2: He says if you want to depart from evil
1: நான் என்ன செய்வேன்னா
2: I will also bless you.
1: மூன்று ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவர்களுக்கு கொடுக்கிறார்.
2: The Lord gives three blessings to the one who depart from evil.
1: முதலாவது கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை தீமையை விட்டு விலகிறவனுக்கு தருகிறார்.
2: First the Lord gives his divine protection to the one who depart from evil.
1: இரண்டாவது
2: Second
1: தேவன் வந்து தீமையை விட்டு விலகிறவனுக்கு நன்மையையும் நல்ல நாட்களையும் தருகிறார்.
2: Second the Lord gives divine providence to the one who depart from evil.
1: மூன்றாவது தீமையை விட்டு விலகிறவனுக்கு தேவன் தம்முடைய மன்னிப்பை தேவன் தருகிறார்.
2: Third the Lord gives divine pardon to the one who departs from evil.
1: கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே நான் எப்பொழுதும் தீமையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், செய்யலாம், ஆனால் ஆண்டவர் எச்சரிக்கும் பொழுது தீமையை விட்டு விலகி விடுவேன் ஆனால் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன தகுதியாக வைத்துக் கொள்ளும்னு கேட்போம்.
2: So let us ask God, Lord, give me grace, Lord, that I will not, that I don't say that I will not do evil, but if when I do evil and when I depart from evil, then I will become worthy of the one who receive your blessings.
1: இந்த கர்த்தர் நமக்கு உணர்வை தந்து தம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்துவார்.
2: May the Lord give that conviction today and make us worthy of his blessing.
1: நாம் ஜெபம் பண்ணுவோம்.
2: Let us pray.
1: பரிசுத்த பிதாவே மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
2: Our holy God, we thank you with a grateful heart.
1: நீர் எங்களுக்காக எந்த கற்பனை கொடுத்தாலும் அதில் எங்களுக்கு ஒரு நன்மையை வைத்து தான் நீர் தருகிறீர்.
2: So Lord, no matter whatever commandment you give, you always add a blessing along with that.
1: உம்முடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல.
2: Lord, your commandments are not burdensome.
1: நீர் எதை எங்களுக்கு செய்ய சொன்னாலும் நாங்கள் அதற்கு கீழ்ப்படியும் போது அதற்கு உகந்த ஆசீர்வாதத்தின் நன்மையும் பின்தொடர்ந்து வர பண்ணுகிறீர் கர்த்தா.
2: Lord, whatever you ask us to do, when we obey and do it, you will help, you will make a blessing to follow us with that, Lord.
1: இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி.
2: Lord, thank you for speaking with us today.
1: கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிற எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வைத்திருக்கிற மூன்று ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி.
2: Lord, thank you for the three blessings that have kept for the one who fear the Lord and depart from evil.
1: ஆமா ஆண்டவரே.
2: Yes, Lord.
1: உம்முடைய பாதுகாப்பையும்
2: your protection
1: உம்முடைய ஜீவனையும்
2: Lord your providence
1: உம்முடைய மன்னிப்பையும்
2: your pardon
1: எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க ஆண்டவரே தீமையை விட்டு விலகுகிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரு.
2: Lord give us grace that we may depart from evil and experience all these blessings.
1: உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்த
2: glorify your name in our life.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே
2: in Jesus name we pray.
1: ஆமென்
2: ஆமென்
1: ஆமென்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலன் உள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சங்கீதம் 20:7-8 வசனங்கள். 1974 ஆண்டு பிலிப் என்ற பிரான்ஸ் நாட்டு இளைஞர் நியூயார்க்கில் உள்ள உலக வர்த்தக மையத்தின் இரட்டை குபுரங்களுக்கு இடையே தரையிலிருந்து 1300 உயரத்தில் இறுக்கமான கயரை கட்டி அதன் மேல் நடந்தார். இது மிகப்பெரிய உலக சாதனையாக கருதப்பட்டது. முழு உலகத்தின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார் பிலிப். கயிற்றின் மீது நடப்பதில் தனக்கென தனி இடம் பிடித்திருந்தார். ஆனால் சில மாதங்கள் கழித்து அதைவிட உயரம் குறைவான ஒரு இடத்தில் கயிறின் மீது நடந்து பயிற்சி செய்து கொண்டிருந்தார். 30 உயரத்திலிருந்து கீழே விழுந்து விட்டார். அவரை தூக்கிவிட உதவிக்கு ஆள் வருவதற்கு முன்பு தன் கை முட்டியை தரையில் அடித்துக் கொண்டு, என்னால் நம்ப முடியவில்லை, எனக்கு நம்பவே முடியவில்லை, நான் எப்படி கீழே விழுந்தேன் என்று கத்திக் கொண்டிருந்தார். பிலிப் தன்னுடைய திறமையில் மிகுந்த நம்பிக்கையாக இருந்தார். தான் ஒருபோதும் கீழே விழமாட்டேன் என்று அவர் தன் திறமையை குறித்து மேன்மை பாராட்டினார். ஆனால் முறிந்து விழுந்தார். பிரியமானவர்களே, நாமோ நம் திறமைகளிலும் பலத்திலும் நம்பிக்கை வைக்காமல் நம் தேவன் மேல் நம் நம்பிக்கையை வைக்க வேண்டும். அப்போதுதான் நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா 17:5 வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் 7-8 வசனங்களில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று வாசிக்கிறோம். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் ஒரு முறை வந்தார்கள். இதை கண்ட யோசபாத் மிகவும் பயந்தான். அவன் தேவனை நோக்கி, தேவனே, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜெபித்தான். தேவன் யோசபாத்தின் ஜெபத்தை கேட்டு அவன் சார்பிலே செயலாற்றினார். பாடகர்கள் தேவனை துதித்து பாடின போது யோசபாத்துக்கு எதிராக வந்தவர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழுப்பினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாமும் யோசபாத்தை போல நம்முடைய பலத்தை சாராமல் தேவனை சார்ந்து கொண்டால் நாம் முறிந்து விழமாட்டோம், எழுந்து நிமிர்ந்து நிற்போம்.

ஆமென். தேவன் கொடுத்திருக்கின்ற ஜீவன், சுகம், பலன் எல்லாம் யாருக்காக? நம் ஜீவன் பிரியும் வரை, நம் சுவாசம் இருக்கும் வரை அவரை உயர்த்தி பாடுவதற்காக. ஆமென். நான் என் ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தின அவர் என்ன பண்ணுவாங்க? என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். நம் கடந்து செல்கிற பாதைகளை குறித்து நாம் ஆண்டவரை முறுமுறுப்பதற்காக அல்ல, எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நாம் உயர்த்தி துதிப்பதற்காக. ஆமென். கர்த்தர் நல்லவர். பல சோதனைகள், பல இக்கட்டான வேலைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். வேதவசனம் இப்படியாக சொல்கிறது, அக்கினியையும் தண்ணீரையும் ஆறுகளையும் கடந்து செல்லும். மனுஷர்கள் என்ன பண்ண செய்தாங்களாம்? என் தலையின் மேலே ஏறி போக வைத்தார். ஆனால் இப்பொழுது ஒரு செழிப்பான இடத்துல தேவன் நம்மளை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்றீங்க? இந்த உண்மையை உணர்ந்தவர்களா இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை உயர்த்துவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை உயர்த்துவோம்.

இம்மட்டுமா நம்மை தேவன் நம்மளை சுகத்தோடு பலனோடு நிற்க வைத்திருக்கிறார். எல்லா ஆபத்திலும் எல்லா நெருக்கமான பாதையிலும் தேவன் நம்மளை கடந்து வர செய்திருக்கிறார். அவர் கிருபையே நம்மளை இம்மட்டுமாய் தாங்கி இருக்கிறது. ஆமென்.

இந்த கிருபையை உயர்த்தி நாம் ஆராதிக்க போகிறோம். இம்மட்டுமா என்னை நடத்தி வந்தது, நீ சுகத்தோடு ஜீவனோடு பலத்தோடு வைத்தது உம்முடைய கிருபையப்பா. என்னை சாட்சியாக இம்மட்டுமா நிறுத்தியது உம்முடைய கிருபையப்பா. எத்தனை பேர் அப்பா பார்த்து சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய அளவில்லாத கிருபைகளுக்காக நன்றி. என் வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நம்ம இடத்துல உம்முடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்கிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.

மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது. என்னுடைய சமாதானம் உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்கும் தேவன் வாக்கு பண்ணுகிறான். எத்தனை பேருக்கு இந்த தேவ சமாதானம் இந்த காலை வேலை அவசியமா இருக்குதாமே. சந்தோஷத்தோடு பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம்.

0: ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மீது அவரோட அளவற்ற கிருபையை வைத்து தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி அவர் சமூகத்தில் கொண்டு வந்து அவரே நம்முடைய நீதியாய் மாறி எல்லா காரியத்திலும் நம்மளை உயர்த்தி வைத்து இயேசு கிறிஸ்துவின் அவருடைய வீட்டின் நன்மைகளால் நம்மை நிரப்புகிற தேவனுக்கு கரங்களை தட்டி ஒரு விசை கூட நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? உமக்கு நன்றி அப்பா, நீ செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைய தகுதி இல்லாத எங்களுக்கு நீ செய் பாராட்டுகிறோம். உங்கள் நன்மைகளுக்காக நன்றி, ஈவுகளுக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென்.
1: உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்து.

0: ரெண்டு சாமுவேல் நாலாம் அதிகாரம். அப்னேர் எப்ரோனிலே செத்து போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடரற்று போயிற்று. இஸ்ரவேல் எல்லாரும் கலங்கினார்கள். சவுலின் குமாரனை படைத்தலைவரான இரண்டு பேர் இருந்தார்கள். ஒருவனுக்கு பேர் பானா, மற்றவனுக்கு பேர் ரேகா. அவர்கள் பென்யமீன் புத்திரரின் பேராத்தியனாகிய ரின்மோரின் குமாரர்கள். பேரோத்தும் பென்யமோனுக்கு அடுத்ததாய் எண்ணப்பட்டது. பேரோத்தியர் கித்தாயிவுக்கு ஓடிப்போய் இந்நாள் வரைக்கும் அங்கே சஞ்சரிக்கிறார்கள். சவுலின் குமாரன் ஜோனத்தானுக்கு இரண்டு காலம் இடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் ஜோனத்தானும் மடிந்த செய்தி ஜெஸ்ரயேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேபிபோசேத் என்ற பெயர். பெரேத்தியனான அந்த ரிமோரின் குமாரனாகிய ரேகாபும் பானாவும் போய் இஸ்போதேத் மத்தியானத்திலே வெயில் நேரத்தில் படுக்கை மேல் சயனித்திருக்கும் போது அவன் வீட்டுக்குள் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடுவீடு மட்டும் வந்து அவனை வயிற்றில் குத்தி போட்டார்கள். பின்பு ரேகாவும் அவன் சகோதரன் பானாவும் தப்பி ஓடி போனார்கள். அவன் தன் பள்ளி அறையிலே தன் கட்டிலின் மேல் படுத்திருக்கும் போது இவர்கள் உள்ளே போய் அவனை குத்தி கொன்று போட்டு அவன் தலையை வெட்டி போட்டார்கள். பின்பு அவன் தலையை எடுத்துக்கொண்டு ரா முழுவதும் அந்தரவழியாய் வளர்ந்து எப்ரோனில் இருக்கிற தாவீதத்தில் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி, இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்ருவாய் இந்த சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் தலை இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழிவாங்கினார் என்றார்கள். ஆனாலும் தாவீது பேரேத்தியனான ரிமோரின் குமாரராகிய ரேகாபுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதியுத்தரமாக, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள். இதோ ஒருவர் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்று எண்ணி சவுல் செத்து போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்த போது அவனை நான் பிடித்து சில்லாகிலே கொன்று போட்டேனே. தமது வீட்டுக்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும்! இப்போதும் நான் அவருடைய இரத்த பழியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாதிருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொன்று போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குளத்தண்டையிலே தூக்கி போடவும் தன் சேவகருக்கு கட்டளையிட்டான். இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எப்ரோனில் இருக்கிற அப்னோரின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள்.
1: யெகோவா நீர் ஒருவரே தெய்வம்.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காய் எவைகளையெல்லாம் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து சொன்னாரோ அவைகளை இன்றைக்கு நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் உங்களின் வாழ்க்கையில் உங்களுக்காய் அநேகர் உங்களின் நம்பிக்கைக்கு உரியவர்கள், உடன் பிறந்தவர்கள், பிரியமானவர்கள், தாய் தகப்பன் கூட பல வாக்குறுதிகளை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவைகளை சிலர் செய்வதற்கு காலதாமதம் ஆகியிருக்கலாம், சிலர் மறந்து போயிருப்பர், வேறு சிலரோ செய்ய முடியவில்லை என்று வாக்குறுதிக்கு மன்னிப்பும் கேட்டிருப்பர். அவற்றை நம்பி அடியெடுத்து வைத்த காரியங்களில் தோல்வியும் விரக்தியும் பொருள் நஷ்டமும் மனதளவில் துன்பங்களும் கண்ணீரும் கசப்பான அனுபவங்களில் விடாய்த்து போய் காணப்படுவீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆகவே கைவிடாத கர்த்தர் இன்றைக்கு சொன்னதை நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக பார்ப்போம், சதிகளை முறியடிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 வாசிக்கையில் அங்கே யோசேப்பிற்கு அவன் சகோதரர்களால் நேர்ந்த சதிகளை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பின் சொப்பனத்தின் அர்த்தத்தினால் பொறாமை கொண்டவர்கள் அவனை கொல்ல நினைத்து நிர்வாணியாய் குழியிலே தள்ளி 20 வெள்ளி காசுக்கு அடிமையாக விற்று போட்டதை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் போத்திபாரின் மனைவியின் சதிகளாலும் சிறைப்பட்டான். கர்த்தரோ யோசேப்பினுடைய சொப்பனத்தின் மூலம் தான் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக எல்லா சதிகளிலும் தப்பிக்கும்படி செய்து கொல்ல நினைத்த காரியங்களை மாற்றி ஜீவனோடு பிழைக்க செய்தார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் சத்துருவானவன் உங்களின் ஆசிர்வாதங்களை நன்மைகளை கெடுக்கும் பொருட்டு பல வழிகளில் பொறாமை கொண்டு மனிதர்கள் மூலமாகவோ அல்லது தன்னுடைய தந்திரங்களினாலோ பல சதிகளை உங்களுக்கு எதிராய் செயல்படுத்தி வியாதி, வறுமை, பற்றாக்குறை, சமாதான குறைவு போன்ற படுகுழியிலே தள்ள நினைத்தும் சிலர் அதன் வழியாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் உங்களை மேலாக்கி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து பெயரை பெருமைப்படுத்தி இனி நீங்கள் தீங்கை காணாது இருக்கும்படி சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கிறார். இரண்டாவதாக, சவால்களை சாதனையாக்குகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 யோசேப்பின் சகோதரர்கள் கூறும்போது யோசேப்பை கொன்று படுகுழியிலே போட்டு துஷ்டமிருகம் பட்சித்தது என்று சொல்லுவோம், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்று சவால் விட்டவைகளை கர்த்தர் எகிப்திலே யோசேப்பின் வாழ்க்கையில் சாதனையாய் மாற்றினார். உங்களின் வாழ்க்கையிலும் அநேகர் உங்களுக்கு எதிராய் சவால்களோடு பேசியிருக்கலாம். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கையில் உலகம் உங்களுக்கு எதிராயும் ஏளனமாயும் சவால்களான வார்த்தைகளோடும் உங்களை எதிர்த்து கொண்டு பேசியிருக்கலாம். அதனால் சோர்ந்து போய் விசுவாசத்தை இழந்து பயத்தோடு துக்கத்தோடு சமாதானத்தை இழந்து போயும் நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற சவால்களான அற்புத சுகம், அதிகாரிகளின் தயவு, அடைபட்டு இருக்கிற பொருளாதார காரியங்கள், குழந்தைக்காக இவைகளை இன்றைக்கு சாதனையாக மாற்றுகிறார். முடியாது என்று இருந்தவைகளை நிறைவேற்றி நிச்சயமாய் உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் துக்க நாட்கள் இன்றுடன் முடிந்தது, இனி நீ அழுது கொண்டிராய் என்று வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கிறார். மூன்றாவதாக, சிறையிருப்புகளை சிறப்பிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 யோசேப்பு தான் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான், நிர்வாணியாய் தள்ளப்பட்டான், பாவத்திற்கு விலகி ஓடுகையில் சிறைப்படுத்தப்பட்டான். இப்படியாய் பல சிறையிருப்புகளை சந்தித்தான். ஆனாலும் கர்த்தரிடத்தில் உறுதியாய் உண்மையாய் எல்லாவற்றிலும் தன்னை காத்து கொண்டமையினால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். காரிய சித்தியை வாய்க்க பண்ணி தயவை கொடுத்து சிறையிருப்புகளை மாற்றி அதிபதியாய் உயர்த்தினார் என்று வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல சதிகளையும் சவால்களையும் சிறையிருப்புகளையும் சந்தித்து வருகிறோமே என்றும், என்றைக்கு விடுவிக்கப்படுவோம் என்று பல கேள்விகளோடு இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் தாம் சொன்னதை உங்களுக்காய் நிறைவேற்றுகிறார். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளினால் கைவிடப்பட்டு விட்டோமே என்று நினைத்து கொண்டு இருக்கிறவர்களே, கர்த்தர் தாம் சொன்னதை செய்யும் அளவும் புயலை போன்ற எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் உங்களுக்காய் யுத்தம் செய்து வழக்காடி பரிந்து பேசி தாம் வாக்கு பண்ணின ஆசிர்வாதங்களை உங்களுக்காய் நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்கிற உங்களில் யாரேனும் பல சவால்களையும் சதிகளின் மத்தியிலும் சிறையிருப்புகளோடும் காணப்பட்டும் சந்தித்து கொண்டும் இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களுக்காய் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாது காத்து ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இதுபோன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ்.
1: Holy Spirit, we welcome you. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும்.

தடைகளை தகர்ந்தோட பண்ணுகிற தளபதி, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் தந்தவரே, அதை நிறைவேற்றிட எங்கள் வாழ்க்கையில் உதவி செய்ய

வைத்து நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. திகைத்து போன நேரத்தில், கலங்கி நிற்கிறதான நேரத்தில் எங்களை ஆதரிக்கும் எங்கள் தகப்பனே, எங்களுக்கு ஆதரவாய் வரும் எங்கள் இரட்சகரே, எங்களை இரட்சிக்கும்படியாய் இந்த உலக

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் யோபுவையும் அவருக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்திருந்தது போல இந்த நாட்களிலும் தம்முடைய பிள்ளைகளாகி உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாப்பாராக. இன்னைக்கு ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவேல் 2:21 முதல் பகுதியிலே வாசிக்கிறோம், தேசமே பயப்படாதே. இன்னைக்கு நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொண்டால், அண்டை நாடுகளை எடுத்துக்கொண்டால், எத்தனை கலக்கங்கள், பயம், வேதனை நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொலைக்காட்சிகளை எடுத்துக்கொண்டாலும், பத்திரிகைகள் எடுத்துக்கொண்டாலும், சோசியல் மீடியாக்கள் எடுத்துக்கொண்டாலும், அவைகளை காண்கிற போது நம்முடைய உள்ளம் மிகுந்த வேதனைப்படுகிறது. ஜனங்கள் வடிக்கிற கண்ணீர், அவலக்குரல், வேதனை எல்லாம் பார்க்கும்போது மிகுந்த மன கஷ்டமாயிருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தையை சொல்லி தம்முடைய பிள்ளைகளை தேற்ற விரும்புகிறார். தேசமே பயப்படாதே, என் ஜனங்களே பயப்படாதிருங்கள், என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசம் எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் இந்த நாட்களிலே அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். யோவேல் 2:15 ஒரு ஆலோசனையை யோவேல் கொடுப்பார். பரிசுத்த உபவாச நாளின் நியமங்கள் விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நம்முடைய தேசம் பயப்படாமல் இருக்க வேண்டும், நாம் நம்முடைய குடும்பங்கள் ஜனங்கள் பயப்படாது இருக்க வேண்டுமானால் இரவும் பகலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் அதிகமாக வேண்டும். அதோடு பரிசுத்த உபவாசத்தோடு கூட பரிசுத்தமான கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி தேவ பிள்ளைகள் கெஞ்ச வேண்டும். எந்தெந்த இடத்திலெல்லாம் ஜனங்கள் மிகுந்த பாதிப்பு கொண்டாகிறார்களோ அங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் ஜெபித்த போது கர்த்தர் அங்கு ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்தார். இந்த நாட்களிலே நம்மேல் விழுந்த கடமையாய் நாம் அதிகமாய் தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நம்முடைய தேசத்திலே சமாதானத்தை அனுப்புவார். இந்த பொல்லாத பிசாசினுடைய கிரியைகளில் இருந்து தேவன் நம்மை பாதுகாப்பார். எத்தனையோ ஜனங்கள் படுகிற கண்ணீர், வேதனை பார்க்கும்போது எல்லாருடைய உள்ளமும் சோர்ந்து போகிறது, பயம் பிடித்து கொள்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், தைரியமாயிருங்கள், தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இரவும் பகலும் ஜெபித்து கொண்டே இருங்கள் என்கிற ஒரு ஆலோசனையை இந்த நாளிலே வேத வசனத்தின் மூலம் ஆண்டவர் உணர்த்துகிறார். நீங்களும் நானும் இடைவிடாமல் ஜெபிப்போம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிப்போம். ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய தேசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்களே தேசமே பயப்படாதே, நான் கிரியை செய்வேன். நம்முடைய ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாலே அங்கு ஒரு பெரிய மாறுதல் வரும். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை இந்த நாளிலே நாம் பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நீ சந்திப்பீராக. எங்கள் தேசம் இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கிறது, பயந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, தைரியத்தை எங்களை ஆளுகிறவர்களுக்கு, எங்கள் ஜனங்களுக்கு தந்து உதவி செய்வீராக. நீங்களும் நானும் கேட்க கேட்க தேவன் மிகுந்த அற்புதங்களை செய்வார். இந்த காலை நேரத்திலே நாமும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கும் ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிற நேரத்திலே உம்முடைய வார்த்தை தேற்றுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேசமே பயப்படாதே என்று தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த தைரியப்படுத்துகிற அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளும் மன தைரியத்தை தந்து உதவி செய்வீராக. எந்த கிருமிகள் கிரியைகளை கண்டு பயப்படாமல் தைரியமாய் இருக்க தேவன் அவர்கள் இருதயத்தை தைரியப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, நாங்களும் பரிசுத்த உபவாசத்தை ஏற்படுத்தி சபை சபையாய் குடும்பங்களாய் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் தேசத்தை காப்பாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட கர்த்தர் பேசும்படியா நாங்கள் கேட்கிறோம். சத்தத்தை கேட்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுமே சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், ஆமென். வாயில திறந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25 26 ஆதி ஆகமம் 25:26.
2: பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள்.
1: பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். யாக்கோபு என்ற ஒரு மனிதனுடைய பிறப்பை குறித்து இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ரெட்ட பிள்ளைகள். முதல் பிள்ளை பிறந்தது ஏசா. ஏசா தாயின் வயிற்றிலே பிறக்கும் போது அடுத்ததாக பிறக்கிறது யாக்கோபு. ஆனால் யாக்கோபு எப்படி பிறக்கிறார் அப்படின்னா, அண்ணனுடைய குதிங்காலை பிடித்தவனாக அவன் பிறக்கிறான். இது ஒரு அபூர்வமான ஒரு காரியம். ஆகையால் தான் வேதத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்தபோது நீங்கள் கவனிப்பீங்க அப்படின்னு சொன்னால், பிள்ளையுடைய கை எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். குழந்தைய பார்த்தது இல்லையோ. குழந்தை கை எப்படி இருக்கும், எப்படி மூடி தான் இருக்கும். ஏங்க, பிறவி குணம் எதுனாலும் எனக்கு வேணும், பிடிச்சிக்கணும்.

0: வேணும். இதை நான் பிடிச்சிக்கணும். பிறக்கும் போதே யாரும் கற்றுக் கொடுக்காமல் பிள்ளையுடைய கை எப்படி தான் வருது? இப்படி தான் இருக்கிறது. பற்றி கொள்வது அல்லது பறித்து கொள்வது அப்படிங்கிறது பிள்ளைக்கு உள்ளேயே பிறக்கும் போதே அது இருக்கிறத நம்மால் பார்க்க முடியுது. இந்த யாக்கோபு என்ற மனுஷனை குறித்து பார்க்கும்போது எல்லாவற்றையும் பறித்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற அவனுடைய வாழ்க்கையின் ஒரு ஒரு ஒரு நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாமே எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். அவன் ரெண்டாவது மகனாய் பிறந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னா, முதல் மகனுக்குரிய எல்லாமே எனக்கு வேணும். அவன் ஒருவேளை முந்தி பிறந்திருக்கலாம், அவன் ஒருவேளை எனக்கு அண்ணனாக இருக்கலாம், ஆனாலும் அவனுக்கு உரியதும் எனக்கு வேணுங்கிற ஒரு பற்றி பிடிக்கிற ஒரு மனநிலை அவனுக்கு இருந்ததை நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. இதனால நிறைய பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில் வந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் உடைய வாழ்க்கையில் வந்துச்சு. ஆனால் யாக்கோபு மாறவே கிடையாது. யாக்கோபனுடைய ஆசை என்ன, எப்படியாவது இதெல்லாம் எனக்கு வேணும். இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற அநேக மனிதர்களுடைய இருதயமும் அதுதான், எனக்கு எப்படியாவது இது வேணும், எனக்கு எப்படியாவது இது வேணும். கிராபிங் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா பற்றி பிடித்துக் கொள்கிற, பறித்துக் கொள்கிற ஒரு மனநிலை அநேகருக்குள்ளே இருக்கிறதையும் நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. யாக்கோபுடைய தகப்பன் சொல்றார், உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறேன். முதலாவது மூத்த மகனை கூப்பிட்டு சொல்றாரு, உன்னை நான் பிளஸ் பண்ண போறேன்ப்பா, நீ போய் எனக்காக வேட்டையாடி, அவன் நல்ல வேட்டைக்காரன், வேட்டையாடி நல்லா சமைச்சு அன்ட்ட கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்ன உடனே அம்மா அதை கேட்டுட்டாங்க. அம்மா யோசிக்கிறாங்க, சின்னவனுக்கு இந்த ஆசீர்வாதம் போனா நல்லா இருக்கும். அது அந்த ஆசீர்வாதத்தை அந்த அம்மாவும் யோசிக்கிறாங்க, இதை பறித்து கொள்ள வேண்டும், மூத்தவனுக்கு உரியதை இளையவனுக்காக நான் என்ன செய்யணும், பறித்து கொள்ள வேண்டும் என்று அவள் நினைத்து அம்மாவும் மகனும் பெரிய திட்டம் போடுறாங்க. எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப யோசித்து வாழ்க்கையில் செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னான், யோசிக்கணும், ரொம்ப யோசிக்கிறது, திட்டமிடுறது. சில பேருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சதுரங்கம், செஸ் விளையாடுற மாதிரி தான். செஸ் விளையாடுறவங்க வெற்றி பெறணும்னு என்ன பண்ணணும்னா, 10 மூவ் யோசிக்கணும், எதிரி என்ன யோசிப்பான், அவன் என்ன காய நகர்த்துவான், அதுக்கு முன்னாடி நான் நகர்த்தணும். நிறைய பேர் அப்படிதான் வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அப்படி நான் ஒரு மனநிலையோடு இருந்தா இன்னைக்கு இந்த செய்தியின் வேலையில அதை நீங்க மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு இருக்கும் என்றால் தேவையில்லாத வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும், அவசியம் இல்லாத கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அம்மா யோசிக்கிறாங்க, என்னுடைய இளைய மகனுக்கு இந்த ஆசீர்வாதம் வர வேண்டும், மூத்த மகனுக்குரியதை நான் பறித்து இளைய மகனுக்கு கொடுப்பேன்னு யோசித்தாங்க. பார்த்தீங்களா, பயங்கரமா திட்டம் போட்டாங்க. என்ன திட்டம் போட்டாங்க, அண்ணனை மாதிரியே ஆட்டு தோலெல்லாம் எடுத்து தம்பிக்கு கையில எல்லாம் போட்டு, ஏன்னா மூத்தவன் எப்படி இருப்பான், நிறைய அவன் கையில ரோமம் முடி இருக்கும், அப்பா ஒருவேளை தடவி பார்த்தார்னா, அந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. அப்படிலாம் ரொம்ப யோசிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன் இவ்வளவு தங்களை கஷ்டப்படுத்த வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எனக்குரியவைகளை என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற விசுவாசம் இல்லாததுனால தான் இப்படி போய் பறித்து எடுக்க வேண்டியிருக்கிறது. அழகாய் வசனம் சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற தேவன் அவர். அப்போ நான் என்ன செய்ய தேவையில்லை, ரொம்ப மண்டையை கசக்கி புளிஞ்சி திட்டம் போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. பெரிய திட்டம் போட்டாங்க, தம்பிக்கும் வாங்கி கொடுத்துட்டாங்க, எதை ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா, அன்னைக்கு வீட்டில இருந்து அவன் ஓடினவன், அவங்க அம்மா சாவு கூட அவனை பார்க்க முடியல. ரொம்ப திட்டம் போட்டா எல்லாத்தையும் நான் பறித்து கொள்ளணும், என் சொந்த முயற்சியில் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்த்ததை சாதித்து விடலாம், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போய்விடுவார்கள். நம்ம நினைக்கிறத சாதிச்சிடலாம், நான் செஞ்சிட்டேன் பாரு, நான் செய்து முடித்து விட்டேன் என்று நாம் பெரிய பெருமை பாராட்டலாம், ஆனால் முடிவிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளோ திட்டம் போட்டு இவ்வளோ பிளான் பண்ணி அதுவும் கூடவே இருந்த மகன் இப்போ வீட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு. அம்மா அப்பா போட்ட பிளானெல்லாம் சக்ஸஸ் ஆனாலும் பிள்ளை இழந்துட்டாங்க. தேவனுடைய பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க இழந்து போயிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சொல்லணும், ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்க நினைக்கிற சில காரியங்களை சாதிக்க வேண்டும் என்பதற்காக, நீங்க நினைக்கிற சில காரியங்களை அடைய வேண்டும் என்பதற்காக நீங்க பயங்கர முயற்சி எடுத்து உங்களுடைய மூளையை கசக்கி பிழிஞ்சு திட்டமிட்டு, சில பேர்லாம் பாருங்க இந்த பண விஷயத்துல பயங்கரமா கால்குலேட் பண்ணுவாங்க, பயங்கரமா திட்டமிடுவாங்க. திட்டமிட வேண்டும், ஆனால் பறித்து எடுக்குகிற மனம் நமக்குள்ள இருக்க கூடாது. இங்க எடுத்து அங்க போடணும், அங்க எடுத்து இங்க போடணும், இதை எடுத்து இப்படி போடணும், அப்புறம் இங்க இவங்ககிட்ட இதை வாங்கணும், அதை கொண்டு போய் அதை போடணும். ஏன் ரொம்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதெல்லாம் உங்களுடையது, உங்க கையில கொடுக்குறேன், இதை கரெக்டா பிளான் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது எப்படி திட்டம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். ஏன் ஆண்டவர்கிட்ட நம்ம போக மாட்டேங்கிறோம்? ஏன் நம்முடைய சொந்த பலத்துல நிக்கணும்னு நினைக்கிறோம்? கர்த்தருடைய கரத்துல கொண்டு போய் எதை கொடுக்கிறோமோ அதை ஆசீர்வதித்து போதுமானதற்கும் அதிகமாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. குட்டி பையன் வீட்டில் அவன் பிரேயர் மீட்டிங் வரும்போது அவங்க அம்மா பிரெட் கொடுத்து விட்டுருக்காங்க, மீன் கொடுத்து விட்டுருக்குறாங்க, அவன் கையில் அதை வச்சுட்டே இருக்கிறான். நான் யோசிக்கிறேன், சின்ன பிள்ளைங்க கையிலேருந்து எதாவது வாங்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு சாக்லேட் போய் காட்டினா கூட நம்ம சில பிள்ளைகள் நம்ம கையிலேருந்து என்ன செஞ்சிடும், பறிச்சிடும், பார்த்த உடனே எடுக்கணும்னு நினைக்கும். அதான் குழந்தைகளுடைய குணம். ஆனால் இந்த பிள்ளை தான் கொண்டு வந்த உணவை இயேசுவினுடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது அநேகருக்கு அது ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் யோசிக்கல, இதை கொடுத்தா நான் என்ன செய்வேன்னு யோசிக்கல, அவனுக்கு தெரியும் இதை ஆண்டவர் கையில் கொடுத்தா ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து எனக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இதை மாற்றி கொடுப்பார். ஆமென். பாருங்க, இந்த காரியத்தை சாதித்த யாக்கோபு தான் வாங்கணும்னு நினச்ச ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான், வாங்கிட்டு வீட்டை விட்டு ஓடுறான். வீட்டை விட்டு ஓடி நேரம் எங்கே போறாருன்னா அவனுடைய மாமாவுடைய வீட்டுக்கு போறார். எங்க போறாரு? ஆமா, அவர் பேர் லாபான். அவர் பேர் லாபான். லாபானுடைய வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாசம் ஆச்சு. ஆன பிறகு அவங்க மாமா அவனை பார்த்து இப்படி கேட்கிறாரு, மாமனார், மாமா அவன் வாசிங்களா, ஆதியாகமும் 29:15. ஆதியாகமும் 29:15.
1: பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான்.
0: இப்போ லாபான் ஆடுகளை மேய்க்கிறவர், நிறைய ஆடுகள் அவருக்கு இருக்குது, ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, மூத்தொழு பேர் லேயாள், இளவல் பேர் ராகேல், ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வாலண்டியரா வந்து மாற்றுறாரு, யாருங்க? யாக்கோபு. அவரா தேடி வர்றாரு. எங்க வர்றாரு? மாமாவுடைய வீட்டுக்கு வர்றாரு. அவர் யோசித்துட்டு வர்றாரு, இங்க வந்து நம்ம நல்லா இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல அடைக்கலாம் போகலாம், ஏன்னா அப்பா வீட்டுக்கு போக முடியாது, பிரச்சனை அங்கே இருக்குது. நேரம் வந்த உடனே ஒரு மாச காலம் மாமா சும்மா சோடு போட்டாரு. இப்போ மெதுவா கேட்கிறாரு, எப்பா நீ எனக்கு மருமகனா இருக்கும், சும்மா வேலை செய்யாத, ஏற்கனவே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு, நீ சும்மா வேலை செய்ய வேணா, உனக்கு நான் என்ன சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்ட உடனே, ஏற்கனவே யாக்கோபு மனசுல ஒருத்தரை வச்சுட்டான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இளைய மகளாகிய ராகேல மனசில் அவர் வச்சிட்டார். இவருக்கு இப்போ என்ன ஆசைனா, இவளை எப்படியாவது பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் உள்ள முறைமையின்படி மூத்த பிள்ளைக்கு தான் முதலாவது என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. இன்றைக்கும் அதுதான் வழக்கமாக இருக்குது. ஆனால் இவருக்கு யார் மேலே ஆசை? இளைய மகள் மேல் ஆசை வச்சுட்டாரு. வச்சுட்டு அவர் யோசிக்கிறாரு, இவளை விட்டுறவே கூடாது, எப்படியாவது இவளை எனக்கு என்ன ஆக்கிடணும், மனைவி ஆக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? பார்த்த உடனே, படிக்கிறது பள்ளிக்கூடம், ஆனால் ஒரு பெண்ணை பார்த்த உடனே நினைக்கிறாங்க, இந்த பிள்ளைய விட்டுறக்கூடாது, உடனே லவ் யூ, உடனே. என்னங்க, நான் ஏதோ வேற உலகத்துலேருந்து வந்த மாதிரி பார்க்குறீங்க? உடனே லெட்டரு, உடனே ஸ்வீட்டு, உடனே சாக்லேட்டு, அப்பா பாக்கெட்லேருந்து 10 ரூபா திருடி சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், எப்படியாவது ஐயோ விட்டுறக்கூடாது, ஏன்னா இதை விட அழகிய உலகத்தில் இல்லை, கிடைக்கவே கிடைக்காது, ஐயோ இதை விட்டுட்டோம்னா இனி நமக்கு கல்யாணமே. ஹலோ. அவன் மனசில் என்ன தோணுது அப்படின்னா, இதை விட்டு விட்டால் இனி நமக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அவன் மனசில் ஒரு எண்ணம் அவனுக்கு வருகிறது. பாருங்கள், அந்த பரிதாபமான நிலையை யோசித்து பாருங்கள். மாமனார் கேட்கிறார், வேண்டாம் உனக்கு என்னப்பா சம்பளம் கொடுக்கணும், நீ வேலை செய்யறல, உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், சும்மா நீ எனக்கு வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு. ஆதியாகமம் 29:18 வசனத்துல வாசிங்களேன்.
1: யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான்.
0: என்ன சொல்றாரு, எப்படிங்க 7 வருஷம் வேலை செய்யறான், யாருக்காக சொல்லுங்க, ராகேலுக்காக. இப்ப சம்பளம் கிடையாது, சாப்பாடு மட்டும்தான் உண்டு, உண்டு உறைவிடம் பள்ளி, அது சாப்பாடு உண்டு, தங்குறதுக்கு இடம் உண்டு. இப்ப என்ன பண்ணணும், மாங்கு மாங்கு மாங்கு மாங்கு எத்தனை வருஷம் வேலை செய்யணும். இவர் ஒழுங்கான ஆளா இருந்தா இவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டிருக்கணும். வர்ற வழியில் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார் பாருங்க, வர்ற வழியில் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். இந்த மனுஷன் தேவனை அறிந்த மனிதன், இந்த மனிதன் வர்ற வழியில நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறான், அவனை பிளஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த பெண்ணை பார்த்த உடனே இவன் கர்த்தரிடத்துல போய் கேட்கணும்ன்ற புத்தி வரல, இவன் உடனே சொல்றான் அந்த பிள்ளைக்காக நான் எத்தனை வருஷம் வேலை செய்யறேன், ஒருவேளை நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா கூட மாமனார் 3 வருஷம் வேலை செய்யா போகணும்னு சொல்லியிருப்பாரு. எத்தனை வருஷம் சொல்லியிருக்கலாம், இல்லை 4 வருஷம் கூட சொல்லியிருக்கலாம். இப்போ இவரா வாயை விடுறாரு, என்ன சொல்றாரு, 7 வருஷம் அவளுக்காக வேலை செய்யறேன். மாமனார் பார்த்தாரு, நல்லா வந்து சிக்கிட்டான், பிரச்சனை இல்லை, நமக்கு ஒரு வேலைக்காரன் கிடைச்சிட்டான். 7 வருஷம் அவன் வேலை செய்யறான், யாருக்காக, ராகேலுக்காக அவன் வேலை செய்கிறத நம்மால பார்க்க முடியுது. இந்த நிலைமை ஏன்னு நினைக்கிறீங்க, அவனுடைய மனதில் அவன் நினைத்து விட்டான், இவளை விட வேறு நல்ல பெண் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்காது. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் இப்படி தான் போய் சிக்கிக்கிறாங்க, அவங்க பார்த்த உடனே யோசிக்கிறாங்க, இதை விட பெட்டர் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, எப்படியாவது இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இது தேவ சித்தமா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, கர்த்தரது அங்கீகரிக்கிறாரா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என் கண்ணுக்கு அழகா இருக்கிறா, ஆகையால் இவளை நான் எப்படியாவது என்ன செய்யணும், திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. அதனுடைய விளைவாக 7 ஆண்டுகள், ஆனால் லாபான் லேசான ஆள் கிடையாது, கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய நாளில் அவன் ஒன்னும் சைலண்டா அமைதியா அவனுடைய மூத்த மகளோடு பேசி மூத்த மகளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ திடுக்கிட்டு கேட்கிறார், என்னப்பா நான் இளைய மகளுக்கு தானே வேலை செஞ்சேன், அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்றாரு, இன்னொரு 7 வருஷம் வேலை செய். இப்போ 14 வருஷம் கொத்தடிமையாக வேலை செய்கிறான், என்ன காரணம், ஒரே ஒரு தவறு தான் அவன் செய்தான், அவனுக்கு இந்த காரியம் பேசப்படும் பொழுது தன்னிடத்துல பேசின கர்த்தரிடத்துல போய் இது கர்த்தருக்கு சித்தமா, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க மறந்ததனுடைய அடிப்படையில். இன்னைக்கு நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கோம், நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்லுகிற சில வேதனையின் பாதைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீங்க எடுத்த சில தீர்மானங்களுக்கு முன்பதாக கர்த்தரிடத்துல போய் இதை செய்யணுமா செய்ய வேண்டாமான்னு கேட்கல, ஜெபம் கூட பண்ணல, பார்த்த உடனே நினைச்சோம் இது சரி, இது நமக்கு கரெக்ட், இதை நம்ம செஞ்சிடலாம், இதை முடிச்சிடலாம், இப்படி பண்ணிடலாம். அந்த திட்டமிடுதல் தேவனை தவிர்த்து தேவன் விதத்தில் நாம் கேட்காமல் நம்ம எடுக்கிற எந்த தீர்மானமும் போடுகிற எந்த திட்டமும் தேவனுடைய ஆசீர்வாதம் பெறும் என்று நினைக்க கூடாது. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் தீர்மானம் பண்றேன், எந்த காரியமா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மிடத்துல வந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே யாக்கோபு கொஞ்சம் முன்னாதான் கர்த்தர் பேசினார், வாசிங்க ஆதியாகமம் 28:13 ஆதியாகமம் 28:13.
1: அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
0: கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு அனாதையை போல இங்க படுத்திருக்கிறல, தலைக்கு கூட தலாணி கூட கிடையாது, கல் எடுத்து வச்சு படுத்துட்டு இருக்கிறல, எங்க போறேன்னு உனக்கு தெரியல, நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் அப்படின்னா, திருமணத்துக்காக ஏற்கனவே தேவன் ஒரு திட்டத்தை அவனுக்கு வச்சிருக்கிறார், எப்படி இருக்க போறது இல்ல, இவனுக்கென்று ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆண்டவர் ஏற்கனவே பிளான் போட்டு எல்லாம் வச்சிருந்தோம். யாக்கோபு ஆண்டவரிடத்துல போய் ஜெபிக்காததுனால 14 வருஷம் தன்னுடைய மாமனார் வீட்டில் ஒரு அடிமையை போல அவன் வேலை செய்து கொண்டிருந்தான், அவனுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த விஷயமானாலும் பற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும், தட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீங்க, கர்த்தருடைய நேரத்துக்காக கர்த்தருடைய ஆலோசனைக்காக காத்திருங்கள், கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரோட சொல்லாண்டவரே, நான் தீர்மானம் பண்ணுறேன், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பொருளை வாங்குற விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு உறவாயது ஒரு நட்பாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போயிருங்க, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய தேவன், நீங்க தான் என் கூட இருக்கிறீங்க, என் கூட பேசுங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க, நான் அதை செய்யணுமா செய்யக்கூடாதா நீங்க கேட்டு பாருங்களேன். கர்த்தர் உங்களை அழகாக பேசுவார், ரொம்ப தெளிவாக பேசுவார். குழப்பத்தோட நீங்க ஆலயத்துக்கு ஒருவேளை வரலாம், கர்த்தர் உங்க வார்த்தையின் மூலம் உங்களோட கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆமென். அப்போ இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், காத்திருக்க வேண்டும். ஆனா அந்த சூழ்நிலையில மனசு என்ன சொல்லும் தெரியுமா? மனசனத்தில் சொல்லும் தெரியுமா, ஐயோ வயசு ஏறிட்டே போகுது. திருமணத்தை குறித்து நான் பேசுறேன், வயசு ஏறிட்டே போகுது, என்ன பண்றது? கிடைக்குமா கிடைக்காதா? சரியான ஆளு நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். இல்லை, அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ள தேவன். அவர் சொன்ன சொன்னபடி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். வசனம் சொல்றது, நமக்கு என்ன தேவையோ, நமக்கு அந்த தேவை அறிவதற்கு முன்பதாக தேவன் அந்த தேவையை அறிந்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு அறிந்திருக்கிற நமக்கு என்னென்ன தேவைன்றது கர்த்தர் அறிந்திருக்கிற. அந்தந்த நேரத்தில் சரியாய் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். நாம் முதல் கற்றுக்கொள்கிற காத்திரு. ஆமென். சொல்லுங்களேன், என்னங்க உங்களே பார்த்து சொல்லுங்க. அதுதான் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பரவாயில்ல, ஏதோ இப்ப எல்லார் கையிலயும் மொபைல் வந்துருச்சு. எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படி உட்காந்து டிக்கெட் புக் பண்றதுக்காக காத்திருப்பாங்க முன்னாடிலாம். அப்படி கூட்டத்தில் நிற்கும் போது எவ்வளோ நேரம், பஸ்ஸுக்காய் காத்திருக்கும் போது எவ்வளோ நேரம், ரேஷன் கடையில் காத்திரு, எங்கே போனாலும் என்ன செய்ய வேண்டியிருந்தது, காத்திருக்க வேண்டியது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் அந்த காத்திருப்பு குறைஞ்சிட்டே வந்தனால வாழ்க்கையில் எதுக்குமே மனுஷன் காத்திருப்பதற்கு என்ன கிடையாது, ஆயத்தம் இல்லை. காலையில் கேட்டால் இப்போ வந்துடணும், 24 மணி நேரத்தில் நம்ம கேட்கறது கிடைக்கணும், இல்லை. கர்த்தர் சொல்கிறார், நீ காத்திரு. ஹல்லேலூயா. நீ காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு விருப்பமானதை, அவருடைய திட்டம் பண்ணதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பார். அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க கர்த்தரால் நீங்க எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை இப்ப கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப கொடுக்க முடியும். ஏன்னா தண்ணியை இப்படி திராட்சரசமா மாற்றின ஆண்டவர் அவர். ஒரு நொடிப்பொழுதுல நமக்கு வேண்டியவைகளை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிற. ஆனால் பல நேரங்களில் கர்த்தர் சொல்றதுல நீ காத்துரு, யூ வெயிட், நீ காத்துரு. சொல்லுங்களேன், காத்திருக்கிற நேரங்கள் வீணான நேரங்கள் அல்ல. சொல்லுங்க, காத்திருக்கும் நேரங்கள் வீணான நேரங்கள் அல்ல. வெயிட்டிங் டைம் இஸ் நாட் வேஸ்டட் டைம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, காத்திருக்கிற நேரங்கள் வீணான நேரம் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, உம்முடைய நேரத்துல, உம்முடைய காலத்துல நீர் எனக்கு நிச்சயமா எனக்கு வேண்டியதை கொடுப்பீர், அது வரைக்கும் நான் காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். இரண்டாவது, யோசுவாவின் புஸ்தகம் 7 யோசுவாவின் புஸ்தகம் 7:21 வசனத்தை வாசிக்கலாம்.
1: கொல்லையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான்.
0: இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ என்ற பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு அவர்கள் போன வேளையில கர்த்தர் அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புறாரு, இந்த பட்டணத்துல இருக்கிற ஒண்ணு கூட நீ எடுக்கக்கூடாது, இது எல்லாம் தீட்டுள்ளது, இது எதையும் நீ தொடக்கூடாது. சில காரியங்களை கர்த்தர் தீட்டுள்ளதுன்னு சொன்னா அதிலிருந்து நம்ம விலக்கி காத்து கொள்ள வேண்டும். இருக்கிற எத்தனை பேர் போன தேர்தலில் சில இடங்களில் விநியோகிக்கப்பட்ட பணத்தை எத்தனை பேர் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் திட்டமும் தெளிவுமா சொல்ல முடியும், அது தீட்டுள்ளது, அது தீட்டுள்ளது. சில பேர் என்ன நியாயப்படுத்துறாங்க, நம்மகிட்ட இருந்து அடிச்ச பணம் தானேங்க திரும்ப நமக்கு கொடுக்குறாங்க, நோ, அது தீட்டுள்ளது. பரிதானம் வாங்கும்போது ஒரு காரியத்தை செய்வதற்கு சில பணத்தை நம்ம கையூட்டாய் வாங்கும் பொழுது அது தீட்டுள்ளது. அது என்ன செய்யும், தீட்டுள்ளது என்ன செய்யும், நல்லா இருக்கிறது தீட்டுப்படுத்தும். எந்த பேர் புரியுது? ஒரு கூட நிறைய தக்காளி, நல்ல தக்காளி வச்சிருக்கீங்க, ஒன்னே ஒன்று கெட்டு போயிருக்கு, ஒரு வாரம் கழிச்சு பாருங்க எல்லாமே அழுகிருக்கும். அது ஒட்டி அது எது எதோட கான்டாக்டில் இருக்கிறோ அதை என்ன செஞ்சிடும், கெடுத்து விடும். எனக்கு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரே, தீட்டுள்ளது ஒன்றும் என் வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஏன்னா இது தேவன் தங்குகிற ஆலயம், இதுக்குள்ளே தீட்டானது ஒன்றுமே வரக்கூடாது. பொருளாதாரம் இன்னைக்கு நிறைய பேருடைய பொருளாதாரத்தில் நெருக்கடிக்கு காரணம் என்ன தெரியுமா, இப்படிப்பட்ட தீட்டுள்ளதை அவர்கள் எடுத்துக்கொண்டு தங்கள் வீடுகளிலே வைத்து கொள்ளுகிறதுனால சரியாய் சம்பாதிக்கிற பணமும் கூட தீட்டுப்பட்டு வீணாக போய்விடுகிறது. சில பேர் லைஃப்ல பாருங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒண்ணுமே இருக்காது, என்னங்க இந்த மாசம் நிறைய வந்துச்சே என்னாச்சு, ஆனோ பொத்தலான பை அப்படின்னு வசனத்துல சொல்லப்படுது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, தீட்டுள்ளது ஒன்றும் என் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. ஆண்டவர் சொல்லியிருந்தார் இஸ்ரவேல் ஜனங்க, எரிகோல இருந்து எதுவுமே எடுக்காத, ஆனால் இந்த ஆகான் என்பவன் அதை பார்த்த உடனே அதை இச்சிக்கிறான். சொல்றான் பாருங்களா, அவைகளை இச்சித்து நான் எடுத்துக்கொண்டேன், இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது. எதெல்லாம் வச்சிருக்கிறான், பூமிக்குள்ள புதைச்சு அதுல பாபிலோனிய சால்வை. ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து பூமிக்குள்ள புதைச்சு வச்சா என்னங்க ஆகும் பாருங்க. அந்த அவனுடைய மனசுல அது எனக்கு வேண்டும் என்று அவன் நினைத்த உடனே அவனுடைய சிந்தனை என்ன ஆயிடுது, மோசமா போயிருது. கொண்டு போய் எங்க கொண்டு போய் வைக்கிறான், பூமியில, பூமிக்கு கீழே அதை குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னைக்கு உலகம் நம்ம ஐஸ்வர்யவான் ஆகுவதற்கு நிறைய குறுக்கு வழியை நமக்கு வச்சுக்கிட்டே இருக்குது. நிறைய விளம்பரங்கள் வருது, சொல்றாங்க இன்னைக்கு நீ 1000 ரூபாய் இதுல போடு, ஒரே மாசத்துல 5000 ரூபாய் திரும்ப கொடுக்குறோம். அதை பார்த்த உடனே மனுஷனுடைய மனசு என்ன சொல்லுது தெரியுமா, இது சாத்தியமானு யோசிக்க முடியல. சரி என்ட்டா 5000 இருக்கு, 25000 ஆயிடுமா ஒரே மாசத்துல. இன்னைக்கும் ஏங்க இத்தனை ஸ்கீம், இத்தனை ஏமாற்றுதல் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய மூலதனமே நாம் பறித்து கொள்ளுகிற மனநிலை உடையவர்களா இருக்கிறோம் என்பதுதான் அவங்களுடைய மூலதனமே. எத்தனை பேர் விளங்குது? ஆமென். அவன் பாக்குறான் இப்படி ஒரு ஸ்கீம் போட்டா வந்து மாட்டிடுவாங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புலம்புறாங்க, ஐயோ இப்படி கொடுத்தேன் ஏமாந்துட்டேன், ஐயோ இவ்வளவு கொடுத்தேன் ஏமாந்துட்டேன், இப்படி கொடுக்குறேன் நாங்க. இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆமேன். எவ்வளவு ஆஃபர் வருது, எவ்வளவு ஆஃபர் வருது. ஒருத்தர் பார்த்தார், 70% தள்ளுபடி. எத்தனை சதவீதம்? 70% தள்ளுபடி. கடகடன்னு போயிட்டாரு கடைக்கு, போய் வாங்கிட்டார், பொருளை வாங்கிட்டாரு. 1000 ரூபா பொருள், எவ்வளவு கொடுத்தா போதும்? 300 ரூபா கொடுத்தா போதும். வாங்கிட்டு கடகடன்னு பில்லிங் வந்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவன் சொல்றான், 600 ரூபா கொடுங்க. ஏங்க இப்படி போர்டில் போட்டுருக்கிறீங்களே, 70% தள்ளுபடின்னு கூட்டிட்டு போய் காட்டுறாரு. அப் டு 70% வரை. சரி, 70% தள்ளுபடி உள்ள பொருள் எதுங்க இருக்கு? அங்க இருக்கு பாருங்க, அது ஒன்றும் உபயோகம் இல்லாத பொருள். உங்களை எப்படி கொக்கி போட்ட எடுத்தா பார்த்தீங்களா? நம்ம சரியா பார்க்கறது இல்லை. எனக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பற்றி பிடிக்க வேண்டும், குறுக்கு வழியில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை என்னை விட்டு இன்றைக்கு என்ன செய்யுங்க, அகற்றிவிடுங்க. காத்துருங்க, காத்துருங்க. ஆண்டவர் ஏற்ற வேலை வரும் பொழுது நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார், நம்முடைய எல்லா குறைகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம போய் ஏமாந்து நிக்கிறது ரொம்ப பரிதாபமான காரியம். தாவீது சொல்ற வசனத்தை வாசிங்க, வார்த்தையை வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29:12. 1 நாளாகமம் 29:12.
1: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம் கரத்தினால் ஆகும்.
0: சேர்ந்து வாசிக்கலாமா சொல்லுங்களேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமும் யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? தேவனிடத்துல இருக்குது. அவர்கிட்ட கேட்டால் போதும், ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்துல இருக்குது. ஆண்டவரே இதுக்கு வேண்டிய ஞானத்தை எனக்கு கொடுங்க. கேளுங்களேன், ஏன் நம்ம கேட்க மாட்டேன்றோம், ஏன் குறுக்கு வழியை தேடி போறோம், இப்படி ஆயிரணும் அப்படி ஆயிரணும், நம்ம மண்டையை போட்டு கசக்கி ஒரு திட்டம் போட்டு. இன்னைக்கு ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை உயர்த்தும் வரைக்கும் உனக்காய் நான் உமக்காய் நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காய் காத்திருங்க. காத்திருக்கிற காலங்கள் வீணான காலங்கள் கிடையாது, வீணான காலங்கள் கிடையாது. மூன்றாவது, முதலாவது என்ன பார்த்தோம் காத்து, ரெண்டாவது என்ன பார்த்தோம் காத்திரு, மூணாவது அதுதான் பார்க்க போறோம். ஆமேன். முதலாவது என்ன பார்த்தோம்? ஆமா, ஏற்ற துணைக்காக காத்து. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஐஸ்வர்யத்துக்காக நீ என்ன செய்ய காத்துரு, என் தேவைகளை சந்திக்கப்படுவதற்கு நீ காத்துரு. மூன்றாவது வாசிக்கலாமே, 2 சாமுவேலின் புஸ்தகம் 15:10.
1: அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி, நீங்கள் எக்கால துணியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லி வைத்திருந்தான்.
0: இப்போ சூழ்நிலை என்ன அப்படின்னா, தாவீது ராஜாவா இருக்கிறார், சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய மகனாகிய அப்சலோம், அவன் ராஜா, அடுத்து ராஜாவாகிறதுக்கு எல்லா தகுதிகளும் அவனுக்கு இருக்கிறது. ரொம்ப அழகானவன், பார்ப்பதற்கு ரொம்ப நேர்த்தியானவன், நல்ல தாளந்து உள்ளவன். ஆனா அவனுடைய மனதில தன் தகப்பனுடைய அரியணையை பற்றி பறித்து கொள்ள வேண்டும். அப்பாவுடைய சிங்காசனம் எனக்கு வேணும், அப்பா செத்த பிறகு நல்லா காத்திருக்க முடியாது, எனக்கு இப்பவே வேணும். சில குடும்பங்கள்ல பயங்கரமான ஒரு அவல நிலை. தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும் போதே அந்த சொத்துக்காக சண்டை போடுகிற, எப்படியாவது எனக்கு இது வேணும், இதை நான் எடுத்துக்கொள்வதற்கு என்ன வேணா நான் செய்வேன் சொல்றேன். பயங்கர ஆபத்து, பயங்கர ஆபத்து. அப்சலோம் நினைக்கிறான், எங்க அப்பா இறக்குற வரைக்கும் என்னால காத்திருக்க முடியாது, இந்த சிங்காசனம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கர திட்டம் எடுக்கிறான். ஒரு வருஷம் இல்ல, 4 வருஷம் பிளான் பண்றான். சொல்ல எனக்கு உரியத கத்த எனக்கு உடனே தருவார். அல்லேலூயா. அதுக்கு நான் திட்டமிட்டு நான் சதி செய்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. சில பிள்ளைகள் பாருங்க, சகோதரர்கள் 4 பேர் 10 பேர் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா, அந்த 10 பேருக்குள்ள இவங்க ஒரு சண்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க. கத்தர் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? கத்தர் பார்க்கறாரு. கத்தர் சும்மா இருப்பார் நினைக்க, சும்மா இருக்கவே மாட்டாரு. வசன அழகா சொன்னீங்க, எதை விதைக்கிறோம் அதை நீ அறுப்ப, உன்னுடைய வாழ்க்கையில திரும்பி அது வரும். காத்திருக்க வேண்டிய காலம் வரைக்கும் நீ காத்திருப்பா என்று சொன்னால் உனக்கு சேர வேண்டியதை கத்தர் கொண்டு வந்து கையில கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுக்காக நீ கத்த வேணாம், கதற வேணாம், போராட வேணாம், இன்னும் செய்ய வேண்டாம், கத்தர் ஏற்ற வேலையில் அதை கொண்டு என் கையில கொடுப்பார். அப்சலோம் யோசிக்கிறாரு, எங்க அப்பாவுக்கு இந்த சிங்காசனத்தை விட நான் உட்கார்ந்த அவ்வளவு நல்லா இருக்கும். யோசித்து பார்க்கிறான், அவன் மனதுல அதை ஓட்டி ஓட்டி பார்க்கிறான், எங்க அப்பாவுடைய சிங்காசனம் உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால அவன் என்ன பண்றான், பயங்கரமான திட்டமிடுகிறான். எப்படி திட்டமிடுகிறான் பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 15:6 2 சாமுவேல் 15:6
1: இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கு எல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான்.
0: இஸ்ரவேல் மனிதருடைய இருதயத்தை அவன் என்ன பண்ணனா, கவர்ந்து கொண்டான். உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு பரிசு பொருளை கொடுக்குறாங்கன்னா நீ யோசிக்கணும், எதுக்கு கொடுக்குறாங்க, கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. இவன் என்ன பண்றான், தாவீது ராஜாவின் இடத்துல நியாயத்துக்காய் வருகிற எல்லாரையும் வழியிலேயே மறிச்சு அவன் சொல்றான், ராஜாவிட நான் நல்லா நியாய தீர்ப்பு செய்வேன், என்ன பிரச்சனை சொல்லுங்க. அவளை பார்த்த உடனே அவங்களை கட்டி தழுவி அவங்களை அணைக்கிறான். வசனம் சொல்லுகிறது அவருடைய இருதயத்தை என்ன பண்ணானா, கவர்ந்து கொண்டான். இருதயத்தை என்ன செஞ்சான் சொல்லுங்க. ஆமா, ஒரு அப்பா வந்து சொன்னாரு, என் பிள்ளைகளுக்கு என் சொத்தை இப்பவே பிரிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் இருக்கும் போதே அவங்கள செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் சொன்னேன், ரொம்ப நல்ல ஒரு தீர்மானம், ஆனா நீங்க மனசுல தீர்மானம் பண்ணிக்கோங்க, சீக்கிரமா ஓல்டேஜ் ஹோம்ல தான் உட்காரணும். அதுக்கு சம்மந்தமா இருந்தா இன்னைக்கு இப்பவே பிரிச்சு உங்க பிள்ளைகளை என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்க. காத்துருங்க, பிள்ளைகளுக்கு காத்திருக்க கற்றுக் கொடுங்க, பிள்ளைகள் பொறுமையா இருக்க கற்றுக் கொடுங்க. ஏன் அவசரம், நீங்க ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே ஏற்ற காலம் வரைக்கும் நான் பொறுமையா காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். சில நேரத்தில் அவன் போடுற திட்டத்துல வெற்றி பெறலாம். அப்சலோம் வெற்றி பெற்று விட்டான். எங்க போய் உட்காந்துட்டான், அப்பாவுடைய சிங்காசனத்துல உட்காந்துட்டான். அப்பாவுடைய ஆலோசகரே கொண்டாந்து ரைட்ல உட்கார வச்சுட்டான். அவன் நினைச்சான், இந்த சிங்காசனத்தை நான் பெற்றுக்கொண்டேன், எங்க அப்பாவுக்கு உண்மையா இருந்த அத்தனை பேரையும் நான் என் பக்கமா என்ன பண்ணிட்டேன், கவர்ந்து கொண்டேன். எவ்வளவு நாள் நினைச்சு நினைக்கிறீங்க, எவ்வளவு நாள் இருந்துச்சு நினைக்கிறீங்க? அந்த கவர்ந்து கொண்டான் என்ற வார்த்தை ஆங்கில ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்கிறது, திருடி கொண்டானாம். இஸ்ரவேலுடைய இருதயத்தை என்ன செஞ்சான், திருடி கொண்டான், தன் வசப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இதை நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. மற்றவர்களை தங்களை பெரியவர்களாக காட்ட வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை மட்டுப்படுத்தி பேசுவாங்க. இது ஸ்தாபனங்களிலே இருக்கும், ஊழியங்களிலே இருக்கும். கவர்ந்து கொள்ள வேண்டும், ஜனங்களை தன் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக காரியங்களை செய்கிற ஒரு காரியம். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இறங்கி அவருடைய திட்டத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் என்னால என்ன பண்ண முடியல, பொறுமையா இருக்க முடியல. அவசரப்படாதீங்க, திட்டமிடாதீங்க, பறிக்க நினைக்காதீங்க, கவர நினைக்காதீங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உரியதை எனக்கு கொண்டு வந்து சேர்க்க என் தேவன் வல்லவராயிருக்கிறேன். அந்த நேரம் வரைக்கும் நான் பொறுமையா என்ன செஞ்சுட்டே இருப்பேன், காத்துக்கிட்டே இருப்பேன். நிறைய பேருடைய மனதில் கற்பனை, அந்த இடத்துல நான் இருந்தா எப்படி இருக்கும், இந்த இடத்துல நான் இருந்தா எப்படி இருக்கும், இது எப்படி நான் என் வசப்படுத்திக் கொள்வேன். தவறு செய்யவே செய்யாதீங்க, ஒரு நாளும் அதை செய்யாதீங்க, குடும்பத்தில் அதை செய்யாதீங்க. குடும்பத்தில் சில மக்கள் அதில் இருப்பாங்க பாருங்க, சிலர் அப்படியே தங்க வசம் வச்சிருப்பாங்க. அவர் சொல்றதாங்க குடும்பத்தில் நடக்கும், அந்த அம்மா சொல்றதாங்க குடும்பத்தில் நடக்கும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதான். இல்லை இல்லை, வசப்படுத்தி வைத்திருக்கிற அந்த அனுபவங்கள் வேண்டாம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், எந்த மனுஷனை நம்பி இல்லை. ஹல்லேலூயா. இந்த திட்டமிடுதல் நம்முடைய சிக்கலில் கொண்டு போய் நிறுத்திடும். இந்த அப்சலோம் அப்படிதான் யோசித்து தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்தி வெற்றியும் கண்டு விட்டார். இப்ப எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? அப்பாவுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிறாரு. எவ்வளவு நாள் நீடிச்சதுன்னு நினைக்கிறீங்க? 4 வருஷம் திட்டமிட்ட அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வெற்றி பெற்ற பிறகு 4 மாசம் கூட நிக்கல, கவிழ்க்கப்பட்டது. 4 மாசம் கூட நிக்கல, கவிழ்க்கப்பட்டது. ஆனால் சிங்காசனத்திலிருந்து வீழ்த்தப்பட்ட தாவீது, அவன் பாவம் செய்திருந்தாலும் பாவத்தை மன்னித்து கர்த்தர் மீண்டும் அந்த சிங்காசனத்துல அவனை அமர வைத்து கடைசி வரைக்கும் அவன் ராஜாவாக தான் இருக்கிறார். ஹாலேலூயா! எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. காரணம் என்ன? அப்சலோம் தனக்கு கிடைக்க வேண்டியதை இழந்து போனதற்கு காரணம் காத்திருக்க அவனுக்கு மனதில்லாமல் போயிட்டு. இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை உயர்த்துற வரைக்கும் காத்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் காத்து கொண்டே இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
1: தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்.
0: ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்லுங்களேன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இது ஆண்டவர் வச்சிருக்கிற நியதி, இது மாறவே மாறாது. நம்மளையே நம்ம உயர்த்திக்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா தாழ்வு வரும். நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்ம உயர்த்துவார். அப்சலோமுடைய வாழ்க்கையில அதான் நம்ம பார்க்கறோம். அடுத்தது முதல்ல என்ன பார்த்தோம்? தாழ்மையை பத்தி. எதை பத்தி பார்த்தோம்? காத்துரு. எதை பத்தி பார்த்தோம்? ரெண்டாவது எதை பார்த்தோம் சொல்லுங்க? காத்து. மூணாவது எதை பார்த்தோம்? ஆமா, திரும்ப வாசிங்களேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க.
1: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
0: இங்கே ஆண்டவர் ஆபிராமை அழைத்து ஆபிராமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். பெரிய ஜாதி எப்படி ஆக முடியும்? பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிறந்து அப்படிதான் பெரிய ஜாதி ஆக முடியும். அடுத்து சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்போ ஆபிரகாமுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்த போது அவனுக்கு வயது 75. 10 வருஷம் ஓடிருச்சு. 10 வருஷம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு பிள்ளையே இல்லை. இப்போ ஆபிரகாம் யோசிக்கிறாரு, மனைவி சாரா யோசிக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேருக்கு 10 வருஷம் கல்யாணம், இன்னும் பிள்ளை இல்லையே, நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் முற்படுகிறார்கள். நான் சொல்றேன், எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் காத்திருக்க சொன்னா காத்திருங்க, கர்த்தர் நன்மை செய்வார். ஆமே. 10 வருஷம் ஆன உடனே இவங்களுக்கு ஒரு கவலை வருது. ஆபிரகாம் யோசிக்கிறான், பலவீனப்பட்டு போயிட்டு இருக்கேன் என் சரீரத்துல. மனைவி யோசிக்கிறாங்க, நானும் பலவீனப்பட்டு போகிறேன் என் சரீரத்துல, நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு திட்டமிடுகிறார்கள். என்ன பிளான் போடுறாங்க? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிங்க.
1: சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார்.
0: சாராய் ஒரு காரியத்தை சொல்றாங்க, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? அவங்க சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்கும் என்றால் அதை தாண்டி ஒரு பிள்ளை பெற்றுக்கணும்னு முயற்சி செய்வது சரியா தவறா? சொல்றாங்க, அவங்களே வாயத்தான் சொல்றாங்க, கர்த்தர் என் கர்ப்பத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? அடைச்சிருக்கிறார். கர்த்தர் ஒரு வாசலை அடைச்சிருக்கிறார். அந்த வாசலை உடச்சு உள்ள போகணும்னு நினைச்சா அது எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? இவங்க சொல்றாங்க, கர்த்தர் தான் என் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு. அடுத்து சொல்லிட்டு, என் அடிமை பெண்ணோடைய சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். ஒரு சான்ஸ் எடுக்கிறாங்க. ஒருவேளை கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா! நான் சொல்றேன், எவ்வளவு தாமதமானாலும் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தே தீரும். அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். நீர் நன்மை செய்கிற தேவன், அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். நீர் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டீங்க, அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். எனக்கு காத்திருக்கிற பலன் தாரும் ஆண்டவரே, என்னை காத்திருக்க உதவி செய்ய மாட்டேன். இன்னைக்கு இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். ஒருவேளை நீங்க ஏதோ திட்டமிடுறீங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ண திட்டமான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் காத்திருக்கிறேன்ப்பா, நான் காத்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க திட்டமிட்டாங்க. திட்டமிட்டபடியே அவர்களுக்கும் பிள்ளையும் பிறந்துருச்சு. 10 வருஷம் கணவன் மனைவியா இருந்து பிள்ளை பெறல. எப்போ ஆகார் உள்ள வந்தாலோ பிள்ளை பிறந்துருச்சு. அவங்களுடைய திட்டம் வெற்றி ஆயிடுச்சு. ஆனா குடும்பத்தில் சமாதானம் போயிடுச்சு. எது ரொம்ப முக்கியம்? எது ரொம்ப முக்கியம்? நாம திட்டமிட்டு சில காரியங்களை சாதிச்சிடலாம், திட்டமிட்டு சில காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம், பறித்து விடலாம். ஆனால் சமாதானம் இல்லைனா அதை அனுபவிக்கவே முடியாது. எதுக்கு? நீங்க ஆண்டு சொல்லுங்க, ஆண்டு ஒரு உங்க கையில இருந்தா எனக்கு ஆசீர்வாதம் வரணும், உங்க கையில இருந்தா எனக்கு நன்மை வரணும், உங்க கையில இருந்தா எனக்கு உயர்வு வரணும், உங்க கையில இருந்து எனக்கு எல்லாமே வரணும் ஆண்டவரே. நான் அவசரப்பட்டு உங்களுடைய காலத்துக்கு முன்னாடி நான் ஒன்னும் செய்யாம இருக்க தேவன் எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. பாருங்க, சில உதாரணங்களை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நான் காட்ட விரும்புகிறேன். அவர் தேவகுமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவர் பூமிக்கு வந்து மனுஷனாய் பிறந்து 30 வருஷம் ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தாரு? 30 வருஷம் காத்துட்டு இருந்தாரு. எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தாரு? சத்தமா சொல்லுங்களேன், 30 வருஷம் ஊழியத்துக்காக காத்திருக்கு. இந்த ஊழியத்துக்காக காத்திருக்கிற இந்த விஷயம் ரொம்ப முக்கியங்க. நிறைய பேருக்கு என்னன்னா, இன்னைக்கே யூடியூப்ல ஒரு பாட்டு போடணும், ஒரு ரெண்டு கூட்டங்களை ஏற்படுத்தணும், பெரிய கூட்டத்தை திரட்டிடணும், நாளைக்கே பெரிய ஆள் ஆயிடணும். ஊழிய பாதை அப்படி கிடையாது. ஊழிய பாதை அப்படி கிடையவே கிடையாது. அப்சலோம் தான் அவசரப்பட்டார். இங்க பாக்குறோம், ஆண்டவர் 30 ஆண்டுகள், தேவன் 30 ஆண்டுகள் பூமியில அவர் கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருந்தார். வசனம் வாசிக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். லூக்கா 2:51.
1: பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
0: யாருக்கு யார் கீழ்ப்படிந்திருந்தால்? இயேசு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். எவ்வளவு பெரிய ஒரு உதாரணமா இருக்கு பாருங்களேன். காத்திருக்கிறார். தேவன் குறித்த காலம் வரைக்கும் அவர் அடுத்தபடி எடுப்பதற்கு அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். ஏன், 15 வருஷத்துல 15வது வயசுல ஊழியம் செஞ்சிருந்தா யாரும் வந்திருக்க மாட்டாங்க. வந்திருப்பாங்க, ஆனால் அந்த வேலைக்காக, கர்த்தர் முன் குறித்த நேரத்துக்காக இயேசு காத்து கொண்டிருந்தார். 1 வருடம் அல்ல 2 வருடம், 30 ஆண்டுகள் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். 2வது பாருங்க, லூக்கா 4:5-7 லூக்கா 4:5-7
1: பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் 1 நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுமுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான்.
0: ஆண்டவர் பிசாசை பார்த்து, நீ பொய் சொல்றேன்னு சொல்லல, என்னப்பா போய் சொல்றேன், இதெல்லாம் உன் கையில இருக்குதுன்னு கேட்கல, அவங்க கையில தான் இருந்துச்சு. இப்ப ஆண்டவரிடத்துல வந்து அவன் சொல்றான், நீர் என்ன பண்ணணும், பணிந்து கொண்டால். இன்னைக்கு நிறைய பேரு சாத்தானை பணிந்து கொண்டு அவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி போயிட்டாங்க. உலகம் நினைக்கிறதோ கத்தர உங்களை ஆசீர்வாதம் இல்லை இல்லை, என்னைக்கும் சாத்தானை பணிந்து கொண்டாங்க. அவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவன் கொடுக்கிற நன்மைகளுக்கு பின்னாடி போயிட்டாங்க. எப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அன்னைக்கு தேவன் ஆசீர்வதிக்கல. ஆண்டவர் சொன்ன ஆண்டவருடைய பதில் லூக்கா 4:8.
1: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
0: எனக்கு
1: பின்னாக போ சாத்தானே,
0: எனக்கு பின்னாடி போ சாத்தானே. அவர் சொல்றார், இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் இவைகளை எப்படி சுதந்திரித்தார் தெரியுமா? சிலுவையின் ஊடாய், பாடுகளின் ஊடாய் ஆண்டவர் அதை அனுபவித்து அதை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு உபத்திரவப்படுற கஷ்டப்படுறதுக்கு யாருக்கும் ஆயத்தம் இல்ல. லகுவாய் வரணும், லகுவாய் சாத்தான் கொடுப்பான். அதை வாங்கிக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வேற மாதிரி மாறிடும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய நேரம் வரைக்கும் நான் காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா, நான் பொறுமையாய் காத்திருக்க எனக்கு கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு போஷித்தார். கொடுத்த உடனே ஜனங்களுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. ஜனங்க யோசித்தாங்க, இப்படி ஒருத்தர் ராஜாவா இருந்தா வேலைக்கு போக வேண்டாம், விதைக்க வேணாம், அறுக்க வேணாம், ரொட்டி சுட வேணாம், கடல்ல போய் மீன் பிடிக்க வேணாம். இவர் என்ன பண்றாரு, சும்மா சர்வசாதாரணமா எல்லாத்தையும் பெருக பண்றாரு. இவரை ராஜாவாக்கிடுவோம்னு தீர்மானம் பண்ணாங்க. ராஜாவாகிறது நல்லதா நல்லது இல்லையா? இருக்கீங்களா, போயிட்டீங்களா? ராஜாவாகிறது நல்லதா நல்லது இல்லையா? நல்லதில்ல. நிறைய பேருக்கு ஆசை, இன்னைக்கே ஒரு ஊழியக்காரனாயிருந்தோம், இருந்து பார்த்தா தான் தெரியும் அதனுடைய வேதனை, அதனுடைய கஷ்டம். உடனே ராஜாவாயிருக்கும். ஜனங்கள் வந்து நெருக்கிறாங்க, நீர் எங்களுக்கு ராஜாவாயிருக்கணும். வசனம் பாருங்க, வாசிங்களேன், 6:14-15 6:14-15
1: இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார்.
0: இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னை ராஜாவாக்கும்படி ஜனங்கள் எல்லாம் ஆயத்தமா இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இது நேரம் கிடையாது, இது முறையும் கிடையாது, எனக்கு வேணான்னு சொல்றாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் தெள்ளும் தெளிவாக நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். உயர்வுகள் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும், ஆசீர்வாதம் அவரிடத்திலிருந்து வர வேண்டும். அவர் கொடுக்கும் வரைக்கும் நான் காத்திருப்பேன் என்றால் அது பூரணமான ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் விளைகிறார். ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, ஐயா உங்களுக்கு எல்லாம் பயங்கரமான கிருபைகள்லாம் இருக்குது, கிரியெல்லாம் இருக்குது, ரொம்ப அற்புதமா இருக்குது, நீங்க தான் ராஜா வாங்கணும். ஆண்டவர் சொல்ற, இல்லை இல்லை இல்லை இல்லை, தன்னை காத்து கொண்டார். ஆகையால் அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டது என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா ஒரு எஜமான் மாதிரி, ஒரு ராஜா மாதிரி இருந்திருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார் தெரியுமா? கடைசி வேலைக்காரன் செய்ய வேண்டிய வேலையை செய்து தன்னை வெளிப்படுத்தினார், அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார். அந்த வசனத்தை வாசிக்க போறோம். ரெண்டு காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க, யோவான் 13:4-5 வசனங்கள்.
1: போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார்.
0: இப்ப ஆண்டவர் இங்கே நாம் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை என்ன பண்றாரு, சுட்டி காட்டுகிறார், கற்றுக் கொடுக்கிறார், செய்து காட்டுறார். அவர் சொல்லியிருந்தா சீஷர்கள் எல்லாம் எல்லாருக்காலையும் கழுவுனா ஒரே நொடியில் எல்லாரும் இறங்கியிருப்பாங்க. ஆனால் அன்று சொல்லி, இல்லை இல்லை, நான் கழுவுறேன். தன்னை தாழ்த்துகிறார். ஊழியனா அதுதான், என்னை நான் தாழ்த்துவது. கடைசியாக பாருங்களேன், பேதுரோ இயேசுவை 3 மறுதளிச்சான். 3 மறுதளிச்ச உடனே ஆண்டவர் உடனே அவனை கழட்டி விட்டுல. ஏப்பா, நீ எல்லாம் லாய்க்கலன்னு சொல்ல, 3 என் கூட இருந்த என்ன புரிந்து கொள்ளவே இல்லையா, 3 மறுதளிச்சிட்டேன்னு விடல, பொறுமையா காத்திருக்கிறார். தோமா சந்தேகப்பட்டவொன்னு ஆண்டவர் சொல்ல, நீ எல்லாம் என்ன சீசனா இருக்க லாய்க்கலன்னு பொறுமையா காத்திருக்கிறாரு. ஏற்ற வேலை வரும்பொழுது இவர்கள் 2 தேவனுக்காக பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட்டார். நான் சொல்றேன் ஒரே ஒரு காரியம், எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க, பொறுமையாய் காத்துருங்க. கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க நாம எங்க நிக்கிறோம் அப்படிங்கறத யோசித்து பாருங்க. எந்த தீர்மானமா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தம் என்னவோ அதை எனக்கு என் வாழ்க்கையில வெளிப்படுத்துங்க. என்ன செய்யணும்ன்றதை என்னிடத்துல பேசுங்க. நான் பொறுமையா காத்திருந்து கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் மேன்மையானதை நேர்த்தியானதை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே சொல்லுங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க அவசரப்பட்டீங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்குன்னு ஒரு மேன்மையை தேடினீங்களே, எந்தெந்த இடத்துல எல்லாம் பெரிய திட்டமெல்லாம் போட்டு இந்த காரியத்தை நான் இப்படி செய்ய போறேன் அப்படி செய்ய போறேன்னு நினைச்சீங்க, இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவர் அதெல்லாம் தப்புன்றதை நான் உணர்ந்து கொண்டேன், காத்திருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர். வாய்களை திறந்து சத்தமா ஜெபம் பண்ணோம், சத்தமா ஜெபிக்கணும். ஆண்டவரத்துல சொல்லணும், ஆண்டவரே இந்தெந்த இடத்துல நான் தவறு செய்திருக்கிறேன், நான் பொறுமையாய் காத்திருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஆண்டவரே ஜெபிக்கிற ஒரு நேரம் ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எங்கெல்லாம் அவசரப்பட்டேன் அங்கெல்லாம் நான் பொறுமையா இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. நான் ஜெபம் பண்ணாம ஒரு தீர்மானத்தை எடுக்க கூடாது, ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாம ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில நான் பொறுமையாய் காத்திருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீர் பேசுகிற தேவன், நீர் பேசி இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.

பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் அவசரப்பட்டுறோம், பல நேரங்களிலே நாங்கள் திட்டமிட்டு எங்கள் திட்டங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் சொல்றோம், இல்ல ஆண்டவரே, உமக்காய் நாங்கள் காத்திருப்போம். நீங்க பேசுற வரைக்கும், நீங்க சொல்ற வரைக்கும், நீங்க அனுமதிக்கிற வரைக்கும், நீங்க காட்டுற வரைக்கும் நாங்க காத்திருந்து உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கத்திரங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு அறிக்கையா சொல்லுங்க ஆண்டவரே, நான் அவசரப்பட்டு செய்து நான் சந்தித்த வீழ்ச்சிகள் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்காக மனம் வருந்துகிறேன், பொறுமையாய் காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. நீர் என்னை நிச்சயம் உயர்த்துவீர், நீங்க என்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பீங்க, நீங்க எனக்கு நிச்சயமா எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பீங்க. அந்த நேரம் வரைக்கும் நான் பொறுமையாய் காத்திருக்க என் பலத்தை அல்ல உங்களுடைய பலத்தை சார்ந்து நிற்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். ஒரு சிலர் யோசிக்கிறீங்க, உங்களுக்கு விரோதமாய் அநியாயமாய் சிலர் பழி சுமத்தி உங்களை வேதனைப்படுத்தின அநேகர் உண்டு. இன்னைக்கு நீதி செய்யும்னு காத்துட்டு இருக்கிறீங்க. அவர் நீதி செய்ய தவறாத தேவன், அவர் நீதி செய்ய தவறாத தேவன், கண்டிப்பா செய்வார். நாம செய்ய வேண்டியது அவருக்காய் காத்திருக்கணும், அவர் பாதத்திலே அமர்ந்திருக்கணும். கர்த்தர் நம்ம ஏற்ற வழியில் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கரங்களை கீழே போட்ட ஜெபமணும். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசினீங்களே அதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக காரியங்களை செய்ய கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் ஆண்டவரே உடைய வாழ்க்கையில கொஞ்சம் அவசரப்பட்டு சில தீர்மானங்களை எடுத்தது நிமித்தமாக வந்த வீழ்ச்சிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இதெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய அவசரத்தை மன்னிங்க. நாங்க அப்படி தீர்மானங்கள் எடுத்திருந்தா தயவாகங்களே மன்னிங்கப்பா. உங்கள் எல்லாவற்றையும் சரியாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய சமூகத்தில காத்திருக்க உதவி செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: போதகர் சார்ல்ஸ் வெஸ்லி இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து வளர்ந்தவர். இவர் வாழ்ந்த காலம் 1707 முதல் 1788 ஆண்டு வரை. இவர் தன்னுடைய வாழ்நாளிலே சுமார் 6500 பாடல்களை எழுதியிருக்கிறார். வேத வசனங்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட இந்த பாடல்கள் பல நேரங்களில் அவருடைய வாழ்க்கையின் அனுபவமாகவே இருந்திருக்கிறது. ஒருமுறை இவர் அமெரிக்க தேசத்தில் ஏற்பட்ட சில ஏமாற்றமான சூழ்நிலைகளைத் தொடர்ந்து 1736 ஆண்டு இங்கிலாந்து தேசத்திற்கு திரும்ப வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த நாட்களில் கப்பலில்தான் பயணம் செய்ய வேண்டும். கப்பல் பயணத்தில் கடுமையான புயல் வீசியது. சில நாட்களாகவே வாழ்வோமா மடிந்து போவோமா என்ற நம்பிக்கையற்ற ஒரு பயணமாய் அந்த பயணம் இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் தங்கியிருந்த அந்த கப்பலின் அறையினுள் புயலில் அடிப்பட்ட பறவை ஒன்று வேகமாக வந்து அவருடைய மடியில் விழுந்தது. போதகர் தன்னுடைய கைகளால் மெதுவாக அதை அரவணைத்து அதற்கு அடைக்கலம் கொடுத்தார். இறுதியாக 1736 ஆண்டு டிசம்பர் மாதம் 3 கப்பல் பத்திரமாக இங்கிலாந்து வந்து சேர்ந்தது. ஆனால் அந்த பயங்கரமான கடல் பயணத்தையும் புயலையும் அந்த பறவை தன்னிடத்தில் அடைக்கலம் தேடி வந்ததையும் அவரால் மறக்கவே முடியவில்லை. அடிக்கடி மனதில் வந்த இந்த நிகழ்வை குறித்து ஒரு பாடல் எழுதினார். வாழ்க்கையில் புயல் வீசும் போதெல்லாம் நம்மை படைத்த கடவுளே நமக்கு அடைக்கலம் என்பதை அழுத்தம் திருத்தமாக அதில் எழுதியிருக்கிறார். தன்னுடைய உணர்வை உலகத்திற்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றும் அவர் எழுதிய பாடல் பல மொழிகளிலே பாடப்படுகிறது. அதுதான், எந்த நாத்ம நேசரே வெள்ளம் போன்ற துன்பத்தில் தாசன் திக்கில்லாமலே தடுமாறிப் போகையில் தஞ்சம் தந்த இயேசுவே திவ்ய மார்பில் காருமேன் அப்பால் கரை ஏற்றியே மோட்ச வீட்டில் சேருமேன் என்ற பாடல். இன்றும் நம்முடைய வாழ்க்கை எந்த புயலால் அடிபட்டு அலக்களிக்கப்பட்டாலும் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று கூறிய கர்த்தர் நமக்கு அடைக்கலம் கொடுக்க நம்முடைய அருகிலேயே இருக்கிறார். நீங்கள் கடந்து வரும் கடினமான பாதையினால் உள்ளம் சோர்ந்து போனீர்களோ, தாவீது அரசனைப் போல நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று தைரியமாகச் சொல்லுவோமா? புயலில் அடிபட்ட அந்த பறவையையும் புயலில் அகப்பட்ட சார்ல்ஸ் வெஸ்லி அவர்களையும் காத்த கர்த்தர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்றும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார்.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

நீங்க எப்படி தெரியுமா ஆராதிக்கணும், நீங்க ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை சத்தத்துல பாதாள நடுங்கணும், பிசாசு நடுங்கணும். சங்கம் 95:92 வாசித்து பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை சத்தம் போட்டு ஆராதிப்பேன், ஒரு கம்பீர சத்தம்னு தாவீது சொல்லுவார். பாருங்க, பிசாச ஆண்டவர் எங்கேயுமே ஒரு வேலையை கொடுத்துருக்கவே மாட்டார். அவன் தள்ளப்பட்டவன், அவன் மிதிக்கப்பட்டவன், அவன் காயலுக்கு கீழே அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம தான் பிசாச ஓரம், ஐயோ பிசாசு, ஐயோ பிரதர் அது பிசாசு அப்படி இப்படிங்கிற. ஆண்டவர் எங்கேயுமே ஒரு நாளும் ஒரு காலத்தும் பிசாசுக்கு என்ன பண்ணல, சான்ஸு கொடுக்கவே இல்லை. தலைவலியில நீங்க தலை தோட்டாம போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பீங்க, அந்த தலைவலி வந்துச்சா சொல்லுவோம் பிசாசு தலைவலி கொடுத்துட்டான், அவன் சிவனேன்னு அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான். நீங்க சொன்ன உடனே அவன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவான். நீங்க ஆண்டவர் சொல்ற உங்களை பார்த்து சிலருக்கு பிசாசை ஓவரா பேசாதீங்க. ஆண்டவரை பிசாசை எந்த இடத்துலயும் நின்று அதிகாரம் கொடுக்கவே இல்லை. உங்க வீட்டிலையும் உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் எந்த இடத்துலையும் பிசாசுக்கு அதிகாரமே தரக்கூடாது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஒரு பாட்டை சத்தமா எங்க கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க, பிசாசு வீழ போறான். ஆமைன்னு சொல்லுங்க.

ரெடியா ரெடியா எங்க சேர்ந்து பாருங்க எல்லாரும் அல்ல அந்த வெள்ளனோட எந்திரி சத்தம் சத்தம் போடும் போதே வீட்டில் கட்டி வச்சிருக்க சாத்தான் வீட்டை பிடிச்சு வச்சிருக்கிற சில கிரியைகள் எல்லாம் ஓடணும் எல்லாம் சேர்ந்து ஆமா ரெடி ரெடி ரெடி ரெடி ஆகும்

சில நேரம் ஆண்டுடைய சமூகத்துல போகும்போது நம்மளையும் அறியாம நமக்கு ஒரு கண்ணீர் வரும். எதுக்கு அழுகிறோம், ஏனே நமக்கு பண்ணது நினைச்சலாம், இல்ல இல்ல இல்ல, சிலவங்க நம்மள பேசுறது இல்ல இல்ல இல்ல, நம்மளே அறியாம அதுதான் ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் எனக்கு யாரும் நிக்காத போதும், எந்த உறவும் என்ன நேசிக்காத போதும், எந்த உதவியும் எனக்கு யாரும் செய்யாத போது ஒருத்தர் வந்து நின்று செஞ்சாரு, அதை நினைக்கும் போது எனக்கு ஆனந்த கண்ணி. அவங்கள நினைச்சலாம் அழலப்பா, உண்மை நினைச்சு என்னை அறியாம. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் சங்கீத 16ல, அவர் சமூகத்துக்கு வந்தாலே எனக்கு நித்திய மகிழ்ச்சி, நிரந்தர பேரின்பம் உண்டு. சங்கீத 16 கடைசி 3-4 வசனங்கள் வாசிக்கிறான், அவர் ஏன் வலது பார்சத்தில் தான் இருக்கிறார், என்ன பார்க்கிறார், என்ன சுமக்கிறார், அதை நினைக்கிறேன், துதிக்கிறேன். என்னோட சேர்ந்து இந்த பிரச்சனத்தோடைய ஆண்டவரை நினைச்சு அவர் சமூகத்தில் வரும்போது அவரை நினைச்சாலே உங்களுக்கே ஒரு ஒரு தெய்வீக ஒரு தொடுதலை, ஒரு ஒரு இன்னர் ஹீலிங்கை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு தேற்றுதலை பார்ப்பீங்க. உங்களோட சேர்ந்து பாடுங்க.

ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டா எனக்கு நடக்கும். அவர் சமூகத்தில் எனக்கு எல்லா ஜெயங்களும் உண்டு. அவர் சமூகத்தை ஜோம் பண்ணுங்க, அவர் சமூகத்தில் அழுங்க, அவர் சமூகத்தில் என்ன யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது சிங்கத்தை கூட சொல்லுங்க. அவர் சமூகத்தை சொன்னாலே அந்த காரியம் வாங்கிக்கும்.

ஆண்டவர் நினைக்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்னதை நினைக்கிறேன்னு சொல்லி ஆடாதீங்க. நிச்சயம் உங்களை அறியாம ஒரு தேவ தேற்றுதல் உங்களுக்குள்ள கடந்து வரும். நான் நம்புறேன் இயேசு கேட்க கேட்கவே அந்த சமாதானத்தை தருகிறான்.

என்னை தேற்றுகிறார் அவர் சமூகத்தில். எனக்கு நித்திய மகிழ்ச்சி பேரின்பம் உண்டு. அவர் சமூகத்தில் காத்திருங்க, கர்த்தர் நிச்சயம் காரியங்களை வாய்க்க செய்வார்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பார்வனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலியமாய் அவர்களை

இல்லையெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாயிருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம். உங்கள் மனச்சாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும் படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும். தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமீன்.

ஆண்டவரே, worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரர் நீரே, பாத்திரர் நீர், ஒருவரே பாத்திரர் தகப்பனே. Jesus.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. ஒரு ஒட்டக சிவிங்கி பிறக்கும் போதே பல இன்னல்களை அனுபவிக்கிறது. ஒட்டக சிவிங்கி பிறக்கும் போதே 10 உயரத்திலிருந்து கீழே விழுகிறது. அது கீழே விழும்போது அதன் முதுகு பகுதிதான் தரையில் விழும். கீழே விழுந்த சில நொடிகளில் அது ஒரு முறை உருண்டு தன்னை நேர்படுத்திக் கொள்கிறது. ஆனால் அதன் கால்கள் பின்னிய நிலையில் அதன் உடலுக்கு அடியில் இருக்கும். அந்த தாய் ஒட்டக சிவிங்கி உயர இருக்கும் தன்னுடைய தலையை தாழ்த்தி தன்னுடைய குட்டியின் செயல்பாடுகளை சில நிமிடங்கள் கவனித்துக் கொண்டே இருக்கும். குட்டி தாய்க்கு கீழே கிடக்கும் போது திடீரென்று தன் கால்களை வெளிப்புறமாக உதைத்து குட்டியை எழுப்ப முயற்சிக்கும். அப்படி செய்தும் அந்த குட்டி எழும்பாவிட்டால் மீண்டும் மீண்டும் தன் குட்டியை உதைத்து அதை எழுப்ப முயற்சிக்கும். குட்டி பல முறை முயற்சித்தும் எழும்ப முடியாமல் களைப்படையும் போது மீண்டும் அதன் தாய் அதை உதைத்து அது எழும்பும்படி தூண்டிவிடும். ஒரு வழியாக அந்த குட்டி முதல் முறையாக எழும்பி நிற்கும். அவ்வாறு அந்த குட்டி நின்று கொண்டிருக்கும் போதே மீண்டும் குட்டியின் காலில் உதைக்கும். ஏன் அந்த தாய் ஒட்டக சிவிங்கிக்கு என்ன நேர்ந்தது? ஏன் தான் பெற்ற குட்டியை மீண்டும் மீண்டும் உதைத்து தள்ளுகிறது? அதன் குட்டியை பிறந்ததிலிருந்து ஒரு நிமிடம் கூட சொகுசாக படுத்து கிடக்க அனுமதிப்பதில்லையே ஏன் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் தன்னுடைய குட்டி ஒட்டக சிவிங்கி கூட்டத்திலே போகும்போது தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதன் கால்களை பலப்படுத்த இவ்வாறு செய்கிறது. ஏனெனில் அநேக காட்டு விலங்குகள் ஒட்டக சிவிங்கி குட்டிகளை விரும்பி வேட்டையாடி தின்னும். ஆகவேதான் தன் குட்டி வேகமாக ஓடி தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை உதைத்து அதன் கால்களை பலப்படுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, நமது வாழ்விலும் அநேக முறை வரும் சோதனைகளையும் இன்னல்களையும் பார்த்து எனக்கு ஏன் இவ்வாறு சம்பவிக்கிறது, தேவன் ஏன் என்னை இப்படிப்பட்ட பாதையின் வழியாக கொண்டு செல்கிறார் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் பின் நாட்களில் நமக்கு நன்மை உண்டாயிருப்பதற்காகவே தேவன் நம்மை இப்படிப்பட்ட பாதையில் நடத்துகிறார். யோசேப்பின் வாழ்வில் வந்த கஷ்டங்களை அவரால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. சகோதரர்கள் ஏன் என்னை வெறுக்கிறார்கள்? ஏன் என்னை மட்டும் குழியில் தள்ளுகிறார்கள்? நான் ஏன் அடிமையாக விற்கப்பட்டேன்? நான் ஏன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு போத்திபாரால் அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்டேன் என்ற பல கேள்விகளில் எந்த கேள்விக்கும் அவருக்கு விடை தெரியவில்லை. எல்லாவற்றையும் கண்ணீரோடு சகிக்க வேண்டியதிருந்தது. பின்னாட்களில் தேவன் அவரை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அரியணையில் உட்கார வைத்து போதுதான் தேவன் தன்னை மட்டும் ஏன் இவ்வாறு நடத்தினார் என்று அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. பிரியமானவர்களே, இன்று கஷ்டமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்களா? ஏன் எனக்கு மட்டும் இவ்வாறு நடக்கிறது என்று அங்கலாய்க்கிறீர்களா? கலங்காதிருங்கள். உங்கள் பின் நாட்களில் நீங்கள் நன்றாயிருப்பதற்காகத்தான் தேவன் உங்களை இந்த நாளில் இந்த பாதையிலே நடத்துகிறார். இவை மிக நீண்ட பாதைகள் அல்ல. கஷ்டங்கள் சீக்கிரமாக முடிவுக்கு வரும். ஆளுகையையும் அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு சீக்கிரம் கட்டளையிடப் போகிறார். ஆகவே இந்த கஷ்ட பாதைகளை நினைத்து சோர்ந்து போகாதிருங்கள். சீக்கிரத்தில் உயர்வுகள் உங்களை தேடி வரும்.

தமது பணிக்கென்று நம்மை அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு, தடம் மாறாத ஓட்டம். டோன்ட் சேஞ்ச் ட்ராக். வாசிக்க வேண்டிய பகுதி 1 கொரிந்தியர் 12:4-18. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. செயல்பாடுகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய செயல்பாடுகள் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று, அதாவது பொது நன்மைக்காகவே அளிக்கப்பட்டிருக்கின்றன. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி என்றால், உடல் ஒன்று, அதற்கு உறுப்புகள் அநேகம். ஒரே உடலின் உறுப்புகள் எல்லாம் அநேகமாயிருந்தும் உடல் ஒன்றாகவே இருக்கிறது. அப்படியே கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே உடலுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். உடலும் ஒரே உறுப்பாயிராமல் அநேக உறுப்புகளாயிருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அது அதனாலே சரீரத்தின் அவயவமாயிராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். இன்றைய மனப்பாட வசனம் 1 கொரிந்தியர் 7:24. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட நிலையிலேயே கடவுள் முன் நிலைத்திருங்கள். Let each one remain in that calling in which he was called. இந்த உலகம் ஒரு பந்தயசாலை. ஒவ்வொருவரும் ஓட வேண்டிய தடம் இறைவனால் நியமிக்கப்படுகிறது. நமக்கு குறிப்பிட்ட தடத்தில் மாறாமல் ஓடுவது நமது கடமை. நாம் எல்லாரும் ஒரே தோட்டத்தில் வேலை செய்ய அழைக்கப்பட்டிருந்தாலும் கடவுள் நமக்கு தரும் பொறுப்புகள் வேறுபாடு உள்ளவை. கண்களாய் இருக்கும்படி கடவுள் சிலரை அழைத்திருக்கிறார். இவர்களை தீர்க்கத்தரிசிகள் எனலாம். சிலர் கைகளாக, அதாவது உதவியாளர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். சிலர் கால்களாக, அதாவது முன்னணி மிஷினரிகளாக, அழகிய பாதங்களாக அழைக்கப்பட்டுள்ளனர். அவரவர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே நிலைத்திருக்க வேண்டும். தடம் மாறியதால் ஒலிம்பிக் பதக்கத்தை தவறவிட்ட ஷைனி வில்சனை அவ்வளவு சீக்கிரம் இந்தியா மறந்து விடாது. ஏதோ ஒரு வகை ஊழியம் கவர்ச்சிகரமாக இருக்கிறது என்ற காரணத்தால் இந்த உலகத்தின் வியாபாரிகளை போல எல்லாரும் அதற்குள் குதித்து விடக்கூடாது. இப்பொழுது வாசித்தோம் அல்லவா, எல்லாம் கண்ணானால் காதெங்கே, எல்லாம் காதானால் கண்ணெங்கே. நமக்கு குறிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமை, மன உறுதி, தீர்மானம், சகிப்பு, தைரியம் ஆகியவற்றோடு ஓடி முடிக்க வேண்டியது நமது கடமை. கடவுள் நம்மை அழைக்காத அல்லது நமக்கு பணிக்காத ஒன்றை செய்ய நாம் முற்படும் போது ஒருவேளை ஒரு சில ஆசீர்வாதங்கள் இருப்பது போல் தோன்றும். ஆனால் நாம் கடவுளுடைய உசிதங்களை இழந்து விடும். We'll miss God's best for us. நம்மை குறித்த கடவுளின் தனித்திட்டத்தையும் தனிச்சிறப்பையும், ஒரு யூனிக் பிளான், ஒரு யூனிக் பர்பஸ் ஒருபோதும் நாம் இழந்து விடக்கூடாது. சில எடுத்துக்காட்டுகள். மனதுருக்கத்தையே மனது உருக்கமாய் பேசும் சகோதரன் தினகரனின் பாணி வேறு.
மனம் திரும்புதலை மண்டையடியாய் இடைத்துரைக்கும் ஊழியனின் பாணி வேறு. வேதம் சொல்லுகிறது என்று அடித்து பேசும் பண்டிதரின் பாணி ஒரு விதம். விவிலியமும் அறிவியலும் விஞ்ஞானமும் ஒன்று என்று நிரூபித்து பேசும் முனைவரின் பாணி வேறு விதம். ஒருவரும் ஒருவரையும் காப்பி அடிக்க தேவையில்லை. அவரை போல் கைகளை உயர்த்தவோ இவரை போல் பீடத்தை தட்டவோ தேவையே இல்லை. அமைதியான ஒரு சாட்சியாயிருந்த அந்திரேயாதான் 5000 பேரை திருப்தியாக்க காரணமாயிருந்த சிறுவனை இயேசுவிடம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினான். பெரிய பெரிய ஊழியக்காரர்களுடைய ஜெப வாழ்க்கையை, பிரேயர் லைஃப், டெடிக்கேஷன் அவருடைய அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ் அவருடைய தியாகம், ஹார்ட் ஒர்க் அவருடைய கடின உழைப்பு, இதையெல்லாம் நாம் பின்பற்றலாம். ஆனால் அவருடைய பாணியை, அந்த ஸ்டைல், அதை பின்பற்றக்கூடாது. அது நமக்கு தான் கேடு. விதவிதமா இருப்பதில் விருப்பம் கொண்டவர் நமது ஆண்டவர். ஹி லவ்ஸ் வெரைட்டி. கடவுளுடைய படைப்பை பாருங்களேன், என்னே விந்து, என்னே வித்தியாசம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். வேதத்திலே சில கேள்விகள் உண்டு. எல்லாரும் தீர்க்க தரிசிகளா? எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் அற்புதங்கள் செய்கிறவர்களா? இல்லை என்பதுதான் எளிமையான இனிமையான ஒரு பதில். நாம் நாமாகவே இருப்போம். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். பி யுவர் செல்ஃப். சகோதரி சாரா நவரோஜி அவர்கள் அழகான ஒரு பாடல் பாடினார்கள்.

முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே கடவுள் முன் நிலைத்திருங்கள். Let each one of you remain in that calling in which he was called. ஜெபிப்போம். எங்கள் மகாபிரிய தேவனே, அருகதையற்ற தகுதியற்ற பயனற்ற எங்களையும் நம்பி உம்முடைய பரம ஊழியத்திற்காக நீர் அழைத்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நீர் எங்களை ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட பொறுப்பிற்காக அழைத்த பிறகு அங்கும் இங்கும் நாங்கள் கண்களை பறக்க விட்டு கவர்ச்சிகள் பின்னால் போய் கர்த்தாவே நீர் எங்களுக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தை விட்டு நாங்கள் தடம் புரண்டு விடாதபடி நிலையாக அதிலேயே கடைசி வரை நேராக ஓட, ஒன்றை ஒன்றை இடிக்காமல் நேராக நாங்கள் ஓடி உம்முடைய நோக்கம், உம்முடைய திட்டம், நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற உம்முடைய பெரிய தீர்மானம் அத்தனையும் நிறைவேறுவதற்காக உம்மோடு ஆண்டவரே நாங்கள் ஒத்துழைக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலே வந்த இந்த நல்ல செய்திக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை செய்யவா அதை செய்யவா என்று சொல்லி கர்த்தாவே இருமனமுள்ளவர்களா இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர் எவராயிருந்தால் நீல் அவர்களை அழைத்த அந்த ஆதி அழைப்பிலே, அந்த ஆதி அன்போடு அவர்கள் நிலைத்திருந்து தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இதற்கு கீழ்ப்படிய உம்முடைய கிருபை தாரோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீத விளக்க உரை, சங்கீதம் 105 அதிகாரம் 4-5. 105 அதிகாரம்

சம்பவத்தை சுருக்கமாக சங்கீதக்காரர் இங்கே சொல்லியிருக்கிறார். முதலாவது தலைப்பு, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் கோடிடுங்கள். 8 வசனத்தில் ஆபிரகாமோடு வாக்குத்தத்தம், 9 ஈசாக்கு கிட்ட ஆணை கோடிடுங்கள், 10 யாக்கோபுக்கு என்று சொல்லுகிறார். பிறகு என்ன வாக்குத்தத்தம், 11 உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன். வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், ஆண்டவர் தேசத்தை தருவார் என்று. ஆனால் நிலைமை மோசமா போகுது, யோசேப்பு அடிமையாய் போகிறதை சங்கீதக்காரர் இங்கே சொல்லுகிறார். எகிப்தில தேவனுடைய பிள்ளைகள் வேதனைப்படுகிறார்கள். யாத்ராமம் 20:24 என்ன சொல்லுகிறது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பார்த்தீர்கள் அல்லவா, அந்த 3 பேர் வருகிறார்கள், உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து வெளியே கொண்டு வருகிறார். எப்படி கொண்டு வருகிறார், 37 பொன்னோடு புறப்பட்டார்கள், வெள்ளியோடு புறப்பட்டார்கள். 42 என்ன சொல்லுகிறது, அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து தம்முடைய ஜனங்களை களிப்போடும் களிப்போடும் கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். முடிந்து விட்டது கண்ணீர், அடிமை முடிந்து விட்டது, வேதனை முடிந்து விட்டது. இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனையோ வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கலாம், எத்தனையோ வார்த்தைகள் கொடுத்திருக்கலாம், எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் கொடுத்திருக்கலாம். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், நான் வேதனைப்படுகிறேனே, யோசேப்பை போல என்னை வித்து போடுகிறார்களே, குழியிலே போடுகிறார்களே, எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிறேனே, நான் பெருகாதபடி ஒடுக்கப்படுகிறேனே, என்னை பார்வன் வேதனைப்படுத்துகிறானே என்று சொல்லி சொல்லலாம். இங்கே வேதம் சொல்லுகிறது, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், பொன்னோடு வெள்ளையோடு புறப்பட பண்ணினவர். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் என்ன சொன்னாரோ ஆண்டவர் செய்வார். உங்கள் வீடு கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், நீங்கள் அடிமையாய் இருப்பதில்லை. அவர் உண்மையுள்ளவர், உங்களுக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் உங்களை கை விடவே மாட்டார். ஆமென். 2 இங்கே 105 சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்லுகிறது, செயல்படுவதில் உண்மை உள்ளவர். செயல்படுவதில் உண்மை, என்ன செயல்பட்டார், 26:36. இப்ப தம்முடைய ஜனத்தை வெளியே கொண்டு வர வேண்டும், தம்முடைய ஜனத்தை ஆராதனைக்கு கொண்டு வர வேண்டும், அடிமையிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து தம்முடைய ஜனத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்தார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், தவளையை அனுப்பினார், அவர் எல்லாத்த வெட்டுக்களை அனுப்புறாரு, பேன் அனுப்புறாரு, கட்டிகள் அனுப்புறாரு, கல்லு மலை அனுப்புறாரு, கடைசியில தலைச்சாம் பிள்ளையை சாகடிக்கிற அளவுக்கு கொண்டாரு. அதை இங்கே பார்க்கிறோம், தம்முடைய பிள்ளைக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். அன்பு சகோதரனே சகோதரியே, தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்காக, தேவனை ஆராதிக்கிற உங்களுக்காக என் ஆண்டவர் எதை வேண்டுமானாலும் செய்ய துணிகிறவர். அப்படிப்பட்ட உண்மையுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக செங்கடலை வேண்டுமானாலும் நான் பிளக்கிறேன் சொல்றாரு, கடலையே பிளப்ப எதையும் செய்வாரு. இறுதியில என்ன செய்தார் தெரியுமா, தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்துட்டு சொல்றாரு, உனக்காக நான் எதையும் செய்ய தயார். செயல்படுக உண்மையுள்ளவர், செயல்பட உண்மையுள்ளவர். இன்றைக்கு எனக்கு ஒரு கேள்வி, இவ்வளவு எனக்காய் செயல்படுகிற தேவனுக்கு நான் எப்படி செயல்படுகிறேன்? மீண்டும் சொல்கிறேன், தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் எதை வேண்டுமானாலும் செய்வார். இப்ப அவர் உங்களுக்காக, உங்கள் பிரச்சனைக்காக செயல்பட ஆரம்பித்து விட்டார். உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்தவர் தான் ஆண்டவர். நான் அதை உணர்கிறேன் ஆவியில். ஆமென். 3, நடத்துவதில் உண்மையுள்ளவர், உங்களை நடத்துவதில். இப்ப சொல்லிட்டாரு, வாதை அனுப்பிட்டாரு, என்ன பண்றது, ராய்ட், அங்கிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். 37:45 கோடிடுங்க, அவர் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், மகிழ்ச்சியோடு புறப்பட பண்ணினார், அவர்களை மேகஸ்தம்பத்தை கொடுத்து புறப்பட பண்ணினார்,
புறப்பட பண்ணி

நடத்தினார், அங்கே சொல்லுகிற காடைகளை கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார், திருப்தியாக்கினார், கண்மலையை திறந்தார், தண்ணீரை கொடுத்தார் என்றெல்லாம் இங்கே நான் சொன்ன வசனத்தில் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், செயல்பட உண்மையுள்ளவர், உங்களுக்காக உங்களை நடத்த உண்மையுள்ளவர், மகிமையாய் நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை மக்கள் குத்தினார்கள், கோபப்படுத்தினார்கள், எரிச்சல் மூட்டினார்கள் என்றெல்லாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதனால தான் அங்கே இல்லாதது ஒன்றை 105 சங்கீதத்தில் இங்கே சங்கீதக்காரர் ஒரு 6 காரியத்தை செய்ய சொல்றாரு. இவ்வளோ செயல்படுகிறாரு, இவ்வளோ அற்புதம் செய்கிறாரு, உனக்காக எதை வேணா நான் செய்கிறேன்னு சொல்றாரு. அந்த இயேசுவுக்கு, அந்த தேவனுக்கு நீங்கள் ஒரு 6 காரியம் செய்ய மறக்காதீங்க. அன்னைக்கு அவங்க வேதனைப்படுத்தினாங்க, நீங்க கோடிடுங்க. முதலாவது 105:1, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். உங்களை உயர்த்தி வாழ வைத்து வேலை தந்து வாழ்க்கை தந்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இரண்டாவது, முதல் வசனத்தில் அவருடைய செய்கையை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவர் செஞ்சதை சொல்லுங்க. கட்டி கரைய பண்ணினார், குழந்தை இல்லாத உங்களுக்கு குழந்தை கொடுத்தார், அதை சொல்லுங்கள். மூன்றாவது, அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். இவ்வளவு தேவன் செய்தாரே, பாட்டு பாடுங்கள். நான்காவது, அவருடைய அதிசயங்களை தியானியுங்கள், தியானித்து பேசுங்கள். 2 வசனம், பேசுங்க. அவர் செஞ்ச அதிசயத்தை தியானிங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதை தியானிங்க. செங்கடலை பிளந்ததை தியானிக்க சொல்றாரு. ஆமென். அடுத்ததாக 5வது, 3 வசனம், அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்க. உங்களை உயர்த்தின நாமம், உங்களை வாழ வைத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்க. அடுத்தது 5வது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். 6வது, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், தேடுங்கள், தேடுங்கள். இந்த 6 காரியங்களையும் செய்யுங்கள். தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார், உங்களுக்காய் செயல்படுவார், உங்களை நடத்துவார். காட் பிளெஸ் யூ.

அவ்வியனவரே, உங்க பலத்தினால உங்க வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஞானமுள்ள ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அந்த கிராமத்தில் வாழ்ந்த அனைவருமே அவருடைய ஞானத்தை ஒத்துக்கொண்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே வேலை தொடர்பான பிரச்சனை வரும்போதெல்லாம் மற்றும் குடும்பத்தில் வாக்குவாதம் வரும்போதெல்லாம் அவரிடத்தில் வந்து ஆலோசனை கேட்டு சரியான காரியத்தை செய்வார்கள். அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு சிறுவன் நாம் இவருடைய ஞானத்தை பரீட்சை பார்த்தால் என்ன என்று மனதிற்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஒரு வண்ணத்து பூச்சியை பிடித்து தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு அவரிடத்தில் வந்து, ஐயா, என் கையில் இருக்கும் பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறதா அல்லது மறித்து விட்டதா என்று கேட்க வேண்டும். அது மறித்து விட்டது என்று அவர் கூறுவார் என்றால் கைகளை திறந்து சிரித்து கொண்டே அதை பறக்க விட்டுவிட்டு அவர் அத்தனை ஞானம் உள்ளவர் அல்ல என்று சொல்ல வேண்டும் என்று எண்ணினான். அது மட்டுமல்ல, அவர் ஒருவேளை அது உயிரோடு இருக்கிறது என்று கூறுவார் என்றால் பட்டாம்பூச்சியை அப்படியே நசுக்கி கொன்றுவிட்டு அவருடைய ஞானத்திற்கு பங்கம் விளைவிக்க வேண்டும். அதுதான் அந்த சிறுவனுடைய சூழ்ச்சி. தான் திட்டமிட்டபடி ஒரு பட்டாம்பூச்சியை பிடித்து அதை கைக்குள் வைத்துக் கொண்டு அந்த பெரியவரை போய் சந்தித்தான். இவனுடைய கேள்வியை கவனித்த பெரியவர் தன்னை சோதிக்கும்படியாகத்தான் இவ்வாறு அவன் செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டு, தான் என்ன கூறினாலும் அதற்கு எதிராக செயல்படுவான் என்பதை புரிந்து கொண்டவராக, தம்பி, உன் கேள்விக்கான விடை உன் கையில்தான் இருக்கிறது என்று பதில் கூறினார். அந்த பட்டாம்பூச்சி வாழ வேண்டுமா சாக வேண்டுமா என்பதை நீதான் தீர்மானம் செய்ய முடியும் என்று கூறினார். இவருடைய பதிலை கேட்ட சிறுவன் உண்மையாகவே அவர் ஞானமிக்கவர் என்பதை ஒத்துக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கும் அநேக பிரச்சனைகளுக்கான விடை நம்முடைய கரத்தில்தான் இருக்கிறது அல்லது நம்முடைய மனதில்தான் இருக்கிறது என்று கூறலாம். நாம் மகிழ்ச்சியாக இருப்பதா அல்லது துக்கமாக இருப்பதா என்பதை வாழ்க்கை குறித்த நம்முடைய கண்ணோட்டத்தில்தான் இருக்கிறது. நாம் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டுமா அல்லது பிறரை குறித்து குறை பேசிக் கொண்டு அலைய வேண்டுமா என்பதும், தன்னலமாக வாழ்வதா உதாரத்துவமாக நாம் வாழ்வதா மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதா பாராட்டுவதா அல்லது குறை கூறுவதா என்ற கேள்விகளுக்கும் விடை நம்முடைய மனதை பொறுத்துதான் இருக்கும். ஒருவரை நேசிப்பதா பகைப்பதா என்ற முடிவை கூட நம்முடைய இருதயமே செய்ய வேண்டியதாயிருக்கிறது. ஞானம் உள்ளவர்கள் சரியான தீர்மானத்தை செய்து மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் வாழ முடியும். சகல ஞானமும் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். நம் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் அவரையே நம்பி அவரிடமே ஆலோசனை பெற்றுக் கொள்வோமா?

0: தேவ செய்தி, கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்ட வாழ்க்கை. செய்தி வழங்குபவர் சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார்.
1: தமிழகத்தின் தென் கோடியிலே பிறந்த என்னை ஆண்டவர் தம்முடைய மகா கிருபையினாலே ரட்சித்தது மாத்திரமல்ல, சென்னையிலே ஒரு கம்பெனியிலே நான் டூல் டிசைனராக வேலை செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஆண்டவர் வட இந்தியாவுக்கு போ என்று சொன்னார். நான் ஆண்டவருக்கு மிகவும் அதிகமாக வேலை செய்தும் கொண்டிருந்தேன். கம்பெனி நேரம் போக கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஒரு நாளிலே அவருக்காக சிறு பிள்ளைகள் மத்தியிலே, வாலிபர்கள் மத்தியிலே, வீடுகளிலே, சபைகளிலே ஆண்டவரை அறிவித்துக் கொண்டு வந்தபடினாலே ஆண்டவரே என்னை விட்டுவிடும், எனக்கு பதிலாக 2 பேரை அனுப்பும், அவர்களை நான் தாங்குகிறேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன். ஆண்டவரோ, உன் பணத்தை கொண்டு குப்பையில் போடு, நீ எனக்கு வேண்டும் என்று சொன்னார். ஆகையினாலே கிட்டத்தட்ட 20 மாதங்கள் போராட்டத்திற்கு பின்னதாக